வணக்கம் அன்பு உறவுகளே, நீண்ட நேரம் எடுத்துவிட்டது மன்னிக்க வேண்டும். பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். இந்த வேளையிலே எண்ணிக்கைகள் சென்று கொண்டிருந்தது. மொத்தம் 10 உறவுகள் வந்து இன்று இணைந்து கொண்டார்கள். வாழ்த்துக்கள் அவர்கள் 10 பேருக்கும். முதற்கண் என் வாழ்த்தை கூறுகிறோம் கொண்டு இன்றைய நேரத்திலே வந்த பாட்டுக்கு பதற்பாடு நிகழ்வை சரியாக வலி செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொருத்தரும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு அழைப்பிலே வந்து மொத்தம் 230 பாடல்களை இவ்வளவு பேர் 10 பேரும் கொடுத்திருக்கின்றனர். 230 திரைப்பட பாடல்களை தந்திருக்கின்றனர். மட்டமான நேரம், ஆனால் தடைகள் அதிகம் ஏற்படவில்லை. இருப்பினும் நெருக்கமாகத்தான் இருந்தது. போட்டி சிறப்பாக இருந்தது, மகிழ்வாக இருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது. மகிழ்வோடு கலந்து கொண்டீர்கள் எல்லோரும். அனைவருக்கு இறுதி நேரத்திலிருந்து பங்கு பெற்ற வேண்டும், நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று வலிச்சேர்த்த அன்பு செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போட்டி பலமாக இருந்தாலும் போட்டியோடு நாங்களும் இருக்கின்றோம், போட்டி போடுகின்றோம் என்று கொண்டு வந்த பாடலை களஞ்சியமாக தந்தீர். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தம் 230 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த இடத்திலே இப்பொழுது முறையே வருகின்றது பாடல்கள். விக்னேஸ்வரன், விஜயராகவன் இவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு பாடலையாவது தந்து எங்களை மகிழ வைத்தார்கள். வந்து இணைந்து கொண்டார்கள். தூரதேசத்தில் இருந்து கொண்டு விக்னேஸ்வரன் அவர் பணியில் இருந்து கொண்டும், விஜயராகவன் பணி முடிந்து வந்தும் அவரும் இணைய வேண்டுமே என்று இணைந்து ஒரு பாடலையும் கொடுத்தார்கள். சந்தன்ராஜ் அவர்களுக்கு இந்த நல்ல தடை ஏற்பட்டது. இருப்பினும் அங்கே பார்த்தேன், அவர் என்னோட பேசும்பொழுது அவருடைய அழைப்பிலே அங்கே சத்தம், அங்கே அவர் பணிபுரியும் இடத்திலே ஜன நடமாட்டம் கூட அவர்களையும் கவனித்து எங்களையும் கவனித்து பாடல்களுக்கு பதில் பாட்டையும் கூறும் பொழுது பெரிய இடையூறு ஏற்பட்டதை நான் கவனித்து பார்த்தேன். அன்புடன் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் புதிய ஒரு நுட்பத்தை, ஒரு உத்தியை கை கொண்டார். நீங்கள் ஏன் அதை கை கொள்ளக்கூடாது என்பது, அவர் ஒரு பாடலை தந்துவிட்டு தான் தந்த பாடல் அடுத்த பாடலை கேட்டு அதற்கு பாடலை பிடிப்பதற்கு முன்பு அவர் கொடுத்த பாடலையே அடுத்த வரியை இருக்க வசதியா இருக்கிறது அவருக்கு. அவர் ஒரு பாடலை தந்துவிட்டு தன்னுடைய பாடலையே அடுத்த வரியை உடனே தேடிக்கொண்டு வருகின்றார். அந்த விரைவுக்கு காரணம் அதுதான். இப்ப நீங்கள் ஒரு பாடலை கேட்டு அந்த கேட்ட பாடலுக்கு தான் இப்ப நான் கூறியிருக்கின்றேன். நீங்கள் தந்த பாடல் என்றானு, அவர் மற்றவர்கள் தந்த பாடல் என்றானு, முதல் ஒலித்த பாடலுக்கு ஒரு பதில் பாடலை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் நாகப்பன் ஒரு புதிய உத்தியை கையாண்டிருக்கின்றார். கவனித்து பார்த்தேன், அவர் ஒரு பாடலை தந்துவிட்டு அவர் கேட்ட பாடலிலேயே அப்ப ஞாபகம் இருக்கும் இந்த வரியில் அடுத்த பாடலை உடனே கொண்டு வருகின்றார். அழைப்பும் அவருக்கு கிடைக்கின்றது. அடுத்தவர்களை பார்த்தேன், அவர்கள் ஒரு பாடலை கேட்டு அந்த பாடலுக்கு வரி பிடித்து கொண்டுதான் வருகின்றீர்கள். நீங்களே தந்த பாடல் என்ற உங்களுக்கு இந்த வரி பாடம் இருக்குந்தானே, அப்படி ஒரு புத்தியை அவரோட யுக்தியை கையாண்டிருக்கின்றார். இந்த கழிவுகள் போக மொத்தம் 230 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இணைந்து வலுச்சேர்த்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை நான் ஏன் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்தவர்களுள் சிறப்பாக இணைந்து பாடல்களை தந்திருந்தீர்கள். முதலாவது இடத்தை இன்று அநேகமாக இந்த 230 பாடல்லையும் 87 பாடலை தந்து முதலாவது இடத்தை நாகப்பன் அவர்கள் வகித்துக் கொள்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. முதலில் வந்ததை நீங்கள் இணைந்து சிறப்பித்து இந்திய நிகழ்ச்சியை அலங்காரமாக அழகாக வந்து கூறுகிறீர்கள். என்ன பாடலுக்கு என்ன பதம், அந்த பதத்திலிருந்து இந்த பாடல் என்று அற்புதமாக தெளிவாக கூறினீர்கள். அதே போன்றுதான் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்களும் கூறினார், நன்றாக இருந்தது. இரண்டாவதாக 66 பாடல்களை கொடுத்து சந்தன்ராஜ் அவர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கின்றார். மூன்றாவது இடத்தை அன்புடன் சாந்தி அவர்கள் 24 பாடல்களை தந்து மூன்றாவது இடத்தை பிடித்துக் கொண்டார்.

நான்காவது இடத்தை 22 பாடலை கொடுத்து ஞானசேகரன் இவர்கள் விளையாடியது சிறப்பு. அடுத்து சியாமலா 15 பாடலை கொடுத்திருக்கிறார். சியாமலா இறுதி நேரத்தில் தான் வந்திருந்தார்கள். அடுத்தவர்கள் அதற்கு உள்ளே தான் கொடுத்திருக்கின்றீர்கள். அதை நான் கூற தேவையில்லை, உங்களுக்கு அவர்களுக்கே தெரியும். நாகப்பன் அவர்கள் 87 பாடலை தந்த முதலாவது இடத்தையும், சாந்தி அவர்கள் மன்னிக்கவனும் சந்தனராஜ் அவர்கள் 66 பாடல்களை கொடுத்து இரண்டாவது இடத்தையும், சாந்தி 24 பாடல்களை தந்து மூன்றாவது இடத்தையும், ஞானசேகரன் 22 பாடலை தந்து நான்காவது இடத்தையும், சியாமலா 15 பாடல்களை தந்து ஐந்தாவது. சியாமலா வந்தது இறுதியிலே, ஆனாலும் அழகான பாடல்களை நான் கவனித்தேன் ஒரு தடவை. சாந்தி, சியாமலா, ஜெயா மூவரும் இணைகிறீர்கள், இணைவீர்கள், உங்களை விடுகிறார்கள் இல்லை, அழைப்பே கிடைக்கவில்லை, தலைப்பறிந்து விட்டீர்கள். ஆனாலும் வலி சேர்க்க வேண்டும் என்று இருந்து ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இணைந்து சிறப்பித்த உங்கள் மூவருக்கும் என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இந்த வழியிலே ஆனந்தன் விடாப்பிடியாக அவரும் வந்து அவரும் கிட்டத்தட்ட 7 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். கிருஷ்ணன் அவர்களால் இன்று இணைய முடியவில்லை, அழைப்பு கிடைக்கவில்லை. அழைப்பு கிடைக்கவில்லை என்று தான் எல்லோரும் அழைக்கின்றார்கள். அதுக்குள்ளேதான் நீங்கள் போட்டிக்கு வர வேண்டும். நீங்கள் இன்று வந்து பங்கு பெற்ற வந்தது 101வது பாடலில் நீங்கள் வந்து இணைந்தீர்கள். அதன் பின்புதான் மிகுதி பாடல் தவிர, அதற்கு முன்பு போட்டியாளர்கள் குறைவோ அவர்களுக்கு பாடல்கள் கூட கொடுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. சந்தன்ராஜ், அடுத்து நாகப்பன் அவர்களுக்கு முதலில் நல்ல வசதி, இருவரும் தான் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் பாடலை முதலே கூட கொடுத்துவிட, நீங்கள் பின்புதான் வந்து துவங்குகிறீர்கள். பின்பு வரும்பொழுது பின்னாடி வருபவர்கள் நிறைய வந்து விடுகிறீர்கள். அப்ப எல்லோருக்கும் பகிரப்படுகின்றனர். இருப்பினும் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. ஒரு தொலைபேசியில் தான் அழைக்கின்றோம். அழைப்பின் கடுமையை எல்லோருக்கும் கிட்டத்தட்ட எங்க நாகப்பனை கேட்டால் தெரியும் எத்தனை அழைப்பு அழைத்திருப்பார் என்று, சந்தமாஜியை கேட்டால் தெரியும் எத்தனை தடவை அழைத்தீர்கள் என்று தெரியும். அதனால் இணைப்பிலே வந்து இடைவிடாமல் நீங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து 10 உறவுகள் வந்து இணைந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். கூடுதலான பாடலை தந்தவர்களுக்கு மேலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். அவ்வளவு தூரம் ஞாபகம் பாடல்களில் மற்றது யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். வேகம் விவேகம். ஆனா ஒரு தடவை இரு தடவை பார்த்தேன், ஒருவர் அழைத்துக் கொண்டே விடாமல் ரீடைகளை அமர்த்தி அமர்த்தி அமர்த்தி அமர்த்தி கொண்டிருக்கிறதால மற்றவர்கள் இணைப்பு வர முடியும். வந்து கிடைக்காவிட்டால் ஒரு தடவை நீங்கள் அழைப்பை விட்டு மீண்டும் தரம் அழைக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கும் இலகுவாக கிடைக்கும், மற்றவர்களுக்கும் வழி கிடைக்கும். ஒரே தடவையில ரீடைகளை அமர்த்தி அமர்த்தி அமர்த்தி கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மற்றவர்கள் பெற முடியாது. நான் கவனித்தேன், 3 தடவைகள் அப்படி 4-5 பேர் வரிசையில் நின்றீர்கள். அப்படியெல்லாம் நடந்தேன். ஆனா இதெல்லாம் பெறுவது வழக்கம் தான், போட்டியல்லவா. சரி, காரியம் இல்லை, வெற்றி பெற்றோம். இந்த நிகழ்ச்சி நிறைவாக நிறைவேற்றிருக்கின்றது. நேரம் 1:45 நிமிடத்தை தாண்டிவிட்டது. அன்புடன் சந்திரராஜ், முதலே நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். நான் எனக்கு வந்த சுவாரஸ்யமாக இருந்ததிலே நேரத்தை போக்க விரும்பல, ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை பாடல் வர வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். நண்பர்கள் வந்து சேருகின்றார்கள் என்ற ஆதங்கத்தோடு இருந்தேன். வந்து இணைந்தவர்கள் நாகப்பன், சாந்தி, விக்னேஸ்வரன், விஜயராகவன், மணிகவனம், நாகப்பன், சந்தனராஜ், விக்னேஸ்வரன், விஜயராகவன், சாந்தி, கிருஷ்ணன், ஞானசேகரன், ஜெயா, சியாமலா, ஆனந்தன். இதைவிட வேறு யார் வந்து தவற இருக்கிறீர்களா இல்லை என்று எண்ணுகிறேன். இவர்களுடைய பாடல்களை எண்ணிக்கையோடு கொண்டு வந்து தந்தேன். 230 பாடல்களை நீங்கள் 10 பேரும் சேர்ந்து இன்றைய பாட்டுக்கு பதிர்பாட்டு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து குவித்திருக்கின்றீர்கள். இவ்வளவு தூரம் ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. வேகமாக விவேகமாக இணைந்திருக்கின்றீர்கள். மென்மேலும் அடுத்தடுத்த வாரங்களில் மேலும் சிறப்பாக வரலாம். இதில் இன்று குறைவான பாடல் எடுத்தவர்கள் கலந்த முறை கூட பாடல் எடுத்திருக்கிறீர்கள். அது நீங்கள் வந்து சேரும் வாய்ப்பை பொறுத்தது, வந்து இணைந்து கொள்ளும் உரையை பொறுத்தது. சியாமலா எல்லாம் நீண்ட நேரம் காத்திருக்கின்றீர்கள் கவனித்தேன். சாந்திக்கு கிடைத்து விட்டது முதலே. ஜெயா எல்லாம் நீண்ட நேரம் அழைத்து அழைத்து கலைக்காமல் மீண்டும் வந்து அழைத்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வெற்றி பெற்றவர்களையும் வாழ்த்துக் கொண்டு இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்தது என்று கூறி மீண்டும் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி, ஏதாவது கூறுவதா இருந்தால் 2 நிமிடத்தில் வந்து நீங்கள் பேசிச் செல்லலாம் என்று கூறிக்கொண்டு பாடல் ஒன்றை தொடர்கின்றேன். கேட்டுக்கொண்டு மீண்டும் ஓடி வாருங்கள். 2 நிமிடம் பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி செல்வங்களே.

இனிமையான அந்த பாடல் ஓடி சென்றது. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வரும் என்று பார்த்தும் வரவில்லை. இத்தோடு அன்புடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய தளத்தில் இன்று அநேகமானவருடைய எழுத்துக்கள் வரவில்லை. ஒரு சிலர் பதிவுகள் போட்டிருக்கின்றீர்கள். அன்பு மக பேத்தி ஆலயத்தில் இருந்து கொண்டும் பங்கு பற்றி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். ஷியாமலா மிகவும் கடுமையான நிலையிலிருந்து வர இணையதளம் கிடைக்கவில்லை என்று எல்லாம் எழுதியிருக்கின்றீர்கள். வந்த இணைந்தவர்கள் சிறப்பாக வந்திருக்கின்றீர்கள், சிறப்பாக செய்யும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை வலி சேர்த்து ஒரு வெற்றிகரமாக முடித்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து நான் விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை நன்றி கூறி உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவனுடன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நோயற்ற வாழ்வை குறைவேற்ற செல்வம் அதை கொடுக்க வேண்டும். அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் பரம் தலைக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் வேண்டிக் கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்கிறேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது 2023 ஏழாம் மாதம் 15 நாள் நேரொழியில் வந்த பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி. நன்றியும் வணக்கமும் என் நல்லுறவுகளே.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜையறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்து திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்தச் செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய்ப்புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாயிருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1, இப்படியாக தொழுகைகளில் 1/00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதேபோல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணிவுள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள் ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்தப்போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: வீணா, ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி ஆனா முடிந்துற போற சார், கொஞ்சம் எழுந்துருங்க. சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும்.

0: கீரை வயிற்றுப்புண், குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்திக்கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம், தலைசுற்றல், மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினா கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரை கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி, பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம், கல்லீரல், மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்டு நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல். அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீக்கன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும், சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீக்கனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீக்கா என்று அழைத்தான். புண்டரீக்கன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின் தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீக்கன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்து செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டு விட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இங்கிதமான ஒரு நல்ல வேளையிலே காற்றலையில் கலந்து வந்த நான் உங்கள் காதோரம் கூறுகின்றேன், வணக்கம் உறவுகளே என்று. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். எங்கள் உறவுகள் அனைவரும் நலமென்று எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் வளர்ச்சியை நீங்கள் அறிவீர்கள் என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: பாடும் பெண்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வீச இருக்கும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? எங்கே பொதிகை தென்றல் தரும் முதல் பாட்டினை கேட்டு மகிழ்ந்துடுவோமே.

ஆடுகின்ற மயில், பாடுகின்ற குயில் அவர்களை விட மேலான இன்பத்தை தருகின்றது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் மலரும் பொதிகை தென்றல் தரும் சுகந்தம். அந்த சுகந்தத்தை பரகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எண்ணி ஒரு நல்ல பாடலை தருகின்றது அடுத்த பாடலாக மொன்றியல் தமிழ் வானொலி பொதிகை தென்றலில்.

பாட்டோடு கலந்திருந்து கேட்டிருக்கும் வேளையிலே இதமான நினைவுகளை இன்று தந்து இந்த நாளை ஒரு நல்ல நாளாக்க வரும் அடுத்த பாடலையும் தந்து விடுகின்றேன்.

நேரம் காலம் பார்க்காமல் நேர்த்தியான ஒரு நல்ல தென்றலாக வீசி வந்து உலகெல்லாம் பலம் வந்தாலும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை மறக்காமல் எங்கள் அன்பு உறவுகளின் உள்ளத்துள் நலமாக புகுந்து பதமாக வீசி இதமான எண்ணங்களை தடவி செல்கின்றதல்லவா இந்த பொதிகை தென்றல். கேட்டுவிடுவோமே தினமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலை. நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது MTR FM. அன்பு உறவுகளே, அடுத்த பாடல்.

காற்றோடு காற்றாக கலந்து வந்த அந்த தென்றல் இனிமையான பொதிகை தென்றலாக தோன்றி இது எங்களுக்கு எங்கள் மேனியை தழுவி சென்ற பொழுது எங்கே அடுத்து வரும் தென்றல் பாட்டு எதுவாக இருக்கும் கேட்டுத்தான் பார்ப்போமே.

பொதிகை மலை உச்சியிலிருந்து அந்த அகத்திய மனிதன், அந்த குள்ள முனிவன் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவன் வாழ்ந்த அகத்திய மலையிலிருந்து அதை அள்ளி சுமந்து கொண்டு வரும் பொதிகையாக, சிறந்த பொதியாக தருகின்றது, தென்றலாக தருகின்றது முன்னில் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல்.

பந்தல் கண்ட முல்லை போல் தாவி படர துள்ளி குதிக்கின்றது எங்கள் உள்ளம் முன்னியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல் பாடும் பொழுது. அடுத்து வரும் பாடல் எப்படி இருக்குமோ கேட்டுத்தான் பார்ப்போமே.

ஒலித்து சென்ற அந்த பாடல் உண்மையிலேயே எங்கள் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுத்திருக்கும் இந்த வேளை, இந்த நாளை நாங்கள் நலமாக கழித்து விடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது அல்லவா? அது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தன்றல் தந்த இன்பம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி. எங்கே தொடர்ந்து கேட்டுடுவோம் அடுத்த பாடலையும்.

இனிமையான கீதங்களை இங்கிதமாக எடுத்து வந்து அதிகாலை வேளையிலும் சரி, மதியம் மாலை என்று பாராமல் வீசிக்கொண்டிருக்கும் பொதிகை தென்றல் எங்களுக்கு புத்துணர்வை தருகின்றது உறவுகளே.

வீசி வரும் காற்றெல்லாம் தென்றலாக மாறிவிடுமா? இது மொன்றில் தமிழ் வானொலிக்குள் வீசி வரும் காற்று அல்லவா? அதனால்தான் அது தென்றலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது பொதிகை தென்றலாகவும் இருந்து எங்கள் உள்ளத்துள் புகுந்து இதமான எண்ணங்களையும் மகிழ்வான நினைவுகளையும் மீட்டிச் செல்லும் இந்த வேளை தாங்கி வருகின்றது. அடுத்த பாடலை ஆயத்தமாகவும் கேட்பதற்கு

பாடி வரும் தென்றல் காற்று பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு மதுரை நகரெங்கும் வீசி எல்லா மக்களுக்கும் மகிழ்வளித்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியுள் புகுந்து எங்கள் மனதையும் களிப்படைய வைக்கும் அந்த இனிமையான இதமான பொதிகை தென்றலை அனுபவித்து விடுவோமே அடுத்த பாடலை கேட்டு.

உறவுகளை நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையில் இதமாக வீசிச் சென்ற பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு பொதிகை தென்றலில் உங்களை நான் சந்திக்கும் வண்ணம் காற்றலையிலிருந்து இப்பொழுது விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம் இது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம், இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு உங்களோடு இணைவது கரூர் மாவட்டத்திலிருந்து எம் ஆர் கண்ணன்.
1: விடாமுயற்சி மட்டும்தான் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு உங்களிடம் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் எம் ஆர் செல்வகுமார்.

0: வணக்கம் கண்ணன். வணக்கம் அன்பு உறவுகளே, நலமா இருக்கீங்களா கண்ணன்? நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க செல்வகுமார். இன்னைக்கு நீங்க என்ன கான்செப்டோட வந்திருக்கீங்க?
0: இன்று வந்து முத்துராமன் நடித்த படத்துல இருந்து சில பாடல்களை கொண்டு வரலான் இருக்கேன்.
1: நீங்க அன்றைய பாட்டுக்கு முத்துராமனை கொண்டு வந்தா, நான் இன்றைய பாட்டுக்கு அவரோட பையன் கார்த்திகை கொண்டு வரேன்.
0: அருமை, அருமைங்க.
1: அப்பா பையன் பாடல் மாதிரி உறவுகள்ல தொடர்ந்து வர போற பாடல்கள் வந்து நீங்க கொடுக்கற பாட்டு. இப்ப அப்பா, நான் கொடுக்கற பாட்டு மகன், அதாவது முத்துராமன் கார்த்திக்.
0: பரவாயில்லையே, அருமை அருமை.
1: அந்த வகையில நீங்க நிகழ்ச்சியின் முதலாவதாக கொடுக்க இருக்க பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
0: நிகழ்ச்சியின் முதலாவதாக வரக்கூடிய முதல் பாடல் வந்து பொதுகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற ஒரு வரியில வரக்கூடிய பாடல். படம் வந்து திருவிளையாடல். இந்த படத்தை கொடுக்கலாம். இந்த பாடலை ஒலிக்க விடுகிறேன் கண்ணன், கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டிருக்கேங்க இந்த பாடலை அடிக்கடி காற்றலையில கேட்டிருக்கேன்.
1: நீங்க ஒரு டுவேட் கொடுத்தீங்க, நானும் ஒரு டுவேட் கொடுத்துக்கிறேன்.
0: காற்றலையில் தவள விடுங்கள், கேட்டு மகிழ்வோம் அனைவரும்.
1: அப்பாவோட டுவேட்டுக்கு மகனோட டுவேட்டுக்கு எப்படி இருக்குன்னு வித்தியாசத்தை பாட்டை கேட்டு சொல்லுங்க.
0: ஒழிக்க விடுங்கள், கேட்போம்.
1: இதோ இப்போது காற்றலையில் வருகிறது முத்துக்காலை படப்பாடல்.

0: எப்படி இருந்துச்சுங்க செல்வம்?
1: அருமைங்க. முத்துராமன் அந்த டூயட் எப்படி நல்லா இருந்ததோ அதே மாதிரி இது இந்த டூயட்டும் நல்லா இருந்ததுங்க.
0: சரி, அடுத்ததா நீங்க தர இருக்கிற பாடல் என்னவென்று கூறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR பண்பலை 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றும் இன்றும் கண்ணன் என்னுடைய பாடல். அடுத்த பாடலாக இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கிறேன். படம் வந்து போலீஸ்காரன் மகள். இந்த படத்துல முத்துராமன் நடிச்சு பாடியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
0: சூப்பரா கேட்டிருக்கிறேன், அருமையா இருக்கு இந்த பாடல். இப்போ இசைக்கே விடுங்கள்.
1: இதோ காற்றலையில் பறந்து வருகிறது, கேட்டு மகிழ்வோமா?
0: கேட்டு ரசிப்போம்.

0: கண்ணன் எப்படி இருந்துச்சு?
1: சூப்பரா இருந்துச்சுங்க, அருமையில அருமை, அவ்வளவு ஒரு அருமை.
0: நன்றி நன்றி. அடுத்து நீங்க என்ன பாடல் கொடுக்குறீங்க?
1: நான் தர இருக்கிற பாட்டு வந்து இதுவும் கார்த்திக் நடிச்ச பாட்டு.
0: சரி,
1: இன்னைக்கு ஃபுல்லாவே கார்த்திக் பாட்டு தானே கொடுக்க போறோம், அப்புறம் என்ன இதுவும் கார்த்திக் கொடுக்க பாட்டு.
0: நீங்கள் காற்றலையில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சொல்லுங்க.
1: அடுத்து நான் தர இருக்கிற பாட்டு பெரிய வீட்டு பணக்காரங்கிற படத்துல இருந்து கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனச. பாட்டை கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன்,
1: அருமையா இருக்கும். இப்ப அந்த பாட்டை கேட்டு ரசிங்கள்.
0: காற்றலையில் பறக்க விடுங்கள், அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: இதோ தாவி ஓடி வருகிறது கட்டி வைத்துக்க இந்த அன்பு மனச.
0: அனைவரும் கட்டி வச்சுக்கிறோம் இந்த அன்பு மனச, பறக்க விடுங்கள்.

0: எப்படி இருந்துச்சுங்க பாட்டு?
1: அருமைங்க, அருமைங்க. உண்மையிலே மனசை கட்டி வச்சுக்கணும், கட்டி வச்சுக்க இந்த அன்பு மனசு அருமையா இருந்தது பாடல்.
0: அதாவது முத்துராமனுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளவு அருமையா பேசுவார்.
1: நம்ம மா அதாவது என்றும் 16 மார்க்கண்டேயன் மாதிரி நம்ம சிவகுமாரும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே முத்துராமனும் ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அவருடைய கெட்டப் படத்துக்கு படம் எதுவுமே மாத்த மாட்டாங்க, ஒரே மாதிரி இருக்கும் முத்துராமனை பார்த்தா.
0: ஆமா, அது மாதிரி அவருக்கு வந்து அப்படி ஒரு பேர் இருந்துச்சு. அவர் பையனுக்கு வந்து நவரச நாயகன், அதான் நவரசத்தையும் பிழிஞ்சு நடிப்புல கொண்டு வந்து கொடுத்துருவாரு.
1: ஆமா ஆமா. கண்ணன் என்னுடைய அடுத்த பாடல் வந்து படம் சூரியகாந்தி. இந்த படத்துல முத்துராமன் பாடிய பாடல் வந்து நான் என்றால் அது அவளும் நானும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை கேட்டிருக்கீங்களா கண்ணன்?
0: கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்க. எதுக்கு இப்போ ஒரு தடவை ஒளிபரப்புங்க கேட்டு அப்படின்னு சொல்றேன்.
1: இதோ காற்றலையில் பறந்து வருகிறது உங்களிடம், கேட்டு மகிழ்வோமா?
0: கண்டிப்பா கேட்டு ரசிப்போம்.

0: எப்படிங்க கண்ணன் இருந்துச்சு?
1: உண்மையாலுமே நான் பாட்டை கேட்டு மயங்கிட்டேங்க செல்வம்.
0: சரி சரி, ரொம்ப நன்றி.
1: இப்ப நீங்க மயக்கம் தர மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தீங்களா, நானும் அதே மாதிரி மயக்கம் தர மாதிரி ஒரு பாட்டு பாருங்க
0: கொடுங்க பாப்பா.
1: ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
0: அருமையா இருக்குங்க
1: இந்த பாட்டு தான். நீங்க எப்படி அந்த பாட்டுல அவங்க அப்பா பாடின பாட்டுல எப்படி இங்கிலீஷ்ல பேசினாரோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல லவ் சொல்ற மாதிரி சாங். எப்படி?
0: ஓ அருமை அருமைங்க. ஒலிக்க விடுங்கள், கேட்டு மகிழ்வோம்.
1: இப்ப இந்த ஒலிக்க இருக்கிற இந்த உள்ளத்தை அழித்தா படம் தான் கார்த்திகோட 100வது படம்.
0: ஓ,
1: அதாவது இன்னொரு தகவல் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு நடிகருக்கும் 100வது படம் அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பர் ஹிட்டா ஓடாது.
0: ஆமா ஆமா,
1: விஜயகாந்துக்கும் கார்த்திக் மட்டும்தான் அது ஒத்து வந்துச்சு.
0: அப்படியா?
1: விஜயகாந்த்

0: நூறாவது படம் கூட அவருக்கு தெரியல.
1: ஆமா, அத மறந்துட்டாங்க.
0: அவ்வளவு மறந்துட்டு அப்படியே மூழ்கிட்டாரு.
1: ஆனா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, பயங்கரமா ஹிட் ஆச்சு.
0: உண்மை உண்மை, இசைத்துறையிலயும் இந்த துறைகள்ல எல்லாம் அப்படியே தன்னை லகிச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஆமாங்க, அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் படம் வருஷத்துக்கு 10 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்கும்.
0: உண்மைதான்,
1: தீபாவளிக்கு ஒரு படம் வந்துடும், பொங்கலுக்கு ஒரு படம் வந்துடும், ஆடி பதினெட்டுக்கு ஒரு படம் வந்துடும், ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும்.

பார் என்ற படத்துல மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம் இந்த பாடலை ஒலிக்க விடுவோமா? மிக அருமையா இருக்கும் இந்த பாடல் கேட்க. நீண்ட நாட்களாக காற்றலையில் வராத பாடல், அருமையா இருக்கும். கேட்டு மகிழ்வோமா?

0: எப்படி இருந்துச்சுங்க பாடல்?
1: அருமைங்க அருமைங்க, உண்மையிலே நல்லா இருந்தது.
0: உங்களது அடுத்த பாடல் என்னவென்று கூறுங்கள்.
1: அடுத்ததாக என்னுடைய பாடல் வந்து பார்ம

0: கண்ணன் எப்படி இருந்துச்சு?
1: சூப்பரா இருந்துச்சுங்க.
0: அடுத்து நீங்க என்ன பாடல் கொடுக்கறீங்க?
1: நான் தர இருக்கிற பாட்டு வந்து மனசுல பாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா இளையராஜா போடுவாரு பாருங்க ஒரு மியூசிக். அது கேட்க கேட்க எல்லாத்துக்கும் மனசுக்குள்ள அப்படி ஒரு மிதப்போம். அப்படி இப்ப அந்த பாட்டை கேட்டு நம்ம மிதக்கலாங்களா?
0: தவள விடுங்கள் காற்றலையில்.
1: இதோ பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசியுங்கள்.

0: அருமையா இருந்துச்சு கண்ணன், உங்களுடைய பாடல்.
1: நன்றி நன்றி. உங்களது நிறைவான பாடலை கூறுங்க.
0: என்னுடைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்து என்ன பார்வை உந்தன் பார்வை.
1: ஆஹா,
0: இந்த பாட்டு, இந்த பாட்டு என்ன பாட்டு என்று நீங்களே சொல்லுங்க. என்ன படம்?
1: இந்த படம் வந்து காதலிக்க நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: கரெக்டா சொல்லிவிட்டீங்க. இந்த பாடலை ஒலிக்க விடுவோமா?
1: கண்டிப்பா ஒலிக்க விடுவோம்.

0: எப்படிங்க கண்ணன் இருந்தது?
1: உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சுங்க.
0: உங்களுடைய நிறைவு பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக இன்றைய ஒரு பாடல் நாங்கள் கொடுக்கலான் இருக்கிறேன். அமரன் படத்துல
0: சரி
1: இவரு சொந்த குரலே பாடியிருக்காரு ஒரு பாட்டு.
0: ஆமா ஆமா.
1: வெத்தல போட்ட சோக்குலன்னா கப்புன்னு குத்துன்னு மூக்குலதான் வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் அப்படின்னு கார்த்திக் தனதோட சொந்த குரல்ல இந்த பாட்டை பாடிப்பாரு.
0: ஆமா அருமையா இருக்கும்.
1: அந்த பாட்டை நம்ம நிகழ்ச்சியில நிறைவா குதூகலத்தோட முடிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி
0: நிச்சயமாக
1: ஒழிக்க விடலாமா?
0: ஒழிக்க விடுங்கள் கண்ணன். அருமையா காற்றலை இல்ல தவள விடுங்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: இதோ நவரச நாயகன் சோடா பாட்டிலோட வருகிறார். கேட்டு ரசியுங்கள்.

மச்சி நான் வெத்தல போட்ட ஷோக்கில்லை.

0: நிகழ்ச்சி நிறைவடைஞ்சிருச்சு செல்வகுமார்.
1: அருமை அருமை கண்ணன், பாடல் அருமையா இருந்தது. தோல்வி துரத்துகிறது என்றால் வெற்றியை நெருங்கிறாய் என்று அர்த்தம். இந்த சிந்தனை வரிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை எம்ஆர் செல்வகுமார். நன்றி அன்பு உறவுகளே. பிறிதொரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திப்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் உங்களை தேடி வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் முத்துராமன் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் அன்றைய பாடலாகவும், கார்த்திக் நடித்த பாடல்கள் இன்றைய பாடலாகவும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி எப்படி இருந்தது நேயர்களே? நிகழ்ச்சியை பற்றி தங்களது மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். புலனத்தில் எழுதி அனுப்புங்கள். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் என்ற சிந்தனை வரிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாமினர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் SA ராஜ்குமார் இசையில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கானமழை பொடியும் நமது MTRFM அடங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக சின்னப்பூவே மெல்ல பேசு என்ற படத்திலிருந்து சின்னப்பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய வம்சம் என்ற படத்திலிருந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கிறது சிறகை விரித்து பரப்போம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சுஜாதா,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக புது வசந்தம் என்ற படத்திலிருந்து பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பால் நிலவை கேட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே.ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படத்தில் இருந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை நினைத்து என்ற படத்தில் இருந்து யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வானத்தை போல என்ற படத்தில் இருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இசைமறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவன் வருவாளா என்ற படத்திலிருந்து காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற படத்திலிருந்து ஏழேலன் கிளியே என்னை தாளாட்டும் இசையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசீகரா என்ற படத்திலிருந்து ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் சின்மயி, ஹரிஹரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியமானவளே என்ற படத்திலிருந்து என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ராஜேஷ்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்ப பாடல்கள் என்று கேட்க இருக்கின்றோம். சர்வதேச உறவுகளின் விருப்பமாக கனடா கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று கூறி இப்பொழுது முதல் காதுக்கினிய தித்திக்கும் தேனான பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. செவி மடுப்போம். முதலில் உரிமை குரல் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். வெளியே கதை எழுது என்று உருக்கமாக ஊடலோடு பாடும் அந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்சி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்திருக்கிற நிகழ் ஒரு பாடல் ஒரு இனிய மனசு ஒன்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட ஜானி திரைப்படுத்து பாடல்.

கொண்டாடி கொண்டாடி.

ஒலிக்கின்ற அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார் விஜயராணி. 100க்கு 100 திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

0: அசிங்கமான இந்த சீட்டுக்கட்டு கால்களை அவ காலடியில போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெளியில போயிட்டேன். இதான் நடந்தது.
1: அந்த நேரத்துல நீங்க எங்க வெளியே போனீங்க?
0: அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
1: நிறைய இருக்கு. நீங்க அன்னைக்கு காம்பவுண்டை விட்டு வெளியே போகவே இல்லை.
2: செல்லா சொன்ன அந்த சம்பவமே வேற மாதிரியா இருக்கு.

இந்த வழியிலே தனுஷன் அவர்கள் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து ராட்டினம் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் அசத்தும் அழகு என்று முதல் வரியை கொண்டு.

இவரோடு ஒரு பாடலை கனடா சாந்தி தந்திருக்கின்றார். அல்பர்டா மாநிலத்திலிருந்து, உன்னைத்தானே தஞ்சம் என்று வந்தேன் நானே என்று நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து ஒரு எடுத்து பாடுகின்றது.

தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். இளவரசி தந்த பாடலை கேட்போமா? கனா காணும் காலங்கள் என்று 7G ரெயின்போ காலனி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல், ரகசியமானது காதல். இந்த பாடலை வசந்தி தந்திருக்கின்ற வான்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்து பாக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே காஞ்சனா அவர்களும் வசந்தா இளவரசி இவர்களோடு இணைந்து வான்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்து தந்திருக்கின்றார். அச்சம் நாணம் விட்டு போக என்ற ஒரு பாடல் படவா என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களாக திசை எங்கும் இசை பரப்பி உலகளாக இருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடலாக ஒலிக்க இருக்கும் ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்பட பாடல் அல்லவா. இந்த பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால உறவு வளமை போல எங்களோடு இசை பயணத்தில் பங்கு கொள்ளும் கேதி சோறு கொண்டு போறப்புள்ள அந்த சும்மாட இறக்கு என்ற வரி கொண்ட பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து கேட்போம் என்று அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் சிட்னி மாநகரம் அவுஷலியா கண்டத்து ரமணியின் பாடல். சிடு சிடு என்றாலும் என்ற ரோமியோ திரைப்படத்து பாடல்தான் அவரது அந்த பாடல்.

0: உங்களுக்கு என்ன ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? என் காதல் மாறாதடி. எனக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காதா?

0: கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் விடுமுறை விருப்ப பாடல்களாக. ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தொட்டு தொட்டு போகும் தென்றல் என்ற காதல் கொண்டேன் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார்.
1: நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, நாளைக்கு நான் செமினார்ல வின் பண்ணணும், பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும், யுஎஸ் போகணும், எல்லாம் வேண்டிக்கோ. கிளம்புறேன்.

சுவிட்சர்லாந்து நாடு ஐரோப்பா கண்டம் நிவேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரிலிருந்து மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற ஒரு உயிரோட்டமான பாடலை.

நாட்டிய மண் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டும், என்னவள் இன்று ஈழ மணித்திரு நாட்டிலிருந்து எங்களை மறக்காமல் பார்த்திபன் தனது திரைப்படுத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் ஆலங்குயில் பாடும் ரயில் என்று வரிகொண்டு பாடுகின்றது.

0: சிகரெட்.
1: மீசை,

0: விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நிறைவேற்ற வளமை போல ஒரு பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இடமோ சுகமானது என்ற வரி எடுத்து இந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவரான காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.
1: நாலு பக்கம்

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பிறப்பி எங்கள் இதயம் நிரப்பி விடுமுறை விருப்பத்திலே சென்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் என்று அன்போடு கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, தமிழுடன் அன்போடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் எதிர் நீச்சல் என்ற திரைப்படத்து பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் என்ற பாடலை நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

எங்கு வீட்டு பிள்ளை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து நான் ஆணையிட்டாள் என்ற வரிதொண்ட பாடல் ஒலிக்கியிருக்கின்றது. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி வளமை போல இணைகின்றார்கள் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். பட்டாபி அவர்கள் வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மானதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோருடன் இணைந்து கேட்கின்றார்கள்.

இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 9வது திரைப்படம் டிக் டிக் டிக். இந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் இது ஒரு கண காலம் என்ற வரி. அந்த வரிகளோடு முழுவதையும் தர விரும்புகிறார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

இவரை தொடர்ந்து வரும் இன்னுமோர் பாடல் தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் என்று ஆரம்பிக்கும் பாடல் உத்தமன் என்ற திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து இன்றும் வளம்பி போல ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுஸ்ரீ, சிவசந்திரன், நற்பவி இவர்களோடு நரமொழியால் தமிழ் இனியால் இவர்களும் செவி மடுக்கின்றார்கள்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தித்திக்கும் தீனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி விடுமுறை விருப்பத்திற்காக பாடுகின்றது பாடல்கள்.

அன்புடன் ஷியாமலா தந்த திரைப்படம் உத்தமன் என்ற திரைப்படம் 1976 ஆண்டு வெளிவந்த வேளையிலே இன்னமோர் பாடல் வந்திருக்கின்றது என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களை மனைத்து கேட்கின்றார். அந்த பாடல் 1976 ஆண்டு நாங்கள் கேட்டு மகிழ்ந்த நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன், தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையே தேடினேன் என்ற பாடல். அந்த பாடலை அவர் தரும் வேளையில் இன்று அந்த பாடலுக்கு உறவாக உரியவர்களாக டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா இசை அரசியும் இசை அரசரும் பாடியதாக கூறியிருக்கின்றார்கள். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

0: இனிமையோடு ஒலிக்கும் இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் அதே உத்தமன் திரைப்படத்து பாடல் தான் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் எப்படி ஒலிக்கின்றது? இசை அரசர் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி. சுசீலா அம்மா இணைந்து பாடியதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் அந்த பாடல் சோகமாக வருகின்றது என்று எழுதியிருக்கின்றார்கள். இங்கே அந்த பாடல் எப்படி இருக்கின்றது? நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன் என்றுதான் பாடுகின்றது. கேட்போமா? தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் இந்த வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ராஜா, பாடும்போது அழக்கூடாது டார்லி.
2: நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவே?
1: ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு,

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம். காற்றலையில் கலந்து வரும் இந்த பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல், நாடோடி மன்னன் என்ற புதிய நாடோடி மன்னன் திரைப்படுத்து பாடல், தென்கிழக்கு காற்றே தென்கிழக்கு காற்றே மெல்ல மெல்ல என்ற வல்லவி சரணத்தையும் தர வேண்டும் என்று சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்தவளை ஒலிக்கின்றது இந்த பாடல்.

இந்த வழியில திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. தளபதி என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்டிருந்தீர்கள், சின்ன தாயவள் என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

உயிரே உரியாதே பிரியாதே என்று சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலித்ததல்லவா. அந்த பாடலை இன்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கணக்குல 99 மார்க் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். பொய் என்ன தெரிஞ்சும் கையெழுத்து போட்டேன். அடக்கமா நடந்துக்கமான்னு சொன்னேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னேன், அதையும் ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு சுதந்திரம் எதுக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? என் பொண்ணு மேல எனக்கு இருந்த நம்பிக்கையால
1: இனிமே உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன்பா.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. தீப்பிடித்து எரிந்ததே எரிந்தேனடா, தீப்பிடித்து எரிந்து எரிந்தேனடா என்ற பாடல் கன்னி மாடம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். வளமை போல வளைகுடா குவைத் நாடு அன்பு ஜோர்ஜ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் நிழல் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இரவோடு இன்னும் தூரம் என்ற வரியோடு ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாதம் என் ஜீவனே என்று காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். இன்று வந்த இந்த மயக்கம் என்று கூறும் பல்லவியோடு சேர்ந்த பாடல் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து அம்மம்மா காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தருகின்றார். உன்னை நான் உன்னை நான் என்ற வரியோடு ஜே ஜே திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேய விருப்பத்துக்கான பாடல்கள். தொடரும் பாடல்கள் கூட கனடாவிலிருந்து வன்குவர் மாநிலத்து இளவரசி தரும் பாடலாக கேட்போம். காலை நேர காற்றே என்ற வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடி வரும் அடுத்த பாடல் காஞ்சனாவின் பாடல், வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து. நீ கேட்டால் நான் மாட்டேன்னா என்று கூறும் ஒரு பாடல், இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்து பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். வரிசையோடு வரும் அடுத்த பாடல் வசந்தியின் பாடல். அல்பர்டா கனடா வான்குவர் மாநிலத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது. அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்தில் இருந்தது.

இதயம் மகிழ்ந்து கேட்கும் இனிப்பான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தந்த பாடல் மின்சாரம் என் மீது என்று கூறும் வரி ரன் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடி குரலிலே கேட்பார்கள். கேட்டு மகிழ்வோம் நாங்களும் அவர்களோடு.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல். புதிய கீதை திரைப்படத்திலிருந்து மெர்க்குரி பூவே என்ற வரி வரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம். நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் அன்பு

கேசிஸ் அவர்கள், கண்டேன் கல்யாண பெண் போன்ற என்ற பாடலை மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அவரது இந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்களுள் ஒரு பாடலை சிங்காரப்பும் யாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள். நீ தொட்டால் நெஞ்சம் புண்ணாகுமே என்ற பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. அழகினா அழகி என்று எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படுத்து பாடலை ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவளுடைய பாடலும் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் தானே. ஒரே முறை உன் தரிசனம் என்று என் ஜீவன் பாடுது திரைப்படத்து பாடலை ஈழமணித்திரு நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல ஒலிக்க இருக்கின்றது. உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடும் வண்ணம் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை.

நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றுக்கும் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலித்துச் சென்ற சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்பாக தமிழோடு.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் சங்கமம் என்ற திரைப்படத்த பாடல். தன்னம் தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமகள் மாது. இந்த பல்லவியோடு சரணங்களையும் அணைத்து விட்டிருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். வளமையாக ஜெகவர் சாதிக் அவர்கள் இணையும் வேளையிலே அவர் விரும்பும் பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழரோடு கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மலை கோயில் வாசலிலே என்ற இனிமையான பாடல் வீரா என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் நீண்டகால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக மயிலை பட்டாபி அவர்களோடு இணைவார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாரதி ராஜாவின் இன்னுமோர் திரைப்படம் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒலி கேட்கின்றது. இது ஒரு பொன் மாலை பொழுது என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பொட்டோடு பூச்சூடினேன் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட இருக்கின்றது. பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, இனிமையான அந்த பாடல் இப்பொழுது காற்றலையே.

அன்பு மேகமே இங்கு ஓடிவா என்ற ஒரு அற்புதமான பாடல், காவிய பாடல். எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் ஒலித்த அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமனா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல இன்றும் நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

உள்ள இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் ஒலிக்கும் நேயர் நிலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புது கவிதை என்ற 1982 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் ஒன்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகியும் இணைந்து பாடுகிறார்கள். வெள்ளை புறா ஒன்று எங்குது கையில் வராமலே, இந்த பல்லவியோடு சரணங்களை தருவ வேண்டும் என்று தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசியா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் புது கவிதை திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலே ஒலிக்கின்றது. மீண்டும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே, முதல் எழுத்து தாய்மொழியில் தலை எழுத்து என்று கூறும் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்று ஒலிக்கும் இனிமையான பாடலோடு இன்னும் ஒரு பாடல், தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் விரும்பும் பாடல், அன்புள்ள தங்கச்சிக்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாக்கு தோப்புல ஒரு பாட்டு கேட்குது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் அடுத்த பாடல் பொய் சொல்லக்கூடாது என்ற ரன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று தருவதற்கு வேண்டி நிற்கின்றார் தமிழகம் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. சிவரஞ்சினி திரைப்படத்தில் இருந்து வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்களுக்காக ரஞ்சினி சிவரஞ்சினி என்று பாட்டெடுத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையும் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்திருக்கும் நான் உங்களோடு கதம்பத்தில் இணைந்திருக்கின்றேன் அன்பு உறவுகளை. கதம்பம் நிகழ்வினை கேட்க வந்திருக்கும் நாங்கள் இன்று என்ன கதம்பத்திலே என்ன நிகழ்வை கொண்டு வரப்போகின்றோம், என்ன செய்யப்போகின்றோம் என்றுதானே எண்ணுகிறீர்கள். இன்று கலந்துரையாடல், கண்டுபிடிப்பு, யார் சொல்வதோ என்றெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கின்றது உங்களுக்காக. அந்த வேளையிலே நீங்கள் அன்பு உறவுகள் வந்து அழைத்துக் கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். 2021 ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்பொழுது நேரம் கனடாவிலே 12:25 நண்பகல். உங்களுக்கு 10 மணியை தொடர்வதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு 9 மணி வரை உலா வெளியே சென்று உலாவுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதால் அநேகர் வெளியே நின்று 9 மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவார்கள். வேலை இருந்ததோ இல்லையோ அவர்கள் வெளியே சென்று வருவது ஒரு பழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் எங்கள் அன்பு உறவுகள் என்று நன்றாக தெரியும். வீட்டிலே முடங்கி கிடந்தவர்கள் வெளியே சென்று உலாக என்று நண்பர்களை கண்டு உலா பேசி மகிழ்ந்து வருகிறார்கள். அதனால்தான் திடீரென்று திறந்து விட்டவுடன் வெளியே ஓடி சென்று மீண்டும் வந்த நோயாளிகளாக வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். காலை 5 மணியிலிருந்து 9 மணி மட்டும் திறந்திருக்கின்றால் அந்த 9 மணி வரை என்ன செய்கின்றீர்கள் வெளியே என்பதுதான் கேள்வி. 9 மணி வரையும் நீங்கள் பொருட்கள் வாங்க மாட்டீர்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். சென்று நண்பர்களோடு பேசி கண்டவர்களோடு பேசி இன்றைய நாள் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிலைமைகளை பற்றி உறவாடி எல்லாம் வருவீர்கள் எனக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக நாங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று இருக்கின்றது. எவ்வளவுதான் எங்களுக்கு வெளியே சென்று உலாவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தாலும் அங்கே இருக்க நுண்கிருமியினுடைய தாக்கம் விட்டு செல்லாது, நுண்கிருமி இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அதற்கு நீங்கள் பாதுகாப்போட சென்றால் உங்களுக்கு ஓரளவு பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பற்ற முறையிலே நீங்கள் சும்மா மற்றவர்களுக்கு கண் துடைப்புக்காக நான் பாதுகாப்பை கடைபிடிக்கின்றேன் என்று போபவர்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நாங்கள் இயற்கை பாதுகாப்போட இருந்தாலும் இயற்கை உணவுகளை அருந்தினாலும் எங்களுக்கு அந்த தாக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நுண்கிருமி முற்றாக அழிப்பதற்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கின்றது. ஆனால் முற்றாக இருப்பதற்கு எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் அவர்கள் கூறும் அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நாங்கள் பாதுகாப்பாக அதை கடைபிடிக்கத்தான் வேண்டிய இல்லையில் இருக்கின்றோம். என்ப உறவுகளே, இன்னும் யாரும் முற்றாக அழிந்து விட்டதென்று கூறவில்லை, குறைவடைந்து போகின்றது என்று நல்ல செய்தியாக இருக்கின்றது என்று நாங்கள் அறிவிக்கிறோம். குறைவடைகின்றது தானே என்று அவர்களுக்கு பயம் இல்லாமல் போனவுடன் மீண்டும் வந்து சேர பார்க்கின்றது. நாங்கள் ஊசி எடுத்து விட்டோம், தடுப்பூசி எடுத்து விட்டோம் என்று தைரியமாக செல்பவர்கள் தங்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தடுப்பூசி எடுத்தவர்களுக்கு மீண்டும் வராது என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை என்பதால் நான் அறிகின்றேன். அத்தோடு தடுப்பூசியை எடுத்துக்கொண்டால் நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் என்னிடம் வராது என்றால் வரும், தாக்கம் குறைவாக இருக்குமே தவிர அது வந்தே ஆகும். அதனால் உலகத்திலிருந்து இவர்களெல்லாம் வாய் சொல்லால் சொல்லுகின்றார்கள், சுகாதார முறைப்படி அதுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான உண்மையான செய்திகளும் இல்லை. இந்த கொரோனாவை இவர்கள் நிறுத்துவார்கள் என்பது தெரியாது, யாருக்கும் புரியாது, யாரால முடியாது. நாங்கள் கொரோனாவோடு இணைந்து வாழ்வதற்காகத்தான் இந்த தடுப்பூசியை தந்து தொழில் வேலை வாய்ப்புகள் உற்பத்திகள் வேண்டும், நாடு பொருளாதாரத்தில் விழுந்துவிடுமே என்ற அக்கறையோடு செய்கின்றார்களே தவிர இந்த சட்டங்களை பாருங்கள் என்று அவர்கள் அமலிலிருந்து எடுத்து விட்டார்கள், அடுத்த வாரம் திருப்பி கொண்டு வருவார்கள் சொல்ல முடியாது. அதனால் கிடைத்த சந்தர்ப்பம் வெளியே செல்வதற்கு அதை சரியான முறையிலே பயன்படுத்தி வர வேண்டும். நாங்கள் இப்பொழுது நேரம் 10 மணி ஆகிவிட்டது. உங்களுக்கு இன்னும் 2 நிமிடத்தில் 10 மணி ஏட்டி பிடிக்கப் போகின்ற கண்டுபிடி சொல்லிலே என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது, 3 எழுத்துக்களாலான ஒரு பதம்.
அந்த பதம் எதுவாக இருக்கும் என்று கூற வேண்டும். அது வந்து உயிரினங்கள் அத்தனைக்கும் அது இருக்கின்றது. அது சிலது தொழிற்பாட்டில் இருக்கும், சில தொழிற்பாடு இல்லாம இருக்கும். ஆனா இது இருந்தே ஆகும். இந்த உறுப்பு, இதை உறுப்பு நான் கண்ணால் கூட காணவில்லை. இந்த உறுப்பு எங்கள் உள்ளத்திலே இருக்கு, எங்கள் உடலிலேயும் இருக்கின்றது. இதை நாங்கள் கண்ணால் காண முடியாது. ஆனா இதை, இது இல்லாமல் நாங்கள் எந்த உடையமும் செய்ய முடியாது. அதனுடைய உந்துதலில் தான் செய்கின்றோம். மூன்று எழுத்துக்களாலான பதம் யார் கொண்டு வருகின்றார்களோ அவர் கொண்டு வரலாம். அடுத்த முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் வழங்கப்படும் என்று கூறினு அது அதுவும் அமலிலே இருக்கின்றது. அதை கொடுக்கலாம் அந்த பதத்தை. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நீங்கள் இணைந்திருப்பது கதம்பம். கதம்பத்திலே புதையல், புதையலே வந்து கண்டுபிடி, கண்டுபிடியிலே வேகம், விவேகம் என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். எங்கே கொண்டு வாருங்கள். நான் ஒரு பாடலை ஒலிக்க விட போகிறேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காட்டலை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சரியா, கேட்போம். இந்த பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி தரும் பாடல்கள்.

உரைக்கும் பாடலை கேட்டுக் கொண்டிருந்து கதம்பத்தை வரவேற்று எனக்கும் வாழ்த்து கூறியிருக்கின்றார்கள். அன்பு மகள் ஷியாமலா, அன்பு மகன் ஞானசேகரன், இருவரும் இணைப்பில் இருக்கின்றீர்கள் தெரிகின்றது. அடுத்தவர்கள் அங்கே அவர்களும் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இது தெரியுமோ தெரியாது, தெரியும் அவர்கள் வரவேற்பார்கள், தெரியும் அவர்களுக்கு பணியிலே இருந்திருக்கலாம், தூக்கத்துக்கு சென்றிருக்கலாம், உணவை அருந்திக் கொண்டு பலவாறாக இருக்கலாம். அன்பு உறவுகள் பாடலை கேட்டுக்கொண்டு ஓடிவார்கள். மூன்று எழுத்திலே ஒரு பதம் கொடுத்தேன், அந்த பதத்தை கொண்டு வந்து புள்ளிகளையும் பெற்றுச் செல்லுங்கள், வாழ்த்துக்களோடு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு பாடலை தொடர்கின்றேன். அந்த பாடலை

0: அன்பு மகள் சியாமலா வருகின்றார். வணக்கம் சியாமலா.
1: அப்பா வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே.
1: வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கின்றீங்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன
1: அப்பா அந்த கேள்வியை இன்னொரு தடவை சொல்லுங்கப்பா.
0: மூன்று எழுத்துக்களால் ஆன ஒரு பதம் கேட்கிறதா? மூன்று எழுத்துக்களால் ஆன ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. அது வந்து உயிரினங்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது.
1: மனசுதா.
0: வாழ்த்துக்கள். கெட்டிக்காரை கெட்டிக்காரை உடனே கூறிவிட்டு ஒரு ஒரு புள்ளியையும் பெற்றுக் கொண்டு போகின்றார் அன்பு மகள் சியாமலா. கெட்டிக்காரை கெட்டிக்காரை கெட்டிக்காரை மனம். உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது. இதனுடைய உந்துதல் இல்லாமல் எந்த தொழிற்பாடும் இல்லை. அந்த உயிரினங்களுக்கு மரங்களுக்கு கூட துளிர்க்க வேண்டும், பசலையை உறிஞ்ச வேண்டும் என்பதெல்லாம் அந்த மனம் என்று ஒன்றுதான். அது எங்கே இருக்கின்றது யாராலும் கண்டுபிடி எங்களுக்கும் அதுதான் கண்டுபிடிக்க முடியாது.

0: அது குழந்தைங்க தாளாடுறதுக்காக தூடி அது மாதிரி தூடினு அப்படி சொல்லுவாங்க. எங்க ஊர்ல அப்படியே சொல்லுவாங்க, அது உண்மையான அர்த்தம் தெரியல எனக்கு.
1: இல்ல இல்ல, இது மக்க தூரி, அது அதுல பொருள் இல்லாமல் முன்னோர்கள் கருத்து தர மாட்டார்கள். அது தூணி தூணி தூணி என்பது குழந்தைகளை தாளாட்டும் அந்த ஏணி என்று கூறுவார்கள். தூணியினால் கட்டி தொங்க விட்டு அதற்குள்ளே பொருள் தூணி. அந்த தூணி
0: தூரிக்கா,
1: அந்த தூரி என்று எதுக்கு வருவ, தூரிகை என்றால் வேற பதத்தை கொண்டு வந்து தூரி தூரி தும்மக்க தூரி என்றது. ஒரு
0: குழந்தைகளுக்காக சொல்ற மாதிரியான வார்த்தை பாடுவாங்க.
1: குழந்தைகளோட பேசும் பொழுது நாங்கள் ஒரு பொருள் ஒரு பதத்தை திருப்பி திருப்பி பேசுவோம், அவர்களுக்கு புரியக்கூடியதாக. எங்களை போன்று தொடர்ந்து பதங்களை அடிக்கி வார்த்தைகளாக குழந்தையோடு பேச மாட்டோம். என்ன உஞ்சு என்ன உஞ்சு அப்படி திருப்பி திருப்பி கேட்போம். தட்டி தட்டி செல்ல கண்ணா செல்ல கண்ணா செல்ல கண்ணான்னு தட்டி கொண்டிருப்போம். அப்படி ஒரு பொருள் ஒரு பதத்தை மீண்டும் மீண்டும் சொல்வது போல தூணி தூணி தூணி தூணின்னு தாளாட்டுக்கு கூறுவது சரியான பதா இருக்கின்றது. ஜானகியின பாடல் பாடல் உங்களுக்கு தருகின்றேனம்மா. அடுத்த பதத்தை கூறவா கூறவா இல்ல அடுத்த பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு பூ. இது எல்லா வைபவத்துக்கும் பயன்படுத்தப்படுவது உண்டு. எல்லா வைபவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பூ. இரண்டு எழுத்துக்களை கொண்ட வாழ்த்துக்கள். கெட்டிக்காரு எப்படி
0: கண்டுபிடிச்சீங்க?
1: கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கேட்பவர்கள் கூறப்புற அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கெட்டிக்காரு கெட்டிக்காரு இரண்டாவது
0: பதத்தை
1: உங்கள் பாடல் காட்டுகிறீர்கள். மூன்றாவது படம் நீங்கள் சென்று கேட்டு மீண்டும் பெற வேண்டும். சரியா? இரண்டு பதத்தை தந்து விட்டேன், கேட்டு விட்டீர்கள். கெட்டிக்காரு கெட்டிக்காரு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். வணக்கம் மகளே. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்க வேண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜயராகவன் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றேன் ஐயா, நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது உங்கள் குரல்ல. இன்று பணிக்கு சென்று வந்தீங்களா? பணிக்கு சென்று வந்து உணவு எல்லாம் வருந்து தூக்கத்துக்கு ஆயத்தமா?
2: இன்று விடுமுறை, ஒரு நாள் விடுமுறை தந்தார்கள்.
1: எதற்கா? இன்று வந்து செவ்வாய்க்கிழமை தானே, எப்படி விடுமுறை நாளாகும்? உங்களுக்கு தந்திருக்கேன்.
2: தொடர்ந்து பணிக்கு சென்றால் விடுமுறை கொடுப்பார்கள்.
1: அது வந்து ஊதியத்தோடு தருவார்களா, சம்பளத்தோடு, இல்ல சம்பளமற்ற விடுமுறையா?
2: ஊதியத்துடன்
1: சேவை அதிகம், அதனாலே தான் அவர்கள் தர. நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் நல்லது. அப்ப எங்கள் கனடா நாட்டில் இப்பொழுது 14 பாகை செல்சியஸில் வெப்பநிலை இருக்கின்றது. ஆனால் அந்த வெப்பம் தணிந்திருக்கின்றது. சிறிது குளிர் காற்று வீசிக்கொண்டிருப்பதனால் அந்த வெப்பம் தெரியவில்லை எங்களுக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது மாறலாம், அந்த நிலை உயர்நிலைக்கு செல்லலாம். இங்கேதான் ஒரு நிலை இருக்கின்ற காலநிலை இல்லையே. காலையிலே குளிரும், பகலில் 10 மணிக்கு உஷ்ணம் பெய்து 2 மணிக்கு குளிர், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இதுதான் இங்க உள்ள கொரோனா தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள். எங்கள் அரசாங்கம் குறைந்து விட்டது நீங்கள் செல்லுங்க என்று இன்னும் கூறவில்லை. எங்கள் அரசாங்கம் வந்து இந்த ஊசியை தடுப்பூசியை போட்டு வியாபாரத்தை செய்ய வேண்டும் இன்னாத ஒரு அரசாங்கம். மக்களுக்கு பயன்பாடக்கூடிய பாதுகாப்பாக இருக்கும் என்றால் அவர் தருவார். நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக வீட்டிலே தற்பாதுகாப்போடு இருக்கணும். ஒரு சிலர் தடுப்பூசி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவையை பொறுத்தவரை வெளியே போக வர வேண்டும் என்ற அது பயத்தின் ரீதியாக இருக்கலாம். எடுக்காமட்டால் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயும் இருக்கலாம். அதை நான் கூற முடியாது. அதெல்லாம் பொய்யான கதைகள் ஐயா. இந்தியாவிலிருந்து என்னத்துக்கு ஐயா இங்கே இருக்கிறார்கள்? என்னத்தை இருக்கிறார்கள்? இந்தியாவுக்கே பற்றாக்குறை இருக்கின்றது. இந்தியாவிலே அது சரியாக பயன்படுத்தப்படவில்லை, சரியான ஆன்சர் தரவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கணும். அங்கிருந்தே நீங்க இது பத்திரிகை செய்திகள் உங்களுக்கு ஊடகங்கள் ஒரு சின்ன செய்தியை கேட்டவுடன் அது எதப்போ நீங்கள் முந்தி மறுபடியும் கூறினீர்கள். ஒரு சின்ன சிறு செல்ல கேட்டவுடன் ஊடகங்கள் ஊதி பெருக்க பண்ணிவிடும் மக்களுக்கு தலை கலவரும். அப்படி அங்கே இங்க வாங்குற அளவுக்கு இந்தியாவில் எவ்வளவு சிறப்பான மருந்து என்று கூற முடியும். அதை விட சிறப்பான மருந்து இங்கே இருக்கின்றது தானே. அடுத்தது கனேடியர்கள். கனேடியர்கள் முதல் ஒரு பொருளை வாங்கும் பொழுது எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது என்று பார்ப்பார்கள். ஆசிய நாடுகளில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் நம்பிக்கை ஈனம் எங்களுக்கு இருக்கின்றது. நான் ஆசிய நாட்டிலே பிறந்தாலும் எங்கள் ஆசிய நாட்டிலே இருந்து வருகின்ற பொருட்கள்

0: நம்பிக்கை இல்லை. அவர்கள் எக்ஸ்பயரி டேட்டை மாற்றி அமைத்து தரக்கூடியவர்கள். கலப்படங்களை நிறைவாக போட்டு வியாபார நோக்கத்தோடு தருவார்களே தவிர மனித நீயத்தோடு தரும் நாடு அல்ல அந்த நாடுகள். அதெல்லாம் இந்தியாவிலிருந்து அனுப்பி இங்க இந்தியாவிலிருந்து வந்து இங்கே எதுவும் இங்கே ஒன்றுமே பண்ணவில்லை. இந்தியாவிலிருந்து வந்த என்பதற்கு ஆதாரமான செய்திகள் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை, எங்களுக்கு ஊடகத்துக்கு கிடைக்கவில்லை. அந்த இடை கூறுகின்றது அட்டகாசமாக அட்டூழியம் செய்பவர்களை உயர்த்தி காட்டுபவதும் ஊடகங்கள் எங்கள் ஆசிய நாட்டு ஊடகங்கள். அரசாங்கத்தை நோக்கி பிடித்து அரசாங்கத்தை பற்றி பந்தம் பிடித்து அவர்களுக்கு சார்பாக பேசாமட்டால் அவர்களுக்கு அங்கு சுதந்திரம் இல்லை. ஊடக சுதந்திரம் அற்றவர்கள் அந்த அரசாங்கத்தை அடிவரடி கொண்டுதான் செல்ல வேண்டும். அந்த செய்திகள் உறுதியான செய்திகளை அரசாங்கத்தால் தரப்படும் செய்தியின் உண்மைக்கு புறம்பானது அடுத்தவர்களால் தரப்படுவது உண்மைக்கு புறம்பானது. அதை எடுத்து அதை ஆணித்தரமாக எடுத்து அதை உறுதிப்படுத்த செல்லும் ஊடகங்கள் தணிக்கை செய்யப்பட்டுவிடும், பூட்டு போட்டு விடுவார்கள். அதைத்தான் முதலுங்களை கூறுனேன் வித்யராகவன், புரியவில்லையா? குறைந்தது கூடுதல் இங்கே கூற மாட்டார், குறைந்தது கூடுதல் சொல்ல முடியாது. இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வீதம் கொரோனா இருந்தாலும் குறைந்தது என்று நாங்கள் கூற முடியாது. ஒரு வீதம் இருந்தால் முழுவதற்கும் பற்றுக் கொள்ளும். அது கட்டுப்பாடு தான் நடந்தது, நல்ல இறுக்கமான கட்டுப்பாடு. அரசாங்கம் விதிக்காமலேயே மக்கள் தங்களுக்கு தாங்கள் கட்டுப்பாட்டை போட்டு தங்களை தாங்கள் பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளார்கள். உணவுகள் எல்லாம் உணவு சாலைகளில் எல்லாம் உண்மையான இயற்கை வளத்தோடு வந்த உணவுப் பொருட்கள் வாங்குவது கடினமாக இங்கு வரும் ஒவ்வொரு உணவிலும் அது எந்த நாட்டில் தயார், இஞ்சி கிழங்கு முதல் கொண்டு எந்த பொருளையிலேயும் உணவு எந்த நாட்டு இறக்குமதி என்று போடுவார்கள், சைனாவா கியூபாவா. அப்ப அதிலே நாங்கள் தரம் தெரிந்துதான் அந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளுவோம். எல்லாம் எத்தனையோ வீசுகிறார்கள் பாவிக்க முடியாத கொள்கலன் செய்கிறார்கள். நாடுகளை எடுத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து வருவதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இங்கத்து மக்கள். இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நானே கூறுகின்றேன், கடையில சொல்லி நான் இஞ்சி கிழங்கோ உள்ளியோ ஏதாவது என்ன பொருள் வாங்குவதா இருந்தாலும் அங்கே ஒவ்வொரு தயாரிப்பு ஒவ்வொரு பொருட்களும் கீழே மேட் இன் என்று போடுவார்கள், எங்கே இருந்து தயாரிக்கப்பட்டது என்று. அப்ப அதுல சில நாடுகளினுடைய பெயர்களை பெற்றால் எங்களுக்கு அது நாங்கள் வாங்க மாட்டோம். அப்படியாக ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். யாரும் மூளைச்சலவை செய்ய முடியாது இங்குள்ள மேத நாட்டு மக்கள்களை. அதனால்தான் இங்கே கூட இந்த ஊசி தடுப்பூசி என்பதை இந்த நாடுகளில் தயாரித்ததையே அவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை சில மக்கள். இந்தியாவிலிருந்து வந்தது இந்தியாவுக்கே காணாது. இந்தியா தனக்கு தன்னிறைவு இல்லாமல் இருக்கும்போது இந்தியாவிலே எந்த பகுதியால இங்கே அனுப்புறது? ஒரே ஒரு தடவை அந்த ஆயுர்வேதிக்கு அந்த அதை பற்றி எழுதியிருந்தார்கள், அங்கே நல்ல இயற்கை வளம் உள்ள இயற்கை மூலிகைகள் உண்டு, அது பாதுகாப்பானது என்று ஒரு கருத்தரங்களை கூறிய அனைத்து ஊடகங்கள் ஊதி பெருக்கிவிட்டது. பொய்யானதாக மனிதர்களை வியாபார கேடயங்களாக பாவிக்கிறார்கள். அதைவிட எங்களுடைய சமையல் அறையில் இருக்கின்றது சிறந்த மருந்துகள் இந்த கொரோனாவுக்கு. அதை மக்கள் நம்புவார்கள், வெளியே சீல் அடிச்சு பெரிய விளம்பரங்கள் கொடுத்து விலை உயர்த்தி கொடுத்து வாங்கிவிடுவார்கள். அப்படியான மந்த மூளை படைத்தவர்கள் தான் அங்கே இருப்பவர்கள். ஒருவர் கூறுவிட்டால் இப்பொழுதும் இந்த நிலை வந்தும் அங்கே 100% யாரையா கடைபிடிக்கின்றார்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை? இல்லவே இந்த வாரம் தளர்த்து விட்டால் அடுத்த வாரம் இன்னும் இல்ல நம்ம இலக்கம் கூடுவது. காரணம்
1: என்ன?
0: சரியான பாதுகாப்போடு இருந்தால் நல்லது. ஏழ்மை எந்த காலம் இருக்கும் ஐயா? நோயற்ற வாழ்வுதான் எங்களுக்கு தேவை. அதை விட பெரிய கல்வீடு வேணும், பெரிய வீடு வேணும், வாசல் வேணும், பெரிய வாகனம் வேணும் என்று அந்த அப்படி அங்கலாய்த்துக் கொண்டு தன்னைத்தான் வருத்தி ஓடி சென்று உழைத்து இதை கண்டார்கள் என்று காலையிலே ஒரு சின்ன குழந்தை ஒரு பாடல் கேட்டது. சுல்லானோ அந்த திரைப்படத்திலிருந்து பாடுபட்டு தேவையான எல்லாம் சேகரித்து வைத்து உணவு சாப்பிடும்போது விக்கி விட்டால் செத்து விடுவார்கள். செத்து விட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யறது? அருமையான கருத்தை அந்த சின்ன குழந்தை கொண்டு வந்து கேட்டது. அந்த
1: அளவுக்கு பாடுவேன்
0: என்னையா
1: தர்ஷனா
0: வந்து கேட்டபாடு நல்லா. இப்ப என்னிடம் இருக்கின்றது ஒரு பொருள், அது மூன்று எழுத்துக்களை கொண்ட பொருள், நான் இன்னும் கூறவில்லை. ஒரு ஒரு ஒரு பதம் இருக்கின்றது மூன்று எழுத்துக்களாலான ஒரு பறவை. இந்த பறவை காட்டிலும் வாழும் நாட்டிலும் வாழும், ஆனால் எப்பொழுதும் இது பச்சை மரங்களில் உட்காராது. இலை குலை தலை நிறைந்த கொப்புக்கள் உள்ள இதிலே நிற்காது, இருக்காது. பட்டை மரம் பார்த்து சென்றுதான் அது இருக்கும், உறங்கும். சரியா? இது ஒரு மரங்களிலேயும் நிலங்களிலேயும் வாழக்கூடிய பறவை, மூன்று எழுத்துக்களை கொண்டது. கூறுகிறீர்களா, மீண்டும் வருகிறீர்களா?
1: மீண்டும்
0: தகவல்களோடு வாருங்கள், பரிமாறிக்கொள்ளுவோம். உங்களோடு பரிமாறுவதில் எனக்கு மிக விருப்பம். நன்றி விஜய் ராகவன்
1: அவர்கள். நாளை முதல் காலை பணி தொடர்ந்து.
0: ஓ, நாளைக்கு பணிக்கு செல்ல வேண்டும். நல்லது ஐயா, ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள், சென்று வாருங்கள். எங்கே அன்பு உறவுகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. வந்து ஸ்பாட்டிலேயே 2 புள்ளிகளை பெற்றுவிட்டார் அன்பு மகள் சியாமலா, கூலிவிட்டு சென்றிருந்தார். இப்பொழுது மூன்று எழுத்துக்களான இந்த பதத்துக்கு பொருள் கொண்டு வருவார்களா, கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களாலான ஒரு பறவை, இது மரங்களிலும் நிலங்களிலும் வாழக்கூடியது. ஆனால் குறிப்பாக இதனுடைய விசேஷ தன்மை, கொப்புக்கள் கிளைகள் நிறைந்த மரங்களில் உட்கார மாட்டாது. மூன்று எழுத்துக்களால் ஆனது, அங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வர வேண்டும். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சோவை. அந்த பாடலில் இன்னும் ஒரு சரணம் இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன், தொடர்வோம் அந்த பாடலுக்கு.

0: முருகத்து பல்வானன் ஒரு பாடலை கேட்டவர்களுக்கு இன்னொரு பாடலை தருவேன். பாடலை காற்றலையை பொறுமையாக வைக்காமல் பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள்.
1: Grammarly is your personal writing assistant for
0: அன்பு உறவுகளே, கவிதை அரங்கம் எங்களிடம் இப்பொழுது அரங்கேறி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கவிதை ஒரு பாடல் என்றும் கவிதைகள் சொல்லவா என்ற நிகழ்வும் இருக்கின்றது. அந்த அதற்கு நீங்கள் கவிதைகள் புரிந்து வர வேண்டும். 4 வரி 6 வரி 8 வரி என்று 2 வரி கவிதைக்காக ஒரு அழைப்பை அழைத்து ஒரு கவிதையை சொல்லிவிட்டு போகாமல் நீங்களாக உணர்ந்து எழுத வேண்டும். முனிந்து வாருங்கள், அல்லது படித்த கவிதைகளில் பிடித்த கவிதையை கொண்டு வாருங்கள். கொண்டு வருகின்றார் எங்கள் அன்பு மகன் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் மகனே ஞானசேகரன்.
2: வணக்கம். வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நானும் பதம் கண்டுபிடித்தீர்களா?
2: கண்டுபிடித்திருக்கேன். சரியாக இருக்கிறதா என்று தாங்கள் சரிபார்த்து விடுங்கள்.
0: கழுகு என்று கூறுகின்றீர்கள், அதை செல்லாது என்று நான் கூறுகின்றேன்.
2: நன்றி. நான் மீண்டும் வருகிறேன் என்று கூறுகிறேன்.
0: சரி, சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்பொழுது உங்கள் நாட்டை பற்றி இந்த கொரோனா நாங்கள் விஜயராகவனோட பேசியது
2: போன்று
0: நாச்சியார் கோவிலுக்கு வந்துவிட்டேன் அப்பான்னு காலையிலே மகள்வோடு கூறினீர்கள். அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அதனால் தான் இவர் வருகின்றார். இதற்கு முன்னே சரியான கட்டுப்பாட்டில் இருந்து வருங்கள். சரி, சென்று வாருங்கள். மீண்டும் மீண்டும் வாருங்கள். வணக்கம். வணக்கம் எம் ஆர் செல்வகுமார் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமா இருக்க, நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா செல்வகுமார்? எம் ஆர் செல்வகுமார்
3: நலமா இருக்கு.
0: நல்லது.
3: இருக்கேன்.
0: ஆமா, இன்று நீங்கள் பணிக்கு சென்று வந்த வேளையில் எப்படி இருந்தது அங்கத்தில் நிலைமைகள் எல்லாம்?
3: நிலைமைகள் எல்லாம் வழக்கம் போல் தான்பா இருந்தது.
0: வழக்கம் போல் தான். சரி, அப்படி என்றால் இந்த 3 எழுத்து பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா? இந்த பறவை
3: ஆந்தை. ஆந்தை ஆந்தையா?
0: ஆந்தை பச்சை மரத்திலே இருக்க மாட்டாதா?
3: ஆமாங்கப்பா, காஞ்ச மரத்துலதான் உட்கார்ந்துருக்கும்.
0: என்ன காரணம்?
3: அது கலரும் அந்த காஞ்சி போன கலர் மாதிரியே இருக்கும் அந்த ஆந்தை, அதனால அந்த மாதிரி உட்காரும்.
0: அந்த மரத்திலே அந்த தன்னை போன்ற நிறமண்டு இருக்க விரும்புகிறாரா, அல்ல தான் இருப்பதை மற்றவர்கள் காண மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு
3: இருக்கின்றது? இருக்கிறது தெரியாம இருக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல உட்காரும்.
0: ஆந்தையை நீங்கள் பகல் வேளையில் கண்டு கண்டீர்களா?
3: ஆந்தைக்கு வந்து இரவுல மட்டும்தான் கண்ணு தெரியும் சொல்லுவாங்க. நான் பார்த்தது இல்ல.
0: அப்ப எப்படி ஆனா இந்த பறவைக்கு கண் தெரியும், பகலே நன்றாக உலாவும் இந்த பறவை. சரியா? உங்களுடைய பதில் செல்லவில்லை, மீண்டும் சிந்தித்து
3: மீண்டும்.
0: நன்றி நன்றி நன்றி செல்வகுமார் மகனே, நன்றி. அடுத்தது யாராக இருக்கலாம்? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். ஆந்தையா? ஆந்தை.
0: ஆந்தை என்பது செல்லாது. ஆந்தை வந்து இரவு இரவு நேரத்தில் மட்டும்தானே உலாவும். நான் அப்படி என்றால் அதை குறிப்பிட்டிருப்பேன். இது பகல் வேளையில் உலாவும், இரவு நிலையில் தூங்கும். மீண்டும் பாருங்கள்.
4: நன்றி.
0: விஜயராகவன். வணக்கம். அன்பு மகனே ஃபாரூக் சவுதியில் இருந்து வாருங்கள்.
5: அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு
5: வணக்கம்.
0: அன்பு வணக்கம். உங்களுக்கு நலமாக உள்ளீர்களா?
5: நலமா இருக்கேன்ப்பா. நலம் அறிய ஆவலாக இருக்கிறேன்.
0: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். இப்பொழுது உங்க அங்கே இரவு வேலை இரவு ஆகிவிட்டது தானே உங்களுக்கு? 7 மணி 8 மணியே தொடப்போம். உங்களுக்கு பகல் பணிதான் உங்களுக்கு இப்பொழுது தொடர்ந்து இல்லையா? பகல். சரி, இந்த பதத்தை கண்டுபிடிச்சீர்களா ஃபாரூக்?
5: கவுதாரிப்பா.
0: கவுதாரி, காடை கவுதாரி. இது கானகங்களே உலாவும். கவுதாரி வந்து மரத்திலே இருந்ததை பார்த்திருக்கின்றீர்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: தரையில ஓடி பாத்திருக்கேன். மரத்துல
0: மரத்துல இருக்க உட்காராத தரையும் வானமும் தான் அதற்கு வாங்கியது. வானத்திலே பறக்கும், சத்தம் போடும், நிலத்திலே கூடு செய்யும், அல்லது கற்பாறைகளிலே கூடு செய்யும். கற்பாறைகளிலே குறைவு, நிலத்திலே கூடு அமைத்து நிலத்தை முட்டையிட்டு தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளும் முறையினும் கவுதாரி. அதை மக்கள் விரும்பி உண்பார்கள். சில மக்கள் அதில் நல்ல மூலிகை வகைகள் உண்டு, அந்த கவுதாரியை உண்பதற்கு விரும்புவார்கள். சரியா? அந்த முட்டையும் வந்து உபயோகத்துக்கு உரியது. மக்கள் பயன்படுத்துவார்கள். அது அநேகமாக கடற்கரை பிரதேசங்கள், வெளிகொண்ட பிரதேசங்களில் தனக்கு சிறிய கூடு அமைத்துக் கொள்ளும் நிலத்திலே. அங்கே பச்சைகள் இருந்தாலும் பச்சைகளுக்குள்ளே கௌதாரி வாழாது, சரியா? என்ற தகவலை நான் பெற்றிருக்கின்றேன். ஆனா நான் கண்ணாலே கண்டது வந்து காட்டுக்குள்ளேயும் அல்ல, வெளியான இடங்களே ஓடி திரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பறவைதான். காட்டு பெற்றைகளுக்குள்ளேயும் போகும், கௌதாரி குறைவு. காடை இருக்கும், கௌதாரி அப்படி செல்லாது. நல்லது, மீண்டும் கொண்டு வாருங்கள். கௌதாரி செல்லாது, செல்லாது. மீண்டும் கொண்டு வந்து விட்டார் சிங்கக்குடி, செல்வக்கோட்டை, எங்களுக்கு புதுக்கோட்டை கழுகு என்று கூறியிருந்தார்கள். அது செல்லாது என்று கூறிவிட்டேன் மகனே, கேட்கவில்லையா?
6: சரி, கேட்கலப்பா, ரேடியோ போன்லதான் வச்சிருக்கேன்.
0: மீண்டும் இது மூன்று எழுத்துக்களால் கொண்ட ஒரு பறவை, அற்புதமான பறவை, சிறப்பான பறவை, எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய பறவை. அதனுடைய சிறப்பு அம்சங்கள் ஒரு சில குணத்தை கூறியிருந்தேன், அங்கே கொண்டு வாருங்கள். சின்ன பறவையும் அல்ல, பெரிய பறவையா இருக்கும் அது. இப்ப கழுகு மிகவும் உயரத்துக்கு நன்றா, அதில் உள்ள விஷயத்தும் உயரத்துக்கு நன்றாக, எவ்வளவு தூரம் உயரத்துக்கு செல்றோ அங்கிருந்து நிலத்தில் உள்ள விடயங்களை கூர்மையாக பார்க்கக்கூடிய கண்களை உடையது கழுகு. கழுகு கண்கள் என்று கூறுவார்கள் ஒரு சிலரை பார்த்து. வந்துவிட்டார் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
6: கொக்கு,
0: கொக்கு வந்து நீரிலே இருக்கும், மரத்திலே முட்டையிடும். நல்ல நல்ல பதிலை தந்தீர்கள். ஆனால் என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல. அது பட்டை மரத்திலே அல்ல, அது பச்சை மரத்திலேயும் இருக்கும் கொக்கு. நன்றி, மீண்டும் பாருங்கள். அதனுடைய விசேஷ தன்மை, விசேஷம் என்றால் பொறுமை, பொறுமையின் சின்னம். வடலூர் ஆனந்தன் வந்துவிட்டார். வணக்கம் ஆனந்தன், கொண்டு பாருங்கள். ஆனந்தன் வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, வணக்கம்.
0: நலம் நலமாக இருக்கிறேன் ஆனந்தன். நீங்கள் வந்தவுடன் மேலும் மிக மகிழ்வாக இருக்கின்றேன். உங்களுடைய நண்பர் வந்து சென்றார், விஜயராகவன் வந்து சென்றார். அங்கே இந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா ஆனந்தன்?
7: கழுகா இருக்கும் நினைக்கிறேன்.
0: கழுகு என்று இருவர் வந்து கூறினார்கள், அது செல்லாது என்று நான் தள்ளி வைத்து விட்டேன். அது செல்லாது அந்த இருவர்கள் கூறினார். ஞானசேகரன் கூறினார், மற்றது செல்வகுமார் வந்து கூறியிருந்தார். ஆண்டையும் செல்லாது, செல்லவில்லை, அதுவும் மீண்டும் கண்டுபிடித்து பாருங்கள். நன்றி. எங்கே ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
8: வணக்கங்கய்யா, வணக்கம். நலமாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நல்லாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி, நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
8: மகிழ்வாகவும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் ஐயா.
0: அதுதான் முக்கியம். அந்த மூன்றாவது கூறினீர்கள் அல்லவா, அந்த பாதுகாப்பு தான் எங்களுக்கு இன்று வாழ்க்கை. வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பதத்தை, நன்றி, என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்
8: ஐயா? நீங்க மூன்று எழுத்து சொன்னீங்க, மூன்று எழுத்து
0: பறவை.
8: கொக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? கொக்கு,
0: கொக்கு, கொக்கு வந்து செல்லாது, வேற கூறியிருந்தார்கள் செல்லாது என்று கூறிவிட்டேன்.
8: கோக்கு அப்படிங்களா? சரி சரி சரிங்க,
0: அடுத்த அன்பு மகளே ஷியாமலா, என்ன
9: பதம் சொல்லிட்டாங்களா?
0: நீங்க தான் சொல்லுவாங்க, சொல்லுங்க.
9: மயிலுக்கா
0: வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடிச்சீர்கள் மயில்? மயில் என்பது சரியான,
9: யோசிச்சுட்டு சாப்பிட்டு இருந்தேன்ப்பா, அதனாலதான் ட்ரை பண்ண முடியும்.
0: அப்படியா? மூன்றாவது பதிலையும் தந்து விட்டார். கட்டி காரி மயில். மயில் வந்து மயில் வந்து மகளே, அந்த மயில் வந்து பச்சை மரங்களிலே இருக்க மாட்டாது. ஏனென்றால் அங்கே பாம்புகள் வரலாம், வேறு உருவங்கள் வரலாம். அதை விட நீண்ட தோகை உள்ளது, அதற்குள்ளே புகுந்து வர மாட்டாது. பட்டை மரம் பார்த்துதான் அது இருக்கும். அடுத்தது வந்து காட்டுகளிலேயும் வாழும், நாட்டிலேயும் வாழும், கோயிலையும் வாழும், எல்லா இடமும் வாழக்கூடிய ஒரு பறவை, புனிதமான பறவை. உங்களுடைய தேசிய பறவை அது? நான் அதை கூறினா உடனே பிடிச்சிருக்க. மயில் என்பது மயில் என்ற பதத்தை கண்டுபிடிக்கவில்லை, அவர்கள் பேர் யோசித்தார்கள். இரவு ஆந்தை, கழுகு, கொக்கு என்றெல்லாம் வந்து கூறியிருந்தார்கள். சிறப்பாக
9: ஆந்தை பகல்ல பாத்துருக்கப்பா.
0: அது நீங்கள் பார்ப்பது நத்து, நத்து என்று ஒன்று, ஆந்தை ஒன்று, நத்து என்று இன்னொன்று. ஆந்தையை நீங்கள் பார்த்தால் உங்கள் கண்ணை கொத்தி விட வேண்டும் என்று தாய் தந்தையர் கூறியிருக்கின்றார்கள். ஆந்தை வந்து இரவு
9: பிடிச்சிருக்கேன்,
0: அது நத்து அம்மா, நீங்க பிடிச்ச நத்து என்ற ஒரு பறவை
9: இருக்கின்றது.
0: கண்ணுக்கு குண்டு குண்டா இருக்கு, மூக்கு இப்படி கொளுக்கி போல இருக்கும் அழகு. அது
9: என்ன
0: நிறம்?
9: அது மரக்கலர்ல தான் இருக்கும்.
0: அது அல்ல ஆந்தை,
9: அந்த சுத்தம்பா
0: ஆந்தை அந்த கலர் இல்லையாம்மா. ஆந்தை வந்து காண முடியாதம்மா இரவில. அந்த நீங்கள் பிடித்த நத்து என்பதை
9: நிறைய கத்தும்.
0: அது வித்தியாசமாக
9: பகல்ல மாமரத்துல ஒரு பொந்துக்குள்ள உட்காந்து பிடிச்சிருக்கப்பா.
0: கட்டி காரு ஆந்தைய பிடிச்சிருக்கின்றீர்கள். கட்டி காரு அப்ப ஆந்தைய கூட நீங்கள் ராங்கியானவர்கள். கட்டி காரு அடுத்த
9: அது உட்கார்ந்து இடத்துல இருந்து எதிர்பக்கமா பாக்கும்பா. ஒரு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்து உட்கார்ந்து இருந்ததுன்னா கிழக்கு பக்கம் அப்படியே திரும்பி பாக்கும்
0: தலையே. கட்டிக்கார ஆந்தை பின்னால முன்னாலே பக்கத்துல என்ன அது இருந்தாலும் தெரிவது இல்லையம்மா கண். அதனால சுத்தி சுத்தி பின்னாடி
9: அப்படியா சுத்தி சுத்தி பாக்கமாப்பா.
0: அது கண்ணுக்கு ஒளி கிடையாது. அது அதுக்கு இல்லை. இன்னும் என்ன எதற்கு ஒளி இல்லை? இன்னொரு பிராணி பாம்பு. பாம்புக்கும் பகலிலே கண் தெரியும், கண் தெரியாது. அதுபோல இன்னும் ஒரு இன்னொரு இருக்குண்ட இரண்டு மூன்று பிராணிகளுக்கு மிருகங்களுக்கு இரவிலே
9: தான்.
0: வவ்வாலுக்கு வவ்வால் பகலிலே, வவ்வாலுக்கும் பகலிலே கண் தெரியாது. வீட்டுக்குள்ளே தடித்தவரு வந்துவிட்டு வந்தால் எங்கே போகும் தெரியும். வந்ததுல அடிபட்டு விழுந்து
9: கட்டிக்காரி
0: மயில் என்று வந்து கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய யாரு சியாமலா. எங்க இவர் பெயர் நாகூர் கொண்டு வாருங்கள். ராவிக்கு என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
10: மயில்.
0: மயில் என்பது சரியான பதிலை கொண்டு வந்திருக்கீர்கள். ஆனா அந்த பதிலை சியாமலா கொண்டு வந்து புள்ளியை பெற்று விட்டார். உங்களுக்கு பாராட்டுக்கள்.
10: நம்ம கொடையில கொடல கூட நிக்கும் மயில். நம்ம கொடல கூட நிக்கும் மயில்.
0: எங்க
10: அப்படி கூவும் அப்படியே?
0: ஆமா எப்படி
10: கொடையில கூட நிக்கும்
0: மயில. எப்படி அப்படியா கோவம்? வெளிய மயில் போல ஆண் மயில் அப்படி கோவது போல இருக்கு. சரி, எந்த மயிலுக்கு தோகை அதிகம் உண்டு? மயிலே எந்த மயிலுக்கு தோகை அதிகமாக உண்டு?
10: ஆண் மயில் தான் தோகை உண்டு.
0: ஆண் மயிலுக்கு தான் தோகை. கட்டிக்காரம் அந்த ஆண் மயில் நீங்கள் கோவிட்டு போகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வாருங்கள். அடுத்த சொல்லு, அடுத்த சொல்லு. இது நன்றாக ஓடும் ஆனால் பிடிக்க முடியாது, பார்க்க முடியும். நன்றாக ஓடும், பார்க்க முடியா, பார்க்க முடியும், பிடிக்க முடியாது. மூன்று எழுத்தை கொண்டது. நன்றாக ஓடும், நன்றாக ஓடும், சில சமயம் அப்படியே நின்றுவிடும். ஓடும், நிற்கும், ஓடும். கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் கையால் பிடிப்பது கடினம். அது எதுவாக இருக்கும்? கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்தை கொண்டது. கண்ணால் அழகாக பார்க்க முடியும் ஆனால் கையால் பிடிக்க முடியாது. அவ்வளவு விவேகமாக ஓடக்கூடியது, பார்வைக்கு உரியது. அடிக்கடி தன் உருவத்தையும் மாற்றிக்கொள்ளும், நிறத்தை மாற்றிக்கொள்ளும், உருவத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ளது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒன்று. எங்களை கொண்டு ஓடி வாருங்கள் அன்பு உறவுகளே. புதையலிலே இருக்கின்றோம், கண்டுபிடித்தல் இருக்கின்றோம். யார் சொல்லுவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது மூன்று எழுத்துக்கள் வானொலி. பாடல் ஒன்று தந்தது. இந்த பாடலை தொடர்கின்றது இப்பொழுது. தொடரும் வேளையிலே நீங்கள் ஓடி வாருங்கள். கேட்க வருகின்றது பாடல், கேட்போம்.

0: இளமங்கையும்
1: ஃபாரூக் வருகின்றார் கேட்போம். ஃபாரூக் எந்த பதம் கொண்டு வருகின்றீர்கள்?
2: ஆமாப்பா, ஓணான்.
1: ஓணான், அது பிடிக்க முடியாதா?
2: பிடிக்கின்ற ஓரம்
1: பிடிக்கலாம் தானே?
2: பிடிக்கலாம்.
1: அப்ப அது சொல்ல, அது அந்த பதில் என்று எழுதுகின்றேன்.
2: அது விலங்கினமா பறவை?
1: அது சொல்ல, அது எனக்கு சொல்ல முடியவில்லை. எனக்கு சொல்ல முடியும், பறவைன்னு சொல்ல முடியாது, மிருகம் சொல்ல முடியாது, மனிதன் சொல்ல முடியாது. கொண்டு
2: வாருங்கள்.
1: எங்க ராஜ்குமார் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார், அது மயில் விட்டார்கள்.
3: மயில், மயில் இல்லையா? சரி சரி,
1: மயில். அது பட்ட மரத்தில் கூறுங்கள். சரி, இப்பொழுது என்ன பதம்? இந்த பதத்துக்கு என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? நன்றாக ஓடும், பார்க்க முடியும், பிடிக்க முடியாது, அடிக்கடி நிறத்தை மாற்றும், உருவத்தையும் மாற்றிக்கொள்ளும்.
3: தண்ணீர்,
1: தண்ணீர் பிடிக்கலாம் தானே? நாங்கள்
3: உருவத்தை தண்ணீர் இதுக்கு மாறு இல்லைங்கய்யா. குடத்துல பிடிச்சி வச்சா ஒரு இது வரும்.
1: அது சரி, உருவத்தை மாற்றிக்கொள்ளுவோம், எங்களால் மாற்றப்படும். அது தானாக, இது வந்து தானாக மாற்றிக்கொள்ளும். இப்ப குடத்திலே, போட்டிலே, பானையிலே, ஒரு குடுவையிலே நாங்கள் தண்ணீரை விட அந்த பாத்திரம் மாதிரி தான் அந்த உருவம் இருக்கும். அது நாங்கள் தான் அமைப்போம், நாங்கள். ஆனால் இது தானாக தன்னை அப்படி அமைத்துக் கொள்ளும், ஓடும், நல்லா ஓடும்.
3: சரி சரி.
1: ஆனால் நாங்கள் பார்ப்போம், பிடிக்க முடியாது. நிறங்களை மாற்றிக்கொள்ளும், தண்ணீர் நிறத்தை மாற்றும். ஒரு பச்சை கலர் போதல்களை விட்டால் அது பச்சை நிறமாக எங்களுக்கு தோணும். அதை நாங்கள் தான் ஆக்கிக் கொள்ளுகிறோம். நாங்கள்
3: பிடிக்க முடியாது.
1: இது தன்னை தானே அப்படி உருவத்தை மாற்றி நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ளது. மூன்று எழுத்து.
3: சரி சரி, தெரிஞ்சிட்டு வரங்க.
1: வணக்கம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன் ஐயா.
4: வணக்கம் வணக்கம். மேகம், மேகம்.
1: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சிறப்பான பதிலை கொண்டு.
4: நிறமரம்
1: சொன்னீங்கல்ல, உருவத்தை மாட்டிக்கொள்ளும் தானே அது அடிக்கடி அந்த மேகம்.
4: மேகம் சிவப்பு நிறமாகவும் வெள்ளை நிறமாகவும்
1: அது நிறத்தை
4: கண்டுபிடிச்சேன்.
1: நிறத்தை மாற்றும், உருவத்தையும் மாற்றிக்கொள். வட்டமாக வரும், கோணலாக வரும், நீளமாக வரும், தொடர்ந்து வரும், மீண்டும் மீண்டும் அப்படியான உருவங்களோடும் பெறக்கூடியது மேகம் என்று கூறினீர்கள். அது சரியான பதிலாக எடுத்துக்கொள்ள. முகில் என்றும் கூறிக்கொள்ளலாம், மேகம் என்றும் கூறிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை கொண்டு வந்தேன். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்த பதம் வருகின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இங்கே செல்வகுமார் கொண்டு வந்து. வணக்கம் செல்வகுமார், கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
5: அப்பா, இது வந்து இந்த பதம், அதாவது ஓணான், ஓணான்ப்பா.
1: அதுதானே முதல்
5: சொல்லி வந்தீங்கல்ல, பச்சம்.
1: ஐயா, ஓணானை நீங்கள் பிடிக்க முடியும் தானே? இல்லையா சொல்லுமா?
5: பிடிக்க முடியாது.
1: ஓடினாலும் நீங்கள் ஓடினாலும் விரட்டி பிடிக்கலாம், வலையாலே பிடிக்கலாம், கொக்கி போட்டு பிடிக்கலாம். அவ்வளவு தூரம் ஓணான் ஓடாது. வாழ்க்கை நீங்கள் அது வல்ல. நான் சொன்ன ஓடும், பிடிக்க
5: முடியாது.
1: சரி, அது நிறத்தை மாற்றிக்கொள்ளும், ஆனா உருவத்தை மாற்றிக்கொள்ளுமா?
5: உருவத்தை மாட்டாதுங்க.
1: அதைத்தான் என்று கூறினார் ஆனந்தன். சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றார். முகில் அல்லது மேகம் நன்றாக ஓடும், நாங்கள் பார்க்க முடியும், பிடிக்க முடியாது, நிறத்தை மாற்றிக்கொள்ளும், உருவத்தை மாற்றிக்கொள்ளும். சரியா?
5: சரிங்கப்பா.
1: வாழ்த்துக்கள்.
5: என்ன?
1: முகில், மேகம், மேகம், ஸ்கை,
5: மேகம். சரி சரிப்பா, நன்றிப்பா.
1: அடுத்த பதம் கேட்டீர்களா? நான்கு எழுத்துக்களால் ஆன பதம் கூற இருக்கின்றேன். நான்கு எழுத்துக்களால் ஆனையினும் இது இருந்தால் மனிதர்களிடையே ஒற்றுமையும் அன்பும் நட்பும் நிலவும். இந்த குணம் இருந்தால், இது ஒரு செயல், நாங்கள் செய்கிற செயல்களே உண்டு. இந்த செயல் புரியும் பொழுது இனம் ஒன்று சேரும், மக்களோடு மக்கள் மகிழ்வாக இருப்பார்கள், எல்லோருடையும் அன்பாக இருப்பார்கள். இது ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். அந்த பதம் மனிதனுடைய ஒரு குணாம்சத்தை கூறுகின்றது, செயல்முறையை கூறுகின்றது. எங்கே கொண்டு வரலாம், கொண்டு ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். இந்த பாடலை கேட்போம் தொடர்ந்து.
0: நன்றி.

0: எங்கே சியாமலா வந்து விட்டீர்கள்? கொண்டு பாருங்கள் சியாமலா. என்ன பதம்?
1: அப்பா நாணயம்.
0: நாணயம் நல்ல விடயம், ஆனால் அது அது நாணயம் எனக்கு நல்ல நாணயஸ்தர் நாணயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து. நல்ல பரிசு நல்ல ஒரு பொருள், ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கும் பதம். நான் கேட்டது அது அல்ல. சரியா? உங்களிடம் இருக்கின்றது, என்னிடம் இருக்கின்றது, எல்லோரிடம் இருக்கின்றது. அது கொண்டு பாருங்கள். வள்ளுவரும் அதை அழகாக கூறியிருக்கின்றார். கொண்டு பாருங்கள், பாடலை கேட்போம், ஓடி வாருங்கள்.

0: எங்கு சவுதி அரேபியா வந்து ஃபாரூக் கொண்டு வருகின்றார். சரியானவர்கள் கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
1: புன்னகைப்பா,
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில் கொண்டு வந்தீர்கள். புன்னகை, இந்த புன்னகை இருந்தால் உலக எல்லோரும் நட்பு பாராட்டலாம், அன்பாக இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கலாம், இல்லையா? புன்னகை பூ இன் நகை, நான்கு எழுத்துக்கணும். புன்னகை எப்போதும் ஃபாரூக் புன்னகையோடு தானே வருவீர்கள், இல்லையா? புன்னகை எங்க ஒரு புன்னகை புரியுங்கள். சிரிப்பு, நீங்க சில சிரிப்பு, புன்னகை வேறு சிரிப்பு வேறு, என்ன வித்தியாசம் புன்னகைக்கு சிரிப்புக்கும்?
1: புன்னகை
0: வெளியே சத்தம் வராமல் சிரிப்பது புன்னகை அப்படிங்கிறாங்க. அந்த புன்னகையைத்தானே எதிர்பார்த்து கொண்டு எத்தனை பேர் பின்னாலே எதிர்ப்பார்கள், இல்லையா? எத்தனை பாடல்கள் வந்திருக்கு, பூத்தால் போது மடி புன்னகை போது மடி அப்படி என்னெல்லாம் பாடல், புன்னகை நல்ல பாடல், நல்ல பாடல்கள். புன்னகை என்ற சரியான பாடத்தை தந்தபடியால் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாதத்தையும் கேட்டுக்கொண்டு செல்லுங்கள், எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். புன்னகை என்பது சரியான பதம். தந்தை ஃபாரூக் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அடுத்த பதம் வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர். இந்த மலருக்கு பல பெயர்கள் உண்டு, பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற மலர், மிகவும் புனிதமான மலர். இந்த மலர் நாலு எழுத்துக்களோடு என்னிடம் இருக்கின்றது, அது என்ன பதமாக இருக்கும் என்று?
1: மல்லிகை.
0: மா எல் லி ஹை, நான்கு எழுத்து, அற்புதமான பூ. ஆனால் அதுவல்ல, என்னிடம் மல்லிகைக்கு வேற என்ன பெயர் உண்டு?
1: குண்டுமல்லி, வாடாமல்லி.
0: அது மல்லிகை தானே,
1: வேற பெயர்.
0: மல்லிகைக்கு வேற பெயரால் அழைக்கப்படுகிறதா என்று கேட்கின்றேன். இல்லை,
1: வேற பெயர்.
0: மல்லிகைக்கு அந்த இனத்தின் வகைகளை கூறுவதற்காக கூறுவார்களோ, வேற பெயரால் அழைக்க மாட்டார்கள், இல்லையா? ஆனா இந்த மலருக்கு பல பெயர்கள் உண்டு. ஓடி வாருங்கள், உங்களுக்கு சிந்தனையை விரிவடைய செய்யும், சிந்தனையை விரிவடைய செய்யும் கொண்டு வருவீர்கள். நீங்கள் ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கிறார்? நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர் என்னிடம் இருக்கின்றது. அந்த பதம், அந்த பதத்தை, அந்த மலருக்கு பல பெயர்கள் உண்டு, அதிலே ஒரு பெயர் என்னிடம் இருக்கின்றது. பாடல்களில் எல்லாம் வரும் அந்த அந்த பெயர் எங்கே கொண்டு வாருங்கள். அந்த பெயரை, என்ன பெயராக இருக்கு? நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மலர் எல்லா இடமும் காணக்கூடாது. உஷ்ணவலய பிரதேசங்களும் ஆசிய நாடுகளிலும் நிறைவாக உண்டு.

0: இந்த ஒரு மலரின் பெயர் பல பெயர்கள் அவற்றை எல்லாம் இப்பொழுது நாங்கள் அறிய இருக்கின்றோம். ஒவ்வொரு அன்பு உறவுகள் கொண்டு ஓடி வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். ஓடி வாருங்கள், புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். முகமது ராபிக் வந்துவிட்டார். ராபிக், வணக்கம் ராபிக், கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
1: செவந்தி. செவந்தி
0: செவந்தி ஐந்து எழுத்துக்களா இருக்கு ஐயா? ஆமா, நாலு இடத்துல கொண்டு வாருங்கள்.
1: செவந்தி இப்ப மாலை கட்டியா இருப்ப பாட்டை வருது.
0: இந்த பதத்துல பாட்டுகள் இருக்கு ஐயா?
1: இந்த பாட்டு பாட்டு இருக்கா?
0: பாட்டு பல பாடல்கள் இருக்கின்றது. எங்க கொண்டு வர?
1: கொண்டு வர,
0: வாருங்க,
1: வர
0: கொண்டு வாருங்க. அங்கே கொண்டு வர வேண்டும் பதங்களை, பாடலை தருகின்றேன். ஒரு தரவு தருகின்றேன், இன்னும் ஒரு தரவு. இந்த பூ காலையில் மலரும். சரி,

0: இந்த பூவின் பெயரிலே பெண்களுக்கு பெயர் உண்டு. இந்த பெயர் கொண்ட பெண்களும் இருக்கின்றார்கள். பெண்களுக்கு சூட்டுவார்கள் இந்த பெயர். எங்க வந்து விட்டாள் சாமலா? கொண்டு வந்து விட்டாள். கொண்டு வாருங்க சாமலா.
1: அப்பா சாமந்தி.
0: சாமந்தி. சாமந்திக்கு பேரு என்ன பெயர் இருக்கு?
1: அதுக்கு செல்வந்தி சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்கப்பா?
0: வேற என்ன சொல்லுவார்கள் கூறுங்கள். வேற எத்தனை பெயர்கள் உண்டு அதுக்கு? ஒரு எத்தனை என்னென்ன பெயரால் அழைப்பார்கள் சாமந்தி?
1: எங்க ஊர்ல சொல்லுவாங்க சாமந்தி சொல்லுவாங்க, செல்வந்தி பூ சொல்லுவாங்க. அதுலயே இன்னொரு வகை வந்து துருக்கி சாமந்தி சொல்லுவாங்க.
0: அது சாமந்தி என்ன கொடுங்க சார். அது செல்லாது செல்லாது மகளே செல்லாது. ஆஹா,
1: எனக்கு நீங்க பாட்டு தரவே இல்லப்பா.
0: என்னம்மா?
1: முதல்ல வரவங்களுக்கு பாட்டு தருவீங்கள? எனக்கு தரவே இல்லையே. இன்னைக்கு
0: இன்னும் பாட்டு உங்களோட பாட்டுங்க இருக்கு. தூரி தூரி தும்மக தூரி இருக்கின்றது வேற அந்த பாடுறது. இடைப்பட்டு தடைப்பட்டு வருகின்றதற்காக தாங்கிக் கொண்டிருக்கின்ற நல்ல இடைவெளி பார்த்து தருவேன்.
1: சரிப்பா சரிப்பா.
0: நன்றி மகளே.
1: சரிப்பா சரிப்பா. நன்றிப்பா.
0: அன்பு மகனே செல்வகுமார் கொண்டு பாருங்கள். என்ன பூ?
2: மறி கொழுந்துப்பா.
0: மறி கொழுந்து எத்தனை எடுத்துக்கல ஐயா? தரவுகளை சரியாக கேட்கால் ஓடி வாரதா மகனே? எங்கே அடுத்த யார் கொண்டு வர போகிறீர்கள்? கொண்டு வாருங்க. நான்கு எழுத்துக்களை கொண்டது.

0: சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்துவிட்டார். வணக்கம் ஃபாரூக், கொண்டு வாருங்கள், கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
1: தாமரை பூப்பா?
0: தாமரை பூ எத்தனை எழுத்துக்கள் மகனே?
1: தாமரை பூ நாலு எழுத்து.
0: ஐந்து எழுத்து. தாமரை பூ என்று தாமரை பூ ஒன்று வர, தாமரை பூ ஒன்று வருமா? தாமரை பூ என்று வரும். தாமரை பூ ஒன்றுதான் வரும். தாமரை பூ ஒன்று தான் கூறுவார்கள். அடுத்து வரும் பாடல் எங்களுடைய ஷியாமலா நீங்கள் கேட்ட பாடல், கேட்க வேண்டும் என்றபடியால் பாடலை தருகின்றேன். அழைப்புகள் பதில்கள் வந்தால் நான் நிறுத்தித்தான் செல்வேன். கேட்டுக்கொள்ளுங்க. இதுதான் அந்த பாடல்.

0: மீண்டும் சியாமலா வருகிறோம். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா கமலம் எதுவும் போயிருக்கப்பா?
0: தெரிஞ்சது எங்க இறங்கினீர்கள் அதை?
1: இல்லப்பா
0: கமலம் என்பது சரியான பதில். கமலம் சரியான பதிலை கொடுத்து புள்ளியை பெற்றுக் கொண்டார். கமலம் என்பது என்ன? கமலம் அதற்கு தாமரை என்று இருக்கின்றது.
1: ஆமாப்பா, அதனால்தான்
0: பகலவன் காதலி என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. பகலவன் காதலி, சூரியனை கண்டவுடன் தான் அது மலர்வது.
1: பழைய பாட்டு ஒண்ணு இருக்குல்லப்பா, கண்ணி கமலம் பூ காதி ரெண்டும் வெளியே.
0: அது மட்டுமல்ல, கமலம் கமல பாத கமலம் கமலம்
1: மோகமுல் படத்துல இருக்கு.
0: மோகமுல் அப்படி பல படம் கமலம் என்ற பெயரோடு புஷ்பம் என்றும் பல பொருட்கள் இருக்கின்றது. அதுக்கு பல பதங்கள், குண்டரீகம் என்று கூட ஒரு பெயர் அதுக்கு இருக்கின்றது. அப்படியாக இருக்கின்றது அதை. கமலம் என்றது சரியான பதில். வாழ்த்துக்கள் மகளே, உங்கள் பாடல்
1: ஓடிக்கொண்டு
0: கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த பாடல் நன்றி நன்றி அம்மா. வணக்கம் முகமது ராபிக் அவர்கள், கூறுங்கள்.
2: மல்லிகை மல்லிகை
0: மல்லிகை அல்ல, கமலம் என்பது சரியான. தாமரை பூவினுடைய மறுபெயர் கமலம்.
2: கமலம்
0: வெள்ளை கமலத்தை வாணி என்று கூற, செங்கமலம் லட்சுமிக்காகவும் என்று கூறப்படுது. இந்த கமலம் வந்து காலையிலே மலரும். அதுல கமலம் தான் வெண்தாமரை செந்தாமரை. அதுல பாடல்களும் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: இன்னும் ஒரு பதம் வேற இருக்கின்றது. அந்த பதம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் பிடிக்கலாம், உருவத்தை மாற்றும் நிறத்தையும் மாற்றும். இன்னும் ஒன்று, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. அது ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும், நிறத்தை மாற்றும் உருவத்தை மாற்றும், எங்களால் பிடிக்க முடியும். அது எதுவாக இருக்கும்? இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம், என்னிடம் இருக்கும் பதம். ஓடி வாருங்கள் கொண்டு மகாலிங்கம் வருகிறார். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா. அந்த பூ பேரு செவ்வந்தின்னு சொன்னாங்கல்ல, அது பூ பேரு செண்டு பூ.
0: செண்டு பூவா?
3: இன்னொரு பேர்
0: செண்டு பூ. எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்துக்கள் செண்டு பூ?
3: நாலு எழுத்து.
0: எப்படி வரும் செண்டு பூ நாலு எழுத்து?
3: செண்டு பூ
0: அப்படி அழைப்பார்கள். செண்டு பூ என்று சொல்லுவார்கள். செண்டு பூ என்று வர செண்டு பூ என்று கூறுவார்களா? அங்கு ஒரு உப்பன்னா வர வேண்டும், செண்டு பூ என்று. செண்டிலே இருக்கின்றபடியால் அது செண்டு பூ. அது என்ன பூ? அது செண்டிலே வைக்கிறபடியால் தான் அந்த செண்டிலே எல்லா பூச்செண்டிலே எல்லா பூக்களையும் வைக்கலாம் தானே. அது சரியான சரியான பதம் மகாலிங்கம், கமலம். செண்டு பூ வந்து யாரும் பெண்களுக்கு பெயர் வைக்க
3: மாட்டார்கள். பாதியில
0: வந்தேன் கட்டிக்காரன். சரி, இப்ப ஒரு பதம் கொடுத்திருக்கின்றேன். அந்த பதம் வந்து இப்பொழுது கொடுத்த பதம் இரண்டு எழுத்துக்களால் இரண்டு எழுத்துக்களால் ஆனது. ஆனால் ஓரிடத்தில் இல்லாது ஓடும், ஆனால் பிடிக்க முடியும். அடுத்தது அது நிறத்தை மாட்டிக்கொள்ளும், உருவத்தை மாட்டிக்கொள்ளும். இரண்டு எழுத்துக்களால் ஆனது. சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் மகாலிங்கம். நன்றி
3: நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே ராஜ்குமார் கொண்டு வந்தீர்களா?
3: ஐயா நீர் நீர்
0: நீர் சும்மா நிக்கும். அதே ஓடிக்கொண்டிருக்காதா? எங்கே ஓடுது நீர்? அப்படியே நிக்கும்.
3: அப்படி சொல்ல வரீங்களா?
0: அது தானாக தானாக ஓடிக்கொண்டிருக்கும் ஐயா. தானாக தடைய நாங்க எடுத்து ஊற்றுவோம், வரப்பு வட்டி மாத்தி விட ஓடிக்கொண்டிருக்கும். அது நீர். இது வந்து இன்னொரு வேறு பெயர். இதுக்கு இரண்டு எழுத்துக்களால் ஆனது. ஓடும், எங்களால் பிடிக்க முடியும். அது வந்து நிறத்தை மாற்றும், உருவத்தை மாற்றும். இரண்டு
3: வேண்டும்,
0: நுணுக்கமாக சிந்திக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வேகம் விவேகம் வாழ்த்துக்கள். வேகம் விவேகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. எங்கே பாடல் சியாமடா உங்கள்

0: மகாலிங்கம் கொண்டு வந்து விட்டார் என்று எண்ணு மகாலிங்கம் கொண்டு வந்து விட்டார் என்று எண்ணுகிறேன். கூறுங்கள் மகாலிங்கம்.
1: ஓணா.
0: ஓணமா?
1: ஓணா ஓணா
0: ஓணா என்று ஒன்று
1: ஓணா பச்சுவந்தின்னு சொல்லுவாங்கல்ல ஓணா, அது பேர் ஓணான்னு சொல்லுவாங்க.
0: எப்படி சொல்லுவார்கள்?
1: ஓணா ஓணா.
0: ஒரு நாளும் ஓணா என்று சொல்ல மாட்டோம். ஒருவரும் சொல்லுவாங்க ஓணான்
1: பச்சுவந்தி. பச்சுவந்தி
0: ஐயா
1: பச்சுவந்தி பேர் தான் ஓணான்னு சொல்லுவாங்க.
0: இல்ல இல்ல, எல்லாவற்றுக்கும் ஓணான் என்றது ஓவன்னா நாவன்னா இன்னென்ன ஒரு இனம் இருக்கின்றது. ஓணான் அது ஒரு பிராணி, வேலிகள் அங்கே எல்லாத்துக்கும் நாலு கால் வால் கண் மூக்கு எல்லாம் இருக்கின்றது. ஓணா ரெண்டாவது நீங்கள் பேச்சு தமிழ்ல சில விட ஓணான்னு சொல்லி போட்டு போகலாம். ஓணான்
1: ஆமா
0: அது
1: ஓணான் அந்த சொல்லுங்க
0: நீங்க கூறுங்க.
1: ஓணான்னு சாட்ல இது கிராமத்து பாஷையில ஓணான் ஓணா தான் சொல்லுவாங்க. போறது ஓணான்
0: அது நிறத்தை மாற்றுமா?
1: மாத்தும். ஓணான் வந்து தன்னுடைய மரக்கிளைகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். பச்சுவந்தியா அதே மாதிரி மாறும்.
0: இருக்கிறாய்யா பச்சுவந்தி என்பது ஓணானா இல்ல வேறு ஒரு பிராணியா?
1: அத பச்சுவந்திங்கிறது ஓணான் வகையரா?
0: ஓணான் வகையிலே ஒன்றுதான், ஓணான் வகையிலே ஒன்றுதான் நிறத்தை மாற்றும், அது பச்சுவந்தி. அதை நீங்கள் பச்சுவந்தி ஓணான் என்று கூறுவதில்லை, பச்சுவந்தி என்று. அந்த பச்சுவந்தி உருவத்தை மாற்றுமா?
1: உருவத்தை
0: மாட்டோம்.
1: நேரத்துக்கு எந்த வாழை மரத்துல எந்த
0: மகாலிங்கம் மகாலிங்கம் உருவத்தை மாற்றுமா? உருவத்தை நிறத்தை
1: உருவத்தை மாற்றாது.
0: நான் சொன்னது
1: மாற்றும்,
0: நான் சொன்னது நிறத்தை மாற்றும், உருவத்தை மாற்றும். உங்களால் பிடிக்கக்கூடியது விரைவாக ஓடும், சரியா? அது என்ன ரெண்டு எழுத்து தான் அதுக்கு உண்டு. ஓணா என்று அது எங்கேயும் கோணா பாசையில பேசுவார்கள். ஓணா என்று கிராமம் பொழியா பேச்சு தமிழே இங்க வராது தானே ஐயா? ஓணான் என்பது அணில், ஓணான் உடம்பு என்பதெல்லாம் ஒரு முழுமையான சொல் ஓணான். பச்சோந்தி என்பது அந்த ஓணானிலே ஒரு இனம், அது இருக்கும் இடத்தில் தன்னை நிறத்தை மாற்றிக்கொள்ளும், ஆனா உருவத்தை மாற்றும். ஓணான் ஓணான் உருவத்தில் இருக்கும், பச்சோந்தி ஓணான் உருவத்திலே தான் இருக்கும். அது உருவத்தை மாற்றுவது தானே? ஆனா இது உருவத்தை மாற்றுகிறது, நிறத்தை மாற்றுகிறது, விரைவாக ஓடுகிறது, நாங்கள் பிடிக்கக்கூடியது. குறுங்கள் இரண்டு எழுத்தை கொண்டது, இரண்டு எழுத்துக்களை தான் அதுக்கு குறிக்கப்படும். கவிஞர்களுக்கெல்லாம் விருப்பமான பதம் அந்த பதம். கொண்டு வாருங்கள் மீண்டும். சந்தோஷம் கொண்டு வந்து விளக்கம் தந்தது. நன்றி மகாலிங்கம். எனவே அடுத்த உறவு யார் வரப்போகின்றார்? பாடலை தொடர்வோம். இதற்காகத்தான் சியாமலா நான் ஒரு தனி நேரம் பார்த்தேன்.

0: ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம்ப்பா. மலைப்பா, மலை.
0: மலையா? மலை
1: பொழிகிறது.
0: மலை, மலை எப்படி நிறத்தை மாற்றும்?
1: மண்ணில் விழுமோ அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறிடும்.
0: அப்படியா? அது ஓடுமா? ஓடுமா, கீழே போகுமா,
1: கீழே
0: போகுமா?
1: மண்ணு வழியா ஓடும். நான் வெள்ளமா, வெள்ள பெருக்கெடுத்து ஓடும்.
0: வெள்ள பெருக்கெடுத்து ஓடுமா? சரி, அது அது மலையாக வரும் பொழுது இது அப்படியே ஓடும் போது பார்க்கலாம். நாங்கள் ஓடுவதை பார்க்கலாம். இது மழை காலத்தில் மட்டும்தானே பார்க்கலாம். இது 24 மணி நேரம் ஓடும். மழை வந்து மழையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா மழை அல்ல, பாருங்கள்,
1: ஓடுகிறார்
0: நீர்.

0: அடுத்த உறவு வருகின்றார் எங்கள் முகமது ராபிக் அவர்கள். கொண்டு வாருங்கள் ராபிக், என்ன பதம் நீங்கள் கண்டு கொண்டு வந்தீர்கள்?
1: நதி. நதி
0: நதி என்று கூறுவீர்களா? ஓ, நதி ஓடிக்கொண்டே. நதி ஓடிக்கொண்டே.
1: நதி ஓடினா
0: நிறத்தை மாற்றும். போகும் இடங்களுக்கு ஏற்ப நிறம் மாறும். உருவத்தை மாற்றும். அகண்டு சுருங்கி விரிந்து நீண்டு ஒடுங்கி ஓடும். அது ஒரு உருவத்தை மாற்றும். அடுத்து நாங்கள் பிடிக்கவும் முடியும். ஆதலால் அது சரியான பதிலாக கொண்டு வந்திருக்கீர்கள். நதி என்பது சரியான பதில் கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ராபிக். சிறப்பு அடுத்த உறவு சியாமலா கொண்டு வருங்க. கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா ரெண்டு பதம் சொல்லிட்டாங்களாப்பா?
0: இல்ல, நீங்கள் கூறுங்கள்.
2: ஆறு அல்லது நதி ரெண்டு எடுத்து தானப்பா?
0: ஆறு ரெண்டு இது சரியாக கூற வேண்டும்.
2: நதிப்பா?
0: நதி சரியான பதில் நதி. ஆனால் அது ராபிக் இப்பொழுதுதான் வந்து கூறிச்சொல்லுகிறார். ஆறு வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது அநேகமாக நிறத்தை மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. நதி வந்து இடத்தை மாற்றி செல்லும் பொழுது நெளிந்து வளைந்து அகண்டு விரிந்து ஒடுங்கி சுருங்கி எல்லாம் ஓடக்கூடியது. மேடு பள்ளகு இறங்கி ஓடக்கூடிய உருவத்தை மாற்றக்கூடியது. நதி நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம். நிறத்தையும் மாற்றிக்கொள்ளும். அது இருக்கும் இடத்தில் உள்ள நிறத்துக்கேற்ற மாதிரி தண்ணீர் எங்களுக்கு காட்டிக்கொள்ளும். நதி என்பது சரியாக நீங்கள் ஆறு அல்லது நதி என்று அடுத்த முறை வரும்போது தீர்க்கமா ஒரு பதிலோடு வர வேண்டும். கட்டிக்காரி, நீங்களும் கட்டிக்காரி வாழ்த்துக்கலாமா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் ராபிக்கு. உங்கள் பாடல் தொடர்ந்து ஓடிக்கொண்டு காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே அடுத்த பதம் தரப்போம்.

0: அந்த பாடல் காற்றலையை அலங்கரித்து எங்களோடு பயணித்தது இன்றைய புதையலிலே, இன்றைய கண்டுபிடியிலே, இன்றைய கதம்பத்திலே. கதம்பத்திலே வந்து புதையலிலே சென்று விவேகம் விவேகத்தோடு கலந்து எங்களுக்கு இலகுவாக்கி கொண்டிருந்த சிந்தனையை சியாமலா நீங்கள் கேட்ட அந்த பாடல். அந்த பாடல் தென்றல் சுடும் திரைப்படத்திலிருந்து 1989 ஆண்டு காற்றலுக்கு வந்திருக்கின்றது. இசை ஞானியின் இசையிலே எஸ் ஜானகி அம்மா பாடும்பொழுது அவரோடு இணைந்து சின்ன குழந்தைகளாக பவதாரணியும் ஜோன் சங்கர் ராஜாவும் இணைந்து குரல் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது ஒரு இடைப்பாடலை தர விரும்புகின்றேன். சரியா? அந்த பாடல் இடைவரிகளில் ஒன்று, ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா, தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா என்ற இடைப்பாடலை கொண்ட பாடல் எந்த பாடலாக இருக்கும் என்று நீங்கள் கொண்டு வர வேண்டும். மீண்டும் கூறுகின்றேன், ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா, தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா எந்த பாடலிலே வருகின்றது என்று நீங்கள் முதல் இந்த பாடலை கூற வேண்டும். அத்தோடு ஒரு பதத்தையும் தருகின்றேன். அந்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இது ஒரு விலை பெறுமதியான ஒரு பொருள். வணக்கம் வணக்கம் நாகப்பன், வணக்கம், வர வேண்டும், வருக வருக வேண்டும், வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூரிலிருந்து பேசுகிறேன். வளமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன். நீங்களும் வளமாக இருக்கிறீர்களா?
0: நாங்களும் நலமாக வளமாக இருக்கின்றோம் என்று அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். உங்கள் ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள். என்ன பதத்தை கொண்டு
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி பதம் எதும் கொண்டு
1: பாடல்
0: இந்த பாடல் இந்த பாடலை கொண்டு வர வந்தீர்களா? என்ன பாடல் இருக்கும்?
1: கடவுள் அமைத்து வைத்த மேடை.
0: கேட்டுக்காரர் எப்படி கண்டுபிடித்தீர்கள் ஐயா? உடனே வந்து கூறிவிட்டீர்கள். நான் கூறி முடிப்பதற்கு கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுது. வாழ்த்துக்களோடு. கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற திரைப்படத்திலே, கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடலில் வருகின்றது.
1: அவள் ஒரு தொடரதை திரைப்படம்.
0: அந்த திரைப்படத்திலே வருகின்றது. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீர்கொண்டு வந்ததம்மா, தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டு ஊர்கோலம்
1: போடுவீர்கள்.
0: சிங்கார காலோடு சங்கீத தண்டையில் சந்தோஷம் பாடுதம்மா. இனிமையான பாடல் வரியை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்ற நாகப்பன் அவர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நாகப்பன், நலமாக இருங்கள். எங்கே சியாமலா கொண்டு வாருங்கள். என்ன பாடுவா?
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை. அவள் ஒருத்தர்

0: சியாமலா தந்து வாழ்த்து பெற்றார், நீங்களும் தந்து வாழ்த்து பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாய்ப்பு உரியது, ஆனால் இது எல்லோரும் விரும்புவார்கள், ஆனால் எல்லோருக்கும் இது கிடைப்பதில்லை. எல்லோருக்கும் இது பெறுவது அரிது, இலகுவில் கிடைத்துவிட முடியாத ஒன்று. எங்கே கொண்டு வாருங்கள், மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த பதத்திலே திரைப்படமும் வந்திருக்கின்றது. இந்த பதத்தை வைத்து பல பாடல்களும் வந்திருக்கின்றது. கவிஞர்கள் நன்றாக உபயோகித்திருக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சரி, இன்னொரு பாடலை கேட்போமா? எப்படியான பாடலா இருக்கும்? ஒரு பாடலை கேட்போம். இந்த பாடலை கேட்போம். பாடலை நாங்கள் தேடிச் சென்றால் பாடலை வழங்குபவர்களுக்கு எத்தனை விளம்பரங்கள் வந்து அதை கடந்துதான் நாங்கள் வர வேண்டும். அந்த பாடலை கொண்டு எங்களுக்கு கிடைக்கும். மகாலிங்கம் கொண்டு வந்திருக்கின்றார், பதத்தை கேட்போமா அவரிடம்? வணக்கம் மகாலிங்கம்.
1: வணக்கம். வைரம்.
0: வைரம் என்பது என்னிடம் இருக்கும் பதம் அல்ல. வைரமும் எல்லோருக்கும் கிடையாது, எல்லோருக்கும் விருப்பம் இல்லை என்பதுதான் உங்களிடம் நிறைய இருக்கின்றது. அந்த முதலிலே அந்த இரண்டு எழுத்து பதம் அறிந்தீர்களா? நதி என்பது சரியான பதம்.
1: ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன்.
0: நல்லது நல்லது.
1: தங்கம். தங்கம்
0: இல்லை.
1: தங்கம்
0: செல்லாது செல்லாது, இரண்டு தடவைதான் முயற்சிக்கலாம். மீண்டும் பாருங்கள். இரண்டும் அல்ல ஐயா, என்னிடம் இரண்டும் அல்ல.
1: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த உறவை சந்திக்க போகின்றேன், அடுத்த உறவு வர வேண்டும். ஒருவர் வந்து இரண்டு பதில் தான் நீங்கள் தரலாம். சொல்லிக்கொண்டே போகக்கூடாது, இது அது இது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று அல்லது இரண்டு, இரண்டாவது தடவையோடு சொல்லிவிட வேண்டும். அல்லது விட்டால் மீண்டும் சென்று அந்த நீங்கள் சரியான பதிலை திருப்பி கொண்டு வரலாம். பாடலை கேட்போமா?

0: முத்து என்பது சரியான பதிலாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஷாருக், உங்களுக்கு ஒரு புள்ளிகள் கிடைக்கின்றது. முத்து என்பது எங்களுடைய மகாலிங்கம் வந்து வைரம் கூறியிருந்தார், தங்கம் கூறியிருந்தால் அடுத்து எடுத்து கொண்டா போய் முத்து வைரம் தங்கம் பவளம் சொல்லிக்கொண்டே போகலாம். இரண்டு தடவை மூலம் முத்து என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மகாலிங்கம் வணக்கம், கொண்டு வாருங்கள்.
1: முத்து
0: முத்து என்பதை எங்களுடைய ஃபாரூக் வந்து சரியான பதிலாக சொல்லி புள்ளியை பெற்றுக் கொண்டார், உங்களுக்கு வாழ்த்து கிடைக்கின்றது.
1: நன்றியா.
0: நீங்கள் வைரம் சொல்லிதான் மூன்று எழுத்து, தங்கம் நாலு எழுத்து, ஆனால் அது ரெண்டு தடவையும் தயார் முயற்சித்து விட்டீர்கள், அதனால் தான் சென்று திரும்பி வந்து சரியான பதில் தந்து. வாழ்த்துக்கள் மகாலிங்கம் உங்களுக்கு. எங்கே ராஜ்குமார் வாருங்கள். ராஜ்குமார் தடைப்பட்டு விட்டது உங்களுடைய அழைப்பு. ராஜ்குமாருடைய அழைப்பு தடைப்பட்டு விடும். முத்து என்பது சரியான பதில்.
1: வணக்கம். வணக்கம்.
0: என்ன பதமா இருக்கும் முத்துவா? முத்து என்பது சரியான பதம், ஆனால் அதை முதலில் தந்து புள்ளியை பெற்றார் ஃபாரூக், இரண்டாவதாக மகாலிங்கம் தந்து சென்றார். நீங்களும் வாழ்த்து பெறுகின்றீர்கள். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: ராபிகோடு வந்து விட்டார். ராபி கொண்டு வாருங்கள். என்ன பதமா இருக்கும்
2: முத்து? முத்து
0: முத்து முத்து இரண்டு முத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புள்ளியை ஃபாரூக் பெற்றுள்ளார், அவர் முதலில் கூறிவிட்டார் முத்து என்பது சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ஒரு பதம் வருகின்றது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். காலத்தால் அழியாத பொருள் இந்த பொருள். இந்த பொருள் காலத்தால் அழியாத, கவிஞர்களுக்கு விருப்பமானது. இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதை கண்ணால் பார்க்க முடியும், தொட்டு பார்க்க முடியும். இது அநேகமாக எங்கள் நாட்டிலே கூடுதலாக இருக்கின்றது, வெளிநாடுகளிலேயும் இது இருக்கின்றது. இரண்டு எழுத்துக்களால் ஆன அது. தொட்டு பார்க்கலாம், கண்ணார் பார்க்கலாம், கிட்ட போகலாம், அதனோட நின்று படம் பிடிக்கலாம், இல்லை ஆனால் பேசாது, பேச முடியாதது. அது பேச வைக்கிறது.

0: மற்றவர்களை எத்தனை பாடல்களை கொண்டு வர வைத்தது கவிஞர்களுக்கிடையே. காலத்தால் அழியாத ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஊட்டுவது. இது போதும் உங்களுக்கு இந்த தரவு. இதை கண்டுபிடித்து வேகம் விவேகம் உடனே வாருங்கள், கொண்டோடி வாருங்கள். இரண்டு எழுத்துக்களால் ஆனது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். பாடலை கொண்டு பாடல் ஒன்றுக்கு போவோம். வர வேண்டும். நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன், கொண்டு வாருங்கள்.
1: சிலை,
0: சரியான பதில். வாழ்த்துக்கள். சிலை என்பது சரியான பதில். அது பேசாது எங்களை பேச வைக்கும். அது கூறும் காலத்தால் அழியாத காவியங்கள் எல்லாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பெரும். அடுத்த
1: நன்றி
0: நன்றி நன்றி. இங்கே ஃபாரூக் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
1: சிலை,
0: சரியான பதில். கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் முதலில் கூறி புள்ளியை பெற்ற நேரில் கூறி வாழ்த்து பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்தவர் வந்து விட்டார், யார்? இந்த நாகூர்.
2: சிலை சிலை சிலை
0: சிலை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: தொடரலாம், பேச பேச முடியாது, பேச முடியாது. பொம்மைதான் அது.
0: ஆமா ஆமா, சிலை சிலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக்கு.
2: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி
0: நன்றி. எங்கே வணக்கம், ரமணி ராஜேஷ் அவர்களே. ரமணி ராஜேஷ் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம். வேகம் விவேகம் கூறுங்கள்.
2: பனி பனி தானே நீங்க கேட்டதுக்கான பதில்.
0: அது பனியை தொட்டு பார்க்க உரியோடு இருமே ஐயா. இது காலத்தால் அழியாமல் அப்படி இருக்குமே. சிலை என்பது சரியான பதில். சிலை பேசாது உங்களை பேச வைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இணைந்து கொள்ளுங்கள், அடுத்த பாதத்துக்கு வாருங்கள். சரி, அடுத்த பாத பதம் இது வந்து மூன்று எழுத்துக்களால் ஆனது. ஒரு பறவை, மூன்று எழுத்துக்களால் ஆன பறவை. இது காலையிலும் மாலையிலும் எங்களை மகிழ வைக்கின்றது. தங்களுக்குள்ளே பேசும் பொழுது எங்களை மகிழ வைக்கின்றது. ஆனால் நாங்கள் அவர்களை போல பேச புறப்பட்டால் அவர்கள் எங்களை போல் அவர்கள் பேசுவார்கள். இது ஒரு பறவை இனம், மூன்று எழுத்துக்களை கொண்டது. எல்லா இடமும் வாழக்கூடிய ஒரு பறவை. கொண்டு பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பேசும் பொழுது அது எங்களை மகிழ வைக்கும். அதே நேரம் அவர்களை போல் நாங்கள் பேசும் பொழுது அவர்களும் பேசுவார்கள். எங்கே நாகப்பன் அவர்கள் வந்தார்கள், சென்று விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. வேகம் விவேகம் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காற்றலையில் கதம்பத்திலே முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8744-1565. இப்பொழுது கனடாவில் நேரம் சரியாக பகல் நண்பகல் 1:46 நிமிடம். பாரத நாட்டில் மீளத்திருமாண்டிலும் 11:15 நிமிடம் இரவு நேரம். சவுதி அரேபியாவில் இப்பொழுது நேரம் என்னவாக இருக்கும்? 6:46 நிமிடமாக இருக்கின்றது. இல்லை இல்லை இல்லை இல்லை, 8:46 நிமிடம் என்று காட்டுகின்றது. சரியாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அன்பு உறவுகள் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்த பதம் கூறினேன் உங்களுக்கு, மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவை. எங்கே டிராபிக் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். வேகம் விவேகம்.
2: குயில், குயில்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். வாழ்த்துக்கள். குயில் என்பது சரியான பதில். நாகப்பன் கொண்டு ஓடி வந்தார், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விடும். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. ராபிக்,
2: வாழ்த்துக்கள்.
0: எங்கே நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள்.
1: குயில்,
0: குயில் என்பது சரியான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ராபிக் அதை குறிப்பிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க முதலில் வந்தீர்கள். உங்கள் இணைப்பு
1: முதல்ல இணைப்பு துண்டிக்கப்பட்டு
0: நான் கூறியிருந்தேன். எங்கே ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார், ராஜ்குமார் கொண்டு
1: வாருங்கள்.
0: குயில் என்பது சரியான பதில். அதை எங்களுடைய ராபிக் முதலில் கூறி புள்ளியை பெற்றார், இரண்டாவதாக கூறி வாழ்த்தலை பெற்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த அடுத்த பதம் வருகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஒன்று வருகின்றது. இது வந்து இந்த இது இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உயிரினங்கள் வாழ்வதற்கு கடினம் தான் இது இல்லாதுவிட்டால். மூன்று எழுத்தை கொண்டது. மூன்று எழுத்தை கொண்டது. கண்ணால் காண முடியாது நாங்கள், ஆனால் பார்க்க முடியும். உணர முடியும். பார்க்க முடியாது, உணர முடியும். இது இல்லாமல் உயிர் வாழ்வது கடினம். எந்த உயிரினமும், கடலில் வாழும் உயிரினமும் சரி, நாங்கள் பூமியில் வாழும் உயிரினமும் சரி மற்ற கிரகங்களில் வாழும் உயிர்வாசிகளுக்கும் இது முக்கியமானது. எங்கேயே கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்து விட்டார். போகம் விபோகம் நாகப்பன் கூறுங்கள்.
1: வணக்கம் ஐயா. காற்று
0: கட்டிக்காரன் மூன்று எழுத்தை கொண்டது காற்று. இது இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. சிறப்பான பதில் தந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பதவி வழங்கப்படுகின்றது. எங்கே மகாலிங்கம் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஐயா. குயில் என்பது இரண்டாவது பதத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த அந்த குயில் வந்து விட்டது. பதம் வந்து புள்ளிகளும் பெற்று விட்டார்கள். இப்பொழுது மூன்று எழுத்தை கொண்டு ஒரு பதம் ஒன்று தந்தேன். இது இல்லாமல் யாரும் வாழ முடியாது என்று ஒரு பதம் கேட்டீர்களா? மூணு எழுத்து. அதுக்கு பதில் வந்து விட்டது. அது காற்று என்று உயிர் அல்ல காற்று. காற்று என்று நாகப்பன் உடனே சரியான பதிலை கொண்டு வந்துவிட்டார். வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சிக்கு நன்றி. விவேகம் விவேகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூன்று எழுத்து வானொலியின் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு வருகின்றார் எங்களுடைய முகமது ராபி. காற்று என்ற சரியான பதிலை தந்து வாழ்த்தினை பெறுகின்றீர்கள். புள்ளியை நாகப்பன் பெற்றுக் கொண்டார். எங்கே ரமணி ராஜேஷ் வாருங்கள். என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள் ஐயா? காற்று என்பது சரியான பதிலை கொண்டு வந்து மூன்றாவது வாழ்த்தினை பெறுகின்றது. முதலில் தந்தவர் நாகப்பன். அவருக்கு புள்ளிகள் சேருகிறது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ரமணி ராஜேஷ். காற்று என்பது சரியான பதில்.
2: நன்றி.
0: ராஜ்குமார் ஓடி பாருங்கள். ராஜ்குமார் காற்று என்பது சரியான பதிலை. காற்று என்று சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. சரியான முதல் பதத்தை முதல் பதிலை தந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதம் தருகின்றேன். பொதுவான ஒரு சொல் பதம். இதில் பல உண்டு. இந்த பலதையும் இந்த சொல்லால் அழைப்பார்கள். இந்த பதத்தால் அழைப்பார்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது. இந்த எழுத்துக்களால் எல்லாவற்றையும் நாங்கள் அழைக்கின்றோம். எல்லாவற்றையும் என்றால் எது? எல்லோரும் விரும்பக்கூடிய இனங்கள். அதை வந்து எப்படி என்று உங்களுக்கு புரிய வைப்பதென்றால், இந்த பொருள் பூஜை அறையில் இருக்கும். எங்களுடைய வசந்த மண்டபத்திலே வருகை இழைப்பாறும் அறைகளிலே இருக்கும். வசந்த மண்டபங்களிலே இருக்கும். ஆலயங்களிலே இருக்கும். மாலைகளில் இருக்கும். கூட்டங்களிலே காணலாம். பெரிய மேடைகளிலே எல்லாம் காணலாம். இதை வந்து ஒரு சொல்லால் அணைப்போம். அந்த சொல்லு மூன்று எழுத்தை கொண்டிருக்கின்றது. அது எந்த சொல்? வரவேற்பு அறைகளிலெல்லாம் அழகாக அலங்கரித்து வைப்போம். அதை அது என்னவாக இருக்கும்? இந்த பொருளாக இருக்கும். மூன்று எழுத்தை கொண்டது. எல்லா இடத்திலும் காணலாம். நல்ல காரியங்களிலும் காணலாம். மங்களமானதிலும் அமங்கலமான காரியங்கள் நிகழ்வுகளிலும் அது இருக்கும். எங்கே இறைவனுடைய பாதத்தை இதற்கு ஒப்பிடுவார்கள். இறைவனுடைய பாதத்துக்கு இதை கூறி சொல்லுவார்கள். எங்கே பாரூக் கொண்டு வந்துடும். கொண்டு வாருங்கள் பாரூக்.
1: மலர் மலர்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான விவகம் விவகத்தில் உடனடியாக வந்து கூறினார். மலர் என்பது சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து. புள்ளிகளும் வாழ்த்துக்கள். உங்க அடுத்த பதத்தை தர இருக்கின்ற நோடி வர வேண்டும் கேட்டுக்கொண்டு வர வேண்டியவர்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். கண்ணாலும் காண முடியாது. கையால் தொடவும் முடியாது. ஆனால் எல்லோரும் நம்புகிறார்கள். அவர் யார்? ஒருவருடைய பெயர். ஒருவரை அழைப்பது இப்படி. அது யாராக இருக்கு? நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்க ராஜ்குமார் வந்திருக்கீங்க. வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா மலர் மலர் மலர்
0: மலர் என்ற சரியான பதிலை இரண்டாவதாக கூறி வாழ்த்து பெறுகின்றீர்கள். முதலில் உடனே கூறியவர் ஃபாரூக் அவர்கள். பேகம் விவேகம் நிகழ்வு.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இது எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வாருங்கள் ஃபாரூக். என்ன பதமா இருக்கலாம்? அங்கே ஃபாரூக் நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: இறைவனா?
0: என்னிடம் இருக்கிறது வேறு பதம் இருக்கின்றது. மாத்திக்கொண்டு வாருங்கள். அடுத்து ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். என்ன பதம் கொண்டு? கடவுள் என்பது சரியான பதில். ஆனால் நாகப்பெரும் சரியான பதில் இருந்தால் இறைவன் என்று. ஆனால் எங்களிடம் இருந்த பதில் கடவுள். கடவுள் என்ற சரியான பதம் தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றார் ஃபாரூக். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விவேகம் விவேகத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். முகமது ராவிக்கு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் முகமது ராவிக்கு. என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் முகமது ராவி?
2: இறைவன்
0: இல்லை கடவுள் என்று கூறுகிறோம் நாங்கள். அப்படித்தான் ஃபாரூக் கூறி புள்ளி பெற்றார். கடவுள் நான் எழுத்தை இறைவனும் சரி கடவுளும் சரி, ஆனா எங்கட இருக்கிற பதம் கடவுள். எங்க ரமணி ராஜேஸ்வர

0: வணக்கம் ரமணி ராஜேஷ்.
1: வணக்கம் சார். கடவுள்
0: என்றது சரியான பதிலை பெற்று வாழ்த்தினை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பாரவ் வந்து முதலில் புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
1: நன்றி.
0: அடுத்து வருகின்றார் மகாலிங்கம். கொண்டு வாருங்கள் மகாலிங்கம். என்ன பதம்?
2: இறைவன்.
0: இறைவன் என்பது அரை பதில் தான். கடவுள் என்பதுதான் என்னிடம் இருக்கின்ற பதில். கடவுள் என்ற பதிலை சரியாக சொல்லி புள்ளியை பெற்றார் பாரவ் அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதம் யார் கொண்டு வருகின்றார்?
2: கடவுள்
0: என்ற சரியான பதிலிருந்து வாழ்த்தினை பெறுகின்றீர்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதலில் அடுத்த பதம் பெற இருக்கின்றது. அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். இந்த பதம் ஒரு இரண்டு எழுத்துக்களாலான பதம். இது வந்து மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு பழக்க வழக்கத்திலே உள்ள அழைக்கும் ஒரு சொல். இது வந்து பொருளை குறிக்கவில்லை, ஒரு செயலை குறிக்கின்றது. எங்களால் நாங்கள் செய்கின்ற செயல்களிலே அது ஒன்று. அது எந்த செயலாக இருக்கலாம்? இதனால் நன்மை எதுவுமே இல்லை. உடலுக்கு தீங்கு, உள்ளத்துக்கு தீங்கு, குடும்பத்துக்கு தீங்கு, அந்த கிராமத்துக்கு தீங்கு, நாட்டுக்கே கேடு அந்த அந்த விடயத்தை செய்தால். இரண்டு எழுத்துக்களால் ஆனது. அந்த எழுத்துக்கள் இரண்டு கருத்துப்படவும் வருகின்றது. அது எதுவாக இருக்கும்? இரண்டு எழுத்துக்களால் ஆனது. ஆனால் அது பொருள் அல்ல, செய்ய ஒரு செயல். கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
3: வணக்கம்.
0: கூறுங்க. அல்ல அல்ல, இன்னும் ஒரு தடவை நீங்கள் முயற்சிக்கலாம். இங்கு இன்னும் ஒன்று அது அல்ல. யோசனை செய்து பாருங்க. இது செயல், செயலை குறிக்கின்றது. கொண்டு பாருங்கள். அந்த பொருளையும் மறைமுகமாக குறிக்கின்றது. இந்த புகை என்று அவர் கூறினார். புகை ஒரு செயல் அல்ல, அது ஒரு பொருள். புகையாக வருவது அதற்குரியது புகையிலை. அதை அருந்துவது, அதை புகைப்பது தொழில். எங்கே ஞானசேகரம் கொண்டு வாருங்கள். என்னையா
2: குடி?
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் ஞானசேகரன். குடி, குடி என்பது ஒரு செயல், குடிக்கின்ற செயல். குடி என்று மதுவை கூறுகின்றார். மதுவும் இரண்டு எடுத்து மதுவை நாங்கள் செய்யும் தொழில் குடிப்பது. குடிப்பதை கூட குடி என்று கூறுவோம். அற்புதமான பதிலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது. வேகம் விவேகத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். ராஜ்குமாரை அழைத்து விடுங்கள். வணக்கம் ராஜ்குமார்.
2: தீமை. தீமை
0: தீமை இல்லையா? ஞானசேகரன் வந்து குடி என்ற பதம் தந்து புள்ளியை பேசுங்க. அந்த குடி என்ற பழக்கம்
2: எங்களுடைய
0: மது வந்து பொருள். அது மது வந்து பொருள். குடி என்பது நாங்கள் குடிக்கிறோம். செயலே வந்தால் அதை அழிக்கிறதே. குடி குடியை கெடுக்கும். குடி என்பது.
2: சரிங்க.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பதவிக்கு தர இருக்கின்றேன் அந்த பதம். இது வந்து நாங்கள் கண்ணால் பார்க்க முடியும். மூன்று எழுத்தை கொண்டது. எங்கள் பார்வைக்காவது ஓடுவது போல இருக்கும், ஆனால் அது ஓடாது, ஒரு இடத்தில் நிற்கும். பஞ்சபூதங்களில் இது ஒன்று. ஆனால் பஞ்சபூதத்திலே அது குறிப்பிடப்படவில்லை. இதுவும் ஒன்று, இயற்கையோடு ஒன்று. மூன்று எழுத்துக்களால் ஆனது. அசைவது போல இருக்கும், ஆனால் அது அசையாது. எதுவாக இருக்கும்? மூன்று எழுத்துக்களை கொண்டது. ஆனால் வாழ்த்துக்கள். அங்கே வருகின்ற நாகப்பன் கொண்டு வாருங்கள் ஐயா.
3: வணக்கம் ஐயா. மேகம்.
0: மேகம் அல்ல, அது வந்து விட்டது. இந்த பதில் அதெல்லாம் கூறுகிறேன். இது வேறு இன்னும் ஒன்று. மூன்று எழுத்துக்களை கொண்டது. எங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். கொண்டு வாருங்கள். எங்கே அடுத்த உறவு? வேகம் விவேகம் நிகழ்வுகள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் புள்ளிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது முன்னியல் தமிழ் வானொலி. எங்கே கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்வு நிறைவுக்கு வர இருக்கின்றது. கொண்டு வாருங்கள். ராவிக் வந்துவிட்டார். வணக்கம் ராவிக். கொண்டு பாருங்கள்.
4: காணல். காணல்
0: காணல் என்பது பகலில் தானே பார்க்க முடியும்.

0: காணல் என்பது செல்லாது செல்லாது செல்லாது. வேறு பதில் கொண்டு வாருங்கள். பாரு கொண்டு வாருங்கள்.
1: நிலம் பா நிலம்
0: எதையா நிலமா நிலம் என்று கூறுங்கள். செல்லாது செல்லாது வேறு யோசித்து வாருங்கள். அங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன். ஐயா ஞானசேகரன் உங்களுடைய வலைத்தளம் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது போல் தெரிகின்றது. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் வந்தார்கள். இணைப்பிலே நிற்கின்றீர்கள். கனெக்டிங் என்று மட்டும் காட்டுகின்றது. உங்களுடைய இன்னும் கனெக்ட் பண்ணப்படவில்லை இணைக்கப்படவில்லை இணைகின்றது என்று கூறப்பட்டிருக்கிறது. இணைந்து விட்டீர்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் வணக்கம் ஞானசேகரன். உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லாதபடியால் என்னிடம் பெற முடியாமல் இருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். என்ன பதம் என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள். இது முன்பே தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் தேவை. கொண்டு வாருங்கள். என்ன பதில் என்று கொண்டு வர வேண்டும். வாழ்த்துக்களை பெற வேண்டும். வாழ்த்துக்களை பெற வேண்டும். ஓடி வர வேண்டும் ஓடி வர வேண்டும் என்ற உறவுகள் முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்திலே இப்பொழுது கனடாவில் நேரம் 2 மணியை தொடுவதற்கு 1 நிமிடம் இருக்கின்றது. பாரத நாடும் ஈழத்திற்கு நாட்டிலும் இப்பொழுது 11 மணி 30 நிமிடத்தை தொடுவதற்கு 1 நிமிடம் இருக்கின்றது. மற்ற நாடுகளும் ஒவ்வொன்றும் இருக்கும் வேளையில் ஃபாரூக் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். என்ன பாதில்?
1: அப்பா அக்னி அக்னி
0: அக்னி எத்தனை எழுத்து ஐயா? நிலவு என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றார் எங்களுடைய ராபிக் அவர்கள். ராபிக் அவர்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் ராபிக். நிலவு என்பது சரியான பதம். பஞ்சபூதங்களில் ஒன்று நிலவு அப்படியே இருக்கும். நாங்கள் பார்ப்போம் அது நகர்வது போல் இருக்கும். ஆனா நிலவு அப்படியே தான் இருக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதிலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அதற்கிடையே பதில் வந்துவிட்டது. ராபி கொண்டு வந்தார். நிலவு என்பது சரியான பதிலை கொண்டு வந்திருக்கின்றார். காலங்களிலே ஒன்று மிகவும் ரம்மியமாக இருக்கும். இந்த காலம் அனுபவிப்பதற்கு வெளியே சென்றாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் மிகவும் சுகமாக இருக்கிற ஒரு காலம். 4 எழுத்து
1: வானம் வானம்.
0: நீங்கள் வானம் என்று கூறுகிறீர்கள். வானம் அல்ல, இது நிலவு என்பது சரியான பதிலை தந்திருக்கார் ராஃபி. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அப்படியே இருங்கள். அடுத்த பதம் வந்து 5 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த காலங்களில் இது ஒன்று மிகவும் மிகவும் ரம்யமான காலம். இந்த பதத்தை வைத்து பல பாடல்களும் வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு?
1: இளவேநீர். இளவேநீர்
0: இளவேநீர் அது என்னிடம் அது அல்ல. என்னிடம் இருக்கிற பதம் இன்னும் ஒன்று. எங்கே கொண்டு வாருங்கள். முயற்சிங்கள் இன்னொரு தடவை முயற்சிங்கள். சென்று விட்டார்
1: இளவேநீர்.
0: ஓகே சென்று விட்டார். நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. இளவேணில்
0: இளவேணில் என்றுதான் அவர் கூறினார். அது அல்ல. என்னிடம் இருக்கும் பதில் அதுக்கு வேறு பதில் இருக்கின்றது போல் தெரிகின்றது. மாத்தி யோசித்து வாருங்கள். பாரக் வந்துவிட்டார். மாத்தி யோசித்தலில் மன்னன். மாத்தி
1: யோசித்தம்
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் மாத்தி யோசிப்பதில் மன்னன் என்று கூறினேன் இல்லவா? வசந்த காலம் வருமோ வசந்தத்தில் ஒரு நாள் வசந்தம் தேடி வரும் பல பாடல்கள் இருக்கின்றன. வாழ்த்துக்கள்.
1: காலங்களில் அவள்
0: காலங்களில் வசந்தம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பதில்களை தந்து இன்றைய விவேகம் விவேகம் நிகழ்வை சிறப்பாக கொண்டு சென்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்ப ராபிக்கு வாருங்கள். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
3: வசந்தம்
0: கட்டிக்காரன். வசந்தம் என்ற சரியான பதிலை நீங்கள் கொண்டு வந்து வாழ்த்தினை பெறுகின்றீர்கள். ஃபாரூக் புள்ளியை பெற்றுவிட்டார். நன்றி வாழ்த்துக்கள். போட்டிகளை நிறைவுக்கு கொண்டு வந்து வேகம் விவேகம் என்ற பரீட்சையிலே நீங்கள் அனைவரும் பங்கு பெற்றதற்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு நீங்கள் எடுத்த புள்ளிகளின் பெறுபவர்களை கூறுகின்றேன். இதிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் ஃபாரூக் அவர்கள். 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். 5 பதங்களை தந்து முதலாவது இடத்தை பெறுகின்றார். வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. இரண்டாவது இடம் 4 பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா 2வது இடத்தை பெற்றுக் கொண்டாள். இடையிலே போட்டியை நிறுத்திவிட்டார் தெரியவில்லை. மீண்டும் பெறவில்லை. அடுத்து 3 புள்ளிகளை இருவர் பெற்றிருக்கின்றார்கள். முகமது ராபிக் நாகப்பன் இருவரும் 3 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை பெற்று இருக்கின்றீர்கள். அடுத்து 4வது இடத்தை பெறுகின்றார்கள் இருவர் ஞானசேகரன் ஆனந்தன். ஒவ்வொரு புள்ளிகளை தலா பெற்று 4வது இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றியவர்கள் இப்பொழுது பாடல்களை வந்து கேட்கலாம். முதலாவதாக ஃபாரூக் முதலாவது இடத்தையும், இரண்டாவதை சியாமலா, மூன்றாவது இடத்தை ராபிக் நாகப்பன் இருவரும், நான்காவது இடத்தை ஞானசேகரன் ஃபாரூக் ஆனந்தன் வடலூர் ஆனந்தன் பெற்றிருக்கின்றனர். மற்றவர்கள் இணைப்பில் வந்தவர்கள் அன்பு உறவுகளாக ஷியாமலா, விஜயராகவன், ஞானசேகரன், எம் ஆர் செல்வகுமார், ஃபாரூக் வடலூர் ஆனந்தன், ராஜ்குமார், மகாலிங்கம், ராபிக் நாகப்பன் இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். புள்ளிகளையும் பெற்றார்கள். வந்து முயற்சித்து பல முறை எங்களோட நிகழ்ச்சியை அலங்கரித்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களுக்கு ஃபாரூக் வந்திருக்கின்றனர். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். முதலாவது வெற்றியை பெற்ற ஃபாரூக் வாருங்கள், ஓடி வாருங்கள். உங்களது அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு இன்று ஒளிபரப்ப வேண்டும்? விரும்பிய பாடல்களை வந்து கேட்கலாம். இதை பங்கு பற்றியவர்கள் ஓடிவர வேண்டும். என்ன ஃபாரூக் உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டது? நீங்கள் சரியான டிக்கெட் எடுத்து பிசா எடுக்காமல் வழியை பயணம் செய்கிறீர்கள் போட்டிருக்கிறது. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இதே ரமணி ராஜேஷ் அவர்களும் இணைந்து சிறப்பித்தார்கள். வாழ்த்துக்கள் ரமணி ராஜேஷ் உங்களுக்கும். ரமணி ராஜேஷும் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். எங்கே ஃபாரூக் பாருங்க. வணக்கம் ஃபாரூக்.
4: வாழ்த்துக்கள் அப்பா. வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். வேகம் விவேகம் என்று இதனால் உங்களை பழக்கி கொண்டு வந்திருக்கின்ற நாள்தோறும் வாரத்தில் மூன்று தடவைகள் இந்த புதையல் கண்டுபிடி யார் சொல்வதோ இந்த நிகழ்வுகளை பழங்களை தந்ததென்று விரைவாக சிந்திக்க வைத்து இப்பொழுது தொழிற்படுகின்றீர்கள். நன்றாக இன்று விறுவிறுப்பாக இந்த பொடியை எடுத்திருந்தேன். கொஞ்சம் விரைவாக எடுத்தேன் என்றால் உங்கள் விவேகத்தை விவேகிகள் விவேகிகள் சிறப்பாக வந்து பங்கு வைத்தீர்கள். சரி, இப்பொழுது என்ன பாடலை கேட்க போகிறீர்கள் அன்பு மகனி?
4: அந்த யூத் படம், யூத் நம்ம இதே பிறந்தநாள் கொண்டாடுறது அவருக்கு அகண்டி.
0: யாரு பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள்?
4: நடிகர் விஜய். விஜய்
0: நடிகர் விஜய் அவருக்கு என்று இருந்தா என்ன பாடல் வேண்டும்? யூத் படத்திலே
4: அவர் படம் யூத் படத்தில இருந்து சர்க்கரை நிலவே, சர்க்கரை நிலவே கலைஞர்.
0: ஓ, சர்க்கரை நிலவே, சர்க்கரை நிலவே காணும் போது கரைந்தாய். அது சர்க்கரையில செய்த நிலவுனா கரைந்தான போகும். நல்ல கட்டியான உண்மையிலேயே பாத்துருக்கலாம் தானே. சர்க்கரை நிலவுனா கரைந்து தானே போகும் ஐயா. என்னையே இவங்க சர்க்கரை போல் கரைவன் இவங்க ஆண்கள் தானே இல்லையா? அந்த பாடல் மகன் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் முதலாவது வெற்றியாளராக வந்து இந்த போட்டியை சிறப்பித்தீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை யார் கேட்க விரும்புகிறீர்கள் வாருங்கள். ரமணி ராஜேஷ் நீங்களும் அழைத்து பாடல் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் அந்த பாடலை கேளுங்கள். இன்று இப்பொழுது ஒலிபரப்பாகும். இதுதான் கதம்பம். கதம்பத்து பாடல்கள் ஒலிபரப்ப இருக்கணும். உங்களின் வருகையை பொறுத்து அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்கள்? கொண்டு வர வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரத்து சேவையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது இடத்தை பெற்றது ஷியாமலா. எங்கே ஷியாமலாவின் பாடல் வரவில்லை இன்னும்? ஓடி வரலாம். நீங்கள் முதலில் ஒரு பாடல் அது முதலாவதா வந்து இணைந்ததுக்கு கேட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடல் முழுமையாக மீண்டும் கிடைக்க இருக்கின்றது. மூன்று தமிழ் வானொலியில் இணைந்து கொண்டிருக்கும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது பாடல்களையும் கதம்பத்துக்கான போட்டி நிகழ்வையும். வேகம் விவேகம். வணக்கம் ஞானசேகரன். வாழ்த்துக்கள். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும், கலந்து கொண்ட அனைவர்களுக்கும், கேட்டு ரசித்த அனைவர்களுக்கும், தங்கள் நிகழ்ச்சியை இறுதி வரை விறுவிறுப்பாக கொண்டு சென்று உற்சாகமாக ஊக்கப்படுத்திய அப்பா அவர்களுக்கும், எங்களை கவனித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி கலந்த மகிழ்ச்சி ஏற்றுக் கொள்கிறேன். விவேகம் வேகமாக விவேகம் சென்றது இல்லையா?
3: ஆமா, ரொம்ப அதாவது ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சுப்பா இந்த முறை.
0: சிறப்பு.
3: நிறைய உறவுகள் கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தியது.
0: வாழ்த்துக்கள்.
3: வராதது அதிர்ச்சியை தந்தது.
0: சில பல காரணங்கள் இருக்கலாம். இதுக்கு அவர்கள் தகுதி இல்லாமலும் இருக்கலாம், விரைவாக கொண்டு வர முடியாதவர்களும் இருக்கலாம் தானே. அதுக்காகத்தான் இந்த பயிற்சிகள் இது இவ்வளவு காலம் நாங்கள் தந்தோம்.
3: சரி அப்பா,
0: அப்ப என்ன பாடலை கேட்போம் ஞானசேகரன்?
3: அதே வெற்றி பெற்ற பாடல் தான் எனக்கு. வசந்த மாளிகை கூடி மகனே.
0: அடுத்து ராபிக் வருகின்றார். வணக்கம் ராபிக். மூன்றாவது இடத்தை பெற்ற ராபிக் வருகின்றார். ராபிக் கொண்டு வாருங்கள்.
3: எனக்கு வந்து படம் வந்து ரங்கராட்டினம்.
0: என்ன பாடல்?
3: ஒரு மல்லிகை முட்டு மலைத்தொளி பட்டு ஜில்லுன்னு பூத்தது இதில் விட்டு
0: மலைத்தொழி
3: முட்டு மல்ல மலைத்தொளி பட்டு ஜில்லுன்னு பூத்தது
0: இதில் விட்டு மூன்றாவது இடத்தை பெற்று விவேகமாக வந்து விரைவாக வந்து அங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போ இங்கே சியாமல் அவங்களே காணவில்லை. இரண்டாவது வெற்றியாளர் மூன்றாவது வந்து அடுத்த நாகப்பெறவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை ஓடி வந்து கேளுங்கள், உங்களுக்கு பாடல் கிடைக்கும். இப்பொழுது சர்க்கரை நிலவே என்ற பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை ஒளிபரப்ப தொடங்கிதான் தொடர்ந்து உங்களுக்கு நான் ஒளிபரப்புவேன். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ரமணி ராஜேஷ், நீங்களும் அந்த பாடலை கேட்கலாம். ராஜ்குமார் வந்து வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
5: வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: பல பாடல்களை பல பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். சரியான பதங்களை பிந்தி பிந்தி தான் வந்தது. போகம் விபோகம்
5: வந்தது.
0: அப்ப என்ன பாடலை கேட்போம் ராஜ்குமார்?
5: படம் செம்பருத்தி பட்டுப்பூவே மெட்டுப்பாடுன்னு பாடல் வரிகள்.
0: ஓ,
5: பட்டுப்பூவே மெட்டுப்பாடு.
0: மெட்டுப்பாடா மெட்டுப்போடா? மெட்டுப்பாடு
5: மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
3: பாடின பாடல் சார், முத்து மேகையே நிலவே அப்படிங்கிற பாடல். இரவு நேரத்துல கேட்டா ரொம்ப சந்தோஷமாவும் உண்மையாவும் இருக்கும் சார்.
0: முத்து நகையே முழு மதியே என்ற பாடல். சரியா?
3: ஆமா சார்.
0: அந்த பாடலை தருகிறேன். சரியான பதங்களை கொண்டு வந்தீர்கள். ஆனால் வேகம் விவேகம் என்பதுதான் இங்கே கவனிக்கப்படும். உடனே வந்து
3: வேகம் வரல.
0: நான் சொல்லி
3: வைக்கிறேன்.
0: வரும் வரும், தொடர்ந்து இருந்தால் வரும். நல்லது ராமன் ராஜேஷ்.
3: நன்றி.
0: எங்கே அன்பு மகளே? எங்கே அன்பு மகளே சியாமலா வந்துட்டு சென்று விட வந்து விட்டா. வணக்கம் மகளே சியாமலா. இரண்டாவது பரிசு பெற்ற சியாமலா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
6: நன்றிப்பா, நன்றிப்பா.
0: அந்த போகம் விபோகம் என்பது அதுதான் ஆன் தி ஸ்பாட்லயே பதிலை கூறிவிட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போன்று வந்து கூறினார், சொல்லி முடிச்சு வந்து விடுவார். கொண்டு பாருங்க. என்ன பாடுவார்கள் உங்களுக்கு வேண்டும்?
6: சுவாமி ஐயப்பா படம்தா. ஐவராசனம் விஸ்வமோகன் அந்த பாட்டு ஜெயசாஸ் பண்ணது பாட்டுப்பா.
0: ஐவராசனம் நாகப்பன் ஐயா வந்திருந்தார். வர வேண்டும் நாகப்பன். வடலூர் ஆனந்தன் வந்திருக்கார். வாருங்கள் ஆனந்தன். நலமா?
5: நிகழ்ச்சி
0: எப்படி இருந்தது? நீங்களும் ஒரு பதம் கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள்.
5: முன்றியல் தமிழ் மாநிலையில் இருந்து எனக்கு ஒரு பாடல் வேணும். இல்லறமே நல்லறம் படம். நினைக்கும் போதே ஒரு நல்ல
0: நினைக்கும் போதே ஆஹா, நினைக்கும் போது ஆஹாவா
5: இருக்கிறது. தமிழ்நாடு கேட்கும் போதே ஆஹான்
0: தான் இருக்கு. நன்றாயிருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் மூன்று நீங்களும் வந்து ஒரு பதத்தை தந்து கண்டுபிடித்து ஓடி வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடலை கேட்க வருகின்றனர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன். எங்கே ஓடி வாருங்கள் நாகப்பன். எங்கேயும் உங்களை காணவில்லை. வந்துவிட்டு சென்று விட்டீர்களா? ஓடி வாருங்கள் நாகப்பன். வர வேண்டும், உங்கள் பாடலை தர வேண்டும். எங்கே எங்கே ஓடி வாருங்கள் நாகப்பன். வர வேண்டும். வணக்கம் நாகப்பன். சரி, இப்பொழுது ஃபாரூக் கேட்ட சர்க்கரை நிலவே சர்க்கரை நிலவே, நீண்ட நேரம் வைத்துக் கொண்டிருந்தால் அது கரைந்து விடும் இல்லையா. அதனால் அவருடைய பாடலை கொடுக்கின்றேன் நாகப்பன், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். பாடலை கவனித்து வாருங்கள். வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நல்ல உசாராக உற்சாகமாக உலகம் விவேகத்திலே உடனுக்குடன் சுட சுட பதில் தந்து கொண்டீர்கள். மூன்று பாடல் மூன்று பதங்களையும் கண்டுபிடித்தீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். என்ன பாடலை கேட்போம்?
2: நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி. அந்த வாழ்த்துக்களை எல்லோரும் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் உங்களிடமிருந்து. நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக் கொள்வோம். நீங்கள் ஓடி வந்து இவ்வளவு தூரம் விரைவாக எங்களோடு இணைந்து சிறப்பித்தவர்கள் என்னுடைய இறைவனுக்கு நன்றி கூறுங்கள்.
2: நன்றி. நன்றி ஐயா. படம் வந்து பாவ மன்னிப்பு.
0: ஆஹா.
2: பாடல் வந்து காலங்களில் அவள் வசந்தம்.
0: ஆஹா, அந்த பாடலை கொண்டு வருகிறீர்களா? விருப்பமான பாடல் காலங்களில் அவள் வசந்தம் உங்களுக்கு காற்றலையில் வரும். நல்லது.
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னுடைய ஃபாரூக்கினுடைய பாடல் வருகிறது. முதலாவது பரிசை பெற்றவர் கேட்கின்றார் அந்த படம் யூத் திரைப்படத்திலிருந்து விஜயனுடைய பிறந்த நாளை ஒட்டி கேட்கின்றார். அவர் பாடல் காற்றலைக்கு வர காத்திருக்கின்றது. நாங்கள் காத்திருக்காமல் அவரோடு இணைந்து கேட்டுவிடுவோம் முன்னியல் தமிழ் வானொலியிலே.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்றது. முன்னியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே, அந்த கதம்பத்து விரோகத்திலே வந்து வேகம் விவேகத்திலே வெற்றி பெற்ற முதலாவது பாடலாக பாரு கேட்டவளை, இரண்டாவது பாடலாக வரவிருக்கின்றது இரண்டாவது பரிசை பெற்ற ஷியாமலா உங்கள் பாடல், அறிவராசனம் வருகின்றது பாடல், இரண்டாவது நான்கு பிள்ளைகளை பெற்று இரண்டாவது வெற்றியாளராக வந்த உங்கள் பாடல் வருகின்றது. அம்மகளை கேட்போம்.

சரவணன் பாடல் ஒன்றை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளை இரண்டாவது பரிசு பெற்ற ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலை மகிழ்ந்த போலையில முன்னாள் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில். இப்பொழுது நேரம் 2:25 நிமிடம். நண்பகலை தாண்டி வந்துவிட்டது. உங்களுக்கு 11:54 நிமிடங்கள் நள்ளிரவை எட்டி பிடிக்க இருக்கின்ற வேளையிலே அடுத்த பாடலை தருகின்றார். மூன்றாவது பரிசை இருவர் பெற்றிருந்தார்கள். மூன்று தலா புள்ளிகளை பெற்று ராபிக் அவரோடு சேர்ந்து நாகப்பனவர்களும் கேட்டிருந்தார். மூன்றாவதாக வந்த பாடல் ராபிக் உங்களுக்கான ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை தருகின்றேன், ஒரு மல்லிகை முட்டு.

இனிமையான அந்த பாடல் ராஃபிக், நீங்கள் மூன்றாவது நிலை பெற்றதற்காக கிடைத்த பாடல். உங்களோடு இணைந்து மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தார் எங்கள் கோவை ஐயார் நாகப்பன்னையா அவர்கள். அவர்கள் கேட்ட பாடல் பாப மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலையும் கேட்டு விடுவோமா? தொடர்ந்து தருகின்றது முனிவர் தமிழ் வானொலியின் கதம்ப பாடல்கள்.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்த வேளையிலே நாங்கள் மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளை முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கதம்பம். கதம்பத்திலே வந்து வேகம் விவேகமாக விளையாடி 3வது இடத்தை பெற்றிருந்தார்கள் இருவர். அதிலே ஒருவர் எங்களுடைய அன்பு நெஞ்சம் ராபிக், அடுத்தவர் நாகப்பன். இருவருடைய பாடலும் கேட்ட பொழுது 4வது நிலை ஒன்று இருக்கின்றது. அங்கே இருவர் இருக்கின்றார்கள், அதில் ஞானசேகரம் ஒருவர். 4வது நிலை பெற்ற பொழுதிலே அவருக்கான ஒரு பாடல், அவர் சொன்ன பதிலில் இருந்தே வருகின்றது அந்த பாடல் என்று கூறினார். வசந்த மாளிகை திரைப்படத்து பாடல் தருகின்றோம் அந்த பாடலை.

கொஞ்சம் எனக்கு

0: வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை
1: குடிமகனே.

0: எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு.
1: இனிமையான அந்த பாடல் குடிமகனி என்று ஆரம்பித்த அந்த பாடல் குடி என்ற பாடத்துக்காக தந்து வெற்றி பெற்றவர் ஞானசேகரன். ஞானசேகரனோடு இணைந்து வெற்றி பெற்றிருந்தார். இன்னும் ஒரு பங்காளியாக ஒரு புள்ளியை பெற்று நான்காவது இடத்தை பெற்றவர் எங்கள் வடலூர் ஆனந்தன். ஆனந்தன், நீங்கள் கேட்ட பாடல் இல்லறமே நல்லறம் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு இனிமையான பாடல் வருகின்றது, கேட்போமா?

இனிமையான இசையோடு கூடிய ஒரு பாடல், அற்புதமான பாடல், காலத்தால் அழியாத ஒரு காதல் பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களே, ஆனந்தன் அவர்களே, நீங்கள் தூக்கத்துக்கு போகும்போது இரவிலே இந்த பாடலை கேட்டால் மிகவும் இனிமையாக இருக்கும் கேட்போமா என்று கேட்டீர்கள், கேட்டுவிட்டீர்கள் பாடலை, நாங்களும் தந்துவிட்டோம். இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கலம்பம் நேரத்துக்கான நிகழ்விலே வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்து இணைந்தவர்களும் கேட்கும் பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் தருமபுரி ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தருகின்றோம் உங்களுக்கு, நீங்கள் கேட்டதாக உங்களின் பாடல் வரும் வேளையிலே நாங்கள் உங்களோடு இணைகின்றோம். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது கனடாவில் நேரம் 2:41 மாலை நேரம், உங்களுக்கு 12:10 நள்ளிரவு நேரம்.

இனிமையான பாடல்களை கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்றது. கதம்பம் நிகழ்விலே வந்து வேகம் விவேகம் என்ற வகையிலே விநோதமாக வித்தியாசமான முறையிலே இன்று எல்லோரும் விறுவிறுப்பாக ஓடி வந்து காற்றலை சிறப்பித்து சென்ற வேளையிலே இன்று முதல் முதலாக இந்த நிகழ்வுக்கு இணைந்து கொண்டார் எங்கள் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் நீண்ட நாள் உறவு எங்களுடைய அறிவிப்பாளர். அவர் வந்து அவரும் ஆனந்தமாக சுறுசுறுப்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையிலே அவரும் வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அவர் பாடலும் வர இருக்கின்றது. அந்த பாடல் ஷாமுண்டி திரைப்படத்திலிருந்து ரமணி ராஜேஷ் நீங்கள் கேட்ட பாடல். கதம்பம் நேர் விருப்பத்திலே கதம்பம் நேரலையிலே வந்து இணைந்து சிறப்பித்த கதம்பம் நேர் விருப்ப பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் பாடலும் வருகின்றது. ஷாமுண்டி திரைப்படத்திலிருந்து முத்து நகையே முழு நிலவே கேட்போமா?

இனிமையான ஒரு பாடல். காற்றலையில் அமைதியாக ஓடிச்சென்றது அந்த உறவுகளை ரமணி ராஜேஷ் நீங்கள் கேட்ட பாடல். விருப்பத்துக்குரிய பாடலாக கேட்டீர்கள். உங்கள் பாடலை காற்றலை தந்து மகிழ்ந்தது இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே, இறுதி வரை எங்களோடு இணைந்திருந்த உறவுகள் பலர், அதில் சிலர் பாடலை கேட்டிருக்கின்றார்கள், சிலர் பாடலை கேட்கவில்லை, இணைந்து சிறப்பித்த ஏழு உறவுகளுக்குமாக இந்த பாடலை தருகின்றது முன்னியல் தமிழ் வானொலி இறுதி பாடலாக. வந்து இணைந்துவிட்டு சென்று அமைதியாக இருந்து பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து தங்களுக்கான பாடலை கேட்கவில்லை, காரணம் புரியவில்லை. அழைத்திருந்து வந்திருந்தால் கிடைத்திருக்கும், இப்பொழுதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. அவர்களுக்காகவும் ஒரு பாடலை தருகின்றது முன்னியல் தமிழ் வானொலி. நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து தருகின்றது அந்த பாடலை. அனைவரும் கேட்போமா?

0: கலம்பும் இதனை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன் நண்பர்களோடு. இப்பொழுது நேரம் கனடாவில் 2:57, இந்த 3 நிமிடங்களில் 3 மணி பிற்பகலை எட்டிப்பிடிக்க இருக்கும் வேளையிலே உங்களுக்கு பாரத நாட்டிலும் ஈழத்திற நாட்டிலும் 12:26 ஆகிவிட்டன. நள்ளிரவை தாண்டி 26 நிமிடம் அடுத்த உறவுகளின் அடுத்த அறிவிப்பாளர் நிகழ்விலே நாங்கள் கால் வைத்து விட்டோம். 12 மணிக்கு இந்த நிகழ்வை நான் முடிக்க வேண்டும். இருப்பதும் சுவாரஸ்யமாக சென்ற இந்த நிகழ்வு கதம்பம் நேயர் விருப்பம் என்று ஒரு நிகழ்வு நாங்கள் நிறுத்தி அந்த கதம்பத்துக்கான பாடல்களை கேட்பவர்கள் உடனே அந்த பாடலை கொடுத்து விடுவோம். ஒரு நாள் தாமதித்து கேட்காமல் அன்றே கேட்கும் வகையிலே இது வகுக்கப்பட்டிருக்கின்றபடியால் நான் போட்டியை நிகழ்த்தி போட்டி முடிந்தவுடன் பாடல்களை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்காக மலரும் கதம்பம் கதம்பத்திலே பல் சுவை நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக வந்து கொண்டு நாள்தோறும் மாறி மாறி வரும் நிகழ்வுகளில் இன்று வேகம் விவேகமாக யார் சொல்வதோ கண்டுபிடிப்பு என்று சொல்லி மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எல்லோரும் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். வெற்றியும் பெற்றார்கள். பாடலையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். மீண்டும் ஒரு கதம்பத்திலே நாங்கள் சந்திக்கும் பிறகு இந்த கதம்பத்திலே வந்து இணைந்து கொண்டவர் அனைவருக்கும் நன்றி கூறும் வேளையிலே விசேஷமாக எங்களுடைய சிறப்பான வாழ்த்தை ரமணி ராஜேஷ் அவர்கள் பெறுகின்றார்கள். இன்று முதல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாள் உறவாக இருந்தாலும் இந்த நிகழ்வு முன்பு இருந்து இப்பொழுது வடிவம் மாறி வந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் காற்றலையில் உங்கள் அதவரும் புதிய வடிவத்திலே வந்து கொண்டிருக்கும் வேளையிலே சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வந்து கை கொடுத்து கரம் கொடுத்து அழைத்து இணைத்து சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அந்த வாழ்த்துக்களோடு பாடல்களையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுவிட்டு பாடல்களை உடனுக்குடன் கேட்கின்றோம் என்பதற்கு பதிலாக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அப்பொழுது எனக்கும் உற்சாகமாக இருக்கின்றது. நான் கொடுக்கும் பாடல்களை அவர்கள் கேட்கின்றார்கள் என்று அதேபோன்றுதான் நேரத்திலும் அன்புறவுகளை அது மட்டுமல்லாமல் இந்த வரவேற்று இந்த நிகழ்வை வரவேற்று வணக்கம் கூறி என்னையும் வரவேற்ற என் அன்பினை நெஞ்சங்கள் உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு வீட்டிலே இருந்து கேட்டுக்கொண்டு வர முடியாது விட்டாலும் காணொலியை கேட்டுக்கொண்டு இங்கே எனக்கு பதில் எழுதி கொண்டிருக்க அன்பு உறவுகளை உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இரவும் நாளைய பகலும் இங்கும் அங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக தர்மபுரி ராஜ்குமார் கேட்டவுடன் நலமாக வளமாக பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று கூறுவதோடு ஆணித்தரமான ஒரு வார்த்தை மற்றவர்கள் விழிப்புணர்வு கூட்டும் வகையிலே அவர் அதை சுட்டிக்காட்டி கூறுவது வாழ்த்துக்கள் ராஜ்குமார் உங்களுக்கு. அந்த வகையிலே அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எல்லோரும் விரும்பும் குறைவற்ற செல்வமான நோயற்ற வாழ்வை இறைவா எங்களுக்கு கொடுத்து விடு, வேறு எந்த செல்வங்களும் வேண்டாம், நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையோடு கட்டுப்பாடோடு வாழ்கின்றோம், இயற்கையோடு வாழ்கின்றோம், எங்களுக்கு நோயற்ற வாழ்வை கொடுத்துவிடு, இந்த நுண்கிருமியின் தாக்கத்தை விரைவில் அழித்து விடுகிறவா என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் கேட்டு வணங்கிக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருங்கள் என்று கூறி காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது கதம்பம்.
1: மனைவியும் அதன் பிறகு எப்போதும் அவர்களை காணவே இல்லை. ஆனால் அவர்களின் இனிமையான நினைவுகள் மட்டும் எப்பொழுதும் அவர்களுடன் நிலைத்து இருந்தது.
2: இளவரசியும் பட்டாணியும். வெகு காலத்திற்கு முன்பு நீண்ட தொலைவில் ஒரு தேசம் இருந்தது. அத்தேசத்தின் அரசனுக்கும் அரசிக்கும் ஒரு மகன் இருந்தான். அந்த இளவரசன் வளர்ந்து பருவத்திற்கு வந்ததும் அவனுக்கு ஒரு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து வைக்க விரும்பினர். என இளவரசன் அரசன் அரசியல்
3: பாட்டை போடுங்கஜி.
4: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்

இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா இப்பொழுதிருந்து காட்டலையில் பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சி. இன்றைக்கு சற்று தாமதமாக வந்துவிட்டேன்னு நினைக்கிறேன். அல்லாடி கொஞ்சம் முன்பாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் 8 மணி. தாமதமாக வந்துவிட்டேன். இப்பொழுது 8:44, அது இந்திய இலங்கை நேரம், இரவு நேரம். கனடிய நேரம் சரியாக 11:14. முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீறா. இன்று அன்னையர் தினம். அன்னையர் தினத்தில் இன்று பெற்ற தாயின் தாய் இல்லாமல் யாருமே இல்லை, அம்மா இல்லாமல் யாருமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அம்மா என்ற சொல்லுக்கு இருக்கிற மந்திர சக்தி எதுக்குமே இல்லை. நீங்களே ஒரு சிந்தித்து பாருங்கள், என்னதான் செய்தாலும் அம்மா என்ற சொல்லுக்கு நீங்கள் யாரை பார்த்து அம்மா என்று கூப்பிட்டாலும் அந்த சொல்லுக்கு இருக்கிற அந்த அன்பும் பாசமும் எதுக்குமே இல்லை. அதை சொல்லாதவன் மனிதனும் இல்லை, உண்மையிலேயே அவன் மிருகம் என்று தான் சொல்லலாம். அம்மா என்ற சொல்லை சொல்ல மறுப்பவன் மிருகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் பிறந்த குழந்தை முதலே உச்சரிக்கும் வார்த்தையே அதுதான், அம்மா என்பதுதான். மெல்ல மெல்ல அது உச்சரிக்கும் முதல் வார்த்தையே அம்மாதான். வளர்ந்த பின்பும், பெரியவர்களாக வளர்ந்த பின்பும் அம்மா என்ற சொல்லையும் வெறுப்பவர் அல்ல, அம்மா என்ற அந்த தாய்மையை வெறுக்கிறவர்கள் யாராயின்றாலும் மிருகத்துக்கு சமானம். இது நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இப்படி பலர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களை அறியாமல் செய்யும் செயல் அல்ல, அறிந்தும் செய்கிறவன் இன்னும் மிருகத்துக்கும் ஒப்பிட முடியாத ஒருதன் என்றுதான் சொல்லலாம். இப்படி கூப்பிடுவது, அம்மா என்று கூப்பிட தயங்குகிறான். அம்மா மட்டுமில்லை, அப்பாவையும் தான் சொல்லுகிறேன். 2 ஜீவன்களும் இல்லாமல் யாரும் இந்த உலகத்துக்கு நாங்கள் உதித்து விடவில்லை. அதை தெரியாமல் அந்த 2 சொல்லையும் சொல்ல மறுப்பவன் மிருகத்துக்கு சமானம் என்று நான் சொல்வது கூட அதிகபட்சம் என்று சொல்லலாம். அதையும் விட ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் எங்கள் அன்னையர் ஒரு நாளை, அதாவது எங்கள் சமுதாயம், தமிழர்களுடைய சமுதாயம் அன்னையர் தின நாள் என்று கொண்டாடுவதற்கு இடமில்லை. ஏனென்றால் எந்த நாளும் தாயை நினைத்த வண்ணமே, தாய் ஒரு கோயிலாகவும் தந்தையும் ஒரு கோவிலாகவும், அந்த 2 ஜீவனின் அன்பிலையும் அரவணைப்பிலையும் எந்த நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அந்த 2 ஜீவன்களையும் நினைத்த வண்ணம் தான் இருக்கிறோம். நினைக்காதவன் யார் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அன்னையர் தினம் என்ற தினத்துக்கு இடம் இல்லை எங்களுடைய சமுதாயத்துக்கு. எப்பொழுதும் தந்தை தாய் தந்தையரை தொட்டு வணங்குவதும், அவர்களை நினைத்து கொள்வதும், அவர்களுடைய படத்தை வைத்து, அவர்கள் இல்லாத போது அவர்களுடைய படத்தை வைத்து அதை தாண்டி தொட்டு கும்பிட்ட வண்ணம் தான் வீட்டை விட்டு போவதும், வந்த உடனே அம்மா நான் வீட்டை வந்துட்டேன் என்று அந்த படத்தை பார்த்து சொல்லுவதும், இது எங்களுடைய பாரம்பரிய சமுதாயத்தின் செயல்பாடு. வெளிநாட்டவர்கள் ஆங்காங்கே இருந்துவிட்டு அந்த ஒரு நாள் தன்னுடைய குழந்தைகள் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். அதன் பின்பு குழந்தைகள் அன்னை எங்கேயோ இருந்து ஒரு நாள் சென்று சந்திப்பது தான் அந்த ஒரு நாள் மதர்ஸ் டே என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மதர்ஸ் டே தான், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அம்மாக்கள் தினம் தான். இது யாருமே மறக்க முடியாத ஒன்று. இன்றைய தினத்தை போற்றிக்கொண்டு என்னை பெற்ற தாயை வணங்கி கொண்டு மீண்டும் நான் ஒரு பிறப்பு பிறந்தால் என் அம்மாவுக்கே பிறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தில் இருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் எனது பெற்ற தாய்க்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அம்மாவை வணங்குகிறோம், வாழ்த்து சொல்லுகிறோம், வேண்டுகிறோம். வாழ்த்து சொல்லித்தான் அவர்களை நாங்கள் பார்க்க, எங்களுடைய உதிரத்தோடு உயிரோடு கலந்திருக்கும் உறவை வாழ்த்து சொல்லி சென்று பார்ப்பது, இதெல்லாம் இப்போ வந்துருச்சு. ஏனென்றால் சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் மிருகங்களாக மாறிவிட்டீர்கள். உங்களையே உருவாக்கி விட்ட ஒன்றை காலால் உதைப்பதும் தள்ளி வைப்பதும், எங்கேயோ கொண்டே போட்டுட்டு அம்மா இங்கே இரு என்று சொல்லுவதும், இடையிட்டு வந்த உறவுக்காக பெற்ற தாயையே தள்ளி வைப்பவன், ஒரு சற்று சிந்தித்து பாருங்கள் எப்படி இருக்கிறதுண்டு.
அது தனக்கு வரும் என்பதை அறியாது செயற்படுபவனாக இருக்கிறான். மீண்டும் சொல்கிறேன், அம்மா என்ற சொல்லில் இருக்கும் அந்த மயக்கம், அந்த ஈர்ப்பு, அந்த சக்தி எதுக்குமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதை சொல்ல மறுப்பவன் மிருகமண்டும் சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது. அதை சொல்லாமல், இல்லை எனக்கு சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஏன் சொல்லுவான் என்று சொல்லுவன் அவன் மனிதனே இல்லை என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் எனது தாயாருக்கும் உலகத்தில் இருக்கும் அத்தனை தாய்மார்களின் பாதம் தொட்டு வணங்கி அவர்களை அன்பு சார்ந்து கொண்டு காட்டலையில் நிகழ்ச்சியை தொடரலாம். என் அன்பு உறவுகளே, நீங்கள் காட்டலைக்கு வரலாம், பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சியில் ஒரு கண்ணன் பாடல் ஒன்று கேட்கலாம், கேட்போம்.

நேரம் சரியாக 8:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:22. பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியை நீங்கள் பாடுவதற்கு வரலாம் என்று உங்களுடைய 3 மணிக்கு நேரம் நாங்கள் எடுத்து வந்து பார்த்திருந்தோம். ஆனால் முதல் நாள் அது யாருக்கும் அவ்வளவாக தெரியவில்லை என்று நினைக்கிறேன். பார்க்கலாம், 3 மணி பார்க்கலாம். போக போக எப்பொழுது அந்த நிகழ்ச்சி எடுத்து வரலாம் என்று என்னால் சற்று மாற்றங்களை செய்து பார்த்தால் தான் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது எங்களுடைய குரூப்பில் நயனா முகமது வணக்கம், இளவரசு வணக்கம். ஒரு வணக்கத்தை போட்டு தள்ளி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. பட் இன்னும் ஒரு விடயம், முன்பெல்லாம் நாங்கள் காற்றலையில் 23 வருடங்கள் இந்த காற்றலை, அந்த காற்றலையில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னை அழைத்தவர்கள் அக்கா என்று தான் அழைத்திருந்தார்கள். அந்த அக்கா என்று அழைக்கும் அந்த உறவில் இருக்கிற அந்த இருக்கிற சுகத்தை விட பேந்து பின்பு இப்போ எத்தனையோ வருடங்களாக என்னை பார்த்து அம்மா அம்மா அம்மா என்று ஒவ்வொரு தடவையும் இங்கு வரும் என் அன்பு உறவுகள் சொல்லும் அந்த சொல்லில் இருக்கிற கவர்ச்சியும் இனிமையும் ஆழமான அந்த அன்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சொல்லாதவர்கள் யாருமே இல்லை இங்கு வருபவர்கள். சகோதரி என்று அது கூப்பிடுகிறார்கள், அதையும் வரவேற்கிறேன், அது அவர்களுக்குரியது. ஆனால் அந்த அம்மா என்று கூப்பிடும்போது இன்னும் என்னுடைய மனம் குளிர்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் கூப்பிடும்போது அது வயசு பற்றி நான் பார்க்கவில்லை, நீங்கள் சிறுவரா பெரியவரான்னு சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் அதை பற்றி நான் பார்க்கவில்லை. அம்மா என்ற சொல்லில் இருக்கிற அந்த தன்மையும் அந்த ஈர்ப்பும் அந்த சக்தியும் எதுக்குமே இல்லை. முன்பெல்லாம் என்னை அக்கா என்று கூப்பிட்ட காலத்தில் எனக்கு இந்த ஒரு மகிழ்ச்சி, இந்த பூரிப்பு அப்போ எல்லாம் எனக்கு இருக்கவில்லை. வந்தே நிகழ்ச்சியை செல்வேன், சிரிப்பேன், நான் எல்லாரோடும் பேசுவேன், அக்கா அக்காண்டு எங்கு பார்த்தாலும் மீரா அக்காண்டு கூப்பிடுவார்கள். அது ஏதோ ஒரு சரி ஏதோ ஒரு விதத்தில் பேசிவிட்டு போகிறேன். ஆனால் வந்து அம்மா இதை கேளுங்க, அம்மா மீராம்மா என்று அந்த கூப்பிடும் அந்த தன்மையில் இருக்கிற நான் நிகழ்ந்தே போய்விட்டேன். நித்தமும் அந்த சொல்லு எனக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்கும். உங்கள் குரல் எல்லாம் அழைத்தது ஒழித்து கொண்டே இருக்கும். யாருமே அழைக்காமல் இல்லை. அப்படி அழைக்காமல் இருப்பவர்களாக இருந்தால் அது என்னுடைய உறவிலிருந்தும் என்னுடைய அன்பிலிருந்தும் தள்ளி வைக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். சற்று நான் இப்படி சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும். சகோதரி என்று சொல்லுகிறார்கள், அதை அவர்களையும் நான் புறக்கணிக்கவில்லை. ஆனால் உண்மையிலேயே ஏதோ ஒரு உறவு சொல்லி நீங்கள் கூப்பிட்டால் அது நன்றாக இருக்கும். என்னை பேரை சொல்லி கூப்பிடுவார்கள், ஒரு நட்போடைய இருக்கிறீர்கள், உறவோடும் இருக்கிறீர்கள், அது பரவாயில்லை. எதுவுமே சொல்லாமல், என்ற பெயரை சொல்லாமல், என்னை சகோதரி என்று சொல்லாமல், என்னை தங்கச்சி என்று சொல்லாமல், அம்மா என்று சொல்லாமல் இருக்கிற உறவு எனக்கு வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மொட்டையாகவே வந்து பேசிவிட்டு போகிறது. இந்த வானொலி வந்து உறவோடு நாங்கள் உறவாட இருக்கிறோம். வாங்கோ உறவு சொல்லி ஒரு வீடு போலேயே நாங்கள் பழகிறோம். அதனால் நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நீங்கள் யாரும் கோவிக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தோடு நான் சொல்லியிருப்பேன் என்பது மட்டும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு சகோதரி, அன்பு சகோதரி என்று கூப்பிடுகிறார் கலைவாணன், ரொம்ப பிடிச்சிருக்கிறது. தங்கச்சி என்று கூப்பிடுகிறார்கள், எம் ரொம்ப பிடிச்சிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு உறவையும் சொல்லி அம்மா மீராம்மா என்று கூப்பிடுகிறார்கள் சிறுவர்களிலிருந்து பெரியோர்கள் வரையும், அது ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னை எதுவுமே சொல்லாமல் ஒரு ஆடு மாடு போல, அல்லாட்டி அது என்ன உறவை நினைத்து அவர்கள் என்னோடு பேசுகிறார்கள் என்று தெரியாத தன்மையோடு இருக்கும் அந்த தன்மை எனக்கு வேண்டாம். அதனால் தயவு செய்து, நான் யாரையும் சுட்டிக்காட்டி சொல்லவில்லை, ஏதோ ஒரு மனதில் பட்டது அதை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது என்ன அம்மா இப்படி ஏதோ சொல்கிறா என்னென்று யோசிக்க வேண்டாம். என்னுடைய மனதில் பட்டதைத்தான் நான் சொன்னேன். சந்தோஷமா என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடலாம், அல்லாட்டி உறவுகள் சொல்ல விற்பாட்டி பேரை சொல்லி கூப்பிடலாம். அதுவும் எல்லாரும் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவதற்கு சில வேளைகளில் பேரை சொல்லி கூப்பிட்டு தவறான எண்ணங்களோடு வருபவர்களும் இருக்கலாம், அது எனக்கு வேண்டாம் என்றே சொல்லிக்கொண்டு இது ஒரு சாதாரணமாக ஒரு விடயமாகத்தான் சொன்னேன். எதுவும் நான் சொல்வதில் என்ன ஒரு விடயமும் ஒரு உள்குற்றமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எனது ஆசையை சொன்னேன் இந்த அம்மாக்கள் தினத்தில் என்று சொல்லிக்கொண்டு
பாடு வருவாள்லாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். எல்லாருமே இன்னும் சத்தம் போடாமல் இருக்கிறீங்க, எனக்கு அதை ஒன்றுமா தெரியல. காட்டிலைக்கு வாங்கோ. முதல் யார் பூனைக்கு மணி கட்டுவதென்று பார்ப்போம். இளவரசும் நயனாமும் தான் கையை உயர்த்தியிருக்கிறீங்க கிளாஸ் ரூமுக்கு. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பாடல்கள் யாரும் பாடமாக்கவில்லை என்று நினைக்கிறேன். பாட்டு பாடுறதுக்கு சரி, ரெண்டு வழி என்றாலும் வந்து பாடுங்கோ. அமைதியாயிட்டீங்க நீங்கள் எல்லாரும். என்ன நடந்தது? டாஸ்மார்க் கடை பூட்டணுன்னு எல்லாரும் துக்கமாக போயிட்டீங்களோ தெரியல. உடனே ஓடி வாங்கோ எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம்.

0: இன்னொரு விடயத்தையும் உங்களுக்கு நான் தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டுக்கு நாட்டு, அது ஒவ்வொரு நாட்டிலேயும் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் என்றால் பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் என்றால் ஆண்கள் மட்டும்தான். நான் இந்திய பெண்மணி, நான் இலங்கை பெண்மணி என்று தரந்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நான் உங்கள் உறவு என்ற தன்மையோடு தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் இலங்கை, அதாவது நாட்டை சேர்ந்தவள் என்ற அப்படி ஒரு எண்ணத்தோடோ, அல்ல இந்தியா நாடு வேறு என்பது போலவோ எந்த எண்ணத்தையும் கொண்டு நான் பேசிக்கொண்டில்லை. நான் உங்கள் உறவு, உங்களில் ஒருத்தி என்பது போல தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து, எனக்கு தெரியும் என்னுடைய அன்பு உறவுகள் யாரும் அப்படி பிரித்து பார்க்க மாட்டீர்கள். அப்படி பிரித்து பார்ப்பவர்கள் அல்லது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் கைவிட்டு விடுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் தாழ்மையாக என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பொருணை பாலு அண்ணாவை சந்திக்கலாம். அண்ணா, அண்ணா பேசுறது கொஞ்சம் நேரம் செல்லும்.
1: வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் தங்கை.
0: அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா? நீங்க
1: வணக்கம் தங்கை. வணக்கம் தங்கை.
0: எப்படி இருக்கீங்க அண்ணா? எப்படி
1: இருக்கீங்க? நீங்க
0: பட்டாவி அண்ணா, அண்ணாக்கள் எல்லாரும் பட்டாவி அண்ணா மாதிரி சிரிக்க தொடங்கிட்டீங்க.
1: ஐயோ, இயற்கையா சிரிக்கிறேன்.
0: இன்னைக்கு என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? நீங்க தான் முதல்ல துணிஞ்சு வந்திருக்கீங்க.
1: என்னன்னா 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 63 முடிஞ்ச 64 பிறந்த நாள், 64வது பிறந்த நாள் எனக்கு வருது.
0: எத்தனாம் தேதி அண்ணா?
1: 63.
0: எத்தனாம் தேதி அண்ணா?
1: என்னுடைய
0: வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள, அதாவது அந்த தளத்துக்குள்ள இல்ல, என்னுடைய இப்ப நீங்க இப்ப பேசுவது இல்ல, மற்ற நம்பருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில உங்களுடைய உறவினர்கள் எல்லாருடைய பெயர்களையும் அறியத்தாருங்கள். நாங்கள் பிறந்த நாள் எடுத்து வர்றதுக்கு எத்தனை வயதுன்னா 64
1: முடிஞ்சு 64
0: அண்ணா துணிவா நீங்க வயசு சொல்லிட்டீங்க அண்ணா. வயசு
1: சொல்றது
0: என்ன என்ன பிள்ள வயசு
1: புரிந்து கொண்டவன் இந்த அழகி என்று அழகி என்று சொல்பவன் ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்க்கை ஜாலியாக இருக்கலாம். ஜாலியா இருக்கலாமா? 3 மாதம் பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட்டிமன்றம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை, கச்சேரியில் பாடுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ஏதோ ஒரு ஜாலியாக பாடிவிட்டே தவறாக நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க பாடலாம் பாடலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் அண்ணா. அந்த இருந்த இடத்தை விட்டு நீங்க கொஞ்சமும் அசைய வேணாம். இப்ப நல்லா கேக்குது சரியா? இப்படி இப்படி அந்த இடத்துல அப்படி அசையாம இருந்து உங்களுடைய பாட்டு பாடுங்க அண்ணா. அசையாமல் அந்த இடத்தை மாத்த வேணாம்.
1: இப்பதான்
0: புத்தகம் எடுக்கிறார் அண்ணா பாருங்க. டக்கு டக்கு டக்கு
1: பாடு. பணி இல்லாத மார்கதியா படையில்லாத மன்னவரா, பணி இல்லாத மார்கதியா படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத மக்களா இசையில்லாத முத்தமிழா, பணி இல்லாத மார்கதியா படையில்லாத மன்னவரா, அழையில்லாத மோக்கியமோ பாசையில்லாத பெண்களமோ, மழையில்லாத மாநிலமா மலரில்லாத பூங்கொடியா, மலரில்லாத பூங்கொடியா பணியில்லாத மாகவியா பழையில்லாத மன்னவரா. ஹலோ
0: சூப்பர்.
1: ஹலோ,
0: அதே அண்ணா.
1: ஹலோ
0: அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா நான் சொன்ன ஆடாம இருக்க சொல்லி
1: சொல்லுமா,
0: பணி இல்லாத மார்கழியா? என்னண்ணா முழு பாட்டும் அது கூட இல்லம்மா பாடி முடிஞ்சா முழு பாட்டும்
1: பாடம் எனக்கு உங்ககிட்ட எதுவுமே சத்தம்
0: அண்ணா பாடும் போது சத்தம் போட்டா உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது
1: இல்லாத காவியமா. அப்படியா சரி சரி. தலைவி இல்லாத காவியமா, தலையில்லாம காரியமா, கலை இல்லாத காதல் இல்லாத வாலிபமா, பணி இல்லாத மாதிரியா நினைவில்லாமல் பாடுவது, பகவர் போல பேசுவது, பருவம் செய்ய பகைவர்
0: அண்ணா அவசர அவசரமா பாடி பாருங்க. இப்ப நெட் டைம் இல்லாம ஆக்கிட்டீங்க அண்ணா. என்ன அண்ணா நீங்க கூயிடுதே அண்ணாட. சரி நீங்க மீண்டும் இணைப்புக்கு வாங்க அண்ணா. அண்ணா நீங்க
1: இணைப்பு கட்டாயி விட்டதம்மா.
0: அவசர அவசரமா பாடுனீங்க அண்ணா, அது நெட்டுக்கு பயம் வந்துருச்சு.
1: என்னுடைய மனைவி சமையல் செய்து விட்டார்கள், சாப்பிட போதவில்லை என்றால் இட்லி ஆறிவிடும். இட்லியும் மல்லி சட்டினியும் மிளகாப்பொடியும் மாறிவிட்டால்
0: சாப்பிடுவோம். இந்த கொலை வரி இட்லியும் சட்டினியும் சொன்ன பாவம்
1: இல்லையா? கொலை வரி இல்ல, இது கலை வரி. இல்லம்மா தொண்ட பெஞ்சிய
0: அது எனக்கு இல்ல, எனக்கு கொஞ்ச நாளா எனக்கு அந்த இருமல் இருக்கிறதண்ணா. அது உங்களுக்கு மட்டும் கேக்கும்
1: காற்று சொல்லலாமா? சின்ன வைத்தியம்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு சின்ன வைத்தியம் சொல்லலாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது நன்றாக கொதிக்கக்கூடிய வெந்நீர், நன்றாக கொதிக்கக்கூடிய வெந்நீரில் உருளை இலையை மஞ்சள் பொடியும் ஆவிட்டால் அந்த சளியானது வெளியே போயிடும்.
0: எண்ணெய்
1: பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துங்க. முருங்கை இலை மஞ்சள் பொடி இந்த வெந்நீரில் நன்றாக வைத்து துணியை வைத்து மூடி ஆவி அந்த மூக்கில் உள்ள நீர்கள் வெளியே போயிடும். ஹலோ
0: நல்ல நல்ல மண்ணா, இது அதை நான் செய்து பாக்குறேன். செய்து
1: பாக்குற உப்பு இருக்கு பாத்தீங்க? உப்பு இருக்கு.
0: உப்பு
1: வெந்நீரில் பொறிக்க வச்சு அந்த நீரை மிதமான சூட்டு தொண்டைக்குள் வைத்து கொஞ்ச நேரம் வைத்து கொப்பளித்து வெளியே சுட்டுவிட்டால் தொண்டை அந்த சதைப்பகுதியில் சளிகள் வெளியே வந்துடும். இது பாடல்களுக்கு ஒரு வைத்தியம், நான் பேசுவதோ பாடுவதற்கு ஒரு வைத்தியம். வெந்நீரில் உப்பு, இது கேஜி ஜேசுதாஸ் பாடல் சொல்லிருக்காங்க. பாடுறதுக்கு முன்னால வெந்நீர்ல கொஞ்சம் உப்பை போட்டு கலந்து நல்லா கலக்கிட்டு வாய் தொண்டைக்குள்ள முழுங்காம வாய் தொண்டைக்குள்ளே கலகலன்னு சத்தம் கொடுத்து குரல் நான்ல இருக்கக்கூடிய சனி அந்த அழுக்கு அது சொன்ன வெளியே வந்துடும். இது சின்ன இலக்கான பயிற்சி.
0: நன்றி அண்ணா. இட்லி சாப்பிட்டு வாங்கோ, இட்லி சாப்பிட்டு வாங்கோ, இனி போய் சுட சுட. நன்றி நன்றி அண்ணா, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 9:07. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. எங்கே எங்களுடைய பிரகாஷ் நீங்க இணைப்புக்கு வாங்கோ. சின்ன வளையம் பிபி பிபி பிபியா பிபி பிபி பிரகாஷ் சின்ன வளையம் பிபி பிரகாஷ் காற்றலைக்கு வாங்கோ. மற்றது எங்களுடைய மகாலிங்கம் வாங்கோ. எங்க பாக்கலாம் யார் இனிமையா பாடுறீங்களோ யா, இந்த ரெண்டு இணைப்புலையும் நீங்க வரலாம். ரெண்டு பேரும் அழைப்புக்கு வந்தீங்க. மற்றவர்கள் இப்போதான் பாடலை தயார் பண்ணுகிறார்கள். இளவரசு எப்பயோ கேட்டிருக்க, இத்தனை மணிக்கம்மா பாடுவோர் பாடலாம்னு கேட்டிருக்கிற அம்மா தான் பிந்தி போனேன். சரி, இருந்தாலும் காட்டடைக்கு நீங்கள் வரலாம். அழைத்தவர்கள் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அடுத்து எங்களுடைய செல்வகுமார் ஒரு வணக்கம் போட்டிருக்கார். மகாலிங்கம் அவர் கிளாஸ் ரூமுக்கு மெல்ல பாருங்க வர்றாங்க. அதாவது ஷர்ட் போட்டு அரவாசி தலை சீவன் அரவாசி ஓடி கிளாஸ் ரூமுக்கு ஓடி வராங்க பாருங்க. சரி, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, வந்து உங்களுடைய பாடல்களை பாடுவதற்கு எங்களுடைய பிபி பிரகாஷ், சின்னவளையம் பிபி பிரகாஷ் ஓடி வாங்க. நீங்கள் நல்லா பாடுவீங்க, உங்களுடைய குரலை நாங்கள் முழுமையாக கேட்கலாம். ஒரு பாடலை கேட்போம். எங்கே எங்களுடைய டைட்டில் சாங்கை கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பாடலை கேட்கலாம். இரண்டு பேர் ஒரடியாக இணையறீங்க பாருங்கள். சொன்னோடனே கேட்டுடுது பிள்ளைகளுக்கு. இல்லை மணிக்கோணம் பிரகாஷ், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாங்கோ, வந்துட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பார்க்கலாம். முதல்ல முதல்ல ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க. யாரை முதல் கூப்பிடுறேன்னு நான் ஓ பார்த்து போட போகிறேன், போட்டுட்டு தான் கூப்பிட போகிறேன். ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க இப்போ ரெண்டு இணைப்பில். ஓ 10 20 30 40 50 60 70 80 90 100. இப்போ வணக்கம் பிரகாஷ், மற்றொரு பாருங்க சத்தம் ஆர்ப்பாட்டம் செய்யற புள்ள சத்தம் ஓடாம இன்னைக்கு அமைதியா இருக்கிறான். இன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. அது மட்டும் நல்லாட்டி ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிட்டார
1: தெரியும்.
0: எங்களுடைய மகாலிங்கம், மகாலிங்கம்
2: அடுத்து பிரகாஷா உங்க என்ன கூப்பிடுறதா? நீங்க நான் பிரகாஷே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் மௌனமா இருந்தேன். அப்புறம் அவரும் வந்துட்டாரு. சரி, அவர் இனிமையா பாடக்கூடிய குரல் வளம் மிக்க.
1: அதான் நீங்க பிளஸ்டூ நான் எல்கேஜி
2: வேணும் நினைச்சேன்.
0: எனக்கு அதிசயமா இருந்தது. ஆளை உயர்த்த இல்ல, அதனாலதான் எனக்கு கேக்க பாத்தீங்களா. சரி, இப்ப பிளஸ் டூ படிக்கிறவங்க
2: அம்மாதான் ஆளை உயர்த்தணும், அம்மாதான் உயர்த்தி விடணும்.
0: அதை உயர்த்த உயர்த்தாமலே அம்மா
1: சொல்லிட்டா ஆளை உயர்த்தி விடுவாங்க. யாருமே காணும்,
0: யாருமே
2: இல்ல. நான் கைய உயர்த்தினேன், ரெண்டு வாட்டி உயர்த்தி இருக்கேன் பாருங்க.
0: அப்பா சந்திச்சா பிறகு நான் இடையிட்டு வந்தேன். நீங்க மல்லியன் ரவி எல்லாம் ஓடி தப்பிட்டீங்க நீங்க.
2: நாத்தி, நல்ல வேலை நீங்க வரா வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு சரி அப்பாட்ட முன்னாடியே பேசிட்டு நான் போய் படுத்துட்டாமா.
0: அதனால
2: வந்து மூணே முக்கால் வரைக்கும் நான் இருந்தேன். ரவி கூட அவரு வேணும்னு தப்பிச்சிருக்கலாம்.
0: இல்ல, ரவிதான் முதல் போனது. நீங்க வந்து அப்பா பேசிட்டு போனது. ரெண்டு எல்லாரும் ஜோச்சிங்க, அம்மா வர மாட்டாண்டு ஜாலியாப்ப மூத்து எல்லாரும் போத்து மூடிக்கொண்டு நல்ல நித்திரியா தூக்கம் போயிட்டீங்க. அப்ப அது எனக்கு தெரிஞ்சது, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க அத
2: ஜாலியா
1: ஜாலியா
2: அப்பாட்ட ஒரு ஆள் தான் பேசலாம். அதனால அவர்கிட்ட ஒரு ஆள் பேசிட்டு நம்ம பட்ட உக்காந்துடும். நம்ம சரி இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போமேன்னு போயிட்டா. திரும்பி நீங்க நடுவுல வந்து இன்ஸ்பிரேஷன் மாதிரி வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. சமயத்துல அப்பா வர மாதிரி வந்திருக்கீங்க போல இருக்கு.
0: நாங்க இந்த டிக்கெட் செக்கர் மாதிரி வருவோம். அது ஜெகபத் சாதிக்கெல்லாம் முதலே சொல்லி இருக்கிற எந்த நேரம் வண்டி இல்ல. அமைதியா இருக்கணும். பெரியவங்களுக்கு இடம் கொடுத்து எங்களுடைய ரேவதி அம்மாவை பாட சொல்ல போறேன். அம்மாவை இன்றைய அன்னையர் தினம் என்னுடைய அன்பு தாய் ரேவதி அம்மாவுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை பாதம் தொட்டு சொல்லிக் கொடுக்கணும்மா. எங்க சொல்லுங்க.
3: அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: அம்மா உங்களுக்கு
3: எங்களுக்கு முன்னுரிமை
2: இது அழைக்கிறது. இப்படி அழைச்சா இப்படி வேற வேற விதமா
0: அதுதான் இல்ல அது அது எப்படி அழைச்சாலும் எப்படி அழைச்சாலும் அம்மா என்று அழைக்கும். நீங்க பாருங்க இந்த சில ஆண் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ தன் தாயிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ள சட்டியா அப்படின்னு அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாண்டோன்னு அந்த தாய் உருகி என்னப்பா வேணும்னு கேப்பா. இதுதான் கூட அந்த சைகை. இப்பதான் எனக்கு புரிஞ்சது அம்மா இதுல நீங்க மிரண்டுறாங்கம்மா நான் இருக்கேன். இந்த அம்மாக்கெல்லாம் நீங்க
2: நீங்க வேற முன்னாடி கடுபடியா பிடிச்சிட்டீங்களா?
0: என்னம்மா என்னம்மா சொல்லுங்க.
3: அவங்கதான் பாடட்டும் முதல்ல
0: பாத்தீங்களா பெத்த தாயின எப்படி தாய் மனதை பாத்தீங்களா?
2: தாய்க்கு பின் தான் பிள்ளை.
0: அதுதான் அது சரி நல்ல பிள்ளை அச்சா பிள்ளை. நீங்க ரெண்டு உண்மையிலே தாய் மனதை பாத்தீங்களா அவ எப்படி
2: சொன்னான்னு
0: பிள்ளைகளுக்கு பிள்ளை பாடட்டும் முதல்ல சொன்ன. அம்மா நீங்க நீங்க பாடுங்கம்மா நீங்க பாடுங்கம்மா முதல்ல. எங்க
3: நீங்க போன வாரம் மாதிரி
0: என்ன பிரகாஷ் செருமி குடுக்கல அம்மாக்கு நீங்க அம்மாவோட அம்மாவோட பேசுங்க அம்மா உங்களுக்கு
3: தெரியுமா
0: வந்துட்டா வா பாட்டி பாட்டி என்னம்மா நீ போன
3: போயிட்டான் நான் ஏபி எழுதுறேன்
0: அம்மா அம்மா பாட வச்சிருந்த நோட்டை வாங்கிட்டு போயிட்டான் போங்க
3: என்னோட எங்க இருக்கோ அத பறிச்சுட்டான் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி
0: மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் அப்ப இவங்க பாடட்டும் நீங்க மெல்ல அவன் கொண்டு கொடுப்பான் இப்ப சரியாமா நீங்க சரி இப்ப இப்ப பிரகாஷ விடலாம் முதல்ல பிரகாஷ் பாடுங்க பிரகாஷ் பாடுங்க நீங்க
2: பாடுங்க
0: பாடுங்க பிரகாஷ் பாடுங்க உங்களுடைய இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்து மூங்கிச்சாக வந்து என்னை தடுத்து விடாதீங்க.
2: இசைக்குரலில் பாடலை கேட்க இணைந்து நிற்கிறோம் ஐயா.
4: இப்ப வந்து ஒரு கவிஞர்கள் வந்து தூள் கவிதைகள் நிறைய படிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு காதலன் ஒரு காதலிக்கு தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா கண்ணு அதைக்குத்தான் கன்னட நாட்டை எழுதி தரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: ரெண்டு எல்லாம் கேக்குறாங்க
4: ஆனா இப்ப பழசுல நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டுமே நான் உங்களுக்காக செய்வேன் அப்படின்னு ஒரு நம்மளுடைய ஒரு பட்ட ஒரு கவிஞர் பாடு இருக்காரு.
0: பழைய பாடல எங்க அத பாடுங்க அதுதான் அதுதான் உண்மை சொல்லுங்க.
4: சந்திரபாபுனோட அற்புதமான பாடல் வரிகள் உங்களுக்கு தெரியும் என்ன பாட்டு புதையல் திரைப்படத்துல புதையல்
0: என்ன
4: பாட்டம்மாக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணு எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக எதுக்காக கண்ணு எதுக்காக நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்யும் எதுவாக உன்னன் காலுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிடு பொதுவாக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக பள்ளிகளில் இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லை பைத்தியமாய் பாடி ஆடி நடிக்கணுமா பள்ளியிலே இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா இல்லை பைத்தியமாய் பாடி ஆடி நடிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா துள்ளி வரும் காவேரியில் குதிக்கணுமா இல்ல சோறு தண்ணி கரையதும் எல்லாம் கிடக்கணுமா உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர் ஊட்டி இருப்பது உனக்காக. இன்னும் மகாசமுத்திரத்தை இலங்கை நகரத்திலே இந்த பள்ளி நீ இருந்தா, இந்து மகாசமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுது, மேகம் போலமான வீதியில் நின்னும் இடந்திடுவேன், இடி மின்னல் மழை புயல் எதுவானாலும் துணிஞ்சி இறங்கிடுவே, உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. நல்லா இருந்துச்சாமா?
3: நல்ல ஒரு மழை பெய்து ஓய்ந்த மாதிரி நல்ல ஆர்ப்பாட்டம்.

0: நான் நாலு உயர்த்தாம பேசியிருக்கேன், யாராவது நீங்க பாத்து சொன்னீங்களா இவ்வளவு நேரம் இப்ப இப்ப பேசினா அவ்வளவும் சரி பரவாயில்ல. உங்க மூணு பேருக்கும் கேட்டா காண வண்டி இருந்துட்டீங்க. பாடலை நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரணும் ஒவ்வொரு முறையும், எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ல இருக்குது பாடுவோர் பாடலாம். பேந்து பேந்து சில நாட்கள்ல இந்த குரல் வளம் கொஞ்சம் அப்படியே மங்கி கொண்டு போயிடும், எங்களுக்கு அதே குரல் வளம் இருக்காது, ஹை பிச் அப்படியே தொடர்ச்சியா பாடுற தன்மை இருக்காதம்மா. சில நேரம் நாங்கள் பிராக்டிஸ் பண்ற இல்ல, ஒரு நாளும் பாடுறதில்ல, நாங்க நெடுங்க பாடிக்கொண்டு வந்தாலும் இருக்கும். அதத்தான் சொல்லுகிறேன், நீங்க பாடி பதிவு செய்து வையுங்க பிரகாஷ், அது எப்பவும் உதவும் உங்களுக்கு. அதனால சந்தோஷமா இருக்கிறது கட்டிக்காரன், உண்மையிலே அருமை அருமையாக அதாவது மகாலிங்கம் சட்டம் போடாம நிக்கிறாருன்னா அது அருமை என்றதுதான் அர்த்தம்.
1: அழும்பு பிள்ளைன்னு நினைச்சிட்டீங்களா? பிரகாஷ் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. போன வாரம் தான் வந்தாலும் அதனால அவரு அடுத்தது வந்து நிறைய வானொலியில அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குரல் வளம் வந்து அவருடைய குரல் வளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இனிமையா இருக்குமே, அதனால நம்ம முன்னாடி பாடிடுவோம்னு நினைச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல கேட்பான்னு கேட்டேன்.
0: இல்ல இன்னொரு விடியும் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல் பாடினாலும் அந்த குரலுக்கும் உங்களோட குரல் பொருந்தும் நான் நினைக்கிறேன்.
1: அருமையா இருக்கும்.
0: ஒரு ரெண்டு வரி பாடுங்க
1: பாக்கலாம்,
0: ரெண்டு வரி பாடுங்க பாக்கலாம், அவருடைய பாடல பாடுங்க
1: பாக்கலாம்,
0: பாடுங்க பாக்கலாம். அங்க
2: பணியில்லாத மார்கழியா உடையில்லாத மன்னவரா, பணியில்லாத மார்கழியா உடையில்லாத மன்னவரா. அந்த பாட்டு
0: ஸ்ரீனிவாசன்
1: பாட்டா?
3: நிலவே என்னிடம் நெருங்காது,
0: அத பாடுங்க.
2: என்னிடம் நெருங்காது நினைக்கும் நான் மலரே இடம் வயங்காதே,
1: மலரே இருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.
0: ஸ்ரீனிவாசோட அண்ணா பாடுறாரு பாருங்க பாருங்க, ஸ்ரீனிவாசோட அண்ணா பாடுறாருங்க, அண்ணா பாடுங்கண்ணா, ஸ்ரீனிவாசோட அண்ணா நீங்க ஒரு ரெண்டு பேரு பாடுங்க அவர்கிட்ட பாட்ட. எங்க பாடுங்க.
2: நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, மலரே என்னிடம் மயங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.
0: எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சாங்க, நீ என்று எதுக்கு அதை மட்டும் அழுத்தி சொல்ற? நீ
3: அப்படிதான் சொல்லுவாரு,
0: அப்படிதான் சொல்லுவாரு. அதை இவர் அவர் புடிச்சு வச்சிருக்கிறார், இவர்
3: பக்கத்துல
0: ஏறிஞ்சா நிக்கிறாங்க இவருக்கு.

0: சுகங்களில் வரும்.
1: அன்னையர் தினத்துல எப்படி வந்து அம்மையார் எல்லாம் வந்து தங்களுடைய மகன்

0: முதல்களை இப்படி எல்லாம் வந்து, அதாவது மனித சமுதாயத்துக்குள்ள ஒரு உறவு நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு
1: பொன் குஞ்சு நிச்சயம்.
0: ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த பறவைகள் எல்லாம் எப்படி தன்னுடைய குருவிகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குது அப்படிங்கறத ஒரு பால்பத்துல தவமாய் தவம் இருந்துங்கிற படத்துல கூட அந்த பாடல் வந்துருங்க, மாக்காட்டி பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: என்ன பாட்டு அது, எங்க பாடுங்க.
0: அந்த உருண்ட மலை ஓரத்திலே, உருண்ட மலை ஓரத்திலே, உருண்ட மலை ஓரத்திலே உருந்துதாய போட்டிருந்தே, அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே, அந்த உளுந்த கூட்டி அல்லும் முன்னே, அந்த சண்டால சீமையில அன்னைக்கு உருமி சத்தந்தான் கேட்டதென்ன. காட்டி காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொலைச்சி கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு, ஐயா நான் இட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு குஞ்சு, அந்த மூத்த குஞ்சி கரத்தேறி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சி கரத்தேறி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய குஞ்சி கரத்தேறி போகையிலே போகையிலே போகையிலே, என்னை காணா ஆங்குரத்து மகே, ஐயே என்னை காணா ஆங்குரத்து மகே, கண்டிருந்து கண்ணி கூட்டான் ஏ காலு ரெண்டும் கண்ணிக்குண்ணு, ரெக்க ரெண்டும் மாரடிக்க, ரெக்க ரெண்டும் மாரடிக்க, நான் பெத்த மக்கா நான் அழுத கண்ணீர் ஆறா ஆத்திருகி, யானை ஒளிப்பாட்ட குளமா ஆத்திருகி, குதிரை ஒளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட நான் பெத்த உங்களை பாதி என விட்டு இப்பன பரலோகம் போரேனே போரேனே போரேனே. இந்த பாட்டு அம்மா
2: அருமை அருமை அருமை.
3: இது என்னமா
0: பாடிருக்கேன் பாடிருக்கேன் பாடிருக்கேன்.
1: ஸ்டேஜ் வழிய பண்ணான்னு நாளையும் உயர்த்தாம இருக்கிறேன்னு பாத்து பாத்து சொல்லிருங்க. இப்ப பாருங்க பாடி இருக்கிறீங்க, என்ன மாதிரி அந்த என்ன
0: ஊர்ல பொங்கல் திருநாள் எல்லாம் வரும்போது அந்த கரிநாள்னு ஒரு பஞ்சம் இருப்பாங்க,
1: அப்ப எல்லாம் பாடி இருக்கிறீங்க.
0: அப்ப ஆமா, அந்த தமிழர் திருநாள்ல அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்றேன்.
1: அருமை. எத்தனை வயதுல இருந்து நீங்க இப்படி பாடல் பாட நீங்க ஆரம்பிச்சீங்க, எந்த எந்த வயதுல இருந்து?
0: நான் வந்து ஒரு
1: 95 வயசு நல்லா கணக்கு போட்டு பாத்துங்க, 95 இவருக்கு 16, 95 இவருக்கு 16 கணக்கு போட்டு மாலிங்க வெளியில சொல்லக்கூடாது, கணக்கு பாக்குறவங்க பாத்துட்டு சும்மா இருங்க பாருங்கம்மா இப்படி எல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப எங்கட அம்மாட பாட்டு கேக்குறான் பிரகாஷ், அம்மாட
0: பாட்டு
1: மாலிங்க எங்கட அவர் வந்து காத்திருப்பார் அதுல கட்டிக்காரங்க இல்லையா மாலிங்க, ஏன்டா உங்களோட வர மட்டும் உங்களால பாடையில அது இல்ல இப்ப.
2: ஆமா ஆமா வந்துருவாரு வந்துருவாரு, நான் பாடுறதுக்குள்ள வந்துருவாரு
1: அவர் வந்துருவாரு. சரி எங்க அம்மா பாடுங்க அம்மா, நீங்க
2: அவர் ஒரு பிபி
1: குடுத்துட்டான் அவனுக்கு தெரியும் அந்த டைம், அம்மா அவனுக்கு தெரியும் பாட்டி பாடுற டைம் ஏதாண்டு பாத்தீங்க. எங்க நீங்க பாடுங்க அம்மா, மறுபடியும் இறங்கி
2: அம்மா கிட்ட குடுங்களா அவன.
1: ஆமா என்னட்ட
2: குடுத்துருங்க,
1: இல்ல அம்மா சொல்ற மறுபடியும் இறங்கி வர்றான் நித்யம் தானே அம்மா, நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருங்கல்ல அடையப்பா எங்களுக்கு. அப்படி எல்லாம் அந்த நிலையத்துல இருந்தா எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு
4: ஆளும் உங்களோட நிகழ்ச்சியில தொடர்புக்கு இணையும் போதும் ஒரு மியூசிக்க போட்டு விடுங்க, கட் மியூசிக் மாதிரி. அப்பதான் ஆளுங்களாம்
1: யார் வர்றாங்கன்னு பாக்குறதுக்க.
4: மாமா அவர் வரல, இப்ப மாமா எங்க இருக்கீங்க?
1: அது உண்மை. சரி,
4: அது மாதிரி போறேன். பூச்சாண்டி ரயில் வண்டியில அது மாதிரி ஒரு பாட்டு போடுறாங்க,
2: யாருக்கு
4: அப்படியே வித்தியாசமாக்கிடும்.
1: சரி, எங்க அம்மாட பாட்டு? அம்மா இப்ப நீங்க பாடக்கூடியதா இருக்கா அம்மா உங்களுக்கு?
5: ஆனந்த மளிகை போலாகும் சேவை செய்தால் வண்ண பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு. நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. லலலலலலலிதப மகரி நிதப மகரி சாம் கண்ணழகு பாப்பா உன் கைகளை காட்டு. உன் கை பார்த்து ஆயிரம் உள்ளம் வாழும். சின்ன சின்ன ராஜா என் அருகினில் வாடா. உன் முகம் பார்த்து ஆயிரம் இல்லம் வாழும். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தார். காகித பூவில் வாசம் இல்லை ரோஜாவை வைத்தே. காதல் கொண்ட ராணியின் பக்கம் ராஜாவை வைத்தே. கண்ணாடி உள்ளம் கள்ளம் இல்லா பெண் உள்ளம் உன்னை கண்டு உறவாடும் பேதை என் உள்ளம். அந்திப்படும் போது என் அழகிய வீடு பொன் ஒளியாளி மாணிக்க வண்ணம் காட்டும். வெண்ணிலவு வந்து என் இல்லத்தை கண்டு தான் விளையாட ஓரி தங்கண்ணை கேட்கும். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தால். கோடி கொடுத்து உறவினரோடு வாழ்வதுதான் இன்பம். கூட இருந்து பாதி கொடுத்து உண்பது பேரின்பம். இறை போடும் உள்ளங்கள் என்றும் வாழும் தீபங்கள் இல்லை என்று சொல்லாத தங்க கிண்ணங்கள். நல்லவர் இல்லம் இது பல்கலைக்கழகம். நடமாடும் தெய்வங்கள் கூடும் சங்கம். கலகலப்பாக நல்ல ஒளிமயமாக தின கல்யாண வீடென வாழும் இல்லம். ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தார் ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தார். வண்ண பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு. நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டு. மேடம்
1: அம்மா
4: அருமையிலும்
1: அருமை அம்மா. ஆஹா, என்ன மாலிங்க இணைப்பு? மாலிங்க நீங்க காற்றலையிலிருந்து நீங்க போயிட்டீங்க. சரி, உங்களையும் கூப்பிடலாம். மல்லி அந்த ரவியையும் இடம் கொடுக்கலாம். அம்மா அருமை அருமை. அப்ப அதுல ஒரு வேகம் இருந்தது, என்னடா அவன் வந்துருவானு, அதனால நீங்க ரசிச்சு பாடல. ஆலயம் என்பது வீடாக அங்க பாத்து பாத்து பாடுற அம்மா. அம்மா அந்த குதிரை வண்டியோ போய்கொண்டிருக்கீங்க பயணம் செய்யக்க, பின்னால யாரோ சேர்த்தை போடும்.
5: நேரலையை பார்த்த மாதிரியே சொல்றீங்க.
1: உண்மையிலேயே அந்த வண்டி ஓட்டைக்கு பின்னுக்கு யாராவது கள்ளங்கள் திருத்தினா ஓடுவாங்க, ஓடு ஓடு ஓடு அந்த துடிப்போட அம்மா பாடி முடிச்சிட்டா. இருந்தாலும் அருமையா இருமையா அருமையா
6: இருந்தது, நல்லா இருந்தது, அருமையா இருந்தது.
1: சூப்பர். இப்ப வந்து
6: பாட்டு இன்னைக்குதான் கேட்டிருக்கேன், அப்பப்ப வந்து பாட்டு வந்து கேட்டுட்டு உடனே போயிட்டு இருந்தீங்க. நான் பங்கு பெற்றதுல இருந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு பாடி காட்டணும் இன்னைக்குதான்.
1: இன்னைக்குதான் பாத்தீங்களா
5: வந்துட்டான். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. ஆமா அம்மாக்கு நன்றி. மீண்டும் முடிஞ்சு கொள்ளுங்க அம்மா. இப்ப நீங்க அவனை வாங்க பாத்துட்டு அவனை தூங்க வச்சிட்டு வாங்க அம்மா. நீங்க
5: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இளவரசு வணக்கம். இளவரசு வணக்கம் அம்மா. நன்றி நன்றி. இளவரசு
5: வணக்கம்மா.
1: எங்களுக்கு நிவேதா நிவேதா அடுத்த பாடகிய குரல்ல நீங்க கேட்க போறீங்க நிவேதா. அதுக்கு முதல் எங்களுடைய வணக்கம் மல்லியன் ரவி. வணக்கம். என்ன என்ன குரல் எங்கயோ பேசுற மாதிரி இருக்கு. ஒரு நோசம் ஒரு நோசம் எங்க மலியன் ரவி.
7: வணக்கம்.
1: எங்க ரவி நீங்க கிணத்துல இருந்து பேசுற மாதிரி இருந்துருச்சு, கவலையா போச்சு.
7: எங்கயோ என்ன தெரியலையா.
1: நீங்க எங்கயோ கிணத்துல போய் ஆப்பிட்டீங்களோன்னு யோசிச்சேன்.
7: வேற ஆப்ஜெக்ட் மாத்தி விடுங்க.
1: எங்க மாத்த எங்க மாத்த
7: வேற யாராவது பிடிச்ச விட்டு மாத்தி விடுங்க.
1: பிரகாஷ் நீங்களும் இருந்து கொள்ளுங்க. நிவேதா அம்மா என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க?
5: கொஞ்சம்
1: நாங்களும் எல்லாம் கொஞ்சம் தான் பாடுறது, ஆனா உடனே முழுசா பாடுறேன்னு சொல்லிடுவோம், அதை எல்லாரும் நம்பிடுவாங்க. அப்படித்தானே மலியன் ரவி இல்லையா?
7: ஆமாமா. முதல் கொஞ்ச நேரம் பண்ண அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வரும் பாட்டு.
1: ஆட்டோமேட்டிக்கா வருமோ வராதோ, ஆனா நாங்க முழுசா நேசிடுவோம். நாங்க பாடுங்க பாடுங்க எங்க பாடுங்க நீங்க பாடுங்க.
5: மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி, ஓ மனசுக்குள்ள உள்ளதனி கண்டுபிடி, ராசாதி ராசா பருச்சி வச்ச ரோசா, ராவானா போதும் நடுங்குதம்மாலேசா, ஆமாமா அது சுகந்தானம்மா, ஏ மாமா இப்போ வருவாரம்மா, ஏ மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி, ஓ மனசுக்குள்ள உள்ளதனி கண்டுபிடி, ரோசம் உள்ள காலை அம்மா வேகம் உள்ள மாமா, ஓ கண்ணி புண்ண கண்ண வச்சி கட்டிக்கிட்ட மாமா, தூங்காம காத்திருக்கேன் தொட்டு தொட்டு பேசலையே, தூங்காம காத்திருக்கேன் தொட்டு தொட்டு பேசலையே, தோளோடு சேரலையே சொல்லி மனோ அறலையே, ராசாதி ராசா பருச்சி வச்ச ரோசா, ராவானா போதும் நாடுங்குதம்மாலேசா, பரிகாரம் சொல்லு புள்ள பாசம் வச்ச மனசு, ஓ குடிகாரம் பெத்த புள்ள தூக்கம் கேடும் வயசு, புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு, புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு, புது பொண்ணு இது ரெண்டும் மாமா சொல்லுக்கு காத்திருக்கு, ஏ மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி ஓ மனசுக்குள்ள உள்ளதனி கண்டுபிடி. நன்றிமா.
2: இன்னொரு
1: பாட்டு ஏதோ பாடுறாங்க. என்ன பாட்டு?
7: நல்ல குரல், நல்ல குரல், அருமையான குரல்,
1: நல்ல குரல்,
2: அருமை, அருமை.
1: உங்க ராசா பக்கத்துல நிக்கிறாருல்ல ராசா.
6: பிளஸ்டுமானவருக்கு ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுங்களேன், நாங்க கேக்கணும்னு இருக்கோமா.
1: யாரு பிளஸ் டூ? எங்கட மாலிங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் பயமுறுத்திட்டீங்களா அண்ணாவ? நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போன வாயில கை வைங்க. இந்த பேசுறாரு அண்ணா பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் வாயில வாய வைங்க. குளப்படிக்கார பையங்க நீங்க ரெண்டு பேரும் கெதியா பொத்துங்க. இந்த கோவம் வந்துட்டு அம்மாக்கு
2: ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மாத்தி வச்சுக்கிறதா?
1: ஜோதிமாணியன் அண்ணா, அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா அண்ணா
7: நல்லா இருக்கமா?
1: என்ன என்ன அண்ணா யோசிச்சு பேசுறீங்க அண்ணா? ஏன் அண்ணா இன்னைக்கு
7: அம்மாவுக்கு 85 அவருக்கு அப்பாவுக்கு 92.
1: முதுமை தான் அவங்களுக்கு ரெண்டாவது அவருங்க எவ்வளவு தூரம் காப்பாற்ற முடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாத்துட்டோம்.
7: தங்கச்சிக்கும்
1: வயசு கூட நினைக்க போறாங்கல்ல, நீங்க வயசு சொல்லாங்க.
2: உங்களுக்கு
1: அம்மா எப்பவும் இளமையா இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால
2: இளமையா இருக்கணும்.
1: இன்னொரு கேள்வி குறி விட்டுட்டாரு.
7: அதுக்கப்புறம் வார்த்தை இல்ல.
1: இளமையா இருக்கணும், குட்டியா இருக்கணும், குட்டியா இருக்க கூடாது, யானை குட்டியா. இப்ப நாங்க ஜோதி பாண்டியன் பாட்டு கேட்கலாம். ரெண்டு பேரும் வாயில விரல வைக்க முதல்ல
8: எவரும் பிறந்ததில்லை என ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவாள் என்பாவம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் என்பாவம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் கரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை தூய நிலமாய் கிடப்பாள் தன்போரே என்னை சுமப்பாள் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கழித்திடுவாள் தாய் இல்லாமல் நான் இல்லை மேதியில் நடப்பார் கலந்திருப்பாள் மலர் மூடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலை மூடி தொடுவாள் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை
9: ஆஹா
1: பிரகாஷ் இருக்கீங்களா
9: தெரியாது தஞ்சாவூர் மாவட்டத்துல புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் ஜோதி
10: பாண்டியன்ல
9: இருந்து நீடாமங்கலம் போற வழியில முதல் ஸ்டாப் 7 கிலோமீட்டர்
1: இவரும் ஒரு வானொலி பிரியன் பிரகாஷ் எல்லா வானொலிகளையும் இப்ப பங்கு பெற்றுக்கொள்ள கொள்ளுவார் அண்ணா அதனாலதான் உங்களுக்கு தெரியுமான்னு
10: கேட்டிருந்தேன்
9: வயசு கூட இருக்கிறதுனால எங்களுக்காக கொஞ்சம் முன்னாடி கூட வயசுனால எங்களுக்கு அதிகம்
10: தெரிஞ்சிருக்கும்
9: பாட்டு
1: இலங்கை வானொலியிலயும் அண்ணா ஜோதி பாண்டியன் அண்ணா நீங்க
9: அருமையான பாடல்
1: நீங்க லெட்டர் எழுதி இதுகளை எல்லாம் அனுப்பி இருக்கீங்கல்ல கடிதம் எழுதி இலங்கை வானொலி இலங்கை வானொலிக்கு
11: இலங்கை வானொலி. ஆமா ஆமா, அப்ப இதுல இதுல ரெண்டாவது பேண்ட்ல வரும்ல அப்ப
1: நிச்சயம். அதனால இப்ப இவங்க எல்லாம் சின்ன பையங்க அண்ணா,
11: கண்ணுக்குட்டி
12: தவிடுன்னு வசத்தியா சொல்லிக்கிற
1: புண்ணாக்கு இல்ல யாருக்கும் வெளியில கேக்காம ரகசியம் கேக்குறேன். நீங்க புண்ணாக்கு சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா சும்மா அந்த கட்டியா?
11: தேங்காய் புண்ணாக்கு இருக்கே, நல்ல புண்ணாக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு.
12: அத ஒரு பத்து நிமிஷம் நாங்க ஓட்டினோம்னா எங்களுக்கு அந்த எண்ணெயோட இருக்கிற எள்ளு புண்ணாக்க கொஞ்சம் தருவாரு. அது அதுவும் வெள்ளம் வச்சு குடுப்பாரு, அருமையா இருக்கும் திங்கிறதுக்கு. அதை சொத்த
11: புண்ணாக்கு வந்து உடல் வந்து மெலிசா இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல மெலிஞ்சவங்க ஒரு ரெண்டு மாசம் தொடர்ந்து
1: சாப்பிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ
11: வெயிட்
1: போட்டுருவோம். அதை சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு வச்சு நல்லா இருக்கீங்க. இப்ப நீங்க சாப்பிட்ட மாதிரி இல்லீங்க.
11: நான் சாப்பிட்டு இப்ப எனக்கு இடையில வந்து சுகர் வந்ததுனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ஆனா நல்லா குண்டாதான் இருந்த அப்பலாம்.
12: இன்னொன்னு தெரியாம உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, இந்த பருத்தி பால் இருக்க ஒரு ஒரு 50 மில்லி தினசரி குடிச்சிட்டு இருந்தா ஒல்லியா உள்ளவங்க, தினசரி வந்து காய்ச்சி குடிச்சாலும் அப்படியே பச்சையா குடிச்சாலும் தினசரி குடிச்சிட்டு இருந்தா ஒரே மாசம் இல்ல ரெண்டு மாசத்துல குண்டாயிடுவாங்க. அதுக்கப்புறம் எடைய குறைக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு
11: கஷ்டம்
12: உள்ளது.
1: பருத்தி பால் நீங்க எதை சொல்றீங்க? நான் ஒரு நாளும் கேள்விப்படாத உண்டு.
12: பருத்தி கொட்டமா?
1: பருத்தி
12: கொட்டை,
11: பருத்தி கொட்டை.
1: ஓ ஓ, இந்த பஞ்சில வர்ற அந்த பருத்தி கொட்டை அதானே? அதை எடுத்து அத செக்குல போட்டு ஆட்டுவாங்களா?
12: ஆமா, செக்குல போட்டாக்க செக்குல போட வேண்டியல, ஊற வச்சு கொடக்கல்ல கொடக்கல்ல இருக்குல்ல கொடக்கல்ல போட்டு. நாங்க டெய்லி எங்க வீட்டுல மாடு, நாலு மாடு இருக்கும், கறவை மாடு, ரெண்டு மாடு சனையா இருக்கும், ரெண்டு மாடு ரெண்டு மாடு கறவையா இருக்கும். அதுக்கு வந்து நாங்க தினசரி சொல்லுமா,
1: நான் கேக்குறேன் தவறானே கைங்க, கொடக்கல்ல என்னங்க கொடக்கல்ல சிரிக்க முடியாம சிரிக்கிறாரு.
11: அகண்ட குடக்கல் இருக்கு, சின்ன குடக்கல் இருக்கு, இரும்புல இருக்கு.
1: கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. பிரகாஷும் எங்கட ஜோடி பாண்டிய அண்ணாவும் சிரிக்க முடியாம சிரிக்கிறாங்க. அட இவ்வளவும் கேட்டுட்டு
6: முன்னாடி உள்ள பாரம்பரிய சாதனம் தான்
1: ஆட்டுக்கல் சொல்லுவாங்க தானே, அந்த குழியா இருக்கும் கொஞ்சம் பாருங்க உளுந்து அது மற்றது அந்த உளுந்து மற்றது இன்னொன்று சொல்லுங்க இல்ல அந்த
12: அரிசி அரிசி
1: களிகிண்டி சாப்பிடுறதுக்கு அது
12: ஆமா உளுந்துதான்
11: அரிசி மாவு
12: இல்ல இல்ல இல்ல உளுந்துதான் வெறும் உளுந்து
11: அரிசி மாவு
1: கேப்ப
12: வந்து இயந்திரத்துல அரைக்கணும், இயந்திரத்துல
1: இல்ல இல்ல அதுக்கு ஒரு கல் இருக்குல்ல அதுக்கும்
12: அதான் இயந்திரம்னு பேரு, அந்த பேரு இயந்திரம்
1: அதுக்கு வேற ஒரு
12: இயந்திரங்கள்
1: வேற ஒரு பேர் இருக்கு
12: என்ன
1: என்ன பேரு பிரகாஷ் அது
6: ஒரு குச்சி இருக்கும் அங்க அதுதான் அதுக்கு விட்டம், அது வந்து அத மையமா வச்சுதான் சுத்திட்டு இருக்கோம், அதுல வந்து நம்ம இந்த தானியங்களை போட்டு
1: தானியங்களை அதுக்குள்ள போட்டோம்னா சுத்தி சுத்தி நல்ல மாவா
6: சென்டரா இருக்கிற சென்டர் குடியில
1: செலவு செய்தாலும் பெரிய என்ன இயந்திரங்கள்ல அது மாதிரி ஒன்று செய்யணும் உங்க ரெண்டு பேரையும் போட்டு அதுக்குள்ள போட்டு
12: கொடக்கல்
1: இல்லைங்க உங்களுக்கு இயந்திரங்கள் நடுவில் அப்படியே அந்த ஓட்டை
12: மகாலிங்கம்
1: பாடுங்க முதல்ல மகாலிங்கம் உங்களோட பாட்டுக்காக பிரகாஷ் காவல் இருக்க
12: ரெண்டு புண்ணியவாங்க பாடிட்டாங்க இருந்தாலும் நான் வந்து ஏதா இருந்தாலும் நானும்
11: பாடிடுறேன்.
12: அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம், நேரில் நின்று பேசும் தெய்வம், பெற்ற தாயின்றி வேறென்று ஏது, அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, அபிராமி சிவகாமி கருமாயி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொருளோடும் புகழோடும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்று அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பென்று அமைந்தாலும் நான் உன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீ தருவாயே,
8: அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பசும் தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் தடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற

0: அவை வணங்காத உயர்வில்லையே. அதாம்மா
1: நீங்க சொல்ற கல்லு திருகை கல்லுன்னு சொல்லுவோம். திருகை திருகக்கல்லு
2: வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமா?
1: என்னது என்னது
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து எந்த தானியத்தை போட்டு நம்ம அரைச்சாலும் அது நடுப்புற அந்த ரெண்டு கல்லுக்கும் இடையில நடு மையத்துல இருக்கிற அந்த வந்து அந்த அந்த பருப்பு வகையில வந்து அறப்படாது. அது வந்து அப்படியே நிக்கும், முழுசாவே இருக்கும். அதே போல வாழ்க்கையில ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஆண்டவனோட போய் நம்ம இணைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் துன்பத்துல மாட்டாதுங்கிறது ஒரு தத்துவம் இருக்குமா?
0: துன்பத்துல மாட்டோம்,
2: அந்த இடத்துல அந்த பருப்பு எப்படி அறையாம நடுப்புற நிக்குதோ அத மாதிரி ஆண்டவன்ங்கிற அந்த ஸ்தானத்துல நாம அடைஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அது அறப்படாது, நம்ம நிக்கோம் நல்லபடியா நம்ம இருப்போம்.
0: அதுல ஒண்ணு தெரியுது, திருவைக்கல்லுங்கிறத எடுக்கிறதுக்கு அது என்ன பேருன்னு தேடிட்டே இருந்துட்டு என் பாட்டை கேட்காம விட்டுட்டாங்கன்னு அர்த்தம்.
1: இல்ல இல்ல, அது நீங்க
2: உங்க பாட்டு கேட்டேன்,
1: உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டே. இல்ல இல்ல, உங்களோட பாட்டை கேட்டுக்கொண்டே திருவைக்கல்லு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அது ஏனண்டா, எங்களுடைய மெர்சி ராணியும் கலைவாணனும் இணைஞ்சு கொண்டுட்டாங்க. உடனே அவங்கள பாத்து கொண்டே இருந்தேன், நான் பாட்டை கேட்டுக்கொண்டு எனக்கு திருகக்கல்லு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இல்ல, படத்துல ரெண்டு பேரும் அப்படி ஒட்டிக்கொண்டு நிக்கிற மாதிரி, அந்த ரெண்டு கல்லு அப்படி ஒட்டிக்கொண்டு நிக்கிற. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் கலைவாணன். என்ன கலைவாணன்?
0: வணக்கம் வணக்கம்மா. நம்மி கல்லு, கொழுவி கல்லு, ஆட்டுக்கல்லு வேணுமா? ஆட்டுக்கல்லு
1: பாருங்க, அந்த குரல்ல பாருங்க. அடுத்த கல்லு என்ன கல்லு?
0: அம்மா அன்னையர் தின வாழ்த்துக்கள்மா.
1: சந்தோஷமா என்ன பார்த்து அம்மா கூப்பிடும் போதே இருக்கிற அந்த சுகம் எனக்கு எங்கேயும். நான் சொன்னேனே, ஆரம்ப காலத்துல வானொலி ஆரம்பிச்சு நான் என்ன அக்கா அக்காண்டு கூப்பிட்ட காலங்கள் தான் கூட. ஆனா பேர்ந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக அம்மா அம்மாண்டு ஆரம்பிச்சாங்க, 7 வருஷமாக. அதுக்கு பிறகு இருக்கிற அந்த சுகம் எங்கேயும் நான் காண இல்லை. அம்மா அம்மா அண்டு யா எல்லாரும் அப்படியே கூப்பிடுற அந்த தன்மை, அது நான் சாகும் வரையும் இந்த சுகம் எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் கண்ணனை வேண்டிக்கிறேன். சொல்லுங்க
0: அம்மா. அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஒரு சின்ன ஒரு கவிதை.
1: பொருங்க பொருங்க, இங்கால யாரோ ஒரு நிமிஷம் பேசுங்க. ஒரு பேசுங்க மல்லியன் ரவி.
2: நீ கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சொல்லுகின்ற அந்த முன்னுரை அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது முதல், அதாவது நாங்கள் கொள்முதல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு கொள்முதலா நாங்க எடுத்து சேர்த்து வச்சுக்கிறோம். அது எங்களுக்கு சொத்தா இருக்குமா?
1: சொத்து நிச்சயம். அது என்னடா, ஒருவருக்கு என்ன விருப்பம், என்ன என்னத்தை விரும்புறாங்க என்றத பாக்கணும். மனிதன், அதாவது நல்ல ஒரு மனிதன் என்னத்தை விரும்புகிறான் என்பதை பாக்கணும். எங்கட இஷ்டப்படி, இப்ப நான் உங்களை பார்த்து ராசா ஆண்டு கூப்பிடுறேன், ஐயா ஆண்டு கூப்பிடுறேன், இங்க வாங்கோ எல்லாம் எவ்வளவு அன்பா கூப்பிடுறனும், அந்த தன்மையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கவே தான் மீண்டும் மீண்டும் நீங்க வர்றீங்க. நான் ஒரு மொட்டையா எப்படி இருக்கு பாடுங்க பாக்கலாம். சரி என்று சொன்னா நீங்க வருவீங்களா? எனக்கு இருக்க
0: அதுல கூட பாடுங்க பாப்போம்னு தான் சொல்றீங்க.
1: பிடிப்பு இருக்காது. வாங்க ஐயா பாடுங்க, பாடாத நீங்களே பாடுறீங்க பாருங்க. சரியா எல்லாரும்
2: அன்பு சேர்ந்து வட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கிற மாதிரி எம்டிஆர் தேடி நேயர்கள் பறந்து வந்துட்டு இருக்கோங்கிறதா உண்மை.
1: அது மட்டும் இல்ல,
0: இன்னொரு கருத்துமா உங்களுடைய பேச்சும் சரி அப்பாவுடைய பேச்சும் சரி ஆங்கில கலக்காத தமிழ் வார்த்தையா?
1: அந்த போய் மட்டும் சொல்ல என்ன
0: உண்மைதான்.
2: அப்பா
1: அதான் எனக்கு ஆங்கிலம் எல்லாம் வருது இல்ல. சூப்பர் சூப்பர் வந்துருச்சு பாருங்க, சூப்பர் வந்துருச்சுங்க. சூப்பருக்கு தமிழ் என்ன? சூப்பருக்கு தமிழ் என்ன? ஒரு நிமிஷம் கலைவாணம் சொல்லுங்க. சூப்பருக்கு தமிழ் என்ன? சூப்பர் சூப்பரா இருக்கு.
3: நன்று நன்று
1: நன்றாக இருக்கிறது. பாருங்க இந்த ரெண்டு எத்தனை 10 வருஷமா இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்களுங்க. இந்த ரெண்டு பையங்களும் இன்னும் படிக்கல. சூப்பருக்கு
2: அதனால
0: அவங்க வந்து இப்படி தமிழ் தான், தமிழ் அதுவும் தமிழ் ஆசிரியரா இருப்பாங்க.
1: சரி, இப்ப உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. அம்மா பாருங்க, பாசமுள்ள அம்மா, பாசமுள்ள அம்மா குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாவா, அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒவ்வொருதான்
1: சொல்லணும். பிரகாஷ் சொல்லுங்க என்ன பொய் சொல்லுவாங்க சோறு ஊட்டும் போது பெரிய
2: சொல்றது.
1: சரி, உண்டு. ரெண்டாவது கலைவாணன் சொல்லுங்க.
3: நான் சொல்றேம்மா இது கிராமத்துல இன்றைக்கு நடைமுறையில இருக்கு. ஏ, சோறு வாயில வாங்கிக்கனா பூச்சாண்டிட்ட புடிச்சு
1: குடுத்துருவேன். விட்டுடலாம், இது எல்லார்ட்டையும் விட்டுடலாம். சரி, ஆனா நான் எது இது சரின்னு சொல்ல மாட்டேன். சரி, எங்க நீங்க சொல்லுங்க. மகாலிங்கன்னு சொல்லுங்க.
0: நிலாவை காட்டி நிலாவுக்கு நம்ம போவோமா? நான் நிலாவை பிடிச்சு தரவா? நீ வாங்கிட்டீங்கன்னா நிலாவை கிட்ட கூட்டு வரவா அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இல்ல மாமாலிங்க மல்லியன் மல்லியன் ரவி சொல்லுங்க.
2: நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சோறு நீ வந்து இப்போ வாங்கிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அந்த பக்கத்துல நிக்கிற அந்த பாப்பாட்ட நான் சோறு ஊட்டி விட்டுருவேன், அதனால ஏமாத்திவ, அதனால சோத்தை நீ சீக்கிரம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: பாருங்க, இல்ல அதுவும் இல்ல. சரி, மற்ற இனி வர்றவங்கள கேட்டுட்டு நான் கடைசியில சொல்றேன். சரியா? அன்புள்ள நல்ல அன்பான ஒரு பெற்ற தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பெரிய ஒரு பொய் சொல்லுவா. அந்த பொய் அது என்னன்றது நான் கடைசியில சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க, எல்லாரும்
2: என்னட்டு
1: ஒரு பொய் இருக்கு, அது அது நல்ல விழத்தான ஒரு பொய் அது. சரியா? ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அது மட்டும்தான் சொல்றேன், நான் தூங்க வைக்கும் போது சொல்லல, சோறு ஊட்டும் போது.
0: பொய்
1: மகத்தான பொய், அது பெரிய ஒரு பொய். ஆனா அவ அத சொல்லி சொல்லித்தான் ஊட்டுவா அம்மா. அது அது என்னடா எங்கட அம்மா அப்படி போய் சொல்லி போய் சொல்லி ஊட்டி இருக்கிறா, அப்ப அதுக்கு அப்படி சாப்பிட்டதால தாங்க இப்படி இருக்கேன் குட்டி மாதிரி.
0: எனக்கு அனுப்புங்கம்மா, எங்க வீட்டுல இன்னைக்கு கேட்டாங்க.
1: ஐயா, போட்டோ அனுப்புன விலகுதான ஐயா, ஒரு கொஞ்ச நாளா நான் அனுபவிச்சு கொண்டு எல்லாரும் என்ன எப்படி குட்டி குட்டி நீங்க ஒரு பக்கத்தால
0: சொன்ன. எங்க வீட்லயும் குட்டிதான், ரவி
2: வீட்லயும்
1: குட்டியா குஞ்சாண்டு
0: இல்லமா,
1: நீங்க ஒரு பக்கத்தால
0: இல்லமா. இல்லமா, அதாவது சகஜமா சகஜமா அதெல்லாம் குண்டுங்கிறது ஒரு ஒரு இயல்பு. ஒரு குண்டாயிடுறாங்க, அத சொல்றதுக்கு
1: நான் சொல்லிட்டேன். மற்றது நீங்க ரவி விட்ட போனா உங்களுக்கு ஒரு கப் காபி கிடைக்காது சொல்லிட்டேன், அதனால சும்மா
2: கலைவாணன்
1: நீங்க இப்ப மல்லியன் ரவிய பாட வச்சுட்டு நீங்க பாடலாமா? அல்லாட்டி மல்லியன் ரவி பாடட்டுமா? நீண்ட நேரம் இருக்கிறார், அவர்கிட்ட நெட்வொர்க் பறந்தாலும் பறந்துடும். இப்ப
3: பாட சொல்லுங்க, பாட சொல்லுங்க.
1: மல்லியன் ரவி
3: பாடுவான்,
1: பாடிட்டான் முதல் ஆசிரியர்
3: பாடிட்டாரா?
1: அவர் ரெண்டு பாட்டு பாடிட்டாருங்க, சூப்பரா. ஏங்க நீங்க கேட்க இல்லையா? நீங்க அவர் பாடின பாட்டு சூப்பர். நாங்க எல்லாம் என்ன அந்த அந்த கிறுகிறுத்து போனோம், என்ன அதுல இருந்து நாங்க மீளையில.
2: அந்த பாட்டுக்கு போட்டி போடுறீங்க எல்லாருமே?
1: எல்லாரும் அதானே. அங்க கலைவாணன் பாடுங்க, எங்க பாக்கலாம். எங்க மெர்சி ராணி
2: போட்டி போட்டாருமா?
1: என்ன கலைவாணன்
0: கலைவாணன்
1: எங்க போயிட்டாங்க? மெர்சிராணி, ஐயோ எதுக்குங்க ஹலோ ஒன்று ஓடிட்டாங்க. பிரகாஷ் இருக்கிறீங்களா? பிரகாஷ் நீங்க இருக்கிறீங்க? ஓகே, நான் இப்ப சேர்த்துறேன் அவங்கள. நில்லுங்க.
0: இன்னொருத்தங்க அம்மா, ஒரு அம்மா பாடினாங்களே அருமையா, அவங்க போயிட்டாங்களா? உடனே
1: யார்? ரேவதி அம்மாவா? ரேவதி அம்மாவா?
0: நிவேதாவா? நிவேதாவா?
1: நிவேதா. நிவேதா எங்களுடைய இளவரசோட மனைவி. வடிவா எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கானு சரியா? அம்மா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிள்ளை மாதிரி அவள், அவள் உங்களுக்கு குழந்தை மாதிரி.
0: தங்கை தங்கை
1: தங்கை இல்ல, மகள் மாதிரி, மகள் மாதிரி, உங்களோட மகள் மாதிரி.
0: தம்பியோட பொட்டாட்டி.
1: பாருங்க, அதுக்கு இடம் குடுக்கல, மகள் மாதிரி என்று சொல்றேன். சரி
2: கலைவாணன்,
1: ரெண்டு பேரும் வாயில கை வைங்க முதல்ல, சத்தம் போடாம. சரி கலைவாணன், நீங்க உங்களோட கவிதையை சொல்லுங்க.
3: ஒரு ஐந்து வரி கவிதை தான் சகோதரி. கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம், அதுவே என் தாயின் நேசம். மெர்சிராணி ஒரு கவிதை ஒரு பாடல்.
2: அம்மா வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் வணக்கம் மெர்சிராணி, நல்ல சோமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா, அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: அந்த மெர்சி ராணி வந்து, அப்பா நான் மெர்சி ராணி என்று சொல்றது, அம்மா என்று கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்குவோம். அந்த செல்ல குழந்தைகள் மாதிரி ஓடி வந்து, அப்பா நான் மெர்சி ராணி அப்பா, உடனே அது மாதிரி, அம்மா நீங்க நல்லா இருக்கிறீங்களா அம்மா? அண்டு அது ஒவ்வொரு அந்த துணைப்பிள்ளையும் தான் அந்த அன்பு கலந்துருக்கு, அது நாங்க பாக்கலாம். சரி எங்க மெர்சி ராணியோட கவிதையை பாக்கலாம்.
2: ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் அனாதைதான். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. அவ்வளவுதாங்கம்மா.
1: சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமையா.
2: நச்சின் நச்சின் சின்னதா இருந்தாலும் கச்சின் இருக்கு.
1: நச்சின் நச்சின் இருக்கு. அது என்ன கச்சு? இவங்க பேசுறதுலே
2: கேட்டுனும் இல்ல கருள சம்பந்தம் உயிர் தந்த உறவும் தந்தை கண்ணாகத்தான் உணவத்தை போகுறத உணர வந்தேனா ஏ மகனே, ஓசுர போகுறத உணர வந்தேனா. அரீரோ அரீரோ அரீரோ அரீரோ. அவ்வளவுதாங்கம்மா.
1: நீங்க அந்த அடுத்த என்ன வரி சொன்னீங்க? ஆறாரோ ஆறீரோ அதுக்கு பிறகு என்ன வரி சொன்னீங்க? நீங்க பாடினதுல நான் மயங்கி போய் எழுதிட்டு எழுதாம என்ன வரி சொன்னீங்க?
2: கண்ணும் இல்ல மண்ணும் இல்ல கருவுல சம்பந்தம் ஒண்ண உயிர் தந்தை உறவும் தந்தை கண்ணாகத்தான் உன்ன வளர்த்தேன் கண்ணாகத்தான் உன்ன வளர்த்தேன் உசுர போகுறத உணர வந்தே நான் ஏ மகனே மூசுர போகுறத உணர வந்தே நான் அறாரோ அறாரோ.
1: இது என்ன படத்துல இந்த பாட்டு? என்ன படத்துல
2: இது வந்து? இது வந்து படத்துல வரலங்கம்மா, இது ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி பாட்டு மட்டும்தான் எழுதி வந்துச்சு, படத்துல எல்லாம் வரல.
1: படத்துல வரையல. ஆஹா, அப்ப
0: இல்ல
1: ஆஹா என்று நான் இப்படி இருந்தேன். ஏன் தெரியுமா, அப்பா கிண்டைக்கு வேலை இருக்கு ஆல்பம் சாங் தர்றதுக்கு. இந்த பாட்டை எடுக்கணும் இல்ல அப்ப அடிச்சு கொடுக்கறதுக்கு. சரி, இப்ப இப்ப நாங்க எங்களுடைய மல்லியன் ரவியோட பாட்டை ஒருக்கா கேட்கலாம். எங்க அதுக்கிட்டே கலைவாணன் நீங்க ஒரு பாட்டு தயார் பண்ணீங்க ரெண்டு வரி, என்ன உங்களோட பேர் எழுதி வச்சிருக்கேன் என்ன? சரியா? அந்த அந்த பேரை வெட்ட முடியாது, உங்களோட பேரை எழுதிட்டேன், பேரை வெட்ட எனக்கு மனசுல. நீங்க ரெண்டு வரி பாடணும் அப்படி கலைவாணன். சரியா? சரி, எங்க நீங்க பாடுங்க. மல்லியன் ரவி, மல்லியன் ரவி நீங்க பாடுங்க.
2: ஷீடி ஷீடி சங்கர் படம் படமா.
1: ம் ம்

நாளத்தாலே கண்ணம் மின்ன மின்ன தென்றல் காட்டில் தென்னங்கீற்று ஆட முன்னும் பின்னும் முத்தமிட்டு பாட உன்னை தொட்டு என்னை தொட்டு ஓட உள்ளுக்குள்ளே எண்ணம் உன்னை தேட பூமுத்து போலே தேன் முத்தம் ஒன்று போட சொன்னால் நாளத்தாலே கண்ணம் நின்ன நின்ன நடக்கும் நாடகம் என்ன நாளத்தாலே கண்ணம் நின்ன நின்ன வெள்ளித்தட்டு புள்ளி கோலம் போட கண்ணிச்சிட்டு பள்ளிக்கூடம் போக முல்லை மொட்டு வண்ண பந்து ஆட மூடும் கைகள் மெல்ல மெல்ல மூட மூடிய கைகள் ஓடிடும் முன்னே நீ விளையாட

0: சூப்பர். ஆஹா, அந்த காலத்துல அந்த அந்த என்ன என்ன என்ன புட்டு ஜனதா
1: கூட வர்றதும் சேர்ந்து
0: புட்டன் ஜனதாவோட கூட வர்றதா
1: தோழி
0: தோழி இருக்கு இல்ல இப்ப என்ன புட்டன் ஜனதா எது
1: ஒரு
0: நிமிஷம் இப்ப நாங்க எங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேக்கலாம்.

0: நாடகம்
1: நாடகம் என்ன நாடகம் நடக்குது மின்ன கண்ணம் மின்ன போது
0: நத்தாலே
1: ஆமா
2: நடக்கும் நாடகம் என்ன
1: நாடகம்
2: கால்களாலே காதல் பின்ன பின்ன
1: காதலால பின்ன பின்ன காதல் காதலாலே கால்கள் பின்ன பின்ன
2: ரெண்டு பேரும் வாயில கைவைங்க ரெண்டு பேரும் வாதல வாயில கைவைங்க ரெண்டு பேரும் எங்க கலைவாணன்
0: கலைவாணன் சொல்லுங்க சொல்லுங்க
2: சொல்லுங்க கலைவாணன் இதுல அர்த்தம் என்ன நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன நடக்கும் நாடகம் என்ன கால்களாலே காதல் பின்ன பின்னவா அது என்னது காலாலே காதல்
0: பின்னது நாணம்னா நாணம்னா வெக்கம் அதாவது ஒரு பழைய பாட்டு பழைய பாட்டு காலாலே கோலம் போட்டு காட்டுற அப்படின்னு ஒரு பாட்டு அந்த நாணம் அந்த அந்த வெக்கம்
2: நிலத்திலே கோலம் போட்டது நாணத்துல கோலம்
0: வெக்கத்தால அந்த காதல் வந்து நேரம் இல்லாம அப்படி நிக்கிற மாதிரி அந்த பாவனை வரும்
2: சரி
0: உங்களுக்கு
2: மெர்சி ராணி கோலம் போட்டவா
0: அவங்களுக்கு
2: ரெண்டு பேரும் வாயில கை வைங்க ரெண்டு பேரும் வாயில கை
0: சகோதரி சகோதரி சகோதரி
2: பக்கத்துல பிரகாசத்தையும் கேட்டுக்கொண்டு என்னடா இது வானொலி இது என்ன வானொலிய பார்த்து தெரியாம வந்துட்டு நான் வந்து யோசிச்சு கொண்டு கற்பனை
0: அவரு பல வானொலிய குறிப்பிட்டு அம்மா சகோதரி
2: சொல்லுங்க
0: அவரு பல வானொலிய குறிப்பிட்டு சில வானொலியெல்லாம் இப்படி இருக்கு நம்ம பரவாயில்ல அம்மாவும் அப்பாவும் வந்து இவ்வளவு அழகா பேசுறாங்க இவ்வளவு இவ்வளவு நேரத்துல வந்து எந்த நேரமும் விட மாட்டாங்க மற்ற வானொலி அப்படின்னு என்கிட்ட தனிப்பட்ட முறையில நேற்று பேசிட்டு
2: நீங்க கதைய மாத்தி அத மறந்து போக செய்யாம முதல்ல நீங்க சொல்லுங்க நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன
3: நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்னா ஆளு கலரா இருந்தாலும் தெரியும் கருப்பா இருந்தா தெரியாது
2: இல்ல அப்படி இல்ல அப்படி சொல்ல கூடாது இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பிரகாஷ் பிரகாஷ் உங்களோட கூட்டு போல தப்பு தப்பு தப்பு தப்பு
0: பிரகாஷ்
2: தப்பு
0: இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கீங்களே அப்படின்னு
2: சொல்லிருக்காங்க
1: அந்த
2: நாணம் வந்து கருப்பு வள்ளையில இல்லைங்க அந்த பொண்ண பாக்கே தெரியும் அதுல
1: இல்ல இல்ல
2: கருப்பு தான் அழகு
0: அம்மா அப்படி கூட ஏன்னா அவங்க கருப்பாக இருக்கிறாங்க அதனால
2: நாலு பேரும் ஒருமிக்க சேர்ந்து சொல்லுங்க கருப்பு தான் அழகு அந்த அல்லடி நான் எழும்பி போயிடும் நிகழ்ச்சி செய்யாம அப்படி சொல்லுங்க
0: நானும் கருப்பு என் மனைவியும் கருப்பு தான்
2: எல்லாரும் இதுக்குள்ள யாரு வெள்ளையன்னு நான் சொல்லுங்க பிரகாஷ் வெள்ளை அதனாலதான் அவர் சொல்லிட்டேன் நானும் கருப்பு
0: எப்படி சொல்லுவாங்க
2: ஒரு நிமிஷம் எனக்கு வாயில கைய வைங்க ரெண்டு பையங்களும் முதல்ல உங்களை வச்சு எனக்கு கிளாஸ் ரூம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் இப்படி ரெண்டு பசங்களை நீங்க ஸ்கூல்ல பாத்துருப்பீங்களா
0: சகோதரி சகோதரி அந்த கிளாஸ் என்னிட்ட அந்த கிளாஸ் என்னிட்ட அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன்
2: நீங்க அடிக்க கூடாது அத மட்டும்
0: அடிக்க மாட்டாரு வடிப்பாரு
2: இல்ல அவர் வடிக்க மாட்டாருங்க அவரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து கெட்டாலும் கெட்டுருவாரு
0: சகோதரி என்னுடைய இல்ல சகோதரி என்னுடைய வகுப்பறையிலேயே வீட்டு பாடம்லாம் செய்யலன்னா அடிச்சிருவேன் அடிச்சிட்டு அப்புறம் திருப்பி ஒரு பாட்டு ஒண்ணு போடுவான் அப்படியே சிரிப்பான் அடிக்கிற கைதான் நினைக்கிறேன்

0: அணைக்கும். இந்த மேஜி சாரு அடிக்கும்.
1: சூப்பர் சூப்பர்.
2: அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அணைச்சிடலாம், அதனால ரெடியா இருக்கீங்க.
1: பிரகாஷ் பையன் மற்ற கேள்வி, காதலாலே கால்கள் பின்ன பின்ன அத சொல்லுங்க முதல்ல. ரெண்டு பையங்களும் வாயில கை வைங்க முதல்ல. உங்களோட சேர்ந்து அந்த பையனுக்கு பேச்சு விழுதுமா அலிங்க? இந்த மல்லியன்
3: பாசம்,
1: நேற்று அப்பா சொன்னார் இல்ல, ரெண்டு பையங்களும் எனக்கு ரெண்டு கண் மாதிரி, ரெண்டு பேரையும் மாறி மாறி சொல்லி.
2: ஆமாம்பா, சமயத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரவிங்கிறாங்க, மல்லிய
1: மகாலிங்க
3: பாட்ட ரவிக்கு போடுறாங்க, ரவி பாட்ட மகாலிங்கத்துக்கு
1: போடுறாங்க.
2: சரியா இன்னும் அகப்பட மாட்டேங்குது, கிளாஸ்ல இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் பேருக்கு ஒன்று அகப்பட மாட்டேங்குது.
1: சரி ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் வயல வாயில வயல இல்ல வாயில கைய வைங்க. பிரகாஷ் நீங்க சொல்லுங்க, குட்டி பையன் கேக்கலாம். எங்க விளக்கம் சொல்ல போறேன் சொல்லுங்க. அந்த கால் பின்றது என்ன? காதலாலே கால்கள் பின்ன
4: பின்ன. காதல் வந்துச்சுனாலே எல்லாமே தலைகளாக நடக்குமா, எது வேணாலும் செய்ய வேண்டிய ஒரு திறமை வந்துடும்.
1: அது அந்த கால்
4: பின்றது நடனம் தான், அப்படி சொல்றாரு.
1: அது நடனம், காதல் வந்தோம்னா நடனம் வாழ்க்கை. அவர் சொல்றது சரியா, எல்லாமே தலைகளா நடக்குமா, எல்லாம் பின்னி பின்னி தான் இருக்குமா காதல் வந்தா?
0: ஆமாமா கண்டிப்பா.
1: அவரும்
0: காதல் வந்தாலே, காதல் வந்தாலே ஒரு இடத்துல நின்னு கைபேசி பேச மாட்டாங்க, அவங்க ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் பேசிட்டே போடுவாங்க.
1: என்னத்துல
5: சார் விஷயத்துல ஒரு மணி வரலாம் போன் பேசுவாரு, ரெண்டு மணி வரலாம் போன் பேசுவாரு,
1: நடக்குது. கொஞ்சம் பொறுங்க, நல்ல காலம் எந்த பேரு சொல்லல, அம்மாவோட தான்
5: பேசுறேன்.
1: நல்ல காலம் மெர்சிராணிக்கு தெரியும், அவர் என்னோட பேசல அப்படித்தானே மெர்சிராணி, எங்கட வானொலியில பேசல தெரியும் தானே இல்ல? இப்ப மல்லியன் ரவி வீட்டுல, இப்ப மகாலிங்க வீட்டுல எல்லாம் என்னோட பேசுறேன்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. அம்மா கிட்ட பேசுவாங்க, ஆனா இவங்க மூணு மணி மட்டும் பேசுவாங்க, எங்க பேசுவாங்கன்னு தெரியாது. முதலாவது சரி, இப்ப சாரு நீங்க அது என்ன, ரெண்டு மூன்று மணி மட்டும் நீங்க
4: சொல்லுங்க.
1: பின்னாலே
2: அப்புறம் கனியும் காவியம் என்னன்னு வந்து பாருங்க. காவியம் கணிஞ்சிச்சுன்னா காவியம் ஆயிரும், காதல்
1: காவியம் ஆயிரும். அதுக்கு அது உங்களோட பாட்டுல இருக்கு, கனியும் காவியம். அங்கால பேச்சு விழுது, பால குடிச்சிட்டு வாங்க போ.
4: இப்ப காதல் செய்யும் போது கவிதையும் வரும், அதே சமயத்துல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு மனசும் கிடைக்கும். அப்படிதான் ஒரு காலேஜ்ல ஒரு கல்லூரிய காதல் வந்து நடந்திருக்குமா?
1: என்னண்டு சொல்லுங்க.
4: ஒரு பெண்ணை வந்து ரொம்ப நேசிச்சு ஒரு பையன் பின்னாடியே சுத்தி வந்திருக்கான் ரொம்ப நாளா,
1: என்னுடைய
4: விருப்பத்தை சொல்லணும்னு. அப்ப போகும்போதுதான் அந்த பொண்ணு வந்து அந்த காரு துப்பிடுச்சு அவன் மேல.
1: என்ன
4: கவிதை எழுதிருக்கான்? ஆமா ஆமா, அவனை அவாய்ட் பண்றதுக்கு காரு துப்பிடுச்சு, அப்ப கூட அவனுக்கு கவிதை தான் வந்துதான் சொல்லி தெரியுங்களா. உமி நீரால் ஈரப்படுத்தியது போதும், உன் உதடுகளால் ஈரப்படுத்துவது எப்போதும்.
1: என்ன நீரால், என்ன நீரால்,
4: இளம்
1: வயதுல இது கட்டினாப்புறவும் இவர் போனோட தெரிகிறார் அவன் மறிச்சிரான்னு சொன்னாரு பாருங்க அது என்ன கேளுங்க கட்டுனதுக்கு அப்புறம்
2: மகாலிங்க
1: இருக்கீங்க இல்ல பிரகாஷ் அதாவது கலைவாணன் பக்கம் அந்த நெட்வொர்க் ஏதோ ஒரு நீங்க
2: தமிழ்ல
1: நீங்க தமிழ்ல கலைவாணன்
2: நீங்க போயிருந்தீங்க
1: இல்ல இல்ல அவர் அவர் வந்து இப்ப 12 மணிக்கு பிறகுதான் நடப்பார் காதுல போன் வச்சுக்கொண்டு நீங்க பண்ணிக்க கூடாது நீங்க
0: தொடர்பு தொடர்பு துண்டித்து
1: நீங்க தப்பா நினைக்க கூடாது சரி எங்க கலைவாணன் நீங்க உங்க பாட்டை பாடுங்க முதல்ல அதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பேசலாம் அந்த போன் அங்க பேசுறீங்க முதல்ல பாட்டை பாடுங்க ரெண்டு வரி என்னன்னு
2: பாடு
1: என்ன வந்துச்சா யார்ட்ட நெட்
0: இருக்க ரவி இருக்க
1: மாணவன்
0: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா
1: கலைவாணன் எனக்கு ஒரு சின்ன ஆசை உங்களோட குரல் வந்து சூப்பர் உண்மையா அவ்வளவு கம்பீரமாக நல்ல ஒரு குரல் நீங்க நல்ல ஒரு பாடல் எடுத்து நீங்க முழுமையாக அதை மனப்பாடம் செய்து கொண்டு வரணும் மற்ற இன்னும் ஒரு ஆசை எனக்கு நீங்களும் மெர்சி ராணியும் அந்த இந்த பாட்டை நீங்க எழுதி பாடமாக்கணும் அதாவது
0: என்ன யார் என்று
1: இல்லைங்க இல்லை இல்லை ஏ சின்ன மச்சான் அந்த
0: பாட்டு
1: என்ன எனக்கு வரையில அந்த டோன் முந்தி வந்தது கொஞ்ச நாள் எனக்கு அந்த டோன் அப்ப மறந்து போச்சு
2: சொல்லு மச்சான்
0: என்ன புள்ள நீ சொல்லு புள்ள
2: அந்த பாட்டு அந்த பாட்டு
0: அந்த வனிதா யாரு மாமா அந்த வனிதா யாரு மாமா அப்படின்னு
1: இல்ல வனிதா வனிதான்னு சொல்லாங்க அவங்க வேற கோவிக்கப்படுறாங்க இல்ல அதாவது அதுல அதுல அதுல உங்களோட கட்டம் ஒன்று வருது ஊருக்குள்ள உங்களை பேசுறாங்க என்னவோ பேசுறாங்க அப்படி அந்த பாட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்ல மனப்பாடம் பண்ணி கொண்டு எனக்கு வந்து பாடி காட்டணும் எப்பயாவது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை
0: கண்டிப்பா
1: அவங்களும் பாடுவாங்க அவங்களும் கொண்டு வருவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும் நீங்க ரெண்டு பேரும் பிரகாஷ் யோசிக்கிறார் தனக்கு சேர்ந்து பாடுறதுக்கு யாருக்கான
2: பிரகாஷ் ஐயா
3: ஏன் பாடகிய கூட்டு வந்துட்டா
2: போகுது
3: மேடை பாடைய மேடை பாடகராச்ச
1: இல்ல பையங்க பையங்க ரெண்டு பேரும் வாயில கை வைங்க முதல்ல அவர் சொல்றது எனக்கு விளங்குது இல்ல அவரு அங்க பிரகாஷ் இருக்கிறீங்களா பிரகாஷ் நீங்க இருக்கீங்க தானே சொல்லுங்க நீங்க அப்படி கவலைப்பட்டீங்களா நீங்க அப்படி
4: இல்லாம முடிஞ்ச பாட்டை நம்ம தனியா சூப்பரா பாடுவோம்
1: சொல்லுங்க பிரகாஷ் நீங்க அப்ப ரெண்டு பேரா பாட இல்லையா எங்க ரெண்டு பேரா பாட இல்லையா
4: இல்ல இல்ல இல்ல பாடி இருக்கோம் வேற யாராவது இருப்பாங்க உங்க செய்தியில வர்றவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட போடுறோம்
1: பாடுறீங்க வீட்டுல இருக்கவங்க கூட பாட இல்ல நீங்க
4: இல்ல இல்ல உங்க வீட்டுல எல்லாம் இல்ல வேற உங்க அம்மா இருக்கு பெருசன்
1: ஓ அம்மா அம்மா பாடுவாவா அம்மா
4: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல
1: அம்மா பாட மாட்டான் பாருங்க இப்பவே பிராக்டிஸ் பண்றாங்க பாருங்க எங்களுடைய மெர்சி ராணியும் கலைவாணன் மெர்சி ராணி இப்பவே பாடுறீங்க பாடி பழகுறீங்க போல இருக்கு ரெண்டு பேரும்
5: நாளைக்கு கண்டிப்பா பாடுறோம் அந்த பாட்டை
3: போட்டு பாட மைக்க அழுத்திட்டு பாட
1: பேசுறேன் அது இருக்கட்டும்
3: ரவி உள்ளார பேசுறாரு ரவி உள்ளார பேசுறாரு மீட்ட போட்டு பேசுற
1: சொன்ன
2: வீட்டுல பக்கத்துல உட்காந்துருக்காங்க
1: பக்கத்துல இருக்காங்க பக்கத்துல இருந்தா பேசாம இருக்க முடியுமா நாளைக்கு துண்டு கிழிஞ்சிரும் இல்ல நாளைக்கு வர முடியாது அங்கேயும் பாக்கணும்
3: பையன்கிட்ட பேசுறேன்
1: இல்ல பையன் இல்ல பக்கத்துல இருக்கிறாங்கன்னா பையன் நான் என்னங்க நீங்க நீங்க ஒரு பக்கத்த இப்ப மெர்சி ராணி இப்ப இப்ப நீங்க இப்ப கலைவாணனோட நீங்க எப்பயாவது சேர்ந்து பாடினது இருக்கா
3: சொல்லுங்க ஹலோ
5: பாடி இருக்கோம் டான்ஸ் ஆடி இருக்கோம்
3: ஹலோ
1: என்ன ஹலோ
3: ஹலோ
1: வந்த வெள்ளத்தை நின்ற வெள்ளம் டான்ஸ் ஆடி இருக்கோம் சொல்லுங்க நீங்க
5: பாட்டு பாடி இருக்கோம் டான்ஸ் ஆடி இருக்கோம் கரகாட்டம்
1: கரகாட்டம் ஆடி இருக்கீங்க வேற வேற என்ன செய்யறீங்க நீங்க
5: அவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல டான்ஸ் சொல்லி
1: தருவேன் நாட்டுப்புற பாடல்களுக்கு ஆடி இருக்கீங்களா நீங்க
5: நான் பெரும்பாலுமா நாட்டுப்புற பாட்டுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி தருவேன் இந்த இப்ப உள்ள கால பாட்டுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது அந்த பழைய பாடல் நாட்டுப்புற பாடல் கரகாட்டம் அது மாதிரி பாடல் தான் நான் டான்ஸ் கும்மி பாட்டு கோலாட்டம் இந்த மாதிரிதான் நான் டான்ஸ் சொல்லி
1: தரேன்
5: அத அந்த பிள்ளைங்களோட சேர்த்து நான் ஆடுறப்ப எல்லாரும் சிரிப்பாங்க பிள்ளைங்க வந்து ஆடுங்க ஆடுங்க ரொம்ப கம்பிள் பண்ணி
1: கூப்பிடுவாங்க அதாவது இவரும் சேர்ந்து சொல்லி கொடுக்கறதா இல்ல தனிய கலைவாணன் இல்லாம நீங்க சேர்ந்து சொல்லி கொடுப்பீங்களா
5: பரதநாட்டியம்
1: பரதநாட்டியம் வந்து முறப்படி நீங்க கற்றுக்கிறீங்களா இல்ல சும்மா கேள்வி ஞானமா
5: இல்லங்கம்மா நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பேன் டான்ஸ் சர்ச்சில் பாட்டு பாடுறப்ப பாட்டு பாடுறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமா இருப்பேன் அதுல அங்க பாட்டு சர்ச்சில் போய் பாட்டு பாடுறது, அப்புறம் டான்ஸ்ல டான்ஸ்ல எல்லாம் நிறைய ஆர்வம் பண்ணுவேன். அப்படியே அந்த ஆர்வத்துல அப்படியே எனக்கு அப்படியே நானும் யாரும் கத்துக்கல, யார்த்தையும் கத்துக்க, நானாடே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன்.
1: கேள்வி ஞானம், நீங்களே ஆடி ஆடி நீங்க பழகி கொண்டீங்க, அதனால அந்த அப்படியும் உண்மையை கலைத்துறையில
5: எங்க பிள்ளைங்க கூட என் பாப்பாவ கூட அம்மா என் கூட ஒரு டான்ஸ் ஆடுமா, அம்மா எங்க கூட ஒரு டான்ஸ் ஆடுமா, லீவ் பண்ணாலும் டான்ஸ் பாட்டு கூத்தாதான் இருக்கும் வீட்டுல
1: இருக்கும். அடே அப்பா அப்படிதான் இருக்கணும். ஆனா பார்த்து ரசிக்கிறது கலைவான இல்ல?
5: ஆமா ஆமா,
1: நல்ல நல்ல நல்லது. மெர்சி ராணி பிரகாஷ், நல்லது பிரகாஷ். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, நம்ம அன்பு உறவுகளை நான் சந்திச்சு கொண்டு மீண்டும் கேட்டுக்கொண்டு அணைஞ்சு கொள்ள. நன்றி நன்றி கலைவாணனுக்கு, நன்றி சொல்லுங்க. அந்த பாடல பாடல நீங்க நீங்க வந்து பாடல ஏ சின்ன மச்சா, சரியா? நீங்க சின்ன மச்சான் என்று பாடாட்டியும் பரவாயில்ல, ஏ வெள்ள மச்சா என்று பாடலாம், சரியா?
6: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: என்ன அதுக்கு ஆமா போடுறா இல்ல கலைவாணன்? நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு வழக்கு இருக்கு, அந்த இரவு 12 மணிக்கு பிறகு யாரோட நீங்க அந்த போனை வச்சுக்கொண்டு லாத்துறீங்க, அது நாளைக்கு, சரியா?
5: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. இங்க வணக்கம் ஷாகுல். வணக்கம் ஷாகுல்.
7: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நீங்க வந்தோடனே இருமுது ஷாகுல், என்ன நடந்தது என்று தெரியாது. நீங்க சும்மா வெளியில சொல்வழி கேட்காம வெளியில வெளியில போனீங்க, எனக்கு பெரிய கடை அது பெரிய கடைண்டு இப்ப நல்லா இருக்குது, இது சூப்பர்.
7: அங்க இருக்கு, ஆனா வந்து அங்க ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இது பண்றாங்க, ஆனா எங்களுக்கு எல்லாம் பாஸ் கொடுக்கல.
1: பாஸ் கொடுக்கல உங்களுக்கு? அப்ப நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, சின்ன வீட்லயா பெரிய வீட்லயா?
7: நான் இருக்கிறது சின்ன வீட்டுல.
1: சின்ன வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அப்படியே அப்ப அப்ப இளவரசு இன்னைக்கு வருவார் எப்படியும். என்ன செய்ய போறீங்க
7: பாருங்க
1: இருக்கா ஐயோ, இளவரசு இளவரசு ரெண்டு நாளா கேட்டு கொண்டிருந்தார், என்ன காணையில ஹனிய?
7: மீரா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
7: நீங்க சாவலோட கொஞ்சம் பேசிட்டு இருங்க, நான் சமையல் பார்த்துட்டு.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம், நீங்க நீங்க சமையல் செய்ய. நல்ல நல்ல பாருங்க, எவ்வளவு குடுத்து வச்ச நீங்க ஷாகுல், ஷாகுல் ஷாகுல், நீங்க எவ்வளவு குடுத்து வச்ச வரேன்னு பாருங்க, எவ்வளவு குடுத்து வச்ச நீங்க உங்களுக்கு உங்களை இருக்க வச்சு அவர் சமைக்கிறாரு பாருங்க.
7: அவர் சமையல் கலை வல்லுநர்,
1: சமையல் கலை வல்லுநர். அடே அப்பா, சரி அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்க
7: பாடுவர் பாடலாமா, எல்லாரும் பேசிட்டே இருக்கீங்க, பாடுவர் பாடலாமா?
1: அதுக்கிடையில பாடிட்டாங்களே பாருங்க, 10-9 பேர் பாடிட்டாங்களே பேசினாலும். நீங்க எங்க பாடுங்க பாக்கலாம், பாருங்க பாருங்க அங்க பாடுங்க.
7: சொல்லு சேப்போமோ, என்ன பாடல் பாடுறது?
1: என்னண்டால நல்ல ஒரு பாடல, இப்ப உங்களுக்கு லீவு விட்டுருச்சு, நீ காதல் பாட்டு ஒண்ணு பாடுங்க.
7: காதல் பாட்டுலாம் கிடையாது,
1: லீவு விட்டு அப்பா சொல்றாரு ஷாகுல். பாவம் அந்த பையன், முந்தி இருந்த கலகலப்ப காணில, உண்மைதான் நானும் பாத்துருக்கேன் அந்த முந்தி இருந்த
7: கலைஞர். அப்படி இல்ல, இன்னைக்கு 1200 பேருக்கு வந்துருச்சு
1: உண்மை. அதுக்காக நீங்க அப்படி பயப்படக்கூடாது, முதலாவது
7: இல்ல அப்படி இல்ல, பயப்பட பயம்தான் இப்ப எல்லாத்தையுமே எல்லாம் அந்த ஒரு அந்த கமலஹாசன் படத்துல உறங்க பயம், நடக்க பயம், அந்த பயம், இந்த பயம், அந்த இப்ப எல்லாம் பயமும் இருக்குங்க.
1: யோசிக்க கூடாது, பயப்படக்கூடாது நீங்க உண்மையிலேயே. அதனால நீங்க அத மனசுல கொள்ளாம சந்தோஷமா இருங்க, சரியா? அங்க நீங்க பாடுங்க முதல்ல, நாங்க கேக்குறோம்.
7: நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு,

நல்வாழ்வு தந்தாயே நீ, ஆசம் ஒரு நேசம் கண்ணார கண்டான் உன்னை, மணிமாளிகை மாடங்களும் மலர் சூடிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாளாட்டாலில்லை.

0: தந்தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ.
1: பாடிட்டீங்களா?
0: முடிச்சிட்டேன்.
1: வரேன். உங்களோட பாட்டை ரசிச்ச யார் யார் ரசிச்சிருக்கலாங்கன்னு கேட்கலாம்.
2: என்ன பாதி பாட்டு பாடல?
0: நம்ம பாடிருக்காங்க, ஆனா நல்லா பாடிட்டாங்க.
2: பாட்டு அருமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பாட்டு நாலு வரி இன்னும்
1: கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்க பாருங்க, உங்களோட கலவை கண்டுபிடிக்கிறாங்க. பாதி பாட்டை காண இல்லையா? சொல்லுங்க.
0: கண்டுபிடிச்ச போலீஸ் அதிகாரியே மீதி பாடலை பாடுவார்.
2: பாட்டு கண்டுபிடிக்கிறது இல்லாம போலீஸ் வரணும். அம்மா கொட்டாதா?
1: இல்ல, அம்மா கொட்டாதா? அவர் போலீஸ் தானே. பாருங்க, அவர் எங்க பக்கத்துல மகாலிங்க. மகாலிங்க
0: சொல்லுங்கம்மா.
1: நீங்க போலீஸ் அதிகாரி, மீதி பாட்டு கண்டுபிடிச்ச போலீஸ் அதிகாரி, நீங்க
2: பாடி பாட்டு பாடுங்க.
1: மகாலிங்க பாடுங்க.
0: இல்ல, நான் ரவிதான் சொன்னாப்ல. ரவி
1: சரி சரி,
2: திட்டம் போலீஸ், திட்டம் போலீஸ் கருவா இருக்கு.
1: என்ன
0: பாக்க,
1: ரெண்டு பசங்க
0: சாவாசி இருக்கு.
1: ரெண்டு பசங்களும் வாயில கை வைங்க. அமைதியா ஒரு பையன் ஸ்கூலுக்கு வந்து அமைதியா இருக்கு அந்த பையன். பாருங்க, அந்த பையனை கெடுத்துறாங்க. உங்களோட பக்கத்துல இருக்க கண்ணன், வணக்கம். ரெண்டாவது இல்லைங்க, வணக்கம் கண்ணன். எவ்வளவு அமைதியா இருக்கு அந்த பையன் பாருங்க. சின்ன மூச்சு கூட விடுதாண்டு. நான் நினைக்கிறேன் இது போர்வையால போத்துக்கொண்டு நல்லா தூங்குறாரு போல இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணன் எப்படி
3: இருக்கீங்க?
1: நீங்க எப்படி
3: இருக்கீங்க?
1: அந்த மீதி பாட்டை படிங்க. சாவுல் அரவாசியில விட்டுட்டார். சாவுல் அரவாசியில விட்டுட்டார். நானாக நான் இல்லை தாய. மீதிய பாடுங்க. எதுல விட்டீங்க சாவுல்? எதுல விட்டீங்க?
0: விட்டது
1: விட்டீங்க இவங்களோட பேர்
0: அப்படி இருக்கு.
1: சத்தம்
0: பண்ணாங்க போல இருக்கு.
1: இல்ல பாக்க போறாரு, இதுல விட்டாண்டு பாருங்க.
4: மலர் மலர் மஞ்சங்க.

0: நீயே அதோட முடிச்சு
1: அவர் மணி நாளைக்கு
2: இப்ப
3: மாமா வந்துட்டாரு, அவரு தப்ப வைக்கிறதுக்கு மச்சாம் வந்திருக்காரு பாருங்க. எனக்கு மாமன், அவருக்கு மச்சாம். மாமா
0: நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து சவுந்தர் இந்த பாட்டை, நான் சவுந்தர் இந்த பாடல் கேட்டிருந்த பாடலை எடுத்து கொடுத்திருந்தாரு. சவுந்தர்ட்ட சொன்ன, சவுந்தர் என்ன சவுந்தர் பாடல் பாதிதானே இருக்கு அப்படின்னு அவர்
3: சொன்னாரு. அவர் கலவல பாருங்க, காட்டிலைக்கு வரையல இந்த கலவல உங்களுக்கு பாதிய கொடுத்துட்டு பாதி.
0: அவர் பாதி அவர் சொன்னாரு, இது அவர் சொன்னாரு, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீ எப்படி பாடுங்க அப்படின்னு.
1: கண்ணன் பாடிட்டு பாருங்க, பாட விடுங்க.
3: மாமா இருந்தா பாட கண்ணன் பாடி முடிஞ்சது.
0: வேற பாடல் பாட போறேன், பாதி பாடல் நான் பாடுவேன், மீதி பாடல யாரு தப்புன்னு
3: தொடர்ந்துடணும்.
0: நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா,
3: நான் வரைந்த ஓவியம்.
0: எங்க போயிட்டீங்க?
3: எங்க மற்றவங்க என்ன செய்றீங்க? என்ன மாமா வாயில கை வைங்க, நான் சொல்றது நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அவர் சொன்னாரு, நான் நிப்பாட்டுற இடத்துல இருந்து பாடுங்க.
1: என்னது நீங்க புடிச்சிட்டீங்க
3: இல்ல
1: நேரம் பாத்தோம். சரி
3: சரி, நீடையில் அவ்வளவுதான் அவர் பாடினார். அங்கே ஒரு ஆள், ஒரு ஆள். இப்ப மாலிங்க பாடுங்க. எங்க
1: நீளம் மறைந்த கோடுகள்
3: என்னது இல்ல கண்ணன் பாட வேணாம், கண்ணன் கண்ணனுக்கு எல்லாம் தெரியும், கண்ணனு கடைசியா பாட விடலாம்.
1: அது தெரியும்
3: சரியா.

0: ஏந்திடும் பைங்கிளி நீ இல்லை நான் இல்லை ஓடல் ஏன் கூடும் நேரம் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணில நான் வரைந்த பாடல்கள்
1: நீலபூத்த
0: கண்ணில வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணில நானும் நீயும் மாலைதான் மாலை சூடலாம் வானம் பூமியாகவுமே வாழ்த்து பாடலாம் விழியிலேன் கோபமோ விரல்களோ தாபமோ விழியிலேன் கோபமோ விரசமோ தாபமோ ஸ்ரீதேவியே என்னாவியே எங்கே நீ அங்கே நான் தான் நீலவான ஓடையில் நீ

0: கடல்கள் நீலம் பூத்த கண்ணில வராமல் வந்த என் தேவி, நீலமான ஊடையில் நீந்துகின்ற வெண்ணில. அவ்வளவுதான்.
1: ஸ்டாப் இட், ஸ்டாப் இட்.
2: நீங்க அதுக்கு மாமாவை சொல்ல நினைக்கிறீங்களா? மாமாவை சொல்லி இருந்தா நான் விட்டுருப்பேனா? நான் என்னன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு நான் இருந்தேன். இப்ப கமலஹாசன் மாமாவை கமலஹாசன் ஆயும் அவரை ஸ்ரீதேவியா நினைத்து கொண்டு வந்தபடிவா நான் அந்த கட்டத்துக்கு போயிட்டேன். நீங்க என்னன்னா யார் சொல்லுங்க, கொஞ்சம் விட்டா அணிவுக்கு அடி
0: விழுந்திருக்கு.
2: உண்மையிலேயே ரெண்டே ரெண்டு பந்தி தான் அந்த பாடல், ரெண்டே ரெண்டு. அது சுலபமான ஒரு பாட்டுன்னு சொல்ல முடியாது, என்றாலும் பாடக்கூடிய ஒரு பாட்டு அது. அத போய் இவர் கவிஞர் வேற வேற கவி எல்லாம் போட்டு எங்களோட மகாலிங்கம், மகாலிங்கம் இப்ப உங்களுக்கு கவிகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: அவர் ஸ்ரீதேவியா வந்தாரு, ஸ்ரீதேவி வந்து ஸ்டாப் சொல்ற, அவருடைய காட்சியில நடிச்சிட்டு
2: போயிட்டாரு. சரி, இப்ப மல்லியன் ரவி நீங்க முழுசா பாடுங்க பாக்கலாம். ஒருக்கா எங்க பாக்கலாம் அந்த பாட்டை?
3: பாடல்
2: தெரியாது. பாருங்க, நான் எடுத்து குடுக்கறேன். அதுக்கு பிறகு

0: அரசன் பாடினார் மேகதோதனே.
1: பாடுவான் காதல் கீதமே இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்களே.

0: அது உண்மை அருமையான பாடல். அந்த ஷாஹுல் நீங்க முழுமையா பாடி இருக்கலாம் அத. இப்ப நாங்க முழுமையாக அந்த பாட்டை எங்களுடைய கண்ணன் குரல்ல கேட்கலாம். அவர் பாருங்க சத்தம் போடாம இருக்கணும், எல்லாரும் பாடுங்க
1: கண்ணன். நீலவானோட வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம்.

காதல் கீதமே. சீக்கிரம் பார்த்தா பிடிக்க முடியும் நீளமான வர. பொறுமையா ஆமா

வாழ்த்து பாடலாம் கோபமோ விரதமோ பாவமோ வெளியில் ஏன் கோபமோ.

0: நான் வரைந்த பாடல்கள் நீளம் பூத்த கண்ணில வராமல் வந்த
1: இந்த பாடல் அந்த தொடங்கும் போது அந்த வரிகளை முதல் இந்த பந்தியில இருக்கிற முதல் காளிதாசனையும் நீ நானும் நீயும் மேல எடுக்கணும். நீங்க கீழே எடுத்தீங்களா அந்த ராகம் மாறும். காளிதாசன் பாடினான் அப்படி எடுக்கணும். இந்த நானும் நீயும் அதுக்கும் நானும் நீயும் நாளை சான் மாலை சூடலாம் வானம் வாழ்த்து பாடலாம் விழிகளில் கோபமோ விரகமோ தாபமோ. அந்த விரகம் தாபம் எல்லாம் நீங்க அப்படி அனுபவிச்சு பண்ணுங்க. நீங்க ஆக ஸ்ரீதேவியையும் தேவிதாசனையும் நல்லா அழுத்தி சொல்றீங்க. அந்த ரெண்டு பொம்பளை பேரும் இல்ல மாமாவும் அதே காளிதாசன் அவருக்கு எதுக்குங்க தேவிதாசனும் ஸ்ரீதேவியையும் மாமாவும் அழுத்தி
2: என்ன பண்றது
3: விட்டு அழுத்தருக்கு மீதெல்லாம் அழுத்தல
1: பாருங்க. அத பைங்கிளியையும் அழுத்தினார் மாமா. பைந்து பைங்கிளி மற்ற தேந்துளி இதெல்லாம் நல்லா அழுத்தி
3: பைங்கிளிய பிடிச்சா நல்லா பண்ணாரு.
2: அது இருக்குல்ல கண்ணு தெரியாம
1: மாமா எல்லாரையும் தொடங்கி விட்டுட்டு ஒருத்தர் அமைதி ஆயிட்டார் மாமா. எங்க ஷாவல் இருக்கிறீங்களா?
2: சரி ஓகே, நான் வந்து ஒரு முழுமையான பாடலை பாடி
1: முடிச்சிடலான்னு கையில வாயில கைய வைங்க, இல்லாட்டி கையில வாய வைங்க. அப்பா நடுங்க அந்த லப்பரை இது மல்லியன்றவை நீங்க சொல்லி கொடுத்து அப்ப நான் ஏதாவது கேட்க போனா அது நம்பர் வாயில நிகழ்ச்சி
3: செய்யறேன்
1: பாட்டு கேட்கலாம்.
0: என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அத நான் பாட கேட்டு என்ன பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும் ஒரு பாடல் கேட்டு வரும், ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லித்தரும் எந்த ராகம் தித்துவிடும். நானா பாடுற பாட்டு அந்த தென்றல் அதையும் கேட்டு வசந்தம் இன்று பூவில் வரும் நாளை எந்த வாசல் வரும், வசந்தம் இன்று பூவில் வரும் நாளை எந்த வாசல் வரும். ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போகும் ஒரு தேதி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா, அன்பில் இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை அல்லட்டுமா. ஒத்தை அடிப்பாத இதில் தேரும் வரும் நாள, ஒத்தை அடிப்பாத இதில் தேரும் வரும் நாள, எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி, எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும். ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு, என்னை பாராட்ட நீ இல்லையே. அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே.
4: சூப்பர் சூப்பர் சூப்பர் பாராட்ட. நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், நீங்க பாராட்ட கண்ணம்மா தெரிறீங்க. வாழ்த்துக்க வாழ்த்துக்க சாகர்.
1: நாங்க எல்லாரும் பாராட்டுறதுக்கு இருக்கிறோம். இவர் கண்ணம்மாவை தேடுறார், கிளிய தேடுறார், கோயில
0: கண்ணம்மா. கண்ணம்மா வாங்கி தந்த கை கிடிகாரம்
1: என்ன பிராண்ட்?
4: அருமை
1: மாமா கேளுங்க, என்ன பிராண்ட் வாங்கி கொடுத்தா கண்ணம்மாண்டு?
0: கண்ணம்மா வாங்கி தந்த கை கிடிகாரம்
4: என்ன?
0: இல்ல
1: என்ன, இங்க இருந்து நிக்கிற பசங்கிட்ட சத்தத்தை காணல. கண்ணன் இருக்கிறீங்களா நீங்க? மாமாட பாட்ட கேக்கலாம். கண்ணன் நீங்க நீங்க சின்ன புள்ள இருந்து கடைசி வரை எங்களோட இருக்கிற நீங்க பாடலாம். மாமாவை பாக்கலாம். எங்க மாமா? மாமா
4: இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன்.
1: என்ன உங்க சோடிய கொஞ்சம் சோடிய விட்டுட்டு வரீங்க, ஒரு மார்க்கமா இருக்கு மாமா.
4: என்ன
1: ஜோடி தூங்கிட்டு ஜோடி நடுங்க போ, சோடுவா தான் இருக்குது. ஏன்னு தெரியல, வேலை அதிகம்.
4: வாழ்த்துக்கள் நம்முடைய அன்பு நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு
1: நன்றி மாமா. நன்றி.
4: ஒரு இனிமையான பாடலை பாடுவோம்.
1: அம்மா
0: என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதா என்று வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாயி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாட அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நாண்டா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் என்றும் அது போதுமே. அடுதிங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே.
5: வசம் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன் கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு எனைத்தாக்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தா உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதா என்று வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே
4: அவ்வளவுதாம்மா அருமை அருமை அருமை அருமை
6: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்
4: நன்றி நன்றி அனைவருக்கும்
6: ஆமா அதான் முதல் சொன்ன அருமை அருமை அருமைன்னு சொன்ன
2: சவுந்தர பாதி பரிசு கிடைக்கட்டும்னு பாத்துட்டாரு அவரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்கிறீங்களா அதுக்குதான்
4: செல்வகுமார்
7: காஞ்சி போட்டு சேலை கட்டி அத நான் தேடும் செவந்தி போவேன் அதான் என்னோட
4: ஆஹ்

0: அதேதான் சாகுளம் இல்ல இல்ல சாகுளம் மீது முதல்ல ஒரு பாடல் சொல்லுவார் இல்லையா, அதுல இருந்து வரி இல்லாம இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி அதுல சென்சார் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க போட்டுருக்கு இல்லையா.
1: பழைய பாட்டு இல்ல இது, இது என்ன பாடம்னா இந்த தென்னை மர தோப்பு கொள்ளு கொள்ளு
2: அது அது அது
0: அந்த மாதிரிதான்.
2: நிச்சயம் நிச்சயம் அது அது அது ஒரு நல்ல
1: இல்ல மாமா ஆளாகி பூத்திருந்து ஆறேழு மாசம் அதே இவங்க இல்லன்ட்டாங்க.
2: மாமா உன்னே வாசம் ஆனாந்தேழு மாசம் அது உண்மையா அந்த வரிகள்ல இருக்கல மாமா, அதனாலதான் நான் சொன்னேன். அது போட்டு சில பாட்டுலயும் இல்ல பாட்டு பாடல
0: இல்ல
2: இல்ல அதுல அந்த வீடியோ பாடல்கள் இல்ல அது. அப்ப அதத்தான் கண்டுபிடிச்சிட்டு
1: இல்ல அது சென்சாருக்கு அப்புறம் அந்த பாட்டுல அது முன்னாடி அந்த பாட்டுல அது இருந்திருக்கும், அதுக்கப்புறம் உள்ள பாட்டுல அந்த இந்த வரி
2: ஏன் அதை சென்சார் பண்ணாங்க, அதுல என்ன இருக்கு மாமா
1: உன்னை மாமா ஆளாகி பூத்திருந்து ஆறேழு மாசம் அது வந்து சென்சார் பண்ணிட்டாங்க.
2: அதையும் சென்சார் பண்ணுங்க அதான் கேக்குறேன்.
0: பெரிய விஷயம் இல்ல அது நடக்கிறதா, ஆறு ஏழு மாசம் காத்திருந்தான்னா இல்ல பத்து வருஷம் காத்திருந்தான்னா பூத்தது
2: பூத்ததுதான்.
0: இருந்தாலும் அவங்க அதுல விட்டுருவாங்க, அதாவது 67 படம் வந்திருந்ததுன்னா 77 போடுவாரு, அது தவறா போடுவாங்க. அதே மாதிரி அவங்க விட்ட வரியாது, சென்சார் கூட கிடையாது.
2: இப்ப நாங்க கண்ணன்ட முழு பாட்டை கேட்கலாம் ஒருக்கா, என்ன பாடுறாரு
0: பாப்பா.
2: மாமா என்ன போறீங்க போல இருக்கு,
0: இல்ல இல்ல பாருங்க பாருங்க கண்ணன் பாடு,
2: கண்ணன் பாட்டு நீங்க போனா கண்ணன் பாட மாட்டாரு மாமா. இல்லங்க கண்ணன்
3: பாடுறேன் மேடம்
0: பாடுங்க கண்ணன்.
2: என்ன கண்ணன்?

தங்கம் கொண்ட பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்த அவன் செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்ச அவன் உத்தமனே தாண்டா அம்மா சும்மா இல்லடா அவ இல்லைனா யாரும் இல்லடா நல்ல பேரை நீ எடுத்த அப்பனுக்கு சந்தோஷம் நாலு காசை நீ கொடுத்த அண்ணனுக்கு சந்தோஷம் போற வழி போக விட்ட பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம் வாரதெல்லாம் வாரி தந்த ஊருக்கெல்லாம் சந்தோஷம் நெஞ்சு நெஞ்சு மந்திரம் சொன்னோம் வந்திருந்து

அவள் கண்ணுச்சு நாளும் என்ன பார்த்திருப்பா, தாளாட்டு பாடி வச்சு தன்னடியில் தூங்க வைப்பா, உள்ள தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வைப்பா, உள்ளத்துல உள்ள வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா, கொஞ்சம் தோசஞ்சா நெஞ்சு கொதிக்கும் தாய் போலதான் நம்பனே, சாமி கிட்டத்தான் ஒண்ணு நினைச்சு வேண்டி இருக்கும் அம்மான சும்மா இல்லட, அவ இல்லேன யாரும் இல்லட, தங்கம் கொண்ட பூமி பூமி ஒன்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, அம்மான சும்மா இல்லடா அவ இல்லேன யாரும்.

0: அது கொஞ்சம் கஷ்டம் அந்த பாட்டு, ரொம்ப கஷ்டம் அது.
1: ஆமா, ரொம்ப கடினமான ஒரு பாடலா இருக்கு. தேவையில்லை ஆலயங்கள் தேவையில்லை தாய் நன்று அந்த பாட்டு. ஆலயங்கள் தேவையில்லை ஆகமங்கள் தேவையில்லை அப்படின்ற ஒரு அருமையான பாடல் இது.
2: அது என்ன படம்?
1: தெரியல, அது இடையில வந்த படம் தான் அது. பாப்போம்.
0: அது அது அது ஆலயங்கள் தேவையில்லை. இது இந்த படம் பாட்டு படம் படம் பாருங்க. காமராசு காமராசு காமராசு
1: அதான் அதுதான்.
0: நிச்சயம் பாருங்க. ஹனி போன பிறகுதான் இவர் வாராரு மாமா இளவரசு. அப்ப இதுக்கு என்ன
2: சொன்னீங்களா?
0: இல்ல, அவர் ஆசையோட ஓடி
2: வெக்கப்பட்டார்.
0: இல்ல
2: வெக்கப்பட்டார்,
0: வெக்கப்படலைங்க. ஷாவுல் ஹமீத் பிடிக்கிறதுக்காண்டி அவர் ஓடிட்டார். இவர் வாராருன்னு அதனாலதான் நடந்தது. அதுல இளவரசோட சேர்க்க முடியாம போய்விட்டது. அவங்களையெல்லாம்
2: குரலோட வர்றாரு பின்னாடி.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, அது உங்களோட பக்கம் கேக்குது. உங்களோட பக்கம்
2: இல்லையே. என் பக்கம் இல்லம்மா.
0: அப்ப கண்ணண்ட பக்கம்
1: மாடியில
0: வச்சிருக்கு நாய.
1: நான்
0: காண இல்லையா? நான் வந்தேன் அங்க.
1: அப்ப இல்ல, அப்ப அதுக்கப்புறம் வாழ்த்த குட்டியது.
0: அது வாழ்ந்தா அதுக்கப்புறம் நல்ல காலம். நான் இருக்கேன் வேற இல்ல. அது கடிச்சிருந்தா
1: விடாதே யாரையுமே விடாது. அந்த மாதிரி பயங்கரமா குளிக்கும் அது.
0: மல்லியன் ரவி எதுக்கு இங்க ஏதோ இதோண்டு போட்டுட்டு போயிட்டாரு. அவர் கட் பண்ணப்பட்டதும் இல்ல. என்ன நடந்தது? அது சரி. இளவரசு
1: வணக்கம். இளவரசு
0: இளவரசு
3: என்ன
0: இளவரசு? ஷாவுல் ஹமீத் வந்திருந்து ஹனீஃப் உங்களை கேட்டிருந்தா, நீங்க அந்த நேரம் வரவே இல்லையே.
3: அப்படிங்களா? செல்போன்ல சார்ஜ் இல்ல, கொஞ்சம்
2: எங்க எங்க என் நப்பின்னு கேட்டாரு.
0: நன்பிங்கிறது
2: ஆணு, நட்பிங்கிறது பொண்ணு.
0: அப்படியா? அது நண்பன் என்றது ஆணு, நண்பி என்றது பண்ணு. என்னங்க நீங்க மாத்தி எல்லாம் சொல்லி எங்கட கிளாஸ் ரூம்ல
3: பிள்ளைங்களை
0: பாருங்க
2: தமிழ்ல.
3: உங்களை இந்த நேரத்துல கோபப்படுறதுக்கு ஒரு கேள்வி. லேமினேஷனுக்கு தமிழ் அர்த்தம் என்ன?
0: போட்டோ காப்பியா?
3: அன்னையத்துல அன்னை அம்மா பத்தி பாடலாம்னு பார்த்தேன். அவசரத்து இந்த பாட்டு தான் கிடைச்சது. அம்மா பாட்டு கிடைக்கல, பொறுத்து என்ன பண்றது? சரிங்களா? ஓகே. எண்ணியிருந்தது இடேற கன்னிமரம் என்று சூடேற, எண்ணியிருந்தது இடேற கன்னி

0: நின்று சுடேற இமைத்துள்ள காலம் சொல்ல இமைத்துள்ள காலம் சொல்ல இது இது என்ன சுரம் சொல்லி நாம் பாட எண்ணியிருந்தது இடேற கன்னி மனம் என்று சுடேற வெட்டிச்சத்தம் வெட்டிச்சந்தோ வெட்டிச்சத்தம் வெட்டிச்சந்தோ அது சுரம் சொல்லி தரணும் பாடு புதிய ராகம் கண்டுபிடிக்க ரெண்டு வருஷம் நினைச்ச ஓகோதான ராகம் கண்டுபிடிச்ச புதிய ராகம் கண்டுபிடிக்க ரெண்டு வருஷம் நினைச்ச ஓ குரலை கேட்ட பிறகுதான ராகம் கண்டுபிடிச்ச முண்டா நேத்து சாயங்காலம் உள்ள பூவை தொடுத்தோம் முந்தானேத்து சாயங்காலம் உள்ள பூவை தொடுத்த ஓம் பாட்டை கேட்டு கிறங்கி போய் நாரத்தானே முடிஞ்சேன் ஓம் பாட்டை கேட்டு கிறங்கி போய் நாரத்தானே முடிஞ்சேன் நினைக்க சொல்ல தவிச்சேன் நான் கனவில் முத்து குளிச்சேன் என்னி இருந்தது இடேற கன்னிவனம் என்று சுடேற இமைத்துள்ள காலம் சொல்ல இமைத்துள்ள காலம் சொல்ல இது என்ன சுரம் சொல்லி நாம் பாட சாரல் மேக சரசம் பேசி மனச வந்து நினைக்கும் சாரல் மேகம் சரசம் பேசி மனச வந்து நினைக்கும் இந்த ஆச வேகம் பார்த்து பெண்ணை மனசுக்குள்ள சிரிக்கும் தேவி பார்த்து நேரம் பார்த்து இரவில் விளக்கு அணைக்கும் தேதி பார்த்து நேரம் பார்த்து இரவில் விளக்கு அணைக்கும் உன் கூந்தல் மீது ஜாதி மல்லி விடியும் வரை மணக்கும் உன் கூந்தல் மீது ஜாதி மல்லி விடியும் வரை மணக்கும் மயக்கம் உண்டு எனக்கும் அடையிருந்தும் என் தயக்கம் எண்ணியிருந்தது இடேற கன்னிமனம் என்று சுடேற எண்ணியிருந்தது இடேற கன்னிமனம் என்று சுடேற மெட்டிச்சத்தம் மெட்டிச்சந்தம் மெட்டிச்சத்தம் மெட்டிச்சந்தம் அது சுரம் சொல்லித்தரும் நீ பாடு
1: அவ்வளவுதான் கண்கள் தான் கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் கண்ணிலே உண்டு கண்கள் அறியும் தெரியும் கண்ணிலே உண்டு கண்கள் தான் அறியும் கண்ணிலே உண்டு கண்கள் அறியும் சொன்னால் நீரிலும் அணையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும் நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும் நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும் நான் கொண்ட அணைகின்ற நெருப்பு யாரனை பாரோ இறைவனின் பொறுப்பு என் மனம் என்னவென்று எண்ணி யாருக்கு தெரியும் கண்ணிலே என்று தான் அறியும்
2: நெருப்பு சேலை குலாடும் மங்கை என் மேனி மேனி குலாடும் மனமெனும் ஞானி பாடுங்க
1: ஞானியின் மனமும் நான் ஒரு ராணி பெண்களில் என் மனம் என்று யாருக்கு தெரியும் கோடையிலோ நாடும் உயிர் வர கூடும் காலங்களாலே காரியம் பிறக்கும் காலங்களாலே காரியம் பிறக்கும் ஆரியம் பிறந்தால் தாரணம் விளங்கும் என்னம் என்னவென்று என்னை யாருக்கும் தண்ணிலே என்று கண்கள் தானறியும் கண்களாரியும் என்னம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும்
2: வணக்கம். அது யார்கிட்ட பக்கம் அங்கால சத்தம் சத்தம்
3: யாரிடம் இந்த
2: யாருடைய பக்கம் அந்த சத்தம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: சரிங்க. எனக்கு ஒன்னும் புரியல, பாடுறது கேட்டுச்சா இல்ல?
2: நீங்க
4: பாடுனதே அண்ணன் பாடுற மாதிரி இருக்க, எதுவுமே பேசவே இல்ல.
2: அண்ணன் இல்லைங்க, உங்களோட ஹனி.
4: அது கதைக்குதானே ஹனி?
2: இல்லங்க, கதைக்கு இந்த இடத்துல வந்தா நீங்க அந்த கதைக்கு வந்துட்டீங்கல்ல.
5: அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்மளுடைய சவுந்தர் இணைஞ்சுக்கிறாரு.
4: இணைஞ்சிருக்காரு. வருக வணக்கம் அண்ணா. வணக்கம்
2: வணக்கம் சவுந்தர்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம் இளவரசு. வணக்கம்
5: வணக்கம்
2: வணக்கம்.
5: என் பாடலில் யார் குறை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு
2: வந்திருக்காரு.
6: உலக வணக்கம். உலக அன்னையர்கள் அனைவருக்கும் அன்னையர்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: நல்லது நல்லது. என்ன சவுந்தர், அன்பான சவுந்தர், சவுந்தர்
6: இந்த சபையிலே என் பாடலை குற்றம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று என் நண்பன் பதறி போய் ஓடி வந்து விட்டார்.
2: நீங்க வந்திருக்கீங்க, புரட்சி கொண்டு அந்த சன்மானத்தை கொடுக்க சொல்லி அதானே. எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. சந்தனராஜ் மாமா, இளவரசு, ஷாகுல் ஹமீத், ஹனீப், மற்றது எங்களுடைய சவுந்தர், கண்ணன், இவ்வளவு பேரும் வாயில கை வைங்க கொஞ்ச நேரம். நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு இனிமையான பெண் குரல்ல பாட விட போறேன். சரியா சரியா?
5: பாட விடுங்க.
2: அத கேக்கலாம். சரியா? இங்க பாக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்களுடைய தர்மபுரி சாந்தி அம்மா.
7: வணக்கம்மா. வணக்கம் வீரம்மா.
2: எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க அழைச்ச போது எல்லாரும் பேசலாம் சொல்லுங்க.
7: ஆமா ஆமா, எங்க அம்மாவே பேச வைக்கலான்னு, உங்களோட பேச வைக்கலான்னு முயற்சி பண்ணேன்.
2: ஐயோ,
7: அம்மா தூங்கிட்டாங்க.
2: சரி, நான்
7: பக்கத்துல.
2: நாளைக்கு நீங்க அழைச்சு அப்படியே நானே அழைச்சு அம்மாவோட பேசுறேன். நான் யாருல?
7: சரிங்கம்மா, சரி. இன்னைக்கியா உங்களுக்கு பிறந்த நாளு, சரி, அதனால உங்களோட பேச வைக்கலாம் போனேன்.
2: அம்மாக்கு எத்தனை வயசு? அம்மாக்கு
7: 76.
2: 76. என்ன பேர் அம்மா? என்ன பேர்?
7: நிர்மலா.
2: நிர்மலா. நிர்மலா, நல்ல பேர். அம்மாக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி நேர்கள், கலைஞர்கள் எல்லோருக்கும், எங்களுக்கும் அம்மா போல. அவளுடைய வயசை பார்த்தா
7: அம்மா
2: போல. அவளோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேவை. அவக்கு வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயது இல்லை அம்மா. இருந்தாலும் அன்பான அம்மா, இன்னும் நலத்தோடும் சுகத்தோடும் பிள்ளைகளோடு சந்தோஷமாக இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துறோம். உங்களோட அம்மாவை வாழ்த்துறதுக்கு, அம்மாவை வாழ்த்துறதுக்கு ஒரு நிமிஷம் மாமா வாழ்த்திருங்க. அம்மா நிர்மலா அம்மா வாழ்த்திருங்க. சந்தனராஜ் மாமா.
5: இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் நிர்மலா அம்மா அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்றவாழ மொண்டியல் தமிழ் வானொலியின் நேயர்கள் குடும்பங்கள் அனைவரின் சார்பாகவும், என்னுடைய குடும்பம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இங்கே ஷாகுல் ஹமீத் வாழ்த்திருங்க. ஷாகுல் ஹமீத் வாழ்த்திருங்க. நிர்மலா அம்மாக்கு வாழ்த்து, பிறந்த நாள்
7: வாழ்த்து.
2: இல்ல, நாளைக்கு நாங்கள் அதை எடுத்து நான் எடுத்து போட்டு காட்டலாம். இப்ப இவங்க வாழ்த்தட்டும். எங்க வாழ்த்துங்க ஷாகுல் ஹமீத்.
5: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று போல என்றும் பல எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
2: நல்லது. அடுத்து எங்களுடைய இளவரசு வாழ்த்துங்க.
4: இன்று பிறந்த நாள் காணும் நிர்மலா அம்மா அவர்கள் வாழ்வில்
8: நலம் ஓடும் வளம் ஓடும் வாழ எல்லாம் அல்ல இறைவனை
2: வேண்டுகிறேன்.
8: இனிய பிறந்த நாள்
2: நல்வாழ்த்துக்கள். எங்கே சவுந்தர் வாழ்த்திருங்கோ.
9: நன்றி. வணக்கம் அம்மா, இன்று பிறந்த நாள் காரணம் நிர்மலா அம்மா அவர்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் தமிழ் கூறும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறேன்.
2: நன்றி.
9: நீடூடி வாழ்க.
2: நன்றி. எங்கே கண்ணன் வாழ்த்திருங்க.
9: ஒரு கவிதை இந்த நேரத்திலே அம்மாவுக்கு ஒரு கவிதை.
2: சரி, அம்மாவுக்கு ஒரு கவிதையை சொல்லுங்க. கண்ணன் அடுத்து நீங்க வாழ்த்துறதுக்கு ஆயத்தமா இருங்க.
9: அன்னையர் தினத்திற்காக இன்று ஒரு சிறு கவிதை படித்ததில் ரசித்தது. நான் பார்த்த முதல் தெய்வம் என் அம்மா. அடிமுடி தேனினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத உயிர் சித்திரம் அம்மா. நான் பார்த்த முதல் முகம், நான் பேசிய முதல் வார்த்தை, நான் மறக்கவே முடியாத முதல் ஓவியம் அவள். அம்மா நீ தேன், நான் அதன் சுவை. நீ கவிதை, நான் சொற்கள். நீ மலை, நான் மலை துளி. நீ வானவில், நான் அதன் வர்ணம். நீ கடவுள், நான் உன் படைப்பு. என்னை சுவாசிக்க வாய்த்த அவளுக்காக நான் வாசித்த முதல் கவிதை அம்மா. இதயம் உடலில்லாத உயிர், உன் கருவறையில் நான் மூச்சடக்கி ஈன்றவள் என்னை. அம்மா மூச்சுள்ளவரை காப்பேன் உன்னை. அன்பின் ஸ்பரிசம், கவி நேசம், மனதின் கீதம், தாயின் பாதம், இருட்டறையில் இருந்த என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த உறவுதான் என் அம்மா. நான் வாசித்த கவிதைகளில் என்னை யோசிக்க வைத்த வரி அம்மா. சுவாசித்த இதயங்களில் நேசிக்க வாய்த்த இதயம் அம்மா. இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
2: எங்களுடைய செல்வகுமார் வந்து முடியல. கண்ணன் வாழ்த்துங்க. கண்ணன், கண்ணன் வாழ்த்துங்க.
10: அன்பு சகோதரி சாந்தி அவர்களின் அன்பு தாயார் எனது அன்னையுமாக திரு நிர்மலா, திருமதி நிர்மலா அம்மா அவர்கள் இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன்.
2: இப்ப ஷாகுல் தான் ஹனீஃப வாழ்த்த விடாம அப்படியே எழுத்துக்கொண்டு ஓடிட்டாரு பாருங்க. அதுதான் ரொம்ப கவலையா இருக்கு மாமா. இந்த ஷாகுல் பாருங்க, எந்த நேரம் இதே செய்திடுறேன் இத. சரி, இப்ப நாங்க சாந்தியோட பாட்டை கேட்கலாம். ஒரு நிமிஷம் சாந்தி அம்மா, நீங்க பாட்டை பாடுங்க. எங்க பாடுங்க.
7: ரெண்டு லைன் தான் தெரியும், பாடலீங்களா?
2: ஐயோ, முழுமையா ஒரு பாட்டை பாடுங்க, உங்களால முடியும். ரெண்டு லைன் பாட்டை விட்டுட்டு முழுமையான ஒரு பாட்டை பாடுங்க. ரெண்டு லைன் பாட்டை விட்டுட்டு அதை விடுங்க. நீங்க என்ன, நீங்க முழுமையா பாடுற, நீங்க முழுமையா எடுத்து வாங்கம்மா. அதை கேட்கதான் நாங்க ஆவலா இருக்கிறது. இங்க பாடுங்க. என்னது பாட்டு பாடுனீங்களா? சின்ன ராசாவே அத பாடல.
7: வேற பாட்டு மயிரும்.
2: உங்க மகள் என்ன செய்யறா? அத அவருக்கு சொல்லிக்கொண்டு நீங்க பாட்டை தேர்ந்தெடுங்க. எங்களுடைய
7: மகளா? மகள் என்ன மிரட்டிட்டு இருக்கா?
2: என்ன மிரட்டுறாவா? குடுங்க, அவட்ட குடுங்க. ஆமா, எங்க சாய் பிரியா, என்ன அவக்கு பேர்? வணக்கம், வணக்கம் சாய் பிரியா.
7: ஹலோ,
2: வணக்கம். வணக்கம் சாய் பிரியா. வணக்கம். என்ன பேரு கூட?
7: ஜெயஸ்ரீ.
2: ஜெயஸ்ரீ வாணிங்க. ஐயோ, எனக்கு இல்லம்மா, எனக்கு எல்லாம் குழம்பு. ஜெயஸ்ரீ எப்படி இருக்கீங்க? ஜெயஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
7: இன்னைக்கு
2: அம்மம்மா வந்திருக்கிறாவா உங்க வீட்ட பாட்டி?
7: வரல, கொரோனா நல்ல வரல.
2: வர எல்லாம் அவ இணைப்புல எடுத்து வர அம்மா ட்ரை பண்ண அப்படித்தானே
11: என்ன
2: அப்போ பாத்துட்டு வந்தாங்க. சரி, மதர்ஸ் டேக்கு நீங்க உங்களோட அம்மாக்கு என்ன இன்னைக்கு என்ன குடுத்தீங்க, என்ன என்ன பிரசன்ட் குடுத்தீங்க அம்மாக்கு?
11: பிரசன்ட் நான் எப்பவுமே குடுப்பேன், இந்த டைம் கொரோனா எதுவும் வாங்க முடியல,
2: ஒண்ணும் வாங்கல. அந்த இன்னைக்கு என்ன குடுத்தீங்க?
11: போன டைம் வந்து ஹேண்ட்பேக் குடுப்பேன்.
2: என்ன குடுப்பீங்க? அன்பு. அதே அப்பா, கெட்டி காரி, கெட்டி காரி, அன்பு குடுப்பேன். சூப்பர் சூப்பர், கெட்டி காரி.
11: இன்னைக்கு வந்து அன்பு, இன்னைக்கு வந்து போட்டோ எடிட் பண்ண.
2: உங்க அப்பா என்ன செய்யறாரு? வெங்கட்ராமன். அப்பா என்ன செய்யறாரு? அப்பா பேசுறதே இல்லையே. எங்களோட பேச
11: அப்பா பேசுவாங்க, ஒரு நாள் பேசுவாங்க,
2: ஒரு நாளைக்கு பேசுவாங்களே. அது என்னது பேசுறதுக்கு ஒரு நாள் வச்சு பேசுறாரு கூட அப்பா? பேசுறது பயமா எங்களோட?
11: இல்ல, நான் சொல்றேன் இன்னொரு
2: நாள். நல்ல, ஏன் தூங்கிட்டாரா இப்ப அப்பா?
11: தூங்கிட்டாரு,
2: தூங்கிட்டாரு. அம்மா பாடி பாடியே தூங்க வச்சிடறா போல இருக்கு அப்பாவ. இல்ல ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ நீங்க பாடுவீங்க இல்ல ஜெயஸ்ரீ?
11: இல்லண்ணா, ஓரளவுக்கு பாடுவேன்.
2: ஒரு தெரிஞ்ச அளவு பாடுங்க, நாங்க கேட்கலாம். எல்லாரும் ஆயத்தமா, எத்தனையோ மாமாக்கள் இல்ல ஆயத்தமா நிக்கிறாங்க பாருங்க உங்க பாட்ட கேக்குறதுக்கு.
11: என்னண்டாலும்
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரெண்டு வரி பாடுங்க, முடிஞ்ச அளவு, முடிஞ்ச அளவு பாடுங்க. ரெண்டு வரி மட்டும்தான் பாடணும் முடியல, முடிஞ்ச அளவு பாடுங்க நீங்க.
11: நீங்க
2: பாருங்க சாந்தியம்மாட்ட ரகசியமா ஒரு கேள்வி. தாய்க்கு பின், தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவாங்க வெங்கட்ராமன். உங்களுக்கு இப்ப இப்ப வெங்கட்ராமன் நீங்களும் ஒரு அம்மா தான், உங்களுக்கு என்ன பிரசன்ட் கொடுத்தாரு இன்னைக்கு? கிஃப்ட் என்ன கொடுத்தாரு? ஏங்க இந்த பொய்யெல்லாம் சொல்றீங்க நீங்க? இது பொய் பொய்யெல்லாம் சொல்றீங்க, அவரை கேட்டாதான் தெரியும்.
11: வழக்கமே இல்ல, வழக்கமே இல்ல
2: குடுக்க. அது நல்ல பழக்கம், ஒருக்கா பழக்கம்னா நெடுக கேப்பீங்க இல்ல நீங்க? அதனால அவர் பழக்கவே இல்லை. சூப்பர், அவர் தான் கெட்டிக்கார். சரி, நீங்க உங்களோட பாட்டை படிங்க, கேட்கலாம். எங்கம்மா உங்களோட குரல்ல முழுமையான பாட்டு?
11: இந்த பொண்ணு
2: பாடுறேன். சரி பாடுங்க ஜெயஸ்ரீ, பாடுங்க.
11: ஹலோ,
2: பாடுங்கம்மா ஜெயஸ்ரீ, நீங்க பாடுங்க.
11: நான் வந்து ரெட்டை வாழ் குருவி படத்துல இருந்து கண்ணன் வந்து பாடுகின்றாங்க.
2: உங்களுக்கு, நீங்க ராதிகாவுடைய ஃபேன் இல்லையா நீங்க?
11: ஆமா ஆமா, ராதிகா ஒரு தீவிர ரசிகை.
2: அந்த ஏன் நீங்க அவ விரும்ப காரணம் என்ன? ராதிகாவ
11: போல்ட், தைரியம்,
2: தைரியம். அவட நடிப்பு எல்லாம் ஒரு
11: நடிப்பு, நடிப்பு தைரியம் ரெண்டு தான்.
2: சிம்பிளா சிம்பிளா நடிப்பா, வாழ்க்கையிலயும் அவ எதுல பயம் இல்லாம போவா, அப்படித்தானே?
11: ஆமா,
2: அவட அவட அழகு கூட கூட குறைய வேண்டிய இல்ல, ஏதோ ஒரு சிம்பிளா எல்லாரும் ரசிக்க கூடியதா இருக்கு இல்லையா? இந்த வயதுலயே நீங்க அவங்கள விரும்பி இருக்கீங்க, அதுதான் நல்ல. எங்க பாடுங்க. நீங்க உங்களோட டீமே இருக்கு அவ விரும்புறது. நீங்க பாடுங்க, எங்க பாட்ட பாடுங்க. கண்ணன் வந்து பாடுகிற
11: பாடுங்க. கண்ணன் வந்து பாடுகின்றான் காதல் நின்றான், கண்ணன் என்ன கோபம் நின்றான் காதல் சொன்னான். காற்று கூடாதாசை மேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் எல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான் காட்டில் குழலோசை மேடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம் என்னான் கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான்.
2: எனக்கு சந்தோஷமா இருக்கு கண்ணன் பாட்டு அதுவும் அருமையா அதுவும் எங்களுடைய ஜெயஸ்ரீ பாடி இருக்கீங்க சூப்பர் நல்ல குரல் நல்லா பாடுறீங்க அம்மா கெட்டி காரி
5: குரல் நல்ல அருமையா குரல் இருக்குது.
2: என்ன என்ன மாமா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நின்றாங்க ஆறு பேர்ல இப்ப மூன்று பேர் நிக்கிறீங்க என்ன நடந்தது
5: தெரியல மூணு பேர் எங்க போறீங்க பாருங்க
2: மூன்று பேரை காணையிலேயே காவல் இருந்து அழைச்சு யாரு சவுந்தர் ஒரு நிமிஷம் தாங்க நீங்க எங்க விட்டு புள்ளதானே நீங்க சரி அவங்க பாடணும் சாந்தி
5: நம்ம வீட்டு பிள்ளை
2: நம்ம வீட்டு இல்ல எங்க வீடும் சாந்தி அம்மா பாடுங்க எங்க சாந்தி அம்மா பாடுங்க பாடுங்க
11: ராசா சின்ன ராசா என் கண்ணே
2: உன்னை
11: நெஞ்சு கொள்ள ஏங்கும் தாய் காக்கும் தெய்வமுன்னே ராசா சின்ன ராசா என் கண்ணே அதுக்கு மேல தெரியல இருங்க வைட்டால் பண்ண பூந்தளி படம்
2: அதுலதான் நல்ல பாட்டுகள் இருக்கு பூந்தளியில் அந்த பாடல் வரிகளையும் தெரிஞ்ச பாட்டை பாடுங்க நீங்க நிறைய பாட்டுகள் வேற பழைய பாட்டுல போய் தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க இதுவும் நல்ல ஒரு பாடல் தான் இது நான் கேட்டிருக்கிறேன் நான் பாடி எனக்கு வரிகள் எனக்கு தெரியல நீங்க தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடுங்க தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடுங்க
11: தெரிஞ்ச ஒரு பாட்டு
2: ம்

0: நல்ல குரல் வளம், நல்ல பாடல், நல்லா இருக்குது, நல்ல அருமை. யார
1: கைதை நேரம் பாத்தீங்களா?
0: பன்னிரண்டு மணிக்கு பாடுறாங்க. இல்ல அந்த நேரத்திலேயே பாடுறாங்க. உங்களோட கணவருக்கு எங்களுடைய அன்ப தெரிவிச்சுக்கிறோம். ஏனண்டா ஒரு மனைவியோ கணவனோ அவனோட துணை விட்டு கொடுக்கா விட்டா அப்படி எல்லாம் வந்து நீங்க வானிலையில பாட முடியாது, பேச முடியாது. ஒரு துணையா இருந்து உங்களுக்கு அதை விட்டு கொடுத்து உங்களோட பாடல் அவரும் ரசிக்கிறார், நீங்க போய் பாடுங்க. எங்க வானொலி மேல எவ்வளவோ ஏதோ ஒரு அன்பு இருக்கிறதால அவர் அப்படி விட்டு கொடுத்திருக்கிறார் என்பது மட்டும் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அவருடைய பெரிய மனதுக்கு எங்களோட சிரம் சாத்தி அன்பு தெரிஞ்சுக்கிறோம்மா. நாங்க உண்மையிலேயே நிச்சயம் நிச்சயம் தானே மாமா? என்ன
2: எங்க
0: ஜெயஸ்ரீ பாட போறீங்களா நீங்க இன்னொரு பாட்டு? ஜெயஸ்ரீ
3: ஜெயஸ்ரீ
0: ஜெயஸ்ரீ
3: பாட்டு கேக்குறாங்க.
0: பாடுறீங்களா?
3: பாடுறியா? பாடுறியான்னு கேக்குறாங்க. பாடுறாங்களா வேற?
0: சரி அப்ப அப்ப சரி எங்க பாடுங்க. நாங்க அதுக்கு பிறகு எங்க நம்ம வீட்டு பிள்ளைகள பாட வைக்கலாம். எங்க ஜெயஸ்ரீ பாடிருங்க அம்மா, நீங்க இன்னொரு பாட்டு
3: பாடுவா.
0: பா பா
3: ஸ்ரீ,
0: பா பா ஜெயஸ்ரீ பா. சரி நாங்க இப்ப சவுந்தர பாட வைக்கலாம்.
1: சரி பாடல் வரிகள் வேண்டும் என்று சொன்னால் நாம் அனுப்பி அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்.
0: இல்லை அவர் தேர்ந்தெடுக்கட்டும், நீங்க பாடுங்க சவுந்தர் உங்களுடைய பாடலை கேட்கலாம். அவர் லைவ்ல இருந்து கேட்கட்டும், நீங்க பாடுங்க. நீங்க பாடுங்க பாடுங்க.
1: நானும் ஒரு நான்கு வரிகள் தான் பாடப்போகிறேன்.
0: இதுக்கு தானே இவ்வளவு பில்டப்.
1: தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல் போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் இது மாறாத பந்தம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். குழி மிதிச்சு அந்த குஞ்சுக்கு சேதமில்லை, கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை, கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை, தாயின் அடியிலதான் என்னைக்குமே துன்பமில்லை, என் தாய் மனசு என் தாய் மனசு வெல்ல அதில் நான் மலர்ந்த முள்ள, என் தாயான தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல, அண்ணமே அண்ணமே அன்னை சொல் வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே, என் சொந்தம் தான் தாயை விட்டு போகலையே, தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். அவ்வளவுதான்மா, அது ஒரு நாலு வரி தான் படிக்க முடியும். ராகம் வரல.
0: நல்ல நல்ல அருமையா பாடல, அந்த பாட்டு அருமையா பாடு நீங்க, உங்களோட குரலுக்கு நல்லா இருந்தது அது.
1: நானும் அது போன தடவை மாதிரி கரோக்கி இசையில எடுத்துடலான்னு பார்த்தேன், கரோக்கி இசையில அந்த பாடல் இல்ல, அதனால எடுக்க முடியல. இந்த வரிகள்
0: இல்லைன்னா
1: அந்த இசைக்கு ஏற்ப அந்த வரிகள் எடுத்து படிச்சிருக்கலாம், கரோக்கி இசையில தேடினான் கிடைக்கல. நன்றி அம்மா, நானும் உங்களோடு இந்த நேரத்துல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இனிய இரவு வணக்கங்கள் அனைவருக்கும். அனைவருக்கும்
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி அம்மா, நன்றி வணக்கம். மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும்
0: நன்றி ஐயா, நன்றி என் செல்வத்துக்கு நன்றி நன்றி. சரி இப்பொழுது எங்களுடைய ஜெயஸ்ரீ இருக்கிறீங்களா?
3: ஹலோ இருக்க
0: எங்க ஜெயசரி அம்மாட பாட்ட கேக்கலாம், குட்டியம்மா பாடுங்க நீங்க.
3: ஹலோ
0: பாடுங்க ஜெயசரி அம்மா அடுத்த பாட்டு.
3: ஹலோ
0: பாடுங்க இருக்கிறோம் நாங்க.
3: உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு மாலையிட்டித்து ஒரு கோலமிட்ட உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிட்டு இருநீ தெளித்து ஒரு கோலமிட்ட.
0: அப்ப சரியா இருக்கும். தம்பி பாட மாட்டாரா?
3: தம்பி
0: பாட மாட்டா. நீங்க பாடுங்க தம்பி, விடுங்க அக்கா பாடட்டும். அக்கா பாடட்டும், அருமையா பாடுறா. பாடுங்க.
3: மலரின் கதை ஒன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேறு தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உயிரின் அனுதங்கள் சுரக்கின்றதா, முத்தம் கொடுத்தானே இதில் முத்து குளித்தானே, இரவுகள் இதனானதா, கட்டி பிடித்தா தொட்டு எடுத்தால் சத்தம் போடுதா, என்னை தானே தஞ்சம் நின்று நம்பி வந்தேன் நானே, உயிர் பூவெடுத்து ஒரு நாடகிட்டு விரும்பி தெளித்து ஒரு கோலமிட்டு என்னை தானே.
0: சூப்பர் சூப்பர்.
3: ஹலோ
0: அருமை அருமை, நன்றாக பாடுங்க. உண்மையா நல்ல மாமா, சூப்பரா பாடுனீங்க. இந்த வயசுல நீங்க இந்த பாடல்கள் எல்லாம் தெரிவு செய்து பாடுறீங்க பாருங்க, நல்ல குரல் வளம் இருக்கு உங்களுக்கு. புது பாடல்கள் நீங்க மன நீங்க பாடி பாத்துருக்கீங்களா? புது பாடல்கள் இப்ப வந்த பாடல்கள்லாம்
3: புது பாடலும்
0: பாடுங்க. சூப்பர் சூப்பர் நல்லா. அடுத்த முறை வரைக்கும் வாரக்கிழமை நீங்க புது பாடலோட வரணும், சரியா? நான் எதிர்பார்க்கறேன். ஜெயசரி வந்து பாடணும். தம்பியை நாங்க ஒரு நாளைக்கு பாட வைக்கிறோம் பாருங்க.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சாந்தியம்மா சாந்தியம்மா நன்றி நன்றி. சாந்தியம்மா இணைந்து சிறப்பித்த நன்றி நன்றி நன்றிங்க. இந்த நேரத்தில் பாடுனீங்க, உங்களை எல்லாருக்கும் அன்பை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. கண்ணன் இருக்கிறீங்களா? கண்ணன் உங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க போல இருக்குது. உங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க. இப்ப நாங்க ஷாவுல கூப்பிடலாம். ஷாவுல என்ன ஹனி பாட இல்ல, ஒருவேளை அவர் நோன்பு அந்த விடயமாக அவர்கள் சாப்பிடுறதுக்கு தயார் பண்றாங்களோ இல்லாட்டி சாப்பிடுறாங்களோ தெரியல, அதனால தான் போனார தெரியல. என்றாலும் அழைப்புக்கு அழைச்சி வரலாம். செல்வகுமார் இன்றைக்கு வரவில்லை பாடல் பாடுவதற்கு. சொல்லுங்க. வணக்கம் ஷாகுல். வணக்கம். ஆஹா ஆஹா, எங்களுடைய இளவரசர் சொல்லாமலே போயிட்டாரு. எதுக்கு இளவரசுக்கு ஒரு ஆச்சரியம், பாடுனது ஹனீஃபன்னு தெரியல. தான் பாடி முடிஞ்சோடனே ஒருவர் பாடிட்டார் பாருங்கன்னு சொன்னார் அவர்.
2: என்னண்டே
0: வாய்ஸ் கண்டுபிடிக்கல. யாரு கேக்குறார் யாரு கேக்குறாரு? உடனே அவர் தொடர்ச்சியா பாடினது அது ஹனீஃப் குரல் தெரியாம இவர் யோசிச்சிட்டார். அப்ப பாருங்க சத்தம் போடாமலும் போயிட்டார். என்னன்னு தெரியல. இளவரசி நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வணக்கம் ஷாகுல். ஷாகுல் ஷாகுல் இணைப்புல இருக்கிறீங்க?
4: என்ன
0: ஷாகுல்
5: சொல்லுங்க,
0: சாப்பிடுறீங்களா நீங்க? இப்ப சாப்பிடுறீங்களா நீங்க?
5: சாப்பிடவே இல்லையே.
0: இல்ல சாப்பிடவே இல்ல. அப்ப நோம்பு திறந்தாச்சு இல்ல? இல்ல பாடியிருந்தார் இளவரசு பாடணும்னு தொடர்ச்சியா தான் பாடணும்னு கண்ணிலே என்ன உண்டு பாருங்க இவ்வளவு கவலையோட பாடியிருந்தார். சேலைக்குள் ஆடும் ஹனீஃபின் மேனி, மேனிக்குள்ள ஆடும் மங்கை என்னும் தேனி அண்டு என்று பாடினார். அது புரியாம யார் பாடணும்னு தெரியாம இளவரசர் சொல்லிட்டார். சொல்லிட்டு பாடவனா அவரை பயமுறுத்திட்டார் பாருங்க. உண்மையிலேயே சரி. அப்ப இன்னொரு பாட்டு ஹனீஃபா பாட சொல்லுங்க. நீங்களும் ரெண்டு பேரும்

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ கனடா.

அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் பெற்று வாழ எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் எம்பெருமான் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். கலையகத்திலிருந்து வணக்கம் கூறிய வேளையிலே முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே உங்களையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திற்கு. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஆறாவது மாதத்தின் 22வது நாள் திங்கள் கிழமை. கனடா கலையகத்தில் நேரம் இப்பொழுது முற்பகல் 11:32 காட்டும் எங்களுக்கு ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழ்நாடு அங்கே இரவு நேரம் 9:02 என்று இந்த வேளை காட்டும் இனிமையான இங்கிதமான வேளையாக எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் அப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு எங்கள் காலநிலை 21 பாகை 0 மேலே தொட்டுக்கொண்டோம். அது படிப்படியாக உயர்ந்து இன்று 23 பாகை வரை செல்லலாம். மீண்டும் அது 13 பாகைக்கு குறைந்து வந்து செல்லும். ஏற்ற இறக்கமுள்ள இந்த காலநிலையில் நாங்கள் மிகவும் நலமாக இந்த பகுதியிலே இருக்கின்றோம். கடந்த தினங்களிலே மழை பெருமழையாக விடாமழையாக தொடர்மழையாக தொடர்ந்து பெய்ததால் அருகிலே பல இடங்கள் அழிவுக்கு சேதத்துக்கு உட்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு நன்றாக தெரியும், மேலை நாடுகளிலே மாடி கட்டடங்கள் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும். சாதாரண வீடு அமைத்தாலும் நிலக்கீழ் அறை என்று ஒன்று இருக்கும். நிலத்துக்கு கீழேயும் அறைகள் எல்லா வசதியும் பொருத்தப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கொடுமழை வந்து கடுமையாக பொழிந்து பெருமழையாக அங்கே மழை கட்டி கட்டிய நீங்கள் ஆலங்கட்டி என்று கூறுவது இங்கே பெரிய பெரிய கட்டியாக கொட்டி தண்ணீர் பெருக்கெடுத்து மீண்டும் வெளியே ஓட முடியாமல் ஓடிச்சென்று கடலை அடைய முடியாமல் தாழ்ந்து சென்னை பகுதி போன்று இங்கும் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவை தந்திருக்கின்றது. மின்சாரம் தடைப்பட்டது நல்லது. ஏனென்றால் அது இங்கே இயற்கையாக தடைப்படும். வெள்ளப்பெருக்கெடுத்து அந்த மின்சார இழைகள் தொடுக்கப்பட்டிருக்கும் இடங்களை மூடும் என்றால் அது அதன் மூலம் மின்சாரங்கள் தெரித்து பேரழிவு ஏற்படும். அதற்காக இங்கே தானியங்கி ஆளிகள் உண்டு. பெருமழை வந்து அதை ஆபத்து விளைவிக்கும் என்றால் மின் தட்டு உடனே அணைந்துவிடும். அப்படியான பாதுகாப்பு கொடுத்து மின்னினால் இந்த ஆபத்து ஏற்படவில்லை, தண்ணீரினால்தான் பயங்கரமான நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு சேதங்கள். என் மகளுடைய இல்லம் அமைந்துள்ள இடத்திலே மகள் அவர்கள் வாழும் பகுதியில் அவர்களுடைய கீழ்மட்ட அறைகள் அத்தனையும் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருக்கின்றது. அந்த அயல் எல்லா இடமும் மூடப்பட்டிருக்கின்றது. அந்த கடுமையான மழை காரணமாக எங்களுக்கு மின்கள் தட்டுப்பாடுகள், மின்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு எங்களுடைய தொடர்புகள் அலைகள் எல்லாம் இடையூறுபட்டது உங்களுக்கு தெரியும். இடையிலே எங்கள் வானொலி நிகழ்வை நீங்கள் வானொலியிலிருந்து ஒலிபரப்பாக நிகழ்வை கேட்க முடியாமல் பொதுவான நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்ததை உணர்ந்திருப்பீர்கள். பின்பு நேற்றைய தினம்தான் அது சரியான நிலைக்கும் வந்தது. நேற்றைய தந்தையர் தின நாள், எல்லோரும் தந்தையர் தின நாள் கொண்டாடும் வேளையிலே இங்கே வந்து தந்தையர் தினத்தை மகிழ்வாக கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் ஒரு சில இடங்களிலே கொண்டாடினார்கள். எல்லா மாநிலங்களிலும் அல்ல, எங்கள் மாநிலத்துக்கு அருகிலே எங்கள் மாநிலம் எல்லாம் அதற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக அது சீராக வந்துவிடும். இப்பொழுது 2 நாள் இன்னும் அந்த வெள்ளங்கள் வெளியேற்றப்பட்டு முடியவில்லை. ஏகப்பட்ட தொழிலாளர்கள், காப்புறுதி நிறுவனங்கள் என்று எல்லாம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த வேளையில், ஏனென்றால் எங்களுக்கு இன்று வானொலியை நாங்கள் கேட்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நல்ல காலநிலை, சூரியனுடைய ஒளி வந்து கொண்டிருக்குது. காற்று கொஞ்சம் குறைவாக வீசிக்கொண்டிருப்பதனால் வெப்பம் கொஞ்சம் தெரிகின்றது என்று எண்ணுகின்றேன். இது எங்களுக்கு சாதாரணமானதாகத்தான் இருக்கும். இதனால் எந்த விதமான கடினமோ அல்லது கொடுமையோ இல்லை. என்ற குளிர்தானே அதிகமாக வந்தால் தாங்க முடியாத வெப்பத்தை நாங்கள் ஓரளவு சமாளித்து கொண்டு போகலாம். மழை வெயில்
மழை குளிர் அவற்றை தானே அனுபவிப்பது கடினமாக இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு எங்கள் இல்லமும் அப்படி ஒரு தடவை ஏற்பட்டு எங்கள் வானொலி இந்த கலையகத்தின் கீழ்ப்பகுதி நில அறை எல்லாம் நினைக்க வேணும் எல்லாம் ஒரு கடுமையான நிலைக்கு ஆளாகப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று கதம்பத்தை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று வந்திருக்கும் வேளையிலே நீங்கள் வந்து இணைய வேண்டிய இலக்கம் 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி வந்து என்ன செய்ய போகின்றோம், இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு எதுவென்று தெரியும். நான் கூறுவது ஒரு தடவை எழுதியிருந்தேன். எழுதியவுடன் இங்கே எங்களுக்கு சியாமலா என்ப மகளே நீங்கள், எங்கள் கிருஷ்ணன், நாகப்பன், ஜெகபிரசாதிக் மற்றும் அனைவரும் வந்துவிட்டார் ஆரம்பித்து விட்டது, நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று வரவேற்பு தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் வரவேற்புகளும். தொடர்வோம். இன்றைய நிகழ்வு எதுவாக இருக்கும், இதுவாகத்தானே

சந்தோஷம் தருகின்ற சவாரி எல்லோருக்கும் மகிழ்வைத்தான் தரும். எதிலே சவாரி செய்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதேபோலே இசையோடு சவாரி செய்யும் பாடல்களை கேட்கும் பொழுதும் அதைவிட ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? அந்த வகையிலே பாட்டு சவாரி கேட்க இருக்கின்றோம், பாட்டு சவாரியை நிகழ்த்த இருக்கின்றோம். நாங்கள் நகர்த்த இருக்கும் பாட்டு சவாரியை நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் காத்திருக்கின்றன உங்களுக்காக. இன்று பாட்டு சவாரி, கடந்த வாரங்களிலே 151 பாட்டு சவாரியை கண்டிருக்கின்றோம். அதேபோன்று இன்றும் திங்கட்கிழமை 2026 ஆம் ஆண்டு 6வது மாதத்தின் 22வது நாள் நடைபெற இருப்பது பாட்டு சவாரி 152. படிப்படியாக முன்னரை 152 வாரத்தை தொடும் இந்த பாட்டு சவாரியிலே இன்று பழமை போல 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஆரம்பித்து 5 பாடல்களை கொண்டு வர இருக்கின்றது. பழமை போல அந்த பதம் எதுவென்று நான் கூறிவிட்டு பாடல்களை தருவது உண்டு. அதற்கு முன்பு இப்போ சில காலமாக நாங்கள் இந்த பதம் எப்படியாக இருக்கும் என்று ஊகித்து பாருங்கள் என்று சில தரவுகளை கொடுப்பேன். அந்த தரவுகளை கேட்டுவிட்டு உடனே தருவார்கள், இன்ன பாடல், இன்ன பதம், பாடல் தருவ பதத்தை தருவார், இந்த பதத்தில் என்று ஆரம்பிக்க போகின்றது என்று. அப்படி தருபவர்களில் சரியான பதத்தை ஒரு நிமிடத்துக்குள்ளே தருபவர்கள் யாராக இருக்குதோ முதலில் தருபவருக்கு ஒரு பாடல் அவருக்காக பிரத்யேகமாக வழங்கப்படும். இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு தரும் பாடல்கள் உண்டு. அதைத் தொடர்ந்து இன்று இதை கண்டுபிடித்து ஒரு பதத்தை சரியான பதமாக தருபவருக்கும் பிரத்யேகமாக ஒரு பாடல் கொடுக்கப்படும். அந்த வகையில் இன்று 2 எழுத்துக்களை கொண்ட பதத்தில் 5 பாடல்கள் வருகின்றன. 5 திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்களை இசையரசர், இசையரசி டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள், பிரபல பின்னணி பாடகி எஸ்பி சைலஜா அம்மா, அடுத்து உன்னி மேனன் ஐயா அவர்கள், இவர்களோடு சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் இவர்கள் எல்லோரும் தந்திருக்கின்றார்கள். இசை திலகம் கே வி மகாதேவன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள், அடுத்து ஏ ஆர் ரவுமான் அவர்களும் தந்திருக்கின்றார்கள். இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக என்று இசைஞான இளையராஜாவும் கொடுத்திருக்கின்றார் என்று விளங்குகின்றது. இங்கே அது என்ன பாடலாக இருக்கும், இவ்வளவு விவரத்தை தரும்படி பாடல் என்னவென்று கூறியுள்ளான் தானே? அது கூற மாட்டேன், நீங்களாக கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். இது என்ன பதத்திலே ஆரம்பிக்கப் போகின்றது? 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த அந்த விடயம். இது வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டது. இந்த தண்ணீர் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற இடத்தை குறிக்கும் ஒரு பதம். அது இந்தியாவில் மிகவும் உலக நாடெங்கும் அது இருக்கின்றது. உலக நாடெங்கும் அது இருக்கின்றது அந்த தண்ணீர் நீரோட்டம். அந்த நீரோட்டத்திலே எத்தனை நீரோட்டங்கள் எங்களுக்கு தெரியும். அத்தனை நீரோட்டங்களுக்கும் 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு நீரோட்டத்தை வைத்துத்தான் இந்த பாடல் தரப்படுகின்றது. இங்கே ஷியாமலா அவர்கள் உடனடியாக அதை தந்துவிட்டார். பாடல் நான் சுக்விந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் பாடிய என்றவுடன் அதை எதுவென்று குறித்திருக்க நாகப்பன் அவர்கள். அடுத்து சிலுவை சந்தன்ராஜ் அவர்களும் அந்த பதிலை தந்திருக்கின்றார். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்களும் 2 எழுத்திலே ஒரு பதிலை தந்திருக்கின்றார். இன்னும் ஒருவர் எழுதி கொண்டிருக்கின்றார். அது எதுவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். இன்று என்ன பதத்திலே பாடல் ஆரம்பிக்கப் போகின்றது என்று தந்திருக்கும் வேளையிலே நாகப்பன் அவர்கள் தன்னுடைய பதிலை அளித்து விட்டார். அது பாடலின் பேதத்தில் எழுதினவர். பாடலின் வரி என்னவென்றே அவர் எழுதவில்லை. அடுத்து கிருஷ்ணன் அவர்களும் எழுதியிருக்கின்றார். மீண்டும் இப்பொழுது வந்து தந்தவர்கள் ஷியாமலா தந்திருக்கின்றீர்கள், சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள், ஜெகபிரசாதிக் அவர்கள் தந்திருக்கின்றீர்கள், அடுத்து கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கின்றார், அதைத் தொடர்ந்து நாகப்பன் அவர்கள் தந்திருக்கின்றார். பார்ப்போம். 1 நிமிடம் முடிவதற்குள் முதலில் தந்தவர் யார் என்றுதான், சரியான பதிலை யார் தருகின்றார்கள் என்றுதான் பார்க்கப் போகின்றோம். பார்ப்போம் இன்னும் எத்தனை பதில் வருகின்றது என்று பார்ப்ப நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வரை நீங்கள் தந்து கொண்டிருக்கலாம். பார்ப்போம் எப்படியாக இந்த பதிலை தந்திருக்கின்றீர்கள். சரி, நேரம் முடிவடைந்து கொண்டு போகின்றது. இதிலே 2 எழுத்துக்களை கொண்ட பதமாக 1, 2, 3 மூவர் வந்து நதி என்று தந்திருக்கின்றீர்கள். ஒருவர் 6 என்று தந்திருக்கின்றார். இன்னொருவர் தண்ணீர் என்று தந்திருக்கின்றார்.
தண்ணீர் இரண்டு எழுத்தில் வரவில்லை, நான்கு எழுத்தாக இருக்கின்றது. ஆறு என்பதும் நதி என்பதும் போட்டியில் நிற்கும் வேளையில் முதலில் தந்த நதி என்று இந்த பாடல்களை தர இருக்கின்றது. அதற்கு சியாமலா அவர்கள் தான் முதலில் கொடுத்திருந்தார் நதி என்று, அவருக்கு பிரத்யேகமான பாடல் இருக்கின்றது. ஏனைய வரிகளை ஏனைய பதில்களை தந்த உங்கள் அடுத்தவர்களாக சிறுபை சந்தன்ராஜ், கிருஷ்ணன், நாகப்பன், ஜெகபிரசாதிக்கு இவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் முயற்சி திருவினையாக்கட்டும். இப்பொழுது நதி என்ற பெயரில் ஆரம்பிக்க, நதி என்ற பதத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றது பாடல்கள். அந்த பாடலை தருவோம். அதற்கு முன்பு இவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பாட்டு சவாரி 152 அலங்கரிக்கும் 5 பாடல்கள் எதுவென்று நாங்கள் கேட்டு எந்த பதத்தில் வரும் என்று கேட்டபோது நதி என்ற பதத்தில் என்று வந்தபடியால் இப்பொழுது பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று உங்களுக்கு அண்ணளவாக தெரியும். சரி, முதலில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம். முதலில் வரும் பாடல் இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் பாடிய, திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்து கொடுத்த, அன்று வந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தில், இன்று வந்த இருவர் உள்ளம் அல்ல, முன்பு வந்த பழைய திரைப்படம் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் நதி என்ற பதம் தாங்கி முதல் பாடலை கேட்டு மகளே இருக்கின்றோம்.

இனிமையான அந்த பாடல் நதி எங்கே போகிறது என்று ஒரு பாடலாக நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்து பல முறை கேட்ட பாடல். அடுத்த நதி எதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிலர் என்ன பாடலாக இருக்குமோ அந்த பாடலாக இருக்குமோ என்று பாடல்கள் இத்தனை பாடல்கள் நதியிலே வந்திருக்கின்றன. சரி, பார்ப்போம். இந்த பாடலை இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே பாடியிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது. அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும், அதுவும் ஒரு நதி என்ற பதத்தைத்தானே தாங்கி வர வேண்டும். அந்த பாடல் மீண்டும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை அமைத்து கொடுத்திருக்க டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு எஸ்பி சைலஜா அம்மாவும் இணைந்து பாடியிருக்கின்ற கா

இனிமையான இந்த பாடல் நதி என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையிலே ஓடியிருந்தது. எஸ்பி சைலஜா அம்மாவோடு டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயாவும் இணைந்து பாட கே வி மகாதேவன் இசையை திரை இசை திலகத்தினால் கொடுக்கப்பட்ட காதல் கிளிகள் திரைப்படுத்து பாடல். உறவுகளை பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பும் வேளையிலே பாடலை பற்றிய குறிப்புகளை நாங்கள் புலனத்திலே தருவது அவ்வளவு பொருத்த பாடு அல்ல. ஏனென்றால் இது தேர்தல், எந்த பாடல் சிறந்ததென்று அவரவர் பாடல்கள் அவரவருடைய உள்ளத்திலே அபிப்பிராயங்கள் இருக்கும், அவர்கள் வந்து வாக்களிப்பார்கள். அதனால் பாடல்களை நீங்கள் எழுதினாலும் பாடல்களை பற்றிய குறிப்புகள் தருவது அவ்வளவு ஒவ்வாததாகும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சரி, நதி என்ற பதம் தாங்கி அடுத்து என்ன பாடல் வரும்? இது வருமோ அது வருமோ? ஏனென்றால் பல நதிகள் இருக்கின்றன பாடல்களிலே. இங்கே மூன்றாவது வரிசையிலே ஒரு பாடல் காத்து கொண்டிருக்கின்றது. இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே ஒலித்த பாடல். உன்னி மேனன் ஐயா அவர்களின் குரலில் பாட இருக்கின்றது. ரிதம் திரைப்படத்தில் இருந்து எங்கே அந்த நதியை கேட்போமா?

நதி என்ற பதம் தாங்கி வரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே திங்கள் தோறும் கதம்பத்திலே மலரும் பாட்டு சவாரி 152வது பாட்டு சவாரியாக நதி என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள் 3 பாடல்கள் பாடி சென்றன. சவாரியில் மீண்டும் இசை சவாரி செய்ய வரும் 4வது நதி எதுவாக இருக்கும் என்று எண்ணிவிட்டீர்களா? அது ஒலிக்க இருக்கின்றது இசை அரசரின் குரலிலே, மெல்லிசை மன்னரின் இசையிலே, தேனும் பாலும் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே 4வது வரிசையிலே நிற்கும் அந்த பாடலை கேட்போமா?

இசையோடு எங்கள் காதலே பாய்ந்து சென்ற வெள்ளமாக நான்கு பாடல்களை கேட்டு மகிழ்ந்து விட்டோம். இறுதியாக ஒரு பாடல் தன்னிசையை பாய விடுகின்றது எங்கள் செவியோரம். வானத்தை போல என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல்தான் சுக்விந்தர் சிங் அவர்களோடு அனுராதா ஸ்ரீராம் இவர்களும் பாட வேண்டும் என்று இசை ஞானி இசையமைத்து கொடுத்த பாடல். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து சுக்விந்தர் சிங் அவர்களோடு அனுராத ஸ்ரீராம் அவர்களும் பாட இசை யானை இசையமைத்துவிட்ட நதியும் இசையோடு எங்கள் காதோரம் பாய்ந்து சென்றது. நெஞ்சினிலே வந்து அலைதட்டி சென்ற அந்த நதிகள் ஐந்து பாடல்களையும் கொண்டு வந்து எங்களுக்கு தந்த வேளையிலே, நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணல்களே, நதியே நதியே காதல் நதியே, நதியினில் வெள்ளம் நதியே அடி நயில் நதியே என்ற முதல் வரியை தாங்கி ஓடி வந்து எங்கள் காதோரம் பாடி சென்ற வேளையிலே நாங்கள் கூடி மகிழ்ந்திருக்கின்றோம். ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் ஒன்றன்பின் நன்றாக கற்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி நிகழ்விலே கிடைத்திருக்கின்றது. பாடல்கள் ஐந்தும் உங்களுக்கு புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றன உங்கள் ஞாபகத்திற்காக. ஐந்து பாடல்களும் இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது. பாடல்கள் ஐந்தையும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் கேட்டு மகிழும் வேளையிலே உங்கள் மனதிலே இன்று எந்த பாடல் அதிகமாக உங்களை கவர்ந்திருக்கின்றது என்பதை பலவிதமான தரவுகளை கொண்டு நீங்கள் அனுமானிக்கலாம். பாடல், வரிகள், இசை, இசையமைப்பாளர், பாடகர்கள், குரல், அடுத்து நடிகர்கள், அடுத்து திரைப்படத்தின் கதை அம்சங்கள் என்றெல்லாம் பல உண்டு. மன்னிக்க வேண்டும். இந்த பாடல்கள் ஐந்தையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று உங்களுக்கு எந்த பாடல் உங்களை கவர்ந்ததென்று இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நாங்கள் வாக்கெடுக்க இருக்கின்றோம். அந்த வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களும் உங்கள் கரத்திலே இருக்கின்றன. அழுத்துங்கள், வாருங்கள். உங்கள் பாடலுக்கு எந்த பாடல் என்று முதலிடம் கொடுக்கின்றீர்களோ அந்த பாடலை தெரிவு செய்து வாக்களித்து செல்லலாம். காத்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி. ஓடி வாருங்கள்.

நேரம் சரியாக 12:30 என்று எங்களுக்கு காட்டி 10 மணியை தொட்டுவிட்டது என்பதையும் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் 9 மணிக்க வேண்டும். உங்களுக்கு 12:10 என்ற நண்பகலை காட்டும் வேளையில் உங்களுக்கு 9:40 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு முன்பு நான் உங்களுக்கு அறிவித்தல் தருவேன். இணைய வேண்டியவர்கள் விரைவாக வந்து இணைந்து உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவி

0: முதல் நீரை அணைத்து விடுவோம். நீண்ட நாட்களுக்கு பின் நோய் நொடியோடு இருந்து துன்பத்தோடு இருந்து இப்பொழுது மகிழ்ச்சி பெற்று வந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஜெகபர்சாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதி. தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா,
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று தினமும் கூறுகிறோம். உங்கள் நலத்தைத்தான் நாங்கள் அறிய இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? பூரணமாக வந்து விட்டதா உங்களுடைய நலம் எல்லாம்?
1: நான் நலமாக மகிழ்வாக இருக்கேன் ஐயா. என்ன, என்னுடைய சகோதரிக்கு தான் ஐயா கொஞ்சம் ரொம்ப சீரியஸான இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியாகல. ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க.
0: ஆஹா, எத்தனை வயது அவருக்கு?
1: ஐயா வயது ஒரு 50 வயது.
0: 50 வயது இருக்கும். நோய் என்பது அது இன்றியமையாத ஒன்று மனித சமுதாயத்திலே. நான் அடிக்கடி கூறிக்கொள்வேன், மூப்பு, பிணி, சாவு, இந்த மூன்றும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எந்த நோய்களையும் நோய்கள் தானாக வந்து எங்களை சேர்வதில்லை. எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, பண்பாடு முறைகளிலே, உணவு வழக்கங்களிலே, வாழ்க்கையில் ஏற்படுற இன்ப துன்பங்களில் இருந்து தான் இந்த உடலுக்கு வருத்தங்கள் வந்து நோய்கள் வந்து தொடுகின்றன. அதற்கேற்ற சிகிச்சைகளை இன்று விஞ்ஞான உலகம் வந்த பின்பு பல வகைகளிலும் நாங்கள் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். மந்திரம் மருந்து கால் மதி முக்கால், இதற்கு மதிதான் புத்தி தான் எங்களுக்கு பூரண குணத்தை தருவது. அதனால் இதை நீங்கள் இறைவனோடு நல்ல இறை ஏறுணை உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பிரார்த்தனைகள் செய்யும் உங்களுக்கு அவரவர் வினைப்படி விதிப்படி நடைபெற்றத்தான் செய்யும். கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், விரைவாக குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன். அடுத்தது இன்னும் ஒன்று, துன்பம் வரும்போது ஒருமித்து வரும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒன்றன் மீன் ஒன்றாக வரும், பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் என்றெல்லாம் முன்னோர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதற்காக இதெல்லாம் சுகமானது என்று நான் கூறவில்லை. இது இயற்கை தாங்கிற சக்தியை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவண செய்ய வேண்டும் நீங்கள். அதற்கேற்ற சிகிச்சையை அந்தந்த நேரத்தில் செய்து கொள்ள வேண்டும். விரைவில் அவர் குணமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி ஜெகபிரசாதிக்கு. நன்றி நன்றி
1: நன்றியா. நன்றியா.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஜெகபிரசாதிக்கு அவர்களே?
1: கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல வந்து கடுமையான வெயில்.
0: வெப்பம் வெப்பம் வெப்பம் தான் எங்களுக்கு. இந்த 10 நாட்களும் குளிர, இந்த குளிரென்று அந்த பனி குளிர் அல்ல, மழைக்காலமாக இருந்து பெருமழை பொழிந்து எல்லாம் தடைபட்டு நின்றது 2 நாட்கள். இப்பொழுதுதான் வழக்கமைக்கு திரும்புகின்றன. குறிப்பிட்ட பகுதியில் இன்னும் மக்களின் நாளாந்த நிலை வழமைக்கு திரும்பவில்லை. அது பெரிய பெரிய அங்காடிகள், பெரிய மண்டபங்கள், ஏகப்பெரிய விமானங்கள் கூட, விமான தளத்தில் கூட பல இடையூறுகள் ஏற்பட்டது. காலத்தால் வரும் பொழுது யாரும் தடை செய்ய முடியாது. புரிகிறதா? இதுதான் வாழ்க்கை பயணம். வாழ்க்கை பயணம் என்பது சாதாரணமானது அல்ல சார். இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு ஒரு தடவை சென்று வாக்களித்து கொண்டு வருவோமோ என்று நீங்கள் முதல் முதல் வந்திருக்கின்றீர்கள். நோய் நொடிய எல்லாம் நீங்கி மனம் வந்தபடியே நல்ல தெரிவு தருவீர்கள் நினைக்கிறேன். வாருங்கள், செல்வோம் அங்கே.

0: வந்து விட்டோம் காட்டலை விஜயகபர் சாதிக் அவர்களே. இன்று பாடல்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? பாடல்களை கூற வேண்டாம், பாடல்கள் எப்படி இருந்தது?
1: இல்ல, அனைத்து பாடல்களுமே காலத்துக்கு ஏற்ற பாடல்கள் இல்லையா?
0: காலத்துக்கு ஏற்ற பாடல், அந்தந்த காலத்துக்கு ஏற்ற பாடல்கள் அமைந்தது. நல்லது, ஒரு கருத்தை தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, இன்று நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்காக என்ன பாடலை நான் விருப்பத்திலே தர வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த கை கொடுத்த தெய்வம் அந்த படத்துல இருந்து சிந்து நிதியின் சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற பாடலையா?
0: சிந்து நதியின் மிசை நிலவினிலே,
1: சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற பாடலையா?
0: அப்படியா? உங்களுடைய பற்கள் இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: ஏ சார், இல்லையா,
0: உங்களுடைய பல் நோய் பல் வருத்தம் எப்படி இருக்கின்றது?
1: இல்ல, பல்லு வந்து எடுத்துட்டாங்க, தூக்கம் இல்லாம பட்ட அவதி. ஆமாயா,
0: எனக்கு ஐயா அதே மாதிரி
1: பல்லு எடுத்ததுனால எனக்கு எந்த விதமான தொந்தரவும்
0: தொந்தரவு எங்க, வலது பக்கமா இடது பக்கமா, கீழ் தாடையா அல்லது மேலேயா?
1: அதாவது வலது பக்கத்துல கீழே ஒண்ணு மேல ஒண்ணு.
0: ஓ, கீழே ஒண்ணு மேல ஒன்று ஜோடியா? எனக்கு வலது பக்கத்திலே.
1: ஆமாயா, ஆமாயா,
0: வலது பக்கத்திலே கீழ்த்தாடையிலே இறுதி உள் கடைசி பல்லை ரெண்டு பற்களுக்கும் இடையிலே ஒரு நோய். அது என்னவென்றால், நான் தண்ணீர் அருந்தும் பொழுது
1: தண்ணீர் பல்லுக்கு முன்னாடி
0: அந்த பல் தண்ணீர் அருந்தும் பொழுது தண்ணீர் பட்டவுடன் பலி தாங்க முடியாது. அதுல தண்ணீர் பட்ட உணவு அருந்துவதற்கு ஒரு பிழை இல்லை, பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இரண்டு தடவைகள் நான் வைத்தியர்களை அனுமதி பெற்று சென்று வந்தேன். அவர்கள் பல்லிலே பிழை இல்லை, தாடையிலே பிழை ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டு ஏதோ கூறுகிறார்கள். ஆனா பல்லல்லவா கவனம், அப்ப எடுத்து விடுகிறீர்களான்றது எடுக்க தேவையில்லை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நான் தண்ணீர் அருந்தும் பொழுது செம்பில் குவளையில் என்னால் அருந்த முடியாது. என்ன, தண்ணீர் எடுத்தவுடன் அங்கே படுகின்ற, அதற்காக அவர்கள் பைப்பு தந்திருக்காங்க, அந்த ஸ்ட்ரோ பண்ணு கூறுகிறார்கள் அல்லவா, அதனுள்ளே வச்சு குவளைக்குள்ளே வச்சு அதுல வச்சு உறிஞ்சி எடுக்க
1: முடியாது.
0: அதனால் மருந்து கால் மதி முக்கால் விரைவில் குணமடையும் என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு குணமடைந்தேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே, நீண்ட நாளைக்கு பின் இணைந்து கலகலப்பாக வாக்கம் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் சிந்து நதியின் மீசை நிலவிலே கேட்டு மகிழ்வோம். நன்றி ஜெகபர் அவர்கள்,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக காத்து கொண்டிருக்கிறார் காற்றலையிலே அன்புடன் எங்கள் நாக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணா.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கிருஷ்ணன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம்,
0: இருக்கின்றீர்கள். மழமை போல இன்றும் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல இருக்கிறதா வியர்வை?
2: ஆமாம் ஐயா, அப்படிதான் இருக்கு.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் நீராடுகிறீர்கள்?
2: மூன்று முறை.
0: இன்னும் ஒரு தடவை கூட, இதுதான் சந்தர்ப்பம். ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்து. பணி எப்படி சொல்கின்றது?
2: நல்ல முறையில் போயிட்டு இருக்கு.
0: அதுவும் இல்லை என்றால் பொழுதுபோக்கே இல்லாமல் போய்விடும் இல்லையா? சிறப்பு, சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம்,
0: உடனே போயிட்டு வந்து மீண்டும் பேசுவோம், வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. சரி, எப்படி இருந்தது ஐந்து நதிகளும் பாயும் பொழுது இசையோடு? இந்த குளிர் இந்த வெப்பமான காலத்தில் நதியை தேடி எடுத்து கொண்டு வந்த சிறப்பு சிறப்பு. அப்ப என்ன பாடலை கேட்போம் கிருஷ்ணா என்று?
1: சிந்து நதிக்கரை ஓரம்.
0: நீங்கள் சிந்து நதிக்கு வந்து விட்டீர்கள். அவர் சிந்து நதியின் இசை என்ற நீங்கள் சிந்து நதி கரையோரத்துக்கு வந்து விட்டீர்கள். இது என்ன திரைப்படத்தில்?
1: நல்லதொரு குடும்பம்.
0: ஆமா ஆமாம், சிந்து நதி கரை ஓரம் நல்லது ஒரு பாடல். அந்த பாடல் ஜோடி பாடல் அல்லவா? நல்லதொரு குடும்பம் திரைப்படத்தில் அந்த பாடல். நீங்கள் நல்லதொரு குடும்பத்திலிருந்து வந்து கேட்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அங்கே அவங்க பாரியார் வந்திருக்கின்றாரா?
1: இருக்காங்க.
0: அங்கே அவங்களிடம் கேட்டுப்போம், அவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் என்று பார்ப்போம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கின்றது உங்கள் கணவர் கூறியிருந்தார். என்ன செய்வது, ஆனால் வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு தான் கோலம் அழகாக மின்னும் அம்மா. உங்களுக்கு பிரகாசிக்கும். தூரும் போது அந்த கோலத்தை அலங்கோலமாக்கி விடும். தோலம் பெருமழை என்றால் அழித்தே விட்டு விடும் இல்லையா? அந்த அந்த வண்ணங்கள் அங்கும் இங்குமாக குழம்பி விடும். தூரல் விழும் பொழுது துளி விழுந்து திரைக்கும் பொழுது அவர்களும் பறந்து விடுவார்கள். அது கோலம் வித்தியாசமான கோலமா வந்துவிடும் இல்லையா? சரி, இருக்கும் முறையும் பார்த்து மகிழ்ந்து. பகல் முழுக்க நன்றாகத்தானே இருந்தது, இப்ப இரவு தானே, யார் பார்க்க போகிறார்கள்? சரியா? சரி, நாங்கள் நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு போவோமா?
2: போவோம்ப்பா,
0: போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். மகள் முதலாவது பாடலை தெரிவு செய்தது, முதல் உங்களுக்கு விருப்பமான பாடலை முதலாவதாக வாக்களித்து 2, 3, 4, 5 என்று மீனிய பாடல்களையும், 2வது இது, 3வது இது என்றோ ஒரு ஒரு பாடலுக்கும் தந்திருக்கிறீர்கள். இவற்றுக்குள்ளே நீங்கள் வாக்களித்த அந்த பாடல் வெற்றி பெற வேண்டும், நீங்கள் முதலாவதாக பெற வேண்டும் என்று தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இந்த பாடல் 5 கேட்பதற்கு எப்படியாக இருந்தது அனுஷியா?
1: நல்லா
0: இருந்துச்சுப்பா. நல்லா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், பல தடவை கேட்ட பாடல்கள். இன்றும் இந்த வெப்பமான காலத்தில் நதியாக பாய்ந்தோடி குளிர வைத்தது இதயத்தை. சரி, அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகளெல்லாம் எங்களோடு என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுக்கு நேயர் விருப்பமாக என்ன பாடல் கேட்க விருப்பம்? அந்த பாடல் இதிலே நதிக்கரை ஓரத்தில் நாணல்களை என்று பாடியதம்மா அந்த ராகத்திலே. வேறு பாடல் நதி என்றுதான் கேட்க பண்ணும் என்ற உங்களுக்கு என்ன பாடல் இருந்தாலும் கேட்கலாம்.
1: அன்னையோர் ஆலயம் பா.
0: அன்னையோர் ஆலயத்தில் என்ன பாடல்? அதுல என்ன பாடல் வேண்டும்?
1: நதியோரம்.
0: ஓ, நதியோரம் நாணல் ஒன்று பாடம் என்ற பாடல் என்ன? நதியோரம். நதியைத்தான் கேட்டு பிடிக்க விரும்புகிறீர்கள். நதி மிகவும் மகிழ்வானதுதான். என்ன, எந்த நதிக்கு நீங்கள் நதியோரம் சென்றிருக்கின்றீர்களா? ஓ, நதியோரம் நாணல் ஒன்று பாடும் அந்த பாடல் தான் ஏம்மா? எந்த நதிக்கு சென்றிருக்கின்றீர்கள்?
1: காவேரி.
0: ஓ, காவேரி நதி. காவேரி நாய் மிகவும் சிறப்பான. சரி, நதியோரம் நாணல் ஒன்று என்ற பாடல் உங்களுக்கு. அந்த பாடலும் போட்டிக்கு வந்த பாடல்கள் ஒரு பாடல் தான். இந்த நதியெல்லாம் வந்தது, ஆனால் அவற்றையெல்லாம் கலைச்சோடு இந்த 5 நதியும் தான் பாய்ந்தது என்று. சிறப்பான பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்பி விடுவேன். இருவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. வந்து வாக்களித்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து, உங்கள் பாடல் இருவரும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: அடுத்த உறவும் காத்து கொண்டிருக்கின்றார், அவரையும் உடனே இணைத்து விடுவோம். வாக்கல்லவா கொண்டு வருகின்றார். அவர் சென்று விட்டார் போல் மீண்டும் அணைப்பார். இது மொன்றியல் தமிழ் வானொலி. 12:24 கனடாவில் காட்டும் வேளையிலே உங்களுக்கும் ஈழமணி திருநாட்டுக்கும் இந்தியாவிலே தென்னகத்துக்கும் 9:54 என்று 10 மணியை தொடுவதற்கு ஆயத்தமாகின்றது. இப்பொழுது வருகின்றார் அன்பு உறவு வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனம் உங்கள் நாகப்பன் அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேரம் வணக்கம். 2 வணக்கங்களையும் தந்து இருவரும் இணைந்து கொண்டோம். ஐக்கியமாகும் இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, மகிழ்வாக,
0: பலமாக இருக்கும் இந்த வேளையிலே உங்கள் ஊரிலே கோவை மாநகரிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இயல்பான காலநிலை ஐயா. வெயில் இருந்தது, ஆனா அந்த அளவு இல்ல.
0: அந்த இயல்பான காலநிலை, ஆனால் வெயில் தோன்றியது. அது அதிகம் உங்களை வெப்பமாக தோன்றவில்லை. சிறப்பான செய்தியுமே அதுதான். இதமான பதமான ஒரு சுகமான காலநிலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இந்த வேளையிலே ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வந்து மீண்டும் பேசுவோம். அப்படியே வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. சிறப்பான பாடல் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் நாகப்பன் அவர்களே, அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை நான் தெரிவு செய்ய வேண்டும்?
1: எங்க வேட்பாளர் தான் ஏன் வெற்றி பெறுவார் எப்பவுமே?
0: ஆமா ஆமா ஆமா, வெற்றி. இப்பொழுது நாங்கள் காற்றலையில் இருக்கின்றோம், உங்களுக்காக என்ன பாடலை உங்களுக்கு தர வேண்டும்?
1: எங்களுக்கு இன்றைய தின பாடலையா, நதியா நதியா நைல் நதியா பூமலை பொழியுது.
0: அந்த திரைப்படத்தில் என்ன அந்த பாடல் உங்களுக்கு போட்டியில வந்தது? இன்று எல்லாம் நதியாகத்தான் பாய்கின்றது, நதியா நதியா, இந்த வேலை நதிதானே தேவை. நதியா நதியா என்ற பாடல் பூமலை பொழிகிறது,
1: திரைப்படம் கேள்வி.
0: ஆமா ஆமாம், பூமலை பொழிகிறது திரைப்படத்து பாடல், சிறப்பான அந்த பாடல். ஏனைய பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான சிறந்த பாடலுக்கு தெரிவு செய்த அந்த என்னுடைய நன்றி. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது
1: உங்களுக்கு தேர்வு? அருமையா, நல்ல நல்ல நல்ல பாட்டு தான் தேர்ந்தெடுத்து.
0: ஆமாம், ஏனென்றால் பல பாடல்கள் வந்தன தெரிவு செய்யும் பொழுது. இந்த பாடல்களுக்கு தான் அந்த ஒவ்வொரு தெரிவுக்கும் பல காரணங்கள், என்னென்ன காரணத்தால் தெரிவு செய்கிறோம் என்று பார்க்கும் பொழுது இவை முன்னுக்கு நிற்கின்றன. இந்த ஐந்து பாடலையும் கொண்டு வந்து அந்தேன் உங்களுக்கு.
1: இருந்தாலும் ஒருவர் தானே முதல்வராக முடியும்?
0: ஓம், ஒருவர் தான் வர வேண்டும். அவர்கள் நல்லவர்கள் தானே வர வேண்டும். வல்லவர்களும் இருக்கின்றார்கள் தான், நல்லவர்களும் இருக்கின்றார்கள். வல்லவர்களா நல்லவர்களா வருவார்கள் என்ற நல்லவர்கள். சரி, பார்ப்போம், இறுதியிலே பார்ப்போம் யார் வல்லவர் யார் நல்லவர் என்று பார்ப்போம். அன்பு உறவே, உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். அடுத்து வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் வரிசையிலே எங்களுடைய யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் எங்கள் அன்பு சரவணன் அவர்கள். வணக்கம் வணக்கம் சரவணன் அவர்களே.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்குங்க, எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நெய்வேலியிலே அரசடி குப்பத்திலே யாம் இருக்க பயமேன் சரவணா, உங்கள் பகுதியில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை 38 டிகிரி மதிய மதிய வேலையிலே.
0: இன்னைக்கு அப்படின் நெருப்பெறி தீ பிடித்து விடுங்க.
2: 38
0: அதிக வெப்பம் இங்கே 38 எங்களுக்கு. இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாநிலத்தில் காட்டுத்தீ பரவி கிட்டத்தட்ட 1000 குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான அந்த காட்டுத்தீ நகரத்துக்குள்ளே பரவி பல கட்டிடங்கள் பல வாகனங்கள் எரிந்து விட்டன. காரணம் வெப்பம் 49. ஐரோப்பா மாநில ஐரோப்பா கண்டம் முழுவதும் 49-50 என்று பாரிய வெப்பத்தில் இருக்கின்றார்களாம்.
2: 38 தாங்க முடியல, 49
0: எப்படி தாங்க இருக்க வேண்டும் பாருங்கள். அவ்வளவு வேகமாக மோசமான காலநிலை அங்கே. இங்கேயும் சில மாநிலங்கள் அப்படி. நாங்கள் இருக்கும் மாநிலம் இந்த அயல் மாநிலமும் இப்ப கடந்த 2 மழையினால் மிகவும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாரிய பாதிப்பு. காப்புறுதிகள் அதற்கு ஈடு கொடுக்குமோ தெரியவில்லை. அவ்வளவு மோசம். வாகனங்கள் எல்லாம் வாகனங்கள் அப்படியே மூழ்கி விட்டன. அதிவேக பெருந்தரவில் ஒரு பள்ளமான பாலம் உள்ள இடத்திலே சென்ற இடத்தில் வாகனம் தங்கி வெளியே செல்ல முடியாமல் அதற்குள்ளே தத்தளித்து விட்டார்கள். மோசம், மிக மோசமாக 2-3 ஆகிவிட்டது. இன்னும் சரியான நிலைக்கு வரவில்லை. அதனால் மின் வெட்டுக்கள் எல்லாம் பாரிய வகையில் ஏற்பட்டு எங்களுக்கும் கணினிகள் எல்லாம் தவறுதலாக பாடல்கள் எல்லாம் அதாவது அவுட் கோயிங் ஒன்றும் மேல் செய்ய முடியவில்லை. இப்பொழுது காலநிலை சமமான நிலைக்கு வந்திருக்கின்றது. அதனால் வந்த பாதிப்புகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. மெலு மோசம். எங்களுக்கு அப்படி வரக்கூடாது என்று எண்ணுகிறேன். உங்களுக்கும் 38 மேலே போகக்கூடாது என்று நம்புகிறேன். சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடியை செல்வோமா சரவணன்?
2: செல்லலாம்.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம். காற்றலைக்கு வரும்பெற இதுவரையும் பாடல்கள் ஓடாமல் இருந்திருக்குன்னு நான் ஆலையை அமைத்தினேன். அது சரியாக அமைத்தப்படவில்லை தெரியல, மற்றவர்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணுகிறேன். இப்பொழுது கேட்டிருக்கோம். சரி, இப்போ வந்துவிட்டோம். நல்ல பாடலை தெரிவு செய்து வந்து முதல் பாடலாக நீங்கள் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். இந்த ஐந்து பாடல்களை முதல் பாடலாக உங்கள் பாடல் வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள் சரவணா எங்களோடு?
1: பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் போய்வா நதி அலை.
0: அடே, அங்கே நதி வந்து விட்டதுவா? பல்லாண்டு பல்லாண்டு காலமா பல்லாண்டு வாழ்க.
1: நான் தேர்வு செஞ்ச பாடலை வந்து அவங்க அனுசிய சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: அப்படியா?
1: ரெண்டாவது
0: சரி, அவசர நம்முடையே உங்களோட போய் வா என்று கூறுகிறீர்கள். போய் அங்கே முதல் வரியை பாடுங்களேன்.
1: போய் வா நதி அலையே இவள் பூச்சோடும் நாள் பார்த்து வா வரிகள்.
0: அடே அப்பா, போய் வா நதி அலையே இவள் பூச்சூடும் நாள். பூச்சூடுவது ஆனந்தத்திலே தானே அந்த நாளை பார்த்து வர
1: சொல்லி வந்து அதிகமான திரைப்படங்கள் அதிகமான கோய் பாடல் பாட கோய் குறைவான பாடல் பாடியிருந்தாலும் எல்லா பாடலும் ஹிட்டான
0: சிறப்பான பாடிய
1: பாடல்.
0: டி கே கலா சிறந்த பாடகி தானே ஐயா?
1: ஆமாம்.
0: சிறப்பு சிரமணா என்று இணைந்து சிறப்பித்தமைக்கும் வாக்களித்தமைக்கும் நன்றி. நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திப்போம், வாருங்கள் மீண்டும். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த உறவாக ஓம் நம சிவாய என்று கூற வரப்போகின்றாரா? இல்லை, அவர் தான் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். தேவா அவர்களே, நாச்சியார் கோவில் இருந்து.
2: ஓம் நமசிவாய, நாச்சியார் கோவில் இருந்து ஆர் தேவா பேசுகிறேன்.
0: ஓம் நமசிவாய, நாச்சியார் கோவில் இருந்து தேவா அவர்கள் மந்திரத்தை கூறி வந்து இணைந்த உங்களை இணைத்துக் கொள்கிறேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் அப்படி
2: இருக்கின்றீர்கள். வளமுடன் ஜெயமுடன் இருக்கிறேன்.
0: வளமுடன் ஜெயமுடனும் இருக்கின்றீர்கள். சிறப்பு, சிறப்பு. சரி, நாச்சியார் கோவிலே காலநிலை எப்படி? அடி மழை பொழிகிறதா இல்லை நல்ல வெயில் கொளுத்துகிறதா?
2: ஒரு மணி நேரமா பிச்சு எடுத்து விட்டு மழை
0: மழை பிச்சு எடுத்து விடுது. வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே பிச்சு எடுக்க வைத்து விட்டது ஐயா மழை. இந்த கடுமையான மழை ஒரு சில பகுதியில் உண்மையிலே அவர்களை தங்க முடியவில்லை. என்னுடைய மகளுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் வெளியே சென்று வேறு இடத்தில் தான் தங்கினார்கள். ஒன்றும் வேலை செய்யல. அதெல்லாம் வெள்ளம், வீடு முழுவதும் வெள்ளமா, அதாவது நில அறை முழுவதும் வெள்ளம். அவர்கள் மேலறைகள் சில புனரமைப்பு செய்வதற்காக பொருட்களை கொண்டு சென்று கீழே வைத்து விட்டால் எல்லாம் நீந்தி கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை உங்களுக்கு அப்படி இல்லை வரக்கூடாது. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம், வாருங்களேன்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் தேவா. சரி, ஐந்து பாடல்களையும் கேட்கும் வேளையில உங்கள் உள்ளம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு
0: நல்ல தெளிவான பாடல்,
1: வித்தியாசமா நல்லா
0: இருந்துச்சு. இந்த வேளையில் நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவதாக பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். உங்களுக்காக நாங்கள் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் தேவா?
1: வாராயோ தோழி, பாசமலர் படத்துல இருந்து.
0: ஓ, வாராய் என் தோழி வாராயோ, இனிமையான பாடல். வாராய் என் தோழி, அந்த பாடல் கேட்க நாள் இருக்கின்றது. எப்பொழுது திருமண வைபவம் பெறப்போகின்றது மகளுக்கு?
1: ஆவணி மாசம்.
0: ஆவணி மாதத்திலே வாராய் என் தோழி வாராயோ பாடல் கேட்போம் இல்லையா? சிறப்பாக பாடல், சிறப்பாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். மோன்றியல் தமிழ் வாணொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 152. 152வது பாட்டு சவாரி தாங்கி வந்த பாடல்கள் நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் பல. அவற்றுக்குள்ளே 5 பாடல்களை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் 5 பாடல்களையும் பாய்ந்தோடி விட்டு செவிக்கின்பம் தந்தது மோன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 152. தொடர்ந்து செல்லும் வேளையில் வந்துவிட்டார் என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். ஆரம்பத்திலே வரவேற்பு கூறி இன்று வணக்கம் வணக்கம் வணக்கம். நதி வந்து பாய்ந்தோடி இருக்கின்றது காதோரத்தில், எப்படி இருக்கின்றது அங்கே உங்களுடைய காலநிலை?
2: அது நாச்சியார் கோயில பிச்சை எடுக்குது, இஞ்சு குடியில பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிட்டுப்பா.
0: ஐயோ ஐயோ, என்ன நடந்தது, என்ன நடந்தது?
2: செமையா காத்தடிக்குது, இடி அடிக்குது, மின்னல் மின்னுது,
0: மழை பெறவில்லை,
2: கொஞ்சம் கூட மழை இல்லைப்பா.
0: ஆனா இங்கே இங்கன் பகுதியில இங்காலே பிச்சை எடுக்க வைத்து விட்டது. இன்னொரு வீட்டிலே போய் தங்கவும், ஹோட்டலில் தங்குவதும், சாப்பாட்டுக்கே முடியாமல், கரண்ட் இல்லாமல் அந்தரப்படும் அவ்வளவு தூரம் கொடிய மழை. அது மழை என்றால் துணியாக வர வேண்டும் மகள். இது வந்து அந்த ஆலங்கட்டி மழை தெரியும் அல்லவா, அந்த உருண்டை உருண்டையாக அங்கே சின்ன சின்ன அப்படி அப்படி விழுந்தவுடன் கரைந்து விடும். ஆனா இங்கே கட்டி கட்டியாக கொட்டியதம்மா,
2: அப்படி கொட்டி.
0: ஆமா, அது கொட்டி அது கரைவதற்கு நேரம் எடுக்கின்றது. அப்படி எடுத்து அவ்வளவு வந்த மலையோடு சேர்ந்து இதுவும் கரைந்து பெருவெள்ளமாகி காற்று அடித்து இங்கே வந்த நிலவறை அறையாத நிலமட்டத்தின் கீழே அறைகள் செய்வார். பெரிய அங்காடியாக இருந்தாலும் அது கீழே அதே அளவு அகலத்துக்கு 2-3 அடுக்கில் இருக்கும். அவையெல்லாம் தண்ணீர் நிறைந்து விட்டன. வாகனங்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு, வாகனம் ஓட முடியாத அளவுக்கு அப்படியே அந்த வெள்ளம் கொண்டு போய் ஒதுக்கி விட்டது ஒரு பக்கத்தில். அப்படியெல்லாம் பெரு நஷ்டங்கள் எல்லாம். அதை காப்புறுதி ஸ்தாபனங்கள் எப்படித்தான் ஈடு செய்ய போகின்றதோ புரியவில்லை. எல்லாம் பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் வெளியே தூக்கி கொண்டு போட்டு மெத்தைகள் கட்டில்கள் எல்லா பொருட்களும் கொண்டு எறிந்து தூக்க முடியாமல் தூக்கி கஷ்டப்படுகிறார்கள். எங்களுக்கு அந்த நிலை ஏற்படவில்லை, ஆனால் எங்களுக்கு மின் வெட்டு ஏற்பட்டு மின் அது இங்கே அந்த தானியங்கி கருவிகள் மின்னுக்கு ஏதும் தடை ஏற்பட ஆபத்து வருதுன்ற உடனே அந்த ஆளி விழுந்து மின்னை நிறுத்திவிடும், கரண்ட் வராது. அப்படியான ஒரு அமைப்பு இங்கு. இருப்பினும் சிறப்பாக
2: காற்று
0: அடிக்கும் போதம்மா உங்களுக்கு தந்தி என்ன மின் கம்பங்கள் சரிந்து விடும், அறந்து போயிரும் காயர்கள் எல்லாம், அந்த விலைகள் எல்லாம் அதனாலே ஏற்படும். அதனாலும் அந்த இப்பொழுது புதிய கண்டுபிடிப்புகளே அந்த இப்படியான ஆபத்து நிலை வரும் பொழுதும் பிரதானமான ஆளி நூர்ந்து விடும், விழுந்து விடும். தானாகவே ஓட்டோமேட்டிக், ஓட்டோமேட்டிக்காக தானியங்கியாக அது தணிந்து விடும். அது விழுந்தது பாதுகாப்பு, இல்லை என்றால் பாதியிலே மின் பயிர இலைகள் அறுந்து அது வீசி மின் கதிர்கள் வீசி வாக்களையில் அங்கொண்டு விடும். அப்படி சரி, அங்கே என்னம்மா பெரிய பெரிய விளையாட்டுலாம்? ஒரு நண்பர் வந்திருந்தாரு போட்டிருந்தீர்கள் படத்தில், அப்புறம் அவரை அழித்து விட்டீர்கள். இந்த பெருசம்மா 5-6 அடி நீளம் கூட இருக்கும், என்ன அவ்வளவு பெருசு?
2: ஆமாப்பா, ரொம்ப பெரிய பாம்பு.
0: என்ன இனமம்மா, என்ன இனமம்மா அது? நாகமா?
2: அது கட்டு விரியன்னு சொல்லுவாங்கப்பா.
0: அடே அப்பா, புல்லாத சாமன் அம்மா கட்டு விரியன்,
2: அது ரொம்ப விஷம்னு சொல்லுவாங்க.
0: சரியான விஷம் கட்டு விரியன், நாகமும் விஷம் தான். ஆனா இது
2: பொறுமையா ஏறும், ஆனா ரொம்ப பொறுமையா விஷம் இறங்கும்னு சொல்லுவாங்க.
0: ஆனா நாகம் வந்து சிந்தித்துத்தான் மற்றவர்களுக்கு தாக்கும், இந்த கட்டு விரியன் உடனே தாக்கிவிடும்,
2: கடித்துடும்.
0: நீங்களால் அது வேற யாருமா?
2: எனக்கு இப்ப கம்பு இல்ல பெருசா எப்போதுமே வீட்டுல அகலத்துல இருக்கிற பாம்பு சொல்றேன், அவ்வளவு அகலம் இருக்கும் நம்ம கை முழங்க அளவுக்கு தடியா உள்ள பாம்பு கூட ஒரே அடி அடிக்கும் போது அது சுருண்டும், அதுக்கப்புறம் தான் ரெண்டு மணி அடி
0: அடிப்பேன். முதல்
2: முடியாததால கம்பு குட்டி வண்டு கம்புப்பா. அதுவும் இல்லாம செத்த அந்த இளையர் காதலத்தை உளுந்த செத்தையெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்த வாசனையே இருந்துச்சு. அதுல இருந்தால அண்ணி அப்பவே சொன்னாங்க, இது அடி வந்து விழாது அண்ணி சித்தி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது நான் கொஞ்சம் சிமெண்ட் கட்டில ஏறும்போது அடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தா திரும்ப ஒரு தடவை விட்டுட்டா போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு அண்ணி போட்டு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன அந்த பாம்பை பார்த்து அந்த சின்ன பிள்ளைங்கள குழந்தைங்கள பார்த்து பார்த்து பாதுகாப்பாந்துட்டு அதை பார்த்த உடனே அடிச்சுட்டாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும், ஏன்னா இங்க வருது வருதுன்னு தேடிட்டே இருப்பேன்.
0: அது இந்த பாம்பு அடிக்கும் பொழுது
2: அடிச்ச வேகத்துக்கு பெருசா மேல எழும்ப எட்டு எதிர ஆரம்பிச்சிச்சுப்பா.
0: ஓ, அது பாம்பை அடிக்கும் போது மகள்
2: அண்ணி பயந்துட்டாங்க.
0: நீங்க பாம்பு அடிக்கும் பொழுது அப்பொழுது
2: அண்ணி பயந்துட்டாங்க.
0: அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்ன மாதிரி என்றால், பாம்புக்கு தலையிலேயோ வால் பக்கமோ அடிக்காமல் அதுக்கு நடுவிலே அடிக்கணும் முதல் அடி. அந்த நாரி வந்து நெளிக்க முடியாமல் நின்றுவிடும், பின்பு மித்த மித மீதி அடிகளை கொடுக்கலாம். அடுத்தது மெல்லிய தடி கொண்டு அடிக்க வேண்டும், மெல்லிய தடியினால் அடிக்க வேண்டும்.
2: பாம்பு அடிக்கும் போது ஆமாம்பா, நல்ல பாம்பு அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா தலையிலேருந்து ஒரு முக்கால் அடி போல இடவிட்டு அடிக்கும் போது தலையை என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இழுத்துரும் தலையை, அது தலையில விழுந்துரும் அடி.
0: நல்ல படம். அதை என்ன செய்தீர்கள், சுட்டு எரித்து விட்டீர்களா இல்ல புதைத்து விட்டீர்களா?
2: அது தூக்கி ஒரு புதைத்து வச்சு புதைச்சிட்டு
0: புதைக்க கூடாது. ஏன்னா புதைத்தால் அது அது அழிந்து போகும்போது அதனுடைய எலும்பு அந்த முள்ளுக்கள் இருந்து அந்த முள்ளு எங்களுக்கு தைத்தால் சரியான விசாம். அதனால் தான் அதை எரித்து விடுவார்கள். எரித்து விட்டா சாம்பலாக இரவு நேரமா பகல் நேரம், இரவு நேரம் வேண்டாம். டார்ச் அடிச்சது இரவு நேரம் படத்திலே
2: பாக்கிறேன்,
0: படத்திலே தெரிந்த மகள் பார்த்து அதை மகள் பார்த்து இரவு நேரம் போல் லைட் அடிச்சு பாக்குறாங்கன்னு சொன்னா இவ பயத்துல கட்டில காலை தூக்கி விட்டா உடனே காலையில தூக்கி வச்சிருந்தான். பிட்டிய பாம்பம்மா அந்த
2: அண்ணன்
0: கரையில அப்பா. அதற்கு நீங்கள் இந்த கிரோசின் ஆயில், கிருஷ்ணா ஆயில் என்று நீங்கள் கூறும் இந்த மண்ணெண்ணெய் என்று இருக்கின்றது இல்லவா, அது உங்கள் வீட்டை சுத்தி கொட்டிவிட வேண்டும், அந்த மனத்துக்கு வராது. இரண்டாவது வெங்காயம்,
2: வீட்டுக்குள்ளேயே நிறைய வந்துருப்பா.
0: அடுத்த வெங்காயம் நாட்ட வேண்டும் வீட்டை சுத்தி, வெங்காயத்துக்கும் வராது. அப்படியே ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம், பலகவனமா இருக்கணும். மகளே, இப்ப சிறு குழந்தைகள் என்ன செய்யும், பிடித்து விளையாட போகும் என்ன?
2: அது அதனால அதுக்காக அடிச்சு அடிச்சு அப்பா எனக்கு அது பாம்பு அடிக்கிற பழக்கமே வந்தது. பார்த்துட்டு அதை அடிக்காம விட்டுட்டா மனசு ஒரு மாதிரியா இருக்கும், இங்க வருதா இங்க வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
0: என்னுடைய அண்ணி யாரும் அப்படித்தான்,
2: அண்ணி சொல்லும் போது சொன்னாங்க விட்டுருங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: நெளியும் எங்களை எல்லாம் மிரட்டுவா வச்சு. அப்படி பாம்பு என்றால் படையும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்று ஒரு பழமொழி உண்டு தானே.
2: பாம்புக்கும் நாய்க்கும் எல்லாரும்
0: பயப்படுவாங்க. நல்லது, நல்ல விஷயம். உடனே அழித்தும் அது வேறு. என்னுடைய நேற்று தந்தைய வீட்டுக்கு மக்கள் வந்தபோது நான் சொன்னேன், இப்படி ஒரு மகள் அனுப்பியிருக்கா இல்ல இந்தியாவில் ஒரு பாம்பு இருந்தாண்டு இவர்களுக்கு ஆச்சரியம். அதை காட்டுவோம் என்று நான் போய் பார்த்தா அது அழிக்கப்பட்டு விட்டு, நீங்களும் அழித்து
2: விட்டு தனியாக குரூப்ல போட்டுட்டுமேன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு அப்புறமா டெய்லி பண்ணிட்டேன்.
0: சரி அம்மா, நல்லது. ஆனால் நீங்கள் இறைவனுக்கு நன்றி, நீங்கள் நல்ல தூக்கத்தில் இருந்து தட்டி தவறி அது வந்து உங்கள எதுவும் உங்களுடைய உருவம் எதுவும் பட்டுவிட்டால் அதுக்கு ஆளெண்ணம் தெரியாது, மிருகமெண்ணம் தெரியாது, உணவெண்ணம் தெரியாது, கொத்திவிடும். புரிகிறதா? நல்லபடி நீங்கள் விழிப்பாக இருந்து கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். நல்லது,
2: நன்றிப்பா.
0: சரி. அடுத்து நீங்கள் சிறப்பாக என்று என்ன பதம் என்று முதலே உடனே கண்டுபிடித்து கூறிவிட்டீர்கள். கடிகாரை முதலில் நாங்கள்
2: வாக்களித்து சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்,
0: வாக்களித்து விட்டு வருவோம் பாருங்கள். வாக்குச்சாவடிக்கு

0: விட்டுவோம் காற்றலைக்கு ஷியாமலா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற அப்பாவின் வாழ்த்துக்கள். அதை விட உங்களுக்கு ரெண்டு பாடல்கள் இருக்கிறது. முதலில் நீங்கள் நதி என்ற பதத்தை முதலில் எழுதி வெற்றி பெற்றபடியால் என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம் வெற்றி பாடலாக?
1: மல்லிகை மோகினி படம் பா.
0: மல்லிகை மோகினி நல்ல திரைப்படம். அதில் என்ன பாடல்
1: பேரு?
0: ஆமா,
1: சிங்கார சங்கீதமே செந்தூர பூவண்ணமே, அந்த பாட்டுப்பா.
0: சிங்கார
1: சிருங்கார
0: சங்கீதமே பாடல். எங்கே இந்த பாடலாம் தெரிவு செய்ய கேட்காத பாடல்களும் பழைய பாடலாம் தேடி எடுத்துக்கொண்டு வருவீர்கள். நல்ல வரிகள் உள்ள பாடலை. வாழ்த்துக்கள்.
1: இலங்கை வானொலியில் கேட்டதாப்பா.
0: இலங்கை வானொலியும் இப்பொழுது நல்ல வானொலி தான், சிறப்பான பாடலை தருகின்றது. என்றாலும் ஓல்ட் இஸ் கோல்டு. சரி, இப்பொழுது இன்று என்ன பாடல், இன்று என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: இன்னைக்கு வந்து பட்டினத்தார படம் பா. ஒன்றென்று தெய்வம்
0: உண்டென்று, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, நல்ல பாடல்.
1: தெய்வம் உண்டென்று,
0: ஒன்றென்று
1: ஒன்றென்று தெய்வம் உண்டென்று, அந்த பாடல்.
0: தெய்வம் உண்டென்று என்ற பாடல் நல்ல பாடல். அம்மா பக்தியோடு சேர்ந்த ஒரு பாடலும் உண்மையான வாழ்வியல் தத்துவத்தை தரும் பாடல், சிறப்பு. அடுத்து நீங்கள் வந்து அடுத்தவர்கள் எழுதியிருந்தால் நீங்கள் முதலில் தந்து
1: விட்டீங்க.
0: அப்படியா?
1: மழை வேற வந்துட்டே இருந்துச்சு, ஆனா வரல.
0: அதுக்கு இல்ல, வேற இல்லை. உடைய கவனமாக இருங்கள்.
1: வலைத்தளம் கொளறு பண்ணிருக்கு.
0: ஓ, அங்கே மயில்கள் நிறைய இருப்பதனாலே பாம்புகளுக்கு, பாம்புகளை கண்டால் மயில் கொத்தி கொண்டு போய்விடும். அப்படி இருந்தும் பாம்பு வந்து கொண்டிருக்கு.
1: இது மயில் கொத்தி கொத்துற சைஸ்ல இல்லப்ப பாம்பு.
0: இருப்பினும் அது மற்ற கீரி, கீரி என்ற ஒரு பிராணி இருக்கின்றது.
1: அப்பாவே சுலுக்கி ஒண்ணு குத்துறதுக்கு குத்தி செஞ்சு வச்சிருப்பாரு அப்பா.
0: அதால குத்தி இழுக்கிறது
1: காலடி வச்சுட்டு இடத்துலாமே பாம்பு இருக்கும். அப்ப அப்பா தென்னை மரத்துக்கு தென்னை மரம் கம்பு வச்சிருப்பாங்க. அதாவது கம்பு தேடி போறதுக்குள்ளே பாம்பு போயிடுமே எடுத்து. அதே பழக்கம் எனக்கும் எங்களுக்கு உண்டு. இப்ப எனக்கு ரொம்ப அதிகம்
0: இல்ல. அது பாதுகாப்பு தானேம்மா, நீங்கள அதை விட்டு அதை எத்தனை பேருக்கு என்னென்ன செய்துட்டு போயிருக்கோம்.
1: இப்போது நிறைய வீடுகள் வந்துட்டு அண்ணன் வீடுகளே அஞ்சு அண்ணங்கும் போது தனித்தனியா வீடெல்லாம் கட்டிருக்காங்க. அதனால வீடுகள் நிறைய இருந்தாலும் காடு கொஞ்சம் அழிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப காடா இருக்கும்.
0: கவனமா
1: இது பக்கம் வரத்துக்கு பாம்புக்கு பயந்துட்டு வரமாட்டாங்க 6 மணிக்கு மேல.
0: ஓ, மிகவும் கவனம் வெளிச்சத்தோடு.
1: ஆமா, எங்க ரோட்லயே போக மாட்டாங்கப்பா.
0: பாதுகாப்பாக கவனமாக இருங்கள். இறைவன் துணை. நன்றி மகளே, நல்ல பாடலை தந்திருக்கிறீர்கள். வெற்றி பாடல் நல்ல பாடல் கேட்டு மகள்வோம். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 12:53 நண்பகல் கனடாவில், தென்னகத்திலும் 7 மணி திருநாட்டிலும் 10:23 இரவு நேரம். பகலும் இரவும் இதமாக இருக்கும் இந்த வேளையில் பயங்கரமும் இடையிடையே வந்து செய்தியாக கிடைத்து எங்களை ஏங்க வைக்கின்றது. நோய்களும் வந்து வந்து கவனம் என்று கூறுகின்றது. என்ன செய்வோம், வாழ்க்கை என்றால் இப்படித்தான். அதிலே நதியோரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வந்துவிட்டார் எங்களுடைய ஜோர்ஜ் மன்னர் அவர்கள், எங்கிருந்தாலும் வந்து விடுவாரே அவர் வாக்களிப்பு. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீங்களா ஜோர்ஜ்?
1: நலமாக இருக்கிறேன் ஐயா, உங்கள் ஆசீர்வாதத்தில். நீங்கள் எப்படி ஐயா இருக்கிறீங்க?
0: நலமாக மகிழ்வாக, உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை நலமாக இருப்பேன், மகிழ்வாக இருப்பேன். அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ்?
1: பயங்கர அனல் ஐயா, பயங்கர
0: அனலா? அனல் வீசுகின்றதா? ஆனால் நீங்கள் உங்களுடைய மாளிகையில குழு குழு என்று தானே இருக்கும்? குளிரூட்டி, ஆனால் குளிரூட்டிக்குள்ளே தொடர்ந்து இருந்தால் உடல் எல்லாம் வசதியாக போயிடும், அழுத்து விடும், தாங்க முடியாது. அடித்து ஓய்ந்தது போல் இருக்கும் பணிவிருந்து வீட்டுக்கு வரும்போது, கையை காலை வீசி விட்டு தூங்கப்படும் போல் இருக்கும், தூக்கமும் வராது. சரி, இப்பொழுது நலமாக இருக்கும், மகிழ்வாக இருக்கின்றீர்கள், அந்த காலையிலே சிறப்பாக இருக்கும் இந்த வேளையில் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலகி ஜோர்ஜ். இன்று உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் கேட்டு மகிழ்வதற்கு?
1: வானத்தை போல படத்துல இருந்து மைனாவே மைனாவே.
0: ஓ, நாங்கள் மைனாவே மைனாவே பார்க்க இருக்கின்றீர்கள். அது முதல்வரையை பாடுவீர்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் பாடுவீர்கள். பணி எப்படி செல்கின்றது? தனியத்தானே என்ன அல்லது ஒரு உதவியா? கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நல்ல நல்ல பாடல் நேயர் நேரத்திலே தந்து உங்களுக்காக கேட்டு மகிழ்கின்றோம். நாங்கள் தொடர்வோம் இணைவோம். நன்றி மகனே, வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.

பாடல் தொடர்ந்து எங்களுக்கு பல்லவி சரணங்களை தந்து ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கும் வேளையிலே, எதற்காக ஞாபகம் ஊட்டப்படும், எங்களுக்குத்தான் பாடல்கள் பாடமாக இருக்கின்றது, எந்த பாடல் என்று தெரிவு செய்து விட்டோமே என்று ஓடி வந்து உடனுக்குடனே தந்து செல்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் எத்தனையோ நதிகள் இருந்தாலும் இந்த அந்த ஐந்து நதிகளும் தான் இன்று எங்கள் மீது பாய வேண்டும் சுவையோரம் என்று இருந்திருக்கின்றது போலும். நல்ல பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம் என்ற மகிழ்வோடு வந்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு விருப்பமான பாடலுக்கு பதிவு செய்து செல்கின்றீர்கள். இறுதியிலே தான் தெரிய இருக்கின்றது, இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் ஒளி காட்டுவார்கள் என்று எண்ணுகின்றேன். வரவேண்டியவர்கள் அதிகமானோர் வந்துவிட்டீர்கள், இன்னும் வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள், வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். பாட்டு சவாரி 152.

பாட்டு சவாரி 152 நதி என்ற பதம் தாங்கி 5 பாடல்கள் வந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணர்களே, நதியே நதியே காதல் நதியே, நதிகளில் நதியினில் வெள்ளம், நதியே அடி நைல் நதியே என்ற வரி தாங்கி 5 பாடல்களும் வித்தியாசமாக பாடி செல்லும் வேளையிலே அந்த 5 பாடலையும் கேட்டு மகிழ்ந்து அந்த 5 பாடலுக்கும் உங்களுக்கு பிடித்த பாடலுக்கு வாக்களித்து செல்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று நீங்கள் விரும்பும் பாடலையும் கேட்டு கொண்டிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் எங்களுடைய வாக்குச்சாவடி மூடப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் இன்னும் அப்படி செய்யவில்லை. அப்படியான ஒரு சான்று ஒரு எது தெரிகின்றது என்பது பாம்பை பற்றி நீண்ட நேரம் பேசணும் அல்லவா. அந்த பாம்பு கனடாவிலே நாங்கள் வாழும் பகுதியிலே பாம்பு இல்லை, விஷமுள்ள பாம்பு அல்ல, விஷமற்ற பாம்பு என்ற கோலத்திலே காணுவது கடினம், மிக மிக கடினம். அப்படி இருந்தாலும் அவற்றில் விஷம் இருக்க மாட்டாது. காரணம், இது உறைபனி கொண்ட நாடு. அந்த உறைபனி உள்ள நாடுகளிலே பாம்புகளிலே விஷம் இருக்கின்ற பாம்பு வர முடியாது. ஏன்னா அந்த விஷம் இருந்தால் அந்த விஷம் உறைந்து விடும், அங்கே உறைந்து அந்த நஞ்சு அந்த பாம்புக்கே நஞ்சாகி வந்து அது இறந்து விடும். ஆனால் அருங்காட்சி நிலையங்கள் அங்கே நாங்கள் பார்க்க முடியும். அங்கே விதம் விதமான பாம்புகள் வைத்து வளர்க்கின்றார்கள், காட்டுகின்றார்கள். ஆனால் அயல் நாடான அமெரிக்க நாட்டிலே உஷ்ணவலய பிரதேசங்கள், அங்கே உஷ்ணமான பிரதேசங்களும் விவசாய பகுதி நிறைந்த இடங்களும் காடுகளும் இருக்கின்றது. அங்கே விஷமுள்ள பாம்புகள் இருக்கின்றன. அங்கே நாங்கள் பயணம் செய்யும் பொழுது சில இளைப்பாறை நிலையங்கள் வரும் இடங்களில் அதில் பதாதைகள் பதித்திருப்பார்கள், இங்கு விஷமுள்ள பாம்புகள் உலாவது உண்டு, மிகவும் கவனம் என்றும், பாதரட்சைகள் முழங்காத அது முழங்காலுக்கு கீழே உள்ள நீளமான பூட்ஸ் என்று கூறப்படுகிறது, நீளமான பாத அணிதான் அணிய வேண்டும், அது இல்லாமல் இறங்கவும் விட மாட்டார்கள். அப்படியான பாதுகாப்பான இடம் இருக்கின்றது தான். இருப்பினும் எங்கள் நாட்டை போல எந்த இடத்திலும் உலாவோர் இல்லை, வீடு காடு மீடு என்றெல்லாம் இருப்பார், அதன் கொடிய விஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள். அங்கே மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த இயற்கை அனர்த்தம் உலகம் முழுவதும் இருக்குத்தானே. கலியுகம் பிறந்து விட்டது, காலநிலை மாற்றங்கள், எங்கு பெய்ய வேண்டும் மழையோ அங்கு பெய்யாது, எங்கு பெய்யக்கூடாதோ அங்கு பெய்யும் மழை, எங்கு பனி வீழக்கூடாதோ அங்கு விழுகின்றது. இப்பொழுது எல்லாம் மாற்றத்தில் இருக்கின்றது. நேரம் சரியாக 1 மணியை தொட்டுவிட்டோம். இங்கே வாக்குச்சாவடியிலிருந்து முதலாவது ஒளியும் வந்துவிட்டது எங்களுக்கு. அவர்கள் ஒளியை தந்த வேளை நாங்கள் தொடர்வோம். இன்னும் சில நிமிடங்கள் வர இருப்பவர்கள் ஓடி வாருங்கள் பாடலோடு என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் பாடல்களை.

இனிமையான பாடல்கள் இடையிடையே பல்லவியையும் சரணத்தையும் தருகின்றன. இன்றைய பாட்டு சவாரி 152 போட்டிக்கு நிற்கும் பாடல்கள். அந்த பாடல்கள் சங்கீத சாகித்ய மண்டலமல்ல, சங்கீத சாம்ராஜ்யத்திலேயே இணைந்து இசையமைத்து பாடி மகள வைத்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த பாடல்கள் இன்று வந்திருக்கின்றன. மிகவும் சிறந்த பாடல் என்று வந்தவர்கள் கூறியிருந்தீர்கள். 5 பாடல்களும் சிறப்பான தெரிவு, சிறப்பான பாடல்கள் என்று. நதி என்ற பதம் தாங்கி பல பாடல்கள் இருக்கின்றன. அதிலே நதி என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பிக்கும் பாடலாக ஒரு 5 பாடல்கள் இன்று போட்டிக்கு வந்திருக்கின்றன. இந்த போட்டியிலே இன்று எந்த பாடல் முதலாவது இடத்தை பெறுவதற்கு அநேகருடைய உள்ளத்தை பிடித்திருக்கின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மொத்தம் 8 உறவினர்கள் இதுவரை நேரமும் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். இன்னும் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இன்னும் சில நிமிடங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. வாக்குச்சாவடியும் சேர்ந்து இரண்டாவது ஒளி கிடைத்திருக்கின்றது அன்பு உறவுகளே.

இப்பொழுது மூன்றாவது ஒளி கிடைத்து வாக்குச்சாவடியை அவர்கள் மூடுகின்றார்கள் என்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிறப்பாக, அழகாக, நேர்த்தியாக வந்து இன்றைய தேர்தலை நிறைவேற்றி தந்திருக்கின்றீர்கள். எட்டு உறவினர்களாக ஓடிவந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாடலை அழகாக தீர்மானித்து வாக்களித்திருக்கின்றீர்கள். அந்த எண்ணிக்கைகளின்படி அவர்கள் தரும் வரை நாங்கள் இப்பொழுது பாடல்களை கேட்போம். இன்றைய பாட்டு சவாரி 152 இன்று நதி என்ற பதம் தாங்கி வரும் பாடலுக்கு தரவுகள் கொடுக்கப்பட்ட வேளையிலே எல்லோரும் சரியாக எழுதியிருக்கின்றீர்கள். அதில் உடனே முதலில் கொடுத்தவராக ஷியாமலா அவர்கள் திகழ்கின்றார்கள். அவருக்காகத்தான் அந்த வெற்றி பாடல் அவருக்கு கிடைக்க இருக்கின்றது. அதன்பின் மாற்றியும் எழுதி பார்த்திருக்கின்றீர்கள் தான். இருப்பினும் இன்று அந்த பாடலை இப்பொழுது அவர் விரும்பி கேட்டிருக்கின்றார். மல்லிகை மோகினி என்ற திரைப்படத்து பாடல் இன்று எனக்கு வெற்றி பாடலாக வேண்டும் என்று அந்த பாடல் சிருங்கார சங்கீதமே என்ற வரி எடுத்து முன்பு ஒரு தடவை எங்கள் வானொலியில் ஒலித்த பாடல் ஓரிரு தடவை ஒலித்திருந்தாலும் இன்று அது ஒலிக்க இருக்கும் பொழுது கூர்ந்து கேட்போம். மிகவும் சிறப்பான ஒரு பாடல். எங்கே அந்த பாடலை பாடுவதற்காக காற்றலையிலே எங்கள் பாடல் இசை குயில் அவர்கள் எஸ் ஜானகி அம்மாவும் பூர்ணச்சந்தர் என்றவரும் இணைந்து பாட இருக்கின்றார்கள். அந்த பாடலை மல்லிகை மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து மிகவும் இது 1970-90களுக்கு இடையிலே வந்த பாடல்களுள் சிறந்த பாடலாக ஒரு தடவை தெரிவு செய்யப்பட்ட பாடல். இப்பொழுது அந்த பாடல் காற்றலையில் கேட்போமா?

0: தாலாட்டும் தொட்டில் ஒன்று உனக்காக ஆடட்டும், தாலாட்டும் தொட்டில் ஒன்று உனக்காக ஆடட்டும், சீராட்டும் கைகள் ரெண்டு உனை நெஞ்சில் சேர்க்கட்டும், சீராட்டும் கைகள் ரெண்டு உனை நெஞ்சில் சேர்க்கட்டும்.
1: புது சுகம்
0: மதுரசம்
1: புது மனம்
0: பலவிதம்
1: நீ

0: சிறப்பான இந்த பாடலுக்கு ஜி கே வெங்கடேஷ் என்பவர் இசை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அற்புதமான இந்த பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்கும் பொழுது நல்ல கருத்துக்களையும் சங்கீத ஞானத்தையும் எங்களுக்கு தரக்கூடியதான வரிகளை கொண்ட பாடல்கள் அமைந்திருந்த வேளையில் இது ஷியாமலா அவர்கள் வெற்றி பாடலாக பெற்றுக்கொண்டு எங்களையும் மகிழ வைத்தார். இனிமையான பாடல். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நீண்ட நாட்கள் நோய் துன்பங்கள் என்று இருந்தவர் இன்று காற்றலைக்கு வந்து இணைந்து வாக்களித்து நல்ல பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு அவர் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் தங்கள் நல்ல பாடல்களை தெரிவு செய்தது வந்த வேளையிலே அவரும் தந்துவிட்டு அவர் ஒரு பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் ஜெகபிரசாதிக் அவர்கள் நீங்கள் கேட்டீர்கள். நதி என்ற பதம் வரக்கூடியதாக சிந்து நதி என் மிசை நிலவினிலே என்ற பாடல் கேட்போமா?
1: நதி

1964வது ஆண்டு திரைக்கு வந்த கைகொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் வரிகளை வரிசைப்படுத்தி மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்கள் இசையமைத்துக் கொடுத்த வேளையிலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவும் ஜே வி ராகவோலு என்பவரும் இணைந்து பாடிய இந்த பாடலை இன்று நாங்கள் நதி என்ற வரி தாங்கி வந்த 5 பாடல்களுக்கு தேர்தல் நடத்திய வேளையிலே விருப்பமான பாடல்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். சரி, அடுத்த பாடல் என்ன? அதுவும் ஒரு நதியைத்தான் கூடி வருகின்றது. நதி கரையை பற்றி கூறப்படுகிறது. இந்த கரை சிந்து நதிக்கரை ஓரம் என்ற பாடல் நல்லதோர் குடும்பம் திரைப்படத்திலிருந்து இசை அரசரும் இசை அரசியும் பாட வேண்டும் என்று இசைஞானி இளைய இசை அமைப்பதற்காக கவிஞர்கள் திலகம் கவிஞர்களுக்கு எல்லாம் கவிஞர்களாக இந்த காவிய கவிஞன் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரி கோர்த்திருக்கின்றார்கள். கேட்போமா அந்த பாடலை?

அந்த பாடல் நிறைவுக்கு வந்துவிட்டது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 152 நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்ப உறவுகளே. இன்றைய பாட்டு சவாரி நிகழ்வுக்கு வந்து கலந்து கொண்ட உறவுகளாக 8 உறவினர்கள் வந்திருந்தார்கள். ஜெகபர் ஷாதிக், கிருஷ்ணன், அனுஷியா, நாகப்பன், சரவணன், தேவா, ஷியாமலா, ஜோர்ஜ். இவர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான, தங்களை கவர்ந்த பாடலுக்கு வாக்களித்து சென்றவர்களை இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை என் கரத்தில் கிடைத்திருக்கின்றது. இன்றைய நாளிலே 5 பாடல்களும் எந்த பாடல் முதலிடத்துக்கு வருகின்றது என்பதை அறியும் நேரம் நெருங்கிவிட்டது. நதி எங்கே போகிறது, நதிக்கரை ஓரத்து நாணல்களே, நதியே நதியே காதல் நதியே, நதியினில் வெள்ளம் நதியே அடிர நயில் நதியே என்ற 5 பாடல்களும் இன்று நதி என்ற பதம் தாங்கி ஓடி வந்து இசை இச்சவாரி செய்த வேளையிலே 5 பாடல்களிலும் 4வது 5வது இலக்கம் கொண்ட பாடல்கள் யாருடைய மனதை முதலாவது இடத்துக்காக கவரவில்லை, அதனால் அவர்கள் கட்டுப்பணம் இழந்திருக்கின்றார்கள். ஏனைய 3 பாடல்களும் 3 இடத்தை பிடித்திருக்கின்றன. அந்த 3 இடத்தை பிடித்திருக்கும் பாடல்களுள் 3வது இடத்தை பெற்ற பாடல் ஒருவருடைய இதயத்தை கவர்ந்து 3வது இடத்துக்கு வருகின்றது. அந்த பாடல் 2வது வரிசையில் ஓடிய நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். அப்படியானால் 2வது இடத்தை எந்த பாடல் பெறுகின்றது என்று பார்க்கும் பொழுது 2 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெறுகின்றது 3வது வரிசையில் நின்று பாடிய நதியே நதியே காதல் நதியே என்ற இனிமையான பாடல் 2வது இடத்தை பெற்றிருக்கின்றது. 3வது இடத்தையும் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றது 2வது 3வது பாடல்கள். 4வது 5வது பாடல்கள் கட்டுப்பணம் இழந்திருக்கின்றது என்றால் எஞ்சி இருக்கின்றது ஒரு பாடல், 1வது வரிசையில் நின்று பாடிய நதி எங்கே போகிறது என்ற இருவர் உள்ளம் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன், பி சுசீலாமா அவர்கள் எங்களுடைய KV மகாதேவன் ஐயாவின் இசையிலே பாடிய அந்த பாடல். அந்த பாடல் ஓடி 5 உறவினர்களுடைய உள்ளத்தை தொட்டு 1வது இடத்தை பெறுகின்றது. வெற்றி பெற்று அந்த பாடலுக்கு வாக்களித்தவர்கள் ஜெகபர் ஷாதிக், கிருஷ்ணன், அனுஷியா, நாகப்பன், சரவணன் இவர்கள். இவர்களுக்கு வாழ்த்துவதோடு அல்லாமல் அந்த பாடல் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் இனிக்கின்றதே என்று ஓடி வந்து அதிக புள்ளியை பெற்று வெற்றி பெற்ற அந்த பாடலுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளை அடுத்த பாடல்களும் சிறந்த பாடல்கள், வந்தவர்களுள் 2 3 என்று இல்லாமல் பாடல்கள் பிழையானதன்றல்ல, சிறந்த பாடல்கள் தான். குறைந்த புள்ளிகளை பெற்று அவர்கள் 2வது 3வது நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்வோம் பாடல்களை. இன்றைய சிறந்த பாடலாக, இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக நதியெங்கே போகிறது என்ற பாடலை தெரிவு செய்து தருவதற்காக இந்த பாடலுக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், காட்சி அமைப்பாளர்கள், நடிகர்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பதிவை அனுப்பி வைப்போம். தொடர்கின்ற பாடல்கள் பாட்டு சவாரி 152 பெறுபவர் கேட்டு மகிழ்ந்தோம். மகிழ்வோடு இருக்கும் இந்த வேளையிலே அங்கே வேட்பாளராக வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி எழுதியிருக்கும் நாகப்பன், சியாமலா இவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலை நாங்கள் அன்பு மகள் அனுஷியா நீங்கள் கேட்ட பாடலாக தர இருக்கின்றோம். அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திலே SP பாலசுப்ரமணியம் பாடுநிலா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மா இணைந்து பாட இசைஞானி இளைய இசையமைத்து கொடுத்த அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக காற்றலையில் கேட்போமா?

வாட்டர் சவாரை 152 வந்து பங்கு பெற்றுவிட்டு வாக்களித்துவிட்டு வெற்றி பாடல்களையும் தெரிவு செய்து தந்தவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை பதிவு செய்துவிட்டு விருப்பமான பாடலை கேட்டவர்களை அவர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க வேண்டிய பாடல் அன்புடைய நாகப்பன் உங்களுடைய பாடல், நீங்கள் எப்பொழுதும் இறுதி பாடலாக கேட்க விரும்புவீர்கள் என்பதை நான் மனதில் கொண்டு அடுத்த பாடலாக நெய்வேலி எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணன் நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் நீங்கள் கேட்டீர்கள் இயேசுதாஸ் ஐயா அவர்களோடு டி கே கலா அம்மா அவர்களும் பாடினார்கள் என்று. கலா அம்மா பல பாடல்களை பாடியிருந்தாலும் அவன் பெயர் அதிகமாக வெளிவரவில்லை என்ற ஒரு காரணத்தையும் குறிச்சென்றீர்கள். எங்கே அந்த பாடல் வந்த பாடலை கேட்போம். 1975 வந்ததாக தெரிய வரும் வேளையிலே அந்த பாடலை இசை அமைப்பாக எங்களுடைய இசையமைப்பாளர் கே பி மகாதேவன் ஐயா திரை இசை திலகம் அவர்கள் தந்திருக்கின்றார். அந்த பாடலை காமராசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. பாடலை கேட்போமே. இதோ பாடல்.

எளிமையான அந்த பாடல் போய் வா நதி அலையே என்று கூறும் வேளையிலே இன்று நதி என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் எங்கள் நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். அவரும் விரும்பி பாடலுக்கு தெரிவு செய்து வந்துவிட்டு சென்ற வேளையிலே அவருடைய அன்பு மகளின் மங்களகாரியம் வர இருக்கின்றது. அந்த மங்களத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த பூரிப்பில் இருக்கும் வேளையில் இந்த பாடலை கேட்கலாம் என்று எண்ணி தருகின்றார். அந்த பாடல் பாச மலர் திரைப்படுத்து பாடல். பாசம் கொண்ட தந்தை இப்படித்தான் இருப்பார். வருகின்றது அந்த பாடல். பல் குரல் வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவின் துணைகளோடு பாடும் பாடலாக வருகின்றது. கேட்போம் தேவா உங்கள் பாடலை.

சிறப்பான இந்த பாடல் மங்கள காரியம் நடைபெற வேண்டுமே வேண்டும் வருகின்றது என்று பூரணமாக நம்பி பூரிப்போடு இருக்கும் உள்ளங்களை மகளை செய்யும் இந்த வேளையிலே மங்கள நாட்கள் மங்கள காரியங்கள் மகிழ்வாக நடைபெற வேண்டும் என்று எண்ணும் நல்லுள்ளங்களும் கேட்கும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். 1961 ஆண்டு திரைக்கு வந்து இன்று 2026 காலங்களிலும் எங்கே திருமண வைபவம் தமிழர்கள் மத்தியில் நடந்தாலும் இந்த பாடலுக்கு முதலிடம் கிடைக்கும். அற்புதமான ஒரு பாடல் நிறைவாக நிறைவேற வேண்டும் என்று உண்மையான நல்ல மங்களவார வார்த்தைகளை வைத்து மங்களமான இசையை அமைத்து காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே ஒலித்த வரிந்த இந்த வரிகள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவர்களினால் இசை கோர்த்து மங்களகரமாக பாடப்பட்டிருக்கின்றது. பல் குரல் வினோத குரல் அரசியலார் ஈஸ்வரி அம்மாவும் தோழியர்களும் பாடிய பாடலாக சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நாங்களும் வாழ்த்தி கொண்டு மகிழ்வோடு இருக்கும் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். வலைத்தளம் சதி செய்து விட்டது, பாடல் விட்டுவிட்டு வருகின்றதே என்று வருந்தி கொண்டிருக்கும் அன்பு மகள் ஷியாமலா, உங்கள் பாடல் தான் வர இருக்கின்றது. தெய்வத்தின் கருணையால் அந்த பாடல் சீராக உங்களுக்கு கேட்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கு வலைத்தளத்தில் ஒரு தடையும் இல்லை, மற்றவர்களும் கூறவில்லை, உங்களுக்கு தான் சதியோ தெரியவில்லை. இருப்பினும் இந்த பாடல் வந்தவுடன் சரியாக உங்களுக்கு புரியும். பட்டினத்தார் திரைப்படத்து பாடல் அல்லவா வருகின்றது. டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலே தான் ஒலிக்க இருக்கின்றது. ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று இரு, உங்கள் வலைத்தளமும் சிறப்பாக அமைய வேண்டும்.

இனிமையான இந்த பாடல் பட்டினத்தார் திரைப்படத்திலிருந்து பாடமாக தந்தது வாழ்க்கையின் பாடமாக. அற்புதமான இந்த பாடல் நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்பதற்கு இசை கோர்த்திருந்திருந்தார் நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா பெருந்தகை இசையமைப்பாளர் அவர்கள். பட்டணத்தார் பாடல்கள் அத்தனையும் எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த வழியிலே இந்த பாடலை மகள் ஷியாமலா நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். என்றால் நீங்கள் பதிவிலே தந்திருக்கின்றீர்கள், கேட்டு மகிழ்ந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து வரும் பாடல் எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமையை உரிமை என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து வருபவர் வளைகுடாமன் எங்கள் தம் அன்பு உறவு நீண்டகால உறவு ஜோச் அவர்கள். அவர்கள் வந்து பானத்தைப் போல திரைப்படுத்த பாடல் ஒன்றை கேட்கின்றார். எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையிலே ஒலித்த அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். மைனாவே மைனாவே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வானத்தை போல திரைப்படுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக பொறுமையோடு காத்திருந்து எங்கள் பாட்டு சவாரியை அலங்கரித்து சென்றவர்களுள் அன்பு தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் நாகப்பன் உங்கள் பாடல் கிடைக்க இருக்கின்றது. நீங்கள் பூ மலை பொழிகிறது என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள். நதியா நதியா என்று தான் வரி எடுத்து பாடுகின்றது. நதி என்ற போட்டியிலே வந்த பாடல்களுக்கு இந்த பாடலும் தெரிவுக்கு வந்த வேளையிலே இவர் பின்னின்று விட்டார் போல் தெரிகின்றது. இவருக்கு கிடைக்கவில்லை என்ற போட்டிக்கு. இருப்பினும் அதை நீங்கள் கொண்டு வந்து அரங்கேற்றுகிறீர்கள். உங்கள் மூலம் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இனிமையான அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு சின்ன கோயில் சித்ராமாவும் பாட வேண்டும் என்பதற்காக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் புனைந்துவிட ஆர் டி பர்மன் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருப்பதாக தெரிய கிடக்கும் வேளையில் உங்களுக்கான பாடல் இதோ ஒலிக்கின்றது. இறுதி பாடலாக கேட்போமா அந்த பாடலை?

சிறப்பான அந்த பாடலும் ஒலித்து ஓய்ந்தது அன்பு உறவுகளின். நேரம் சரியாக இப்பொழுது கனடாவில் 1:56. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்து வந்தாலும் இனிமையான பாடல்களில் நதிபோல பாய்ந்து எங்களை மகள வைத்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி இந்த சலுகையை எங்களுக்கு தந்திருக்கின்றது. நேரொலி 2 மணி நேரம் என்றாலும் கூடி குறையும் பொழுது அதை எங்களுக்கு அனுமதிக்கின்றார்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கும் பொழுது நாங்கள் முதலில் கால நேரத்தை அவதானித்து போட்டிக்கு வந்த பாடல்களையும் தந்து போட்டியை நிகழ்த்தி தேர்தலை நடத்தி முடிவினை கூறிவிட்டு விருப்பமான பாடல்கள் என்று கேட்டாலும் உடனே கொடுக்காமல் அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி இன்னொரு நிகழ்வாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதை நாங்கள் வரை அமைப்புக்குள் கொண்டு வந்து ஒரே நாளையிலே அது ரெண்டையும் தேர்தலை நடத்தி விருப்ப பாடலையும் கொடுக்கலாம் என்று முயற்சிக்கின்றோம். அது பலனளித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணம் ஒன்றிய தமிழ் வானொலியின் நிர்வாக சபை. அவர்கள் எங்களுக்கு 5-10 நிமிடங்களை கூட்டி கொடுக்கின்றார்கள். அதனால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். சில நிகழ்ச்சிகள் சரியான நேரத்துக்கு முடிக்க முடிகின்றது. இதற்கு பின்னால் வர நிகழ்ச்சிகளை தருபவர்களுக்கு பொறுமை உண்டு. அவர்களுக்கு இடம் கொடுக்கும் வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். இன்றைய பாட்டு சவாரி 152 அலங்கரித்து வந்த பாடல்கள் நதி எங்கே போகிறது, நதிக்கரையோரத்து நாணல்களே, நதியே நதியே காதல் நதியே, நதிகளில் வெள்ளம் நதியினில் வெள்ளம், நதியே அடி நயில் நதியே என்ற வரியோடு கொண்ட பாடல்கள் தெரிவாகி வந்து ஒலிபரப்பாகி முடிந்த வேளையில் நீங்களும் நதியென்று பதம் தாங்கி வரும் பாடல்கள் பலவற்றை கேட்டீர்கள். ஜோர்ஜ், ஷியாமலா, தேவா, சரவணன், நாகப்பன், அனுஷியா, கிருஷ்ணன், ஜெகபிரசாதிக் இவர்கள் அனைவரும் வந்து இணைந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, இன்று வெற்றி பாடலையும் பெற்று மகிழ்ந்த ஷியாமலா உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு, அனைத்து உறவுகளும் அழகாக மகிழ்வாக ஒரு சிரமம் இல்லாமல் வந்து எங்களோடு பணி புரிந்ததற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் சரியாக 1:58 தொட்டுவிட்டதால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். இனிமையாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெற்று செல்வதற்கு முழுமையாக ஒத்துழைத்த உறவுகளை உங்களுக்கும் உலகளாவாக இருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு எனக்கு இங்கே தரவுகளையும் உற்சாகத்தையும் ஊட்டிக் கொண்டிருந்த ஏனைய உறவினர்களுக்கும் வர முனைந்தும் முடியாமல் இருந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையில் அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு கொடுத்த அன்பு தமிழ் இவர்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இவற்றையெல்லாம் நான் அடைய வைத்த எல்லாம் அல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்தால் வணிந்து உங்களோடு நான் இணைந்து நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் என்று எதிர்ப்பு கூறி எங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இவற்றையெல்லாம் கொடுத்த வேளையில் வெட்டாத செல்வங்களை எல்லாம் பலமாக வந்து வாழ வேண்டும் என்று அனுப்பி வைத்த வேளையிலே நிறைவாக எங்களுக்கு மனித நேயம் சீவகாருண்யம் அறம் தலைக்க வழி செய்ய வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அஞ்சிக் கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களுக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியும் உறவினர்கள் சார்பாக ஆறுதலை அமைதியையும் கூறிக்கொண்டு எங்களுக்கு எதிர்கூறப்பட்டிருக்கின்றது இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 50% 80% மழை இருக்கின்றது என்றும் அதிலே இடியுடன் கூடிய மழை என்றும் கூறி இருக்கின்றார்கள். எது சரிவரும் என்று தெரியவில்லை. எது வரணும் இறக்க வேண்டும். நாங்கள் ஒன்றொன்று இரு தெய்வம் உண்டொன்று இரு என்று மனதிலே கொண்டு மனிதநேயம் அறம் காத்து ஜீவகாருணியத்துடன் வாழ்வோம் என்று கூறி இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு 6/2026 2022 நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 152 நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 152. வாழ்வோம் தமிழோடு அன்போடு வளமாக.

0: சரி, அப்ப இன்னொரு பாட்டு ஹனீஃபா பாட சொல்லுங்க. நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க, பாக்கல நாங்க ரசிக்கிறதுக்கு இருக்கிறோம்.
1: ஓ ரசிக்கும் சீமானே.
0: ஓ எங்க இப்ப நீங்க பாடுற பாட்டுல அஞ்சாறு பேர் இணைஞ்சுக்கணும்.
2: கட்டோடு குழலாட கண்ணாட
1: ஆட
2: கொண்டாடு கட்டோடு குழலாட பாவாடை காற்றாட கல்லுண்ட வண்டாக நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட ஆட குதிராத நெல்லாட
1: ஆட
2: குலைக்காத சொல்லாட ஆட குதிராத மலராட
1: ஆட
2: சதிராடு தமிழே நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக உன்னை மர பூச்சொரிய சின்னவளே நீ ஆடு

0: நாடு வள்ளி மன நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நாட சொந்தமே நீடு கட்டோடு குழலாட ஆட ஆட
1: அது சரி. இந்த பாட்டுல ஆடதான் கூட இருந்தது. ஏன் எல்லாரும் ஆட மட்டும் நல்லா அழகா பாடுறீங்க, ஆட ஆட ஆண்டு ரெண்டு பேரும் ஆட பாடுறாங்க, ஆட கூடிடுச்சு. அதுல பாடல்ல வந்து ஆட விட கூட பாடல் வந்துருச்சு. ஆனா பாட்டு நல்லா இருந்தது சாகுல். எப்படி எப்படி நீங்க இந்த அந்த பாட்டை நீங்க மனப்பாடம் பண்ணீங்க முதல்ல? எப்படி எப்படி மனப்பாடம் பண்ணீங்க? இதுவும் இதுவும் அவரு இதுலயே ஒரு பந்திய காணையில போல இருக்குது. அவர் அனுப்புனதோ கூவுவீங்க
2: ஈடு
1: நீங்க வந்து சொல்லாம கொள்ளாம இளவரசு பாடினாரு அவருக்கு பின்னால நான் பாடலாம் சொல்லி போட்டு அடி எடுத்து வைக்கலாம். ஒரு பொண்ணு அப்படித்தான் செய்யறது, வைக்கலாம் வச்சா அவர் யாருங்க எனக்கு பின்னால பாடினு குரல் உழங்காம அவர் ஓடிட்ட கோபத்துல சொல்லாம சொல்லாம கொள்ளலாம் பாருங்க. ஒரு உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் பிரச்சனையும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு கூட
2: சொன்னாங்க.
1: என்ன அவருக்கு பேட்டரி? ஓ அது உண்மை, பேட்டரி வீக் சொன்னாருங்க. அது உண்மை, அது எல்லாருக்கும் இப்ப நடக்கிறது தான் பேட்டரி வீக். அதனால அவரை கோவிச்சுக்க கூடாது நாங்க. சரி இப்ப ஷாகுல் நீங்க வேற பாட்டு பாடுங்க. என்ன சத்தம்? சத்தம் என்ன? யாருக்கோ கால் வருது
2: எங்களுடைய
1: கொஞ்ச பேர் வந்து இன்னும் பாடவே இல்லை. யாரு இருந்தாலும் 12 பேர் பாடி இருக்கிறீங்க. சரி எங்க கணபதி அண்ணாண்ட ஒரு பாடலை பாட வச்சு பாத்துடலாம் நாங்க. கணபதி அண்ணா வணக்கம். கணபதி அண்ணா அண்ணா வணக்கம். கஜாலா பாத்தீங்களா? நாங்க கஜாலா பாடுறோம். அண்ணாவையும் சேர்த்துட்டோம். அண்ணா எப்படி நலமா இருக்கிறீங்களா அண்ணா? முதல்ல
3: புது புது உறவுகளா வந்துக்காங்க.
1: வீட்டுல உங்க மனைவி எல்லாம் நலமா இருக்கிறாங்களா அண்ணா? நலமா இருக்கிறாங்களா?
3: உங்களுக்கும் அனைத்து அன்புகளுக்கும் மனைவி வாழ்த்து முதல் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி
3: நன்றி.
1: என்ன பாட்டு பாட போறீங்க
3: நீங்க? அண்ணாட்டு எந்த பாட்டு பாட போற? அதாவது தூங்காத தம்பி தூங்காது பாட்டு
1: பாடுங்க. பக்கத்துல இருக்கிற தம்பி எல்லாம் தூங்காம இருக்கட்டும், நீங்க பாடுங்க.

நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு.

பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டால் உன் சே நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயிலே ஒளி வந்தது கூட்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆதாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் நான்.

0: நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயினே, மணி மாளிகை மடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, இங்கு தாட்டையாளில்லை, தாய் வீடு போலில்லை, அங்கு தாட்டாளில்லை, கோவில் தொடும் ஜெய்வம் நான் காண இன்றி வேறில்லை, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயினியே, பாசம் ஒரு நேசம், பாசம் வெறும் நேசம், கண்ணார கண்டால் உன் சே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு
1: சூப்பர், நல்ல நல்ல அருமையா இருந்தது. ஆனா இந்த பாடல் எங்களுடைய ஷாவுல் ஹமீத் முதல்ல பாடி இருக்க இதே பாடல், எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு போல இருக்கு. நல்லா இருக்கண்ணா, நலம் நலம்,
2: சூப்பர். இந்த பாட்டு கேட்டு பாடி என்ன பாட்டு, நான் பாடி தனிப்பட தனிப்படமா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கேன். சரி, பாடி பாக்கமே வருமானு பாத்தேன். சரி, ஏதோ
1: எல்லோரும்
0: எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட சேராடுவார், இனி என்னோர் யாராடுவார். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனம் என்று பேர் வந்தது, பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனம் என்று பேர் வந்தது, வழி இல்லாத ஏழை இது சொன்னாலும் பாவம் என் நெஞ்சம் என்னோட பகையானது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் பாட யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலராடுவார், என்னோடு யாராடுவார். கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன், கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன், நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போ நீ காணலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார். உன் பார்வை என்னெஞ்சில் விழுகின்ற, உன் பார்வை என்னெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, உன் பார்வை என்னெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, நான் இப்போது ஊமை மொழி இல்லாத பிள்ளை, என்றேனும் ஓனால் நான் பேசலாம், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், என் பாதை நான் கண்டு நான் போகலாம், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலராடுவார்,
2: நீ என்னோடு யாராடுவார். ஓகே, மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி.
2: வாக வளமன், வாக வையகம். மீண்டும் யாரும் பாட கேட்டுதான் நிகழ்ச்சியை கேட்டுதான் தூங்க. ஏற்கனவே பாடிய அன்பு உள்ளங்களுக்கும் இனி பாடவரும் அன்பு உள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நான் அடுத்த வாரம் இணைவோம். இருந்தாலும் நிகழ்ச்சி முடிவு நான் பேசுறேன். கேட்டுதான் தூங்க.
1: நன்றி நன்றி நன்றி அண்ணாக்கு, நன்றி நன்றி. அருமையா பாடினார். நான் நினைக்கிறேன் இவர் பாடின பாட்டுல அண்ணா பாட கண்ணனுக்கு இதமா இருந்திருக்கு, தூங்கிட்டார் போல இருக்குது. அப்படித்தானே கண்ணன்?
3: பூ பூண்டு மேடம்,
1: பூ இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தனியா இருக்கிறேன். யாராவது கைய சரி, நான் ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தேன்ல, அதாவது அம்மா அம்மா சொல்லுகிற ஒரு பொய், சோறு ஊட்டும் போது சொல்லுகிற ஒரு பொய் என்னன்னு கேட்டிருந்தேன். அந்த பொய் யாரும் ஒரு ஆள் யாரும் சொல்லியிருக்காங்க, மிரட்டி ஊட்டுவாங்கன்ட்டு எங்களோட ரேவதி அம்மா என்று சொல்லியிருந்தா. பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுவாங்க என்று சொல்லியிருந்தாங்க. சாப்பிடாட்டி நான் சாப்பிட்றேன்னு, அது யார் சொன்னதுன்னு தெரியல, இளவரசு என்று சொல்லியிருந்தாங்க. அந்த அதுக்கு பதில் யாரும் இன்னும் சொல்லல. இதை கொண்டு நான் ஒரு மாதத்துக்கு கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை, இந்த இந்த கேள்விய. நீங்க என்ன சொல்றீங்க?
3: நீங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுறோ இல்ல மீரா மாட்டை குடுக்கட்டான்றோம்.
1: மீரா மாட்டை குடுக்கட்டான்னு ரெண்டாவதுதான் டக்குண்டு அப்படியே அப்படியே ஒரு கோப்பையோட அப்படியே சாப்பிட்டுருவான் அப்படியே.
3: ஆமா ஆமா, ஐயோ நம்ம கிடைக்காத அப்படின்ட்டு குழந்தை சாப்பிடும்,
1: அந்த குழந்தை சாப்பிட்டுரும். அப்ப அந்த காலத்துல இப்ப என்ன மீராமாக்கு முதல் பிறந்த பிள்ளைங்களை எல்லாம் எப்படி சொல்லியிருப்பாங்க, அதுதான் கேக்குறேன். எப்படி சொல்லியிருப்பாங்க? சரி, யாராவது இணைய விருப்பமானவங்க நீங்க ஒரு கால் தாங்க, உங்களை இணைச்சிக்கலாம். இதுல எல்லாரும் பாடிட்டீங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஷாவுல எதுக்கு நீங்க விட்டு போயிட்டீங்க? உங்களை இந்த ஆட ஆட அண்டதோட நீங்க களைச்சு போனீங்க போல இருக்குது. சரி, அது செல்வகுமாருக்கு தனக்கு தலைவலியா இருக்கிறது, என்னால் வர முடியவில்லை என்று போட்டிருக்கிறார். சரி, நான் நல்லது செல்வகுமார் என்று சொல்லிக்கலாம். இப்ப கண்ணன் நீங்கள் விடுபட்டு கொண்டீங்க, நீங்க மீண்டும் வாங்கோ. அந்த கேள்விக்கு பதில் இன்னும் யாரும் கண்டுபிடிக்காட்டி அதை நாளைய தினம் அதை தொடரலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே அருமையான பாடல்களை எல்லோரும் நீங்க பாடியிருக்கிறீங்க, இனிமையாக பாடியிருக்கிறீங்க. கண்ணன் செல்வகுமாருக்கு தலைவலி என்று சொல்லியிருக்கார் செல்வகுமாருக்கு.
3: பாட்டை கேட்டுக்கலாம்.
1: அது நீங்க எல்லாம் பாடினதுல அவருக்கு தலைவலி வந்துச்சு. ஒரு பந்தி இல்லாம பாதி பாதியா முதல்ல ஏமாத்தி தெரியாது சொல்லி பண்ணல, அதுல தலைவலி வந்துருச்சு அவருக்கு. இப்ப நாங்க எங்களுடைய வேற யார கூப்பிடலாம், பாட தெரிஞ்சவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்கும் பாட்டுக்கு. நாங்க அப்படியே எழுதி வைக்கணும் அவரை கூப்பிடுறதுக்கு, என் செல்வகுமாரன். நான் இல்லாட்டி அதை திருப்பி திருப்பி அதை சொல்லி பாக்குறேன். செல்வகுமாரன் செல்வகுமார் என்று எங்களுக்கு அது வர்றதில்ல, எங்களுக்கு அந்த செல்வகுமாரன் என்றது வர மறுக்குது. அது சரியா கூப்பிடணும், பேரை மட்டும் நாங்க மாத்தி இனிஷியலையும் பேரையும் மாத்த கூடாது எல்லாருக்கும் இல்ல. அது உண்மை, அது உண்மை. சரி, அவரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். முடியல கண்ணன், நீங்க ஒரு பாடல பாடுங்க பாக்கலாம், நிறைவாக ஒரு பாட்டு.
3: என்ன பாட்டு பாடு சொல்லுங்க,
1: சேர்ந்து பாடுற ஒரு பாட்டு பாக்கலாம்.
3: சேர்ந்து பாடுற தாய் மனசு தங்கம் பாட்டு வேணா, அம்மாவுக்கு பாடுற
1: அம்மாவுக்கு பாடுற பாட்டு. அது
3: கட்டோடு கொடுத்தாலும் சேர்ந்து
1: பாடுறதான். அவர் பாடிட்டு போயிட்டாரு, இப்ப பாருங்க ஆட ஆட ஆடன்ட்டு பாடிட்டு போயிட்டாரு. ஷாகுல் ஹமீட்டு நிறைய பாட்டு இருக்குது, ஆனா இன்றைக்கு ஷாகுல் ஹமீட்டுக்கு என்ன பாட்டு நாங்க நாளைக்கு கொடுக்கறதுன்றது எங்களுக்கு தீர்மானிக்க முடியாம இருக்கு. அவரோட பாடலையே அண்ணாவும் பாடியிருக்கிறேன், அதனால அவருக்கு என்ன பாடலை நாங்க எடுத்து வர்றேன்னு தெரியல. முழுமையாக
3: ரெண்டு மூணு பாட்டு பாடினாரு, அதுதான் ஒண்ணு
1: கொடுத்துருங்க. அவர் வந்து இன்னொரு பாட்டு பாடினாரு, இளே இளம் குயிலே என்ன தாளாட்டு மயிலே, அந்த பாட்டு. அது இப்ப ஷாவுல நினைச்சிட்டு தென்னமர தோப்புல பாட சொல்லலாம். அவர் மறந்துட்டாரா அந்த வரி?
3: உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? நான் தேடும் செவந்தி பூ தெரியுங்களா?
1: எனக்கு தெரியாதே. எனக்கு அது
3: முழுமையான பாட்டு. என்ன பாடுவோம்மா?
1: நீங்க நீங்க பாடு. நீங்க
0: ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, நான் தேடும் செவந்தி பூவிது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, பூவிது வாசம் போவினி காதல் தேசம். ஓமினி காதல் தேசம், நான் தேடும் செவந்தி பூவிது. ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது, பறந்து செல்ல வழி இல்லையோ, பருவ கோயில் தவிக்கிறதே. சிறகிருந்தும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறதே. பொன்மானே என் யோகம்தான், பெண்மானே சந்தேகம்தான்.

0: கோடையில் நான் கலந்தேன், உன் கனிவிலும் என்ன தவம் கிடந்தேன், பூங்காற்று சூடாச்சு ராஜாவே நாளாச்சு யான் தேடும் செவந்தி பூவிது, ஒரு நான் பார்த்து அந்தியில் பூத்தது, மங்கைக்குள் என்ன நீல வரமோ நஞ்சத்தில் வீழும் நிலை வருமோ, அன்னத்தை எந்த நீரில் தொடுமோ என்றைக்கும் அந்த சுகம் வருமோ, தள்ளாடும் என் தேகம்தான் என்னாலும் உன் வானம் நான் என் கண்மலர் மூடிட ஏன் தவித்தேன், என் விரல் நகங்களை தினம் இழந்தேன், தாளாட்டு பாடாமல் தூங்காது என் பிள்ளை நான் தேடும் செவந்தி பூவிது, ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. ரெண்டு பேர் பாடுற பாட்டு மேடம்,
1: தனித்தனியா போட்டு நீங்க பாடிட்டீங்க, சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா பாடுங்க கெட்டிக்காரன், நீங்க நல்லா இருக்குது, நல்லா பாடுறீங்க. இப்ப யாரோ ஒரு அன்பு உறவு, அது எனக்கும் சரியா தெரியல, இந்த உறவை இணைச்சிக்கிறதுக்கு எனக்கு யோசனையா இருக்குது, எங்க எதுக்கும் நீங்க அப்படி இணைப்புல இருந்துருங்க, நான் ஒரு பாடலை எடுத்து வந்து அந்த அன்பு உறவை இணைச்சு பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நிமிஷம் தாங்க.

0: அதான் நீங்க ஒரு ஆள் தாங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லாரும் ஓடி தப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா மகாலிங்கத்துக்கு அவர் போட்டிருக்கார், சரியா தனக்கு இணைப்பு கிடைக்கலன்னு போட்டிருக்கார் மகாலிங்கம். தனக்கு இடைப்பு கிடைக்கவில்லை என்று போட்டிருக்கிறார் மகாலிங்கம். மற்றது வேற யாரு, மற்ற எல்லாரும் பாடிட்டாங்க ஒட்டு மொத்தம். அப்ப இன்றைக்கு எனக்கு ஏர்லியாவே லீவு கிடைக்குது. சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு சொல்லுங்க, விருப்பமான ஒரு பாட்டு சொல்லுங்க. அந்த
1: பாட்டு பாட்டு தாய் மனசு படத்துல இருந்து அந்த பாட்டு பாடுங்க. தாய் மனசு தங்கம், நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா, ஏழு ஏழு ஜென்மம், இது மாறாத சொந்தம். அந்த பாட்டு
0: ரெண்டு என்னால் இப்போ உண்மையிலேயே உண்டை மட்டும் பேசிக்கொள்ளலான்னாங்க. அம்மாக்கள் தினம் மதர்ஸ் டேன்ட்டு அந்த காலத்தில் இருக்கல, நாங்கள் கொண்டாடையில் எங்களோட ஊர்லேயோ வேணண்டா, நித்தமும் எங்களுக்கு அம்மாக்கள் நாளாகவே
1: இருக்கு.
0: நித்தமும் அவங்களோட பாசத்துக்குள்ளேயே நாங்கள் இருந்தோம். இது வெளிநாட்டவங்க தான், அவங்க என்னென்னா திருமணம் ஒரு கட்டி விட்டு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பிறந்த பின்பு இந்த வேற திருமணம் செய்து எங்கெங்கோ பிரிஞ்சு போயிடுவாங்க, கிட்ட கிட்ட இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் அந்த குழந்தைகள் தன் தாயை தேடி வரும், அதுதான் அந்த மதர்ஸ் டே என்று வந்தது. அந்த ஒரு நாள், இந்த ஒரு நாள் தான் தேடி கொண்டு பூ கொண்டு ஸ்வீட் கொண்டு தாயை வந்து கண்டு அவங்கள முத்தமிட்டு அந்த ஒரு சந்தோஷப்படுத்தினா தாயிட மனதில் எப்படியும் குழந்தையில ஞாபகம் இருக்குமில்ல, அதை செய்வாங்க. ஆனா எங்களுடைய கலாச்சாரத்துல இது நடைமுறைக்கு இல்லை. இருந்தாலும் இப்பொழுது நாங்களும் மதர்ஸ் டே என்று நாங்கள் அதை
1: இல்ல மேடம், அது இல்ல. இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அம்மா இல்லாதவங்க எல்லாம் இந்த ஒரு நாளை வந்து அம்மா வச்சு கும்பிட்டு
0: கூடுதலாக உள்வாங்கிக் கொள்கிறோம்.
1: ஒரு வாய்ப்பு
0: தாய் மனசு தங்கம் என்ற படத்துல,
1: தாய் மனசு தங்கம்
0: அதே பாடல்
1: படம், தாய் மனசு படம், தாய் மனசு பாட்டு, தாய் மனசு தங்கம்
0: அந்த பாடலை கேட்கலாம். உங்களோட சேர்ந்து
1: கேட்கலாம்.
0: மற்ற அன்பு உறவுகள், உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணுமெண்டா கையை உயர்த்திட்டு பாடல நீங்க வாட்ஸ்அப்ல எழுதலாம், இல்லாவிட்டால் நீங்க காட்டளையில் வந்து சொல்லலாம். உங்களுக்குரிய பாடல் காட்டளைக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். இல்லாவிட்டா நீங்கள் செய்ய நிறைவுக்கு கொண்டு வரலாம். இந்த பாடலை
1: கேட்டு நேரடியாக வந்து நீங்க பாட்டும் பாடலாம்,
0: பாட்டும் பாடலாம், நீங்க பாடலை கேட்கலாம். முதல் உங்கள் விருப்ப பாட்டு உடனடியா கிடைக்குது, இது சுட சுட இல்லையா. பழைய மாவா இருந்தாலும் நாங்க அப்படியே ஒரு ஓட்டை போட்டு வடையை சுட்டு
1: கொடுக்கறோம், சுட்டுவோம்,
0: சுட்டு சுட்டு கொடுக்கறேன். விரும்பினா நீங்க வரலாம். பாட்டை கேட்போம், உங்களுடைய பாடலை கேட்கலாம்.

0: தாய் மனசு தன்.
1: நேரம் சரியாக 12:36. கண்ணன், உங்களுடைய பாடலை கேட்டுக்கொண்டிருக்கே ஒரு அம்மா பாடல்கள், இப்ப அம்மா எங்களோடு இருக்கும்போது அந்த தன்மை ஒரு சந்தோஷமாகவே இருக்கும், அவரோடு இருக்கிறோம் என்று. இல்லாதவர்களுக்கு அந்த பாடல், சில பாடலை கேட்கும் போது மனசு நெஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி இருக்கும். சரி, இன்னும் ஒரு பாடல் அம்மா பாடலை கேட்கலாம். இந்த பாடலும் எனக்கு ஒரு பிடித்த, அம்மா அம்மா நீ எங்கே அம்மான்ற பாடல், அதுவும் ஒரு நல்ல பாடல். நிறைய, அதாவது அம்மா பாடல்கள் எல்லாமே அருமையானது இல்லையா?
2: அம்மா என்கிற பாட்டு அத்தனை அருமையான.
1: நிச்சயம், உண்மையாக நான் ஒரு பாடலை எடுத்து வந்து அப்ப நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அம்மா பாடல் ஒன்று கொண்டு வந்து இன்று இணைந்து கொண்டவர்கள் நீங்க ஒரு குறிப்பில சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை பேர் இணைஞ்சிருப்பாங்க?
2: 17 சொன்னீங்க, அதுக்கப்புறம் கணவதி ஐயா வந்தாரா? 18. அப்புறம் வந்து சாந்தி அம்மா வந்தாங்க. 19
1: இல்ல, சாந்தி அம்மா, சாந்தி அம்மா முதலே வந்துட்டாவே.
2: ஜெயசரி கணவதி ஐயா, அவ்வளவுதான்.
1: இல்லாம 18 பேர் வந்திருக்கிறாங்க.
2: இவ்வளவு
1: பேரோட பாடலும் நாளைக்கு கொடுக்க 1:30 இது பாடு பாடின ஒரு பாடல். இன்று பாலு அண்ணா, மற்ற ரேவதி அம்மா, பிரகாஷ், பிபி பிரகாஷ், மகாலிங்கம், நிவேதா, ஜோதி பாண்டியன் அண்ணா, மல்லியம் ரவி, கலைவாணன், மெர்சி ராணி, மற்ற எங்களுடைய ஷாகுல் ஹமீத், சந்தனராஜ் மாமா,
2: மாமா
1: மற்றது கண்ணன்,
2: மயிலை,
1: கண்ணன் யாரு, மயிலை யாரு, மயிலை,
2: மயிலை அல்ல, மல்லியம், மல்லியம்,
1: மல்லியன் ரவி சொல்லிட்டேன். மற்றது
2: இளவரசன்
1: பக்கத்துல பக்கத்துல வந்திருக்காங்க, அதான் இளவரசர் ஓடிட்டார். யாருங்க, நான் பாட்டு முடிக்கிறது கிடையாது, அவர் பாடிட்டாரு. ஹனீப், சாந்தி அம்மா, ஜெயஸ்ரீ, சவுந்தர், கணபதி அண்ணா, இவ்வளவு பேரும் பாடி இருக்கிறார்கள். உண்மையாக நான் சொன்னது சரியா?
2: சரின்னு நினைக்கிறேன்.
1: நல்லா யோசிச்சுங்க.
2: சரி, அப்புறம் யாரும் வந்தாங்க, சரிதான் நினைக்கிறேன். அப்ப நீங்க பாடுனீங்க ஒரு பாட்டு.
1: அப்பா தப்பிட்டீங்க, தப்பிட்டீங்க. அத சின்ன ஒரு உடையது. நேற்று ஒரு அன்பு உறவு, ஒரு ஆள், புதிய நேயர், நாகப்பன் இணைந்திருந்தார். கோயம்புத்தூர்ல 1 வருஷமா எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இரவு நேரம் எங்களுடைய கதம்பம் முடியும் வரையும் அவர் கேட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார். அப்படியே அதுதான் அந்த என்னடா இப்ப. அப்ப நான் உடனே கேட்டேன், 1 வருஷமா நீங்க எப்படி இணையாம இருந்தீங்க என்றதுக்கு. இது யாரும் கேட்டுக்கொண்டிருந்தா இது எங்களுக்கு உதவியா இருக்கும். ஏனடா, நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை சொல்வது குறைவு. முதலாவது
2: சொல்றதே இல்ல, நம்ம
1: நாங்க சொல்றதே இல்ல, யாருமே சொல்றதில்ல. வந்தோடனே நாங்க பேசிக்கொண்டு போறோம், நாங்க சொல்வது குறைவு. அப்ப அவர் கோயம்புத்தூர்ல இருந்து அவர் அழைச்சு போட்டிருந்தார். ஆனா 1 வருஷமா அவர் கேட்டிருக்கிறார். அவர் ஆனா இந்த நேரம் வரை சரி, அவரை ஒருக்க அழைத்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் இந்த நேரம் தான் ஆஃப் வாங்கி போயிருக்கிறார். அவர் அழைச்சு பார்க்கலாம்,
2: அழைச்சு பாருங்க.
1: எல்லா நிகழ்ச்சியிலும் நன்றா இருக்குன்னு சொல்லி இருந்தார். கேட்க ஆசையா இருக்கு இருந்தது எங்களுக்கு அவர் சொல்லும் போது. அவரை ஒரு தடவை இப்பொழுதுதான் அவர் ஆஃப் ஆகி போயிருக்கிறார். நாங்க டைம் பார்ப்போம் இல்ல, 3:00-5:00. அப்ப அவரை அழைத்து அவரோட பேசி விடலாம் நினைக்கிறேன். அடி வாங்குறோமோ தெரியாது, முதல்ல நீங்க தான் முன்னுக்கு நிக்கிறீங்க. வாங்கினா நீங்க தான் முதல்ல அடி வாங்கணும். சரியா, அடிக்கடி பேச்சு ஏதாவது காரசாரமா பேச்சண்டா அது உங்களைய. இப்ப உங்களோட படத்தை பாத்துட்டு அவருக்கு உங்களோட யாரப்பா இந்த பையன் எனக்கு அழைக்கிறாங்க, அழைக்கிறாங்க என்று
2: பேசப்படுறேன்.
1: அருமையா பேசியிருந்தார். ஆனா 1.5 வருஷமா அவர் இணைய முடியாம இருந்ததுக்கு காரணம், நேற்று இப்ப கிட்டடியில தான் எங்களுடைய முகநூல் பக்கம் போய் அவர் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை அவர் எடுத்திருக்கிறார்.
2: நாங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சோம் அவரு இவ்வளவு நாள் ஆயிருக்கு அவருக்கு.
1: அதுதான் இப்ப சில சில நபர்களுக்கு அப்படித்தான் கிடைக்குது, எங்கட நம்பர் லேசில கிடைக்கல. ஆனா சாந்தி அம்மா எங்கட வானொலியை கேட்டு உடனே அந்த தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக்கொண்டா. அவ ஸ்மார்ட் என்று சொல்லலாம்.
2: இல்ல இப்ப சமயத்துல கொஞ்சம் இளவரசு அடிக்கடி சொல்றாருல்ல, கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன்.
1: நிச்சயமா. அதனால
2: ஆனா எனக்கு நம்பரே தெரியாது, நான் சொல்ல தெரியாது, எனக்கு நம்பரே சேவ் பண்ணி வச்சாதான்.
1: அதுதான் நீங்களும் பழகிக்கணும்.
2: சிலவரசு நல்லா மனப்படம் பழகிக்கணும். ஆமா,
1: நீங்க பழகிக்கணும். பழகினாதான் அது அடுத்து வரலாம்,
2: வரும், அடிக்கடி சொல்ல வரும்.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நல்லது, இவ்வளவு. அப்ப நாங்க விடைபெற்றுக் கொள்ளலாம். அவரையும்
2: நாகப்பன்
1: இன்றைக்கு இரவு நாகப்பன் வீட்டுல குழப்பம் தான். என்ன நாங்க இப்ப அழைச்சிட்டு வச்சிட்டோம் இல்ல, ஆனா உங்களும் தான் இது
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க முகம் தான் கஷ்டம்.
1: அதனால பரவாயில்ல, உங்களுக்கு தான் நாளைக்கு வாங்கினேன். ஏனையா அந்த நேரம் அடிச்ச, இப்ப சரியா 12:42 ஏனையா அடிச்சா, யார் ஐயா நீ என்று கேட்டாதான். நீங்க எதனாலும் நீங்க சொல்லிக்கோங்க, சரியா? எடுத்தோடனே அவர் கேட்டோடனே நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்க. மீராமா மீராமான்னு சொல்லணும், மீராமா. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க என்று கேப்பாங்க. இதுவும் கேப்பாங்க, இதுக்கு என்ன நீங்க மீராமாட பையனான்னு கேப்பாங்க.
2: பேரன் சொல்லுவேன்.
1: என்னண்டு
2: பேரன்?
1: பேர என்ன மாதிரி எல்லாரும் கட்டிக்காரங்களா வந்துட்டீங்கன்னு
2: பாருங்க.
1: இது பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. கட்டிக்கார இப்படியே தான் சொல்லுங்க. சரி, அப்ப நம்ம விடைபெற்றுக் கொள்ளட்டா கண்ணன். இதுபோல நேரம் இணைந்து சிறப்பித்த சௌந்தரன் பையன் எழுதணும்னா சௌந்தரோட பேரும்
2: எழுதியிருக்கேன்.
1: சிறப்பித்த எல்லா அன்பவர்களுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கொண்டு, இனி அடிக்கடி ஷாகுல் ஹமீத் ஹனீஃப் இணைஞ்சு கொள்வாங்க. எனக்கு பேச்சு விழுதா, உங்களுக்கு பேச்சு விழுதா எனக்கு தெரியாது. அவரை எடுத்துக்கலாம், அவர் அழைச்சு
2: பாக்கிட்டு
1: எங்களுக்கு பேச்சு விழுதும் தெரியல. ஏனையா இந்த நேரத்தில் அழைச்சு எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, நீங்க யாருன்னு கேக்குறாரு தெரியல, எதுக்கு அழைச்சுக்கிறேன். நாங்க கொஞ்சம் அமைதியா பவ்யமா அன்பா பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: நாகப்பன்.
0: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, நான் புதிய நாகப்பன் பேசுறேன்.
1: நாகப்பன், நீங்க எங்களை பேச போறீங்கன்னுட்டு தான் நாகப்பன். நாங்க மெதுவா பேசுறோம், அன்பா
2: மெதுவா பேசுறோம்.
1: இருந்தாலும் ஒரு சின்ன பயன் நாகப்பன், எனக்கு அடியோ பேச்சோ குடுக்கறா கண்ணனுக்கு குடுங்க, நல்லா பேசுறா என்ன பேச.
0: நிகழ்ச்சி நல்லா இருந்தது, கேட்டுதான்
1: இருக்கிறேன். இப்ப நாங்க கூப்பிட நாகப்பன், நீங்க பாடுங்க பாக்கலாம், கேக்கலாம்.
0: நாகப்பன்,
1: இப்ப உங்க வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல சொல்லுங்க. வீட்டு வாசலுக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கணும், உங்களோட ஒரு வரவேற்பு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அடுத்தடுத்து சொல்லுங்க. மதியம் வந்தோடனே சாப்பிட சொல்லுவீங்க. நில்லுங்க நில்லுங்க, நான் என்ன சமைச்சேன் சாப்பிட சொல்லுவீங்க வயிறார. அதுக்கப்புறம் இருந்து பேசிட்டு இருந்து வழி அனுப்புவீங்க. அப்ப அது மாதிரி இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, நாங்க உங்களோட வரவேற்கிறோம். தண்ணி தந்துட்டோம், காப்பியும்
2: கொடுத்துட்டோம்.
1: இப்ப எனக்கு பக்கத்துல காப்பி ஆறுன காப்பி இருக்கு, அதை நான் குடிச்சிருந்தேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து நாங்க சாப்பாடு
2: அவர் சாப்பிடுறோம்.
1: இல்ல உங்கள்ட இல்ல, உங்களுக்கு இல்ல. இப்ப நான் தான் இனி அங்க இருக்கிற சாப்பாட இவரை நெச்சுட்டு இவர் சாப்பிடற மாதிரி நான் போய் சாப்பிடுவேன். சரியா?
2: சாப்பிட போறீங்க?
1: சரியா நாகப்பன்?
0: GST, income tax,
2: sales tax, IT file பண்ணீங்க?
0: IT file பண்ணீங்க? எல்லா வர்க்கும் இந்த tax எல்லாமே
1: பண்ணு. நாகப்பன்,
0: இன்னைக்கு காலையில இருந்து கூட நிகழ்ச்சி நல்லா இருந்தது. ஐயா அன்னைய தினத்தை பத்தி அதுல ஒரு மணி நேரம் நல்லா பேசினாங்க.
1: நாங்க கடைசியில அரட்டி அடிச்சு எல்லாம் செய்து போற அளவு மட்டும் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து அடைவர் ஃபுல்லா 3:45 மட்டும் கேட்டுக்கார். 3-4 மணி மட்டும் இரவு அவ்வளவு நிகழ்ச்சியும் சொல்லிட்டார்.
0: ஒரு சில வாரத்துல வர்றதில்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, அதனால தொடர்ந்து
1: கரூர் கண்ணன் ஒளிச்சித்திரம் தார் என்று ஒளிச்சிட்டார்.
0: முன்னாடி கூட கொஞ்சம் கேட்டு விட்டுருவான். இப்ப வந்து இந்த 40 நாள் தொடர்ந்து கேக்குறதுனால ஈடுபாடா இருக்கு.
2: நம்ம நிகழ்ச்சி எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு மனசுக்கு? எப்படி?
0: ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள மத்த எஃப்எம் கேக்குறதுக்கு இது வந்து அவ்வளவு அருமையா இருக்கு.
2: அருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்ற கேட்கும்.
0: இந்த மாதிரி எத்தனை பேர் கேட்டு தெரியல
2: தெரியல
1: உண்மையிலேயே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப கூடினவங்க கேட்டுட்டு தனிப்பட்ட முறையா இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம்னு எல்லாரும் சொல்றாங்க. அது சந்தோஷமா இருக்குது. இணைய கொஞ்சம் கூச்சப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க
2: கேட்டுக்கொண்டு
1: நிறைய கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. இப்ப எல்லா நாட்டில இருந்து கேக்குறாங்க. அதனால நாங்களுக்கு அது ரசனையா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. நாகப்பன்
2: நீங்க உற்சாகமா இருக்கும்.
0: அது கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா நேரம் அது இதுல எல்லாம் கண்டிப்பா வரும்.
1: பயம் இல்லாம வாங்க. இது
0: உங்களோட இன்னைக்கு கூட ஐயா 5 மணிக்கு வரைக்கும் பேசும்போது இதுல முதல் டைம் நான் ட்ரை பண்ணேன்.
1: பாடல் போகும்போது எடுக்க மாட்டார். அப்பா
2: முடிய
1: போற சமயம் நீங்க அழைச்சீங்கன்னு சொன்னா கரெக்டா அப்பாக்கு வரும். அவர் பேச ஆரம்பிக்க உடனே எடுத்துருவார்.
2: வானொலிக்கும் லைவுக்கு வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வந்து தாமதமா வரும், அதனால நீங்க ஒரு நிமிஷம் முன்னாடி பாட்டு முடிய போறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு பாட்டு வர்றதுக்கு.
0: அது
1: அப்பாட்ட பேசணும், இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர்லயும் நான் வரும்போது நீங்க பேசலாம். அந்த கூட்டமா
2: பேசலாம்,
1: கூட்டமா இருந்து கும்மி அடிக்கிறது கூட்டமா இருந்து கும்மி அடிக்கணும்னா நீங்க ரெண்டு
2: பாட்டு கேட்கணும்னா
1: போனா அப்பாட்ட போனா அத நல்ல பழக்கம் பழகணும்டா நீங்க அப்பாட்ட
2: போகணும்.
1: கெட்ட பழக்கம் பழகணும்டா குளப்படிக்கால பிள்ளைங்களா வரணும்டா என்கிட்ட வரணும்.
0: பொய்
2: சொல்ல வராது,
1: பொய் சொல்ல பாருங்க. அட இல்லையம்மா இல்லையம்மா அப்படி இல்லையம்மா சொல்லாம அதுவும்

0: அவரே சொல்றாரு பாருங்க, சின்ன பையன் முதல்ல இப்பதான் வந்திருக்கிறாரு, சும்மா பயமுறுத்தாதீங்க. யோசிப்பீங்க இவர் என்ன செய்திருக்காரு. இவர் என்ன பேந்து வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் பேந்து சொன்னாருடா, அம்மா முதல்ல தான் கேக்கும் போது சும்மா தட்டி கொண்டு போகும்போது இந்த வானொலியே கேட்க ஆரம்பிச்சார். என்னடா எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன இந்த பொண்ணுன்ற வந்து நடுக சிரிக்குது லூசு மாதிரி என்னச்சாரா வடிவா கேட்டுங்க. அந்த லூசு மாதிரி அதத்தான் என்ன லூசு மாதிரி பேந்து சரியா அந்த டைம் வரைக்கும் இவருக்கு இருக்க முடியல. சரி இந்த லூசு என்ன சிரிக்குதுன்னு பாக்கலாம்னு அடுத்த நாளும் போட்டிருக்காரு. அவரே சிரிச்சு
1: இப்ப என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, யார அந்த பையன் அந்த அம்மாவோட சேர்ந்து
2: ரொம்ப நாளா கேட்கும் போதுங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டுமே இந்த வானொலியில் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் பேர் தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது எல்லா
0: நிகழ்ச்சியிலையும்.
2: மயிலை பட்டாவி இந்த மாதிரி வந்துட்டே இருந்தது, தொடர்ந்து வந்துட்டே இருந்தது அந்த ஒரு 10 பேர் மட்டும். அப்ப என்னாச்சுன்னா, சரி இவங்க மட்டும்தான் குறிப்பிட்டு சேர்ந்து வச்சிருக்காங்களாக்கு இந்த வானொலி, எல்லா நிகழ்ச்சிக்கும் இவங்களே வர்றாங்க, இவங்களே பேசுறாங்க, இவங்களே பண்றாங்களே, இவங்க மட்டும்தான் கலந்துக்காங்களா இருக்குன்னு நினைச்சுதான் தொடர்ந்து கேட்டுட்டு வர வரத்தான் இந்த 144 லாக்டவுன் பீரியட்ல தான் கேட்கும் போது நிறைய இது
0: இணைப்பும் கிடைக்கிறது இல்ல. இவங்க வந்து இப்படி நாங்க எல்லாம் கலகலன்னு பேசிக்கொண்டு இருக்கும் போது இணைப்பு வரும், இணைக்க முடியாம இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா ஒரு இணைப்புல 8 பேரை எடுக்கலாம். இப்ப அப்படி வந்துருச்சு,
2: அந்த புது இது வந்ததுனால வாட்ஸ்அப்ல புது சிஸ்டம் நிறைய
0: அதனால நாங்க டக்கு டக்குனு அவங்களையும் சேர்த்து இணைச்சு கொள்றோம் உள்ளுக்குல. அது என்ன எதுக்காக என்றால், நாகப்பன் ஒரு ஒரு அன்பு உறவுகள் இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்கள காணும் காணும் போங்க அனுப்ப எங்களால முடியல. அவங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்க, அப்ப அவங்கள நாங்க பேச விட்டுட்டு இருக்கிறோம். அதனால மற்றவங்களை எடுக்க முடியாம இருந்தது. இப்ப எங்களுக்கு சௌகரியமா போச்சு. இப்ப 8 மட்டும் 16 எடுக்கலாம், இன்னொரு நம்பரும் படுத்திருக்கிறேன், இன்னும் ஒரு 8 கூட்டலாம், அதையும் அப்படியே ஃபிட் பண்ணி விட்டுட்டா எல்லாரும் பேசுவாங்க. என்ன ஒரு சின்ன
1: பிரச்சனை, 24 எடுக்கலாம்
0: எடுக்கலாம். என்ன ஒரு சின்ன பிரச்சனை, என்ன
1: எல்லாம் வாயில கை வச்சு
0: கொஞ்சம் பேர் ஒரு 2-3 பையங்களும் அடக்கவே முடியாதுங்க. மகாலிங்கம், மணியன், ரவி இப்படி கொஞ்சம் பேரும் அடக்கவே முடியாது. வாயில கையவைங்க, வாயில கையவைங்க, அந்த பையங்க வெறுக்கி
2: வெறுக்கி
0: அன்போட சொல்லி சொல்லி அடக்க வேண்டி இருக்குது. அதனால அவங்களும் சிரிச்சு சிரிச்சு சிரிச்சு அதுதான் இதோடய. மற்றபடி எல்லாரும் இணைச்சு எல்லாரும் பேசலாம். எல்லாரும் குதூகலமா பேசும்போது ஒற்றுமை ஏற்படுகிறது, ஒரு உறவு ஏற்படுகிறது,
2: நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல.
0: மற்றது இப்போ இந்த எங்கேயோ இருந்து இருந்து எல்லாரும் உறவாகி கொள்றாங்க, தெரிஞ்சு கொள்றாங்க. தங்களுக்கு இப்ப கோயம்புத்தூருக்கு இப்ப கண்ணன் வராருன்னு சொல்லுங்க, அட அங்க நாகப்பன் இருக்கான், அவருக்கு பாத்துட்டு போயிடலாம் நாகப்பனிட்டு உங்கள்ட்ட வரலாம், ஹாய் என்று வரலாம். அப்ப எல்லாம் இப்ப அதாவது எங்களோடு கூட பிறந்தோ அல்லாட்டி எங்களோட உறவுகள், இரத்த உறவுகள் மட்டுமல்ல, உலகளாவ இருப்பவர்கள் எல்லாரும் உறவுகள்.

0: அவசரத்துக்கு நீங்க அங்க போய் பார்க்கலாம், பேசலாம். அண்ட் தன்மை இந்த வானொலியை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் உறவா பேசிக்கணும், நட்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். இப்ப சில வானொலியில நேர்களை நேர்களை பேச விட மாட்டாங்க, கொஞ்சம் தொடர்புகள் இல்லாம.
1: ஒரு நேர் பேசினார்னா அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்த எடுப்பாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு பேச வாய்ப்பு
0: இருக்காது. மற்றது பேசி அவங்களோட தொடர்பு ஏற்படுத்த
2: மாட்டாங்க,
0: தொடர்பு ஏற்படுத்த விரும்ப மாட்டாங்க நாகப்பன் அவங்க. ஏனென்று தெரியாது, இது எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்னா தொடர்பு ஏற்படுத்தி விருப்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த வானொலியால நாங்க இணைஞ்சு கொண்டோம், இந்த வானொலியால நாங்க நன்மை பெறுகிறோம், இந்த வானொலியால எங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சது என்ற நன்மை கணக்க வேண்டாம். நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிறீங்கன்ற சந்தோஷமே எனக்கு இருக்கு. உறவுகள் மாதிரி உண்மையிலேயே உண்மையா இந்த குடும்பம் மாதிரியே தான் நான் அதை பாவிக்கிறேன். நித்தமும் உங்களை எல்லாம் நான் சாப்பிடும் போதும் என்ன செய்தாலும் நினைச்சு கொள்வேன். அவ்வளவு பேட்ட பேரும் குரலும் என்ன மனசுல பதிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கு, எங்க இங்க கடமை, இங்க இந்த அறிவிப்பு துறையில இருக்கிற என் அன்பு செல்வங்கள் எல்லாருக்கும் எல்லாரையும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க கண்டுபிடிங்கன்னா உடனே கண்டுபிடிப்பாங்க. அதே போல நேர்களும் அப்படித்தான், அன்பு உறவுகள் வந்தாலும் அன்பு உறவுகள் சொல்லுங்க பாக்கலாம் இவரு என்று சொன்னோம்னா ரெண்டு நாள் நீங்க பேசுனீங்கன்னா நாகப்பன்ற குரல் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவாங்க.
2: நீங்க வந்து முதல்ல எல்லாம் இந்த மாதிரிதான் கேட்டுட்டு இருந்தோம், லோக்கல் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப வந்து இந்த நெட் ஃப்ரீயான பிறகுதான் என்னாச்சுன்னா நெட்ல வந்து ஆன்லைன் ரேடியோ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். அது நிறைய வானொலி இருக்குது, அதெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி அடுத்தடுத்து அடுத்தடுத்து கேட்ட போது இந்த எம்டிஆர் எஃப்எம் தான் இருக்கிறதுல நல்ல எஃப்எம்மா தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு.
0: சந்தோஷம் இருந்தாலும் மற்ற எல்லா வானொலிகளும் நல்ல வானொலிகள் ஐயா. அவங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம்
2: பாடல் மட்டும்தான் இருக்குது, பாடல் இருந்தது 25 இந்த திரைப்பட பாடல் மட்டும்தான் வந்துட்டு
1: இருக்குது.
2: இதுல கருத்துக்கெல்லாம் நிறைய வருது. ஐயா பேசுற கருத்து வந்து நமக்கு எவ்வளவு முதிர்ந்த கருத்து சொல்றாங்க, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கருத்து சொல்லித்தானே
0: சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பாட்டு நான் எடுத்துட்டேன், இவ்வளத்தையும் நாளைக்கு பாடினோர் பாடல் அப்பா எடுத்து வருவார். ஆனா இவ்வளவு நீங்க பேச, நீங்க இப்ப என்னென்ன பேசுனீங்களோ அதையெல்லாம் குறிச்சு சொல்லித்தான் அந்த பாட்டை
2: போடுவோம்.
0: அதுதான் நான் அப்பாவிடம் இருக்கிற அந்த தன்மை, அது அவரு அதுல ஊறிட்டேன். நான் கூட சொன்னேன், அதை உண்மையிலே நான் மனம் விட்டு சொல்றேன், அப்ப உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு, நிறைய பேசாதீங்கப்பா, இதோ நீங்க பாடின பாடல் இதை வருதுன்னு சொல்லி அப்படி சின்ன என்னம்மா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா அது அப்படி சரியில்லையே, இது இப்படி அவங்க பேசினது ரசிச்சது இதை சொன்னாதான் அந்த பாட்டு இதை என்னன்னு சொன்னாதான் ஒரு நல்லது இருக்குமென்று சொல்லுங்க. ஆனா
2: இது வந்து
0: சரியாக
2: பகல் நேரத்துல வந்து
0: இல்ல, உங்களோட இரவு நேரம், இது இரவு நேரம் எப்ப வருமெண்டா?
1: மாலை 5-6 வருங்களா, 6-7 வருமா?
0: 6-6
2: நேரம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நேரத்துல
0: வர்றதுனாலதான்
1: நம்ம வந்து
0: இப்ப நேர் நேரத்தை உங்களோட 3 மணிக்கு வச்சிருக்கோம் நாங்க, மதியம்
2: 3 மணி.
0: அப்ப 3-4, 4-5 இது உடனே அப்பாட நேர நேரம் எப்ப முடியுதோ உடனே இந்த
1: நேரலே
0: வந்துடும். இத நீங்க கேட்கக்கூடியதா இருக்கும், சரியா? நல்லது. உங்க பாடல் இப்ப சுடச்சுட வருது கேளுங்க.
1: இப்பவே உங்க பாட்ட கேக்கலாங்க.
0: முதல்ல ஸ்கூலுக்கு வர பிள்ளைக்கு நாங்க இப்படித்தான் கொடுப்போம், உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது சொல்லுவோம். 4 நாளை இவ்வளவு வருது நாங்க தமாஷுக்கு பேசுறோம், நீங்க அதெல்லாம் போடுங்க.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களை முதல்ல சந்திச்சாலும் ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களோட நண்பர்களுக்கு
1: நினைச்சுக்கோங்க,
0: நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, நண்பர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. சரியா?
1: சொல்லுங்க.
2: தொடர்ந்து பேசுவோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் கண்ணன். நானும் விடைபெற்றுக் கொண்டு அவருடைய பாடலோடய நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். நாங்கள் நன்றி நன்றி கண்ணன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நன்றி. என்ன லூசோட லூசு சேர்ந்துருச்சு அந்த சந்தோஷத்தோட. நாங்க நாகப்பன் உங்களை சொல்ல நாகப்பன் இவரை தான் என்ன லூசு. அவர் வந்துட்டு போனோம்னா நாங்க இதை சொன்னோம்னு அவர் ஏதாவது நினைக்க போறார். உண்மையிலேயே நான் கண்ணனு தான்
1: சொன்னேன்.
0: என்ன பார்த்து லூசுன்னு சொன்னவரு நீங்களும் லூசோட லூசு சேர்ந்துருச்சு. லூஸ் லூஸ் பிளஸ் லூஸ் என்ன?
1: Loose is equal to loose is equal to double loose.
0: Double loose. Super. நல்லது. நன்றி கண்ணன். நன்றி
1: நல்லது.
0: நன்றி நன்றி. வணக்கம். நேரம் இப்பொழுது சரியாக 1:03, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:33. நான் எங்களுடைய நாகப்பன் கோயம்புத்தூர்லேருந்து இணைஞ்சு கொண்டீங்க. உங்களை அன்போடு வரவேற்று எங்களுடைய உறவாக உங்களையும் இணைத்து கொண்டோம் ஐயா. நீங்கள் எப்பவும் எங்களோடையே இணைந்திருக்க வேண்டும். எங்களை அன்புக்குள்ளேயே சுட்டி சுட்டி வர வேணும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய இந்த மன்னன் திரைப்பட பாடல் இது உங்களுக்காக நாங்கள் தருகிறோம். கேட்டு ரசிக்கலாம். உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நிறைவு பாடலாக நாளைய தினம் சந்திக்கலாம். அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம். என் அன்பு உறவுக்கு

உண்மையிலேயே நான் நிகழ்ச்சியை முடித்து கொண்டேன். ஆனால் இருந்தாலும் மீண்டும் பேச வேண்டி வந்தது என்னவென்றால், இந்த எங்களுடைய வானொலியில் அன்று தொற்று இன்று வரை எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் விமலா ராஜவேல் நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டு கடைசியிலே நன்றி மீறாமான்னு போடுவார். ஆனால் இன்று நாங்கள் அவருக்கு இணைந்து சிறப்பிக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவருக்கு நாங்கள் அவர் பாட்டு எழுதுனான எழுதாட்டியன்னு வந்து இணைஞ்சான அவருக்கு நாங்கள் பாடலை கொடுக்கறது வழக்கம் என்று அவருக்கு வர முடியாத நிலை. இன்றும் அதை நிகழ்ச்சி முடிஞ்சு பார்த்த உடனே இந்த வேளையிலும் நன்றி மீறாமான்னு போட்டிருக்கிறீங்க. அதனால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த பாடல், விமலா ராஜவேல் ராஜவேல் உங்களுக்காக இந்த பாடல் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்தும் எனக்கு மனம் ஏதோ தவிப்பு போல இருந்தது. தாய் மனது படுகிற அந்த தவிப்பு போல, அம்மா அம்மாண்டு உங்களுடைய அந்த வார்த்தைகளும், இவ்வளவு பொறுமையா இருந்து இப்படி போடுகிறீங்களே, உங்களுடைய அந்த அன்புக்கு என்னுடைய இதயபூர்வமான அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு நான் அம்மா தான் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குரிய ஒரு பாடல் உண்டு. உங்களுக்காக நான் தெரிவு செய்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது ராஜவேல், இது உங்களுக்காக. இந்த பாடலோடு நிறைவு கொள்கிறேன்.

நேரம் சரியாக 1:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம், அது இந்திய இலங்கை நேரம். இன்னும் ஒரு அன்பு உறவு சாந்தி, தர்மபுரியில இருந்து இந்த நேரம் வரையும் நீங்க விழிச்சிருக்கிறீங்க. சாந்தி, நீங்க ஒரு பாடல் கேட்டிருக்கிறீங்க, அதையும் பாடி காட்டி கேட்டிருக்கிறீங்க. உங்களையும் ஏமாற்ற விரும்பவில்லை, அதனால நான் உங்களுடைய பாடல் காத்திய தீபம் படத்திலிருந்து இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. சாந்தி, உங்களுக்காக ஜெயஸ்ரீ வெங்கட்ராமன், சாந்தி அம்மா இவர்களுக்காக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: சாந்தி தர்மபுரியிலிருந்து தனக்காக எடுத்து வரும்படி சொல்லியிருந்தீங்கள். உங்களுக்காகவும் அந்த பாடலை எடுத்து வந்து விட்டேன். யாருடைய அதாவது ரிக்வஸ்டையும் நாங்கள் இல்லாமலாக்க விருப்பம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் விழிச்சிருந்து கேட்குறீங்க. உங்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த நிகழ்வாக காட்டலைக்கு வர இருக்கிறது எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா அவர்கள் தொகுத்து வழங்கும் அந்நியர் தின ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இது நீங்கள் காலையில் கேட்டதல்ல, இது இன்னும் ஒரு நிகழ்ச்சி, அதை நீங்கள் கேட்டு மகளலாம். அதைத் தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சியின் நேரலை நேற்றைய தினம் நீங்கள் கேட்ட பாடல்கள் காட்டலைக்கு வரும். அதைத் தொடர்ந்து எங்களுடைய இளவரசு தொகுத்து வழங்கிய என் விருப்பம் அம்மா பாடல்கள் காட்டலைக்கு வரும். அதைத் தொடர்ந்து குரல் முரசு எங்களை நான் நினைக்கிறேன் உங்கள் மீண்டும் காலை 6 மணி ஆகிவிடும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது சுப்ரபாதம் நீங்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பகிரைநாதம் MTR நேரம் புதிய தென்றல் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அந்நியர்த்தின ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை கேட்கலாம். தொகுத்து வழங்குறவர் எங்களுடைய சிந்தனை செல்வன்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
0: இன்றைக்கு பார்த்து நான் நேற்று கச்சேரிக்கு போனோடனா எனக்கு கூட குரல் சரியில்லை. அல்லாடி நானே ஒரு 10 பாட்டு பாடியிருப்பேன் இல்ல. இளவரசி, நான் அன்றைக்கு ஒரு விடயம் உங்களுக்கு சொன்னேன். எங்களுடைய அறிவிப்பாளர்களுடைய பெயரை அப்படியே பட்டியலா எழுதி கொண்டு வாங்கும், எத்தனை பேர் கடமையாட்டுகிறாள் பாக்குறதுக்கு. முதல்ல சிந்தனை செல்வன், மீரா, அதை தொடர்ந்து எல்லா அறிவிப்பாளருடைய பெயரையும் எங்களுடைய அனுசாத்து பிரம்மா, ஜனனி ராதாகிருஷ்ணன், இப்படி எல்லாருடைய பெயரையும் அப்படியே தெரிந்த பெயர்களை நீங்கள் எழுதி பாருங்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள் கடமையாற்றுகிறார்கள் என்று. கமலன் பாரதிக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். இன்னும் பேசிக்கொண்டிருக்கும் இங்கே காற்றலையில் வந்து எங்களோடு உறவாடி பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், இனி எத்தனை பேர் இப்படி அறிவிப்பு துறையில் வரப்போகிறீர்களோ தெரியவில்லை. எங்கிருந்தாலும் இந்த கலையில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தால் அது உச்சத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டும், வளர வேண்டும். நன்றாக அறிவிப்பு என்பது உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல அழகாக பேசுகிறீர்கள். உங்களுடைய அழகான நா வளைந்து கொடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். அது மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடுறதுக்கு யாரும் வராட்டி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப இந்த நீங்க எல்லாம் துக்கப்படக்கூடாது, எல்லாரும் பேர்ந்து நீங்க துக்கப்படுவீங்க. அடடா, நாங்க பாடுறது கிடையாது, நீங்க பாடிட்டீங்கம்மா என்று சொல்லி துக்கப்படக்கூடாது. சரியா? அதான் சொன்ன, நேற்று ஒரு கச்சேரிக்கு போனபடியா குரல் வளம் எல்லாம் எனக்கு சரியில்லை, இருந்தாலும் பாடுவோர் பாடலாம் உடைய அந்த பாட்டை ஒருக்க எடுத்து வரலாம், அப்பதான் எல்லாரும் ஓடி வருவீங்க.

0: இந்த பாட்டு எடுத்தோன்னு தான் பாருங்க, ஓடி வந்திருக்கிறாங்க பாக்கலாம். முதல்ல முத்து பதித்து ஒரு அன்பு உறவு வந்திருக்காரு பாக்கலாம். வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: யாராவது லைனுக்கு வந்தாங்களா?
0: யாரும் வர்ற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று வருது, அதுதான் யோசிக்கிறேன். பாருங்க, நீங்க வர்றேன்னு போட்டிக்கு பாடு, நான் பாடுறேன்னு நீங்க போட்டிக்கு பாட வந்துட்டீங்க பாருங்க.
1: நான் வராம இருக்க கூடாது இல்ல?
0: அதான் பாடிக்கணும் இல்ல, எங்கேயோ வழியில நிக்கிறீங்க போல இருக்குது. மியூசிக்கும் போடுறது.
1: ஆமா, இங்க நாகப்பட்டினம் இல்ல, நாகப்பட்டினம் வந்தேன். நாகப்பட்டினம் வந்து ஃப்ரெண்டோட வந்தேன். உங்களோட
0: பெயர் வந்து முத்துவேல், சரியா?
1: ஆமா ஆமா.
0: சரி, முத்துல ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச முத்து என்று தொடங்குற ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க
1: உடனே பாடிடவா?
0: ரெண்டு வரி.
1: முத்து நகையே உன்னை நான் அறிவேன். மறுபடியும் பாடுறேன், வந்துட்டாங்க.
0: முத்து நகை எங்கேயோ போன இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு பாடு கொண்டு ஓடி வந்தாருங்க. சரி, இப்ப என்ன அவர் இணைஞ்சு பாடட்டும். எங்களுடைய ரேவதி அம்மா, நீங்க இணைந்து கொண்டீங்க ஓடி வாங்க பாடுறதுக்கு. ஓகே, அடுத்தது நீங்கள் தான். இரண்டாவது கொஞ்சம் விடுபட்டு கொண்டார், தன்னுடைய ஏதோ ஒரு விடயமாக வந்தவர் அவர்களை காணவில்லை என்று பாடலான்னு பாருங்க. எப்பக்குள்ள அந்த அந்த டைம் சரி செய்துறாங்க. அந்த அந்த உண்மை அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுகிறார் பாருங்க உண்மையாக. அழைப்புக்கு வாங்க. நான் இந்த பாடலோடு பாடலை இசையை நிறுத்தி உங்களை பாட்டுக்கு எடுத்து வரலாம். இது இந்த டைட்டில் சாங் தான், இந்த பாடலுடன் பாடலும் சேர்ந்து என்று வருகிற இந்த பாடல்.

இப்ப எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜெயபிரசாதிக் அண்ணா, நீங்க விசப் பறிச்சு ஒன்றை வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் நேற்று கச்சேரிக்கு போய் எனக்கு தான் சற்று குரல் உள்ள நல்லா இல்ல, பாடி பாடி களைச்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா பாடுங்கம்மாண்டு போட்டிருக்கீங்க. சரி, நான் பாடி இப்ப நீங்க எல்லாம் பாடாம விட்டுருவீங்கன்னு தான் நான் பாடாம இருக்கேன். ரேவதி அம்மா, நீங்க நானும் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜவேல், நீங்களும் வந்திருக்கிறீங்கன்னு. உண்மையிலேயே மிக சீக்கிரமாக ராஜவேலுக்கு இந்த இணைப்புக்கு வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அவர் இருந்தா எனக்கு கவலை இருக்காது, அடிக்கடி பாடிடுவாரல்ல. சரி, பார்க்கலாம். இங்க ரேவதியம்மா, நீங்க ஓடி வாங்க பாடலே பாடுறதுக்கு.

0: தொடங்கி ரேவதி அம்மா சந்திக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். ஆமா வணக்கம்.
1: வணக்கம். வந்தனம். நமஸ்தே. நமஸ்கார்.
0: பாருங்க எல்லாரும் சத்தம் போடாம இருக்கீங்க. நான் பாட போறேன் பாருங்க. நான் பாட.
1: நீங்க நேத்து கச்சேரி போனீங்களா?
0: கச்சேரி போனேன். உண்மையாவே நாங்க ஒரு பொங்கல் விழா ஒன்று நடந்தது. ஒன்றரை ஒரு மணித்தியால ஓட்டம் எங்களுடைய மொன்ட்ரியல்ல ஒரு பெரிய ஸ்டேஜ் இதுக்கு அப்ப எங்களை அழைப்பு விடுத்திருந்தார்கள். நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பின்பாக நாங்கள் இங்கிருந்து அங்கு போக ஒரு மணித்தியாலம் தான் ஒரு எங்களுக்கு போகிற நேரம். ஆனா நேற்று நாங்க போனது வந்து மூன்று மணித்தியாலத்துக்கு மேலே ஆகிடுச்சு இங்கிருந்து போறதுக்கு. ஏனென்றா இந்த பனிப்பொழிவு பொழிந்து கொண்டிருந்தது. பெருந்தெரு எல்லாம் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மெதுவாக எல்லாம் லைனாவே போய்கொண்டிருந்தது. ஓடுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் போயிட்டோம். போய் அங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இரவு 2 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்பினோம். அங்க உண்மையில் அப்ப பாட்டு பாட்டு போட்டி எல்லாம் நடந்தது. அங்க பொங்கல் விழாண்டு குழந்தைகளுடைய இல்ல இல்ல இல்ல இல்ல நான் எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க சொன்னாங்க. எங்களை நாங்க பாடுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுவாங்க. இல்ல எழுநூறு பேர்
1: நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது?
0: 700 பேருக்கு மேல இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல.
1: பிள்ளையாருக்கு
0: வைப்போம் உள்ளுடன் வச்சு மாமால கொழுக்கட்டை அது இருந்தது. மற்றது சீனி அரிய தரமண்டு அந்த அரிசி மாலை சீனி எல்லாம் போட்டு ஒரு ஒரு சின்ன பலகாரம் செய்வாங்க. அதால எரிஞ்சா உண்மையா நோகும் கொஞ்சம் அடிபட்டா அது. அடுத்தது வடை இருந்துச்சு. மற்றது ஒரு கேக் துண்டு இருந்துச்சு. அது வந்து வெஜிடேரியன் கேக் தான் அவங்க செய்திருக்கிறாங்க. இங்க செய்யலாம் முட்டை போடாம இருந்தது. பத்தாத்துக்கு அந்த மண்டபத்துல பொங்கல் பானை பொங்கி
1: வச்சிருந்தாங்க.
0: நீங்க என்ன பாட சொல்லி ஒரு ஒரு உண்மையான மாடு மாடு ஒரு பசு கொண்டு செய்து வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான மாடு இல்ல, அது அது ஆர்டிபிஷியல் இது. ஆனா பெரிய பசு அந்த உயிர் இல்லாத பசு கூட ஓடி வந்து முட்டி இருக்குங்க. நான் பாடி இருந்தேன்.
1: நீங்க
0: என்னடா என்ன பாட சொல்றீங்க? எல்லாரோட கையிலயும் அந்த பேக்ல இருந்தது இல்ல சிட்டுண்டி. அதை பார்த்து அதை பார்த்துட்டு தாங்க நான் ஸ்டேஜ் ஏறேன். ஏதோ ஒன்று எரிஞ்சிருவாங்கல்ல. சரி நீங்க இப்ப
1: ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தோம்.
0: நீங்களமா? ஆஹா.
1: ஆமா ரிசப்ஷன். நாளைக்கு கல்யாணம்.
0: ஆஹா.
1: இன்னைக்கு ரிசப்ஷன்.
0: ஆஹா.
1: ஒரே பஃபேல சாப்பிடவே வயிறு இல்ல.
0: இல்ல.
1: ஆமா அவ்வளவு ஐட்டம்ஸ்
0: இருந்தது.
1: ஆமா.
0: நான் இங்கிருந்து அங்க இந்தியா வந்த போது ஒரு முதல் ஒரு கல்யாணத்துக்கு தான் போனேன். அப்ப முதல் கோயிலுக்கு கோயில் இல்லாத குருவாயூரப்பர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த விசிட் வந்து ஒரு கல்யாணம். அப்ப அந்த கல்யாணத்துக்கு என்னுடைய அன்பு உறவுகள் நேர்கள் தான் கூட்டிட்டு போய் நாங்க அன்பு உறவுகள் எல்லாரும் புடைசூழ எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். அந்த கல்யாணத்துல பெரிய மண்டபம். அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி என்ன அந்த மண்டபத்துல ஒவ்வொரு பூத் போட்டு ஒவ்வொரு சாப்பாடு இதுல இட்லி அதுல தோசை பேர்ந்ததுல ஐஸ்கிரீம் பேர்ந்த அங்கால உப்புமா அங்கால அப்படியே சுத்தி நடந்து கொண்டு வாங்கி தட்டை கொண்டு அப்படியே வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியா தண்ணியும் தண்டு அதுல அந்த பிளேட்டை வச்சிட்டு வரணும். அப்ப நல்லா இருந்தது. ஒரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது என்னடா இங்க எல்லாம் புஃபேல ஒரு ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு நாங்களாவே எடுக்க விட்டு அது ஆனா அவங்க அங்கேனா அவங்க போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் போகணும் அப்ப சன நெரிசல் குறைவு பெரிய விருப்பமானாக்கள் அதுல போய் அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அவ்வளவு பேரும் அங்காங்க சாப்பிட்டு ஒரு இடைஞ்சல் இல்லாம ஒரு ஒரு தடங்கள் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க எல்லாரும் நல்லா இருந்தது அப்படித்தான் நாக்கா உங்களுக்கு இல்ல
1: நம்மளே எடுத்து போட்டும் போது நம்மளுக்கு என்ன ஒண்ணா
0: தேவையான பூத்துல போய் வாங்கி அதுல அவங்கள்ட்ட கேட்டு இதை மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி
1: சாப்பிடலாம்
0: சரி இப்ப நீங்க பாடணும் நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தா பாட முடியாம சரியா என்ன பாடு
1: ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டு வந்து பாடுறதுக்கு ஓடி
0: வந்துட்டேன் சரி சரி ஐஸ்கிரீம் சாப்பிடாம எங்க பாடுங்க
1: பட்டு பட்டு நான் பாட்டு பாட போறேன் டிவா நானே நானா யாரு தானா மெல்ல மெல்ல மாறினேனா நானே நானா யாரு தானா மெல்ல மெல்ல மாறினேனா தன்னைத்தானே மறந்தேனே என்னை

ஒருவன் நினைவிலே உருகும் இதயமே இதோ துடிக்க உலர்ந்த உதடுகள் தனிமை கவிதைகள் மதுவின் மயக்கமே உனது மடியில் இனிமே இவள்தான் சரணம் சரணம் நானே நானா யாரோதானா மெல்ல மெல்ல அறிமேனா திரையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே உறவு கலப்பதும் பிரிவில் தவிப்பதும் ஒரே பருவ வயதிலே இரவும் பகலும் விரகம் நரகம் சரணம்

0: நானே நானா யாருதானா, மெல்ல மெல்ல மாறினா, மெல்ல மெல்ல மாறினேனா. மேடம் ஓகேவா?
1: மெல்ல மெல்ல மாறினேனா, மாறினேனா.
0: என்னோட பேரலும் சேர்ந்து
1: பாடிட்டான். எத்தனை வயது அவருக்கு?
0: அவனுக்கு 4.
1: 4 வயது. இந்த நேரம் தான் அவர்கள் எல்லாத்தையும் டக்கு டக்குண்டு நீங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் பின்பற்றி கொள்ளுவார்கள். அதே மாதிரி இப்ப எல்லாம் அந்த இசையில இந்த கலையில எல்லாம் நீங்கள் ஈடுபாடு எடுத்து கொடுத்தா அவங்க அதை பின்பற்றி செல்வார்கள் இல்லையா? அருமையா பாடுனீங்க. நானே நானா நல்ல அருமையா பாடுனீங்க. அப்ப இப்ப இந்த ஐஸ்கிரீம் அணியாம போப்போ, நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதுதான் இப்ப நான்
0: சாப்பிட்டுட்டேன். அதை விடலையே.
1: அப்ப
0: அதெல்லாம் விடுற கதையே கிடையாது, சாப்பிட்டாச்சு.
1: ஒரு வகைக்கு சில நேரம் எங்களுக்கு கோல்ட் வந்தா இங்க ஒரு அன்பு உறவு சொல்லி இருந்த அந்த நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க எடுக்க சில நேரம் இல்லாம போகும் சொல்லி இருந்தாங்க. நல்லா பாடுனீங்க ரவிமா, சொல்லுங்கம்மா.
0: நன்றி. மத்தவங்க எல்லாம் பாடுறதையும் கேட்கலாம்.
1: நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு பாடலுக்கு நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா?
0: இணைந்து கொள்கிறேன்.
1: ஆமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். அழைப்புக்கு யாரோ அடிக்கடி வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வரதராஜன், வரதராஜனோடைய அங்க நல்லா பாடுவீங்க. நீங்க உங்களோட பாட்டை நாங்க கேட்கணும். ஒவ்வொரு உறவும் அன்பு உறவும் பாட பாடத்தான் நானும் பாட்டு பாட பழகி கொண்டு வருகிறேன். எங்கே வணக்கம் வரதராஜன்.
2: உற்சாகமான இரவு வணக்கங்களுடன் விடுமுறை. வணக்கம் வரதராஜன்.
1: உற்சாகமான அடிவாங்காத இரவு வணக்கத்தோடு
2: வரதராஜன். ஆமங்களம்.
1: நல்லா இருக்கிறீங்களா? நேற்றுதான் நான் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு அன்புறவு பேசி கொண்டிருந்தார். அப்ப நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கிடையில நீங்க அவங்க காணும் போதும் போதும் நீங்க பேசினா காணும் தூங்குங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க தூங்கிட்டீங்க.
2: அப்படித்தானே?
1: ஏன் இந்த வருஷத்திலயும் அடி வாங்குவானு நீங்க தூங்கிட்டீங்க, அப்படித்தானே? உங்களுடைய பாடலை கேட்கலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறக்க வேணாம். எங்க பாக்கலாம்?
2: எங்க
1: என்ன பாட்டோட வந்திருக்கீங்க?

கொங்கு நீ என்ன சொல்லு?

0: அது சரி, நான் இவ்வளவு நேரம் பேசினது பேச்சு வந்ததோ என்னமோ தெரியல, பாக்கலாம் வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அருமை ஊதக்காற்று வீசையில, அடுத்த வரி என்னங்க? ஊதக்காற்று வீசையிலே, அங்காள அடுத்த வரி என்ன?
1: குயிலே கோவையிலே,
0: அந்த காத்து வீசைக்கு தான் குயில கோவம். குயிலே கோவையில, அப்புறம் அடுத்த அடுத்த வரிகள் என்ன? போட்டு பாடிடலாம் இல்லையா, மறநாளும் பரவாயில்ல போட்டு பாடி. சரி இன்னொரு பாட்டு பாடுங்க. அங்க
1: நீரமிது நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டிலுது அன்றும் என்றும் சொல்கிறதில் ஒரு பாட்டினுத காலமெல்லாம் தீருவது இல்லையும் தாளாட்டினிலே நில காலமெல்லாம் தீருவது இல்லையும் தாளாட்டினா நீ பெற்ற பின்னையும் மேகமும் சோகமும் நீரமிது நெஞ்சில் ஒரு பாட்டில் இது. அழகன் மேடம்,
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். பேந்தென்ன, அந்த படித்த ரெண்டு பாட்டும் இரவு எல்லாருக்கும் தூங்குறதுக்கு மாதிரி இருந்தது. எல்லாரும் போய் தூங்கிருங்கப்பா, பாட இனி பாட வேணாம், உடனே தூங்கிருங்க. எங்க இப்படி பாடி எல்லாரும் நீங்க இவ்வளவு சாஃப்டா அமைதியா நல்ல ஒரு பாட்டை இப்படி அழகா பாடிவிட எல்லாரும் சரி நல்ல பாடலா இருக்கு அப்படியே கேட்டு தூங்கிட போறாங்க. நல்லா
2: பாடுவாங்க,
0: பாட வருவாங்க, பாட வருவாங்க தானே,
2: கண்டிப்பா பாட வருவாங்க.
0: வராட்டி என்ன, நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ரெண்டு அடி போடலாம்.
2: இல்ல கண்டிப்பா எல்லாம் பாட வருவாங்க மேடம்,
0: பாட வருவாங்க நிச்சயம். நல்லது, நல்ல இனிமையாக பாடுனீங்க. மீண்டும் இப்ப இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில பாடல் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதி கொள்ளணும் சரியா?
2: கண்டிப்பா வர்றேங்க மேடம், கண்டிப்பா
0: வர்றேன். நன்றி நன்றி நன்றி வரதராஜன், நன்றி நன்றி
2: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149129 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வரணும். எங்க பாக்கலாம் அடுத்த யாராவது பயம் இல்லாம பாடுவதற்கு வருபவர்கள் யார் என்றதை பாக்கலாம். பாட இப்ப தமிழன் பாரதி ராஜவேல் முழுமையாக ஒரு பாட்டை நீங்க பாடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதுல வைங்க, நான் அதை பிளே பண்ணும், அப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏண்டா அப்படி ஏண்டா உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாடுவதற்கு, ஏண்டா வந்து பாட முடியாவிட்டாலும் நீங்க அப்படி பாடி வச்சிருங்க. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கு, இந்த பாடுவோர் பாடலாம் வந்தா இப்படித்தான், உங்களையெல்லாம் தட்டி கொடுத்து மெல்ல பாட சொல்லி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, இந்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தான் கேட்போமா? இந்த பாட எடுத்து வந்தா தான் இந்த பாட்டை நீங்க எல்லாரும் பாட வருவீங்க.

0: தமிழ் பாடலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 5141923279. நான் இப்பொழுது ராஜவேலுக்கும் சொல்லியிருந்தேன், பாடலை நீங்கள் அப்படியே பாடி பதிவு செய்து இங்கே வாட்ஸ்அப்பில் அப்படியே பதிவு செய்து விடுங்க, நான் அதை எடுத்து வருவேன் இப்பொழுது பாடுவது சொல்லி. இப்பொழுது தமிழன் பாரதி பதிவில் வைத்திருக்கிறார், அவருடைய பதிவை என்ன என்று கேட்டு பார்க்கலாம். இப்ப உடனே, ஏனென்றால் அவர்களுக்கு காட்டிலுக்கு நேரடியாக வர முடியாத நிலையினால் தான் பதிவு செய்ய சொல்லுகிறேன். அதுக்காக எல்லாரும் பதிவு செய்து வச்சிருக்காங்கப்பா. இப்பொழுது தமிழன் பாரதி, உங்களுடைய பதிவை நாங்கள் கேட்கலாம். என்ன நடந்தது? என்ன நடந்தது? உங்களோட சத்தம்.
1: மகிழ்ச்சி அம்மா வணக்கம்.
0: உங்களுடைய சத்தம் வர மறக்கிறது, அது மட்டும் தெரியுது. பார்க்கலாம் எதுக்கு என்னோட தடவை அதை எடுத்து வரலாம். உங்களுடைய பதிவை.
1: காற்றுக்கென்ன வேலி, மகிழ்ச்சி அம்மா வணக்கம். உங்கள் தமிழன் பாரதி தர்மபுரியிலிருந்து. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மோடி, கங்கை வெள்ளம் தங்கக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விளங்கு வில்லேது. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும்போது.

இன்று கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு, காலம் என்னை வாழ்த்தும் போது

0: பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன், பிள்ளை பெற்று பிள்ளையானேன், பேசி பேசி கிள்ளையானேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை சுயேற்றுக் கொள்வேன், கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்னை ஏற்றுக் கொள்வேன், காற்றுக்கின்னு வேலி கடலுக்கின்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை வெள்ளம்
1: ஆமா. வணக்கம். நிகழ்ச்சிக்கு நான் இந்த பாட்டை அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் தான் அந்த குரல் சற்று கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு முதல் ஒரு படப்படுத்து முதலா நிறைய வானொலிகள்ல நான் வந்து பேசியிருக்கேன், ஆனா என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, முதல் முதலா நம்ம எம்டிஆர் வானொலியில பேசும் பொழுது நிலையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றுட்டேன். என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நான் ஒரு நேரா நான் பேசும்போது நிறைய பேசியிருக்கேன், ஒரு ஆர்ஜேவை போல, அதாவது அறிவிப்பாளரை போல பேசுவேன். நிறைய அறிவிப்பாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல சொல்லியிருக்காங்க, என்ன நாங்க ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஆர்ஜாவா நாங்க ஆர்ஜாவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ முதல்முறை நான் நம்ம நிலையத்துல ஒரு அறிவிப்பாளர் அப்படின்ற இது அறிவிக்கப்பட்டு நான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஒரு படப்பிடிப்பு நீங்க சொன்ன மாதிரி அது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் துடிப்போடு நான் அடுத்த முறை நிகழ்ச்சியில துடிப்போட நான் வருவேன், நிறைய செய்திகளை கற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி நான் உறுதி அளிக்கிறேன், நிச்சயமா கற்றுக்கொள்வேன் அப்படின்றது. ஏன்னா எனக்கு கடவுள் உண்மை அன்பு என்னோடு கூட இருக்கிறதுனால எதையும் செய்வேன், சொல்லுவேன், சொல்லுவது மட்டும் இல்லாமல் செய்தும் காட்டுவேன் என்று நான் இந்த நேரத்துல நம்ம நேர்கள் குறிப்பா சொல்லணும்னா நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மீரம்மா ஐயா அவங்களுக்கும் நான் நன்றி வாழ்த்தும் சொல்றேன், அனைவருக்கும் குறிப்பா இளவரசுக்கு என் மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். நிறைய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு பாணத்தை முதல் இந்த தோணி வந்து கடல்ல தனிமையா பயணமாயிருக்குது, ஒரு துடுப்பு தான், நான் மட்டும்தான் அதில் பயணிச்சுட்டு இருக்கேன். அதனால இனி வரும் நாட்கள்ல உற்சாக துடுப்புகள் என் நேய அன்பு உறவுகள் என்னோடு கூட பயணிப்பாங்க அப்படின்னு நான் நம்பிக்கையில வருகிறேன் உங்களோடு வானொலியில். மகிழ்ச்சி அம்மா, நன்றி.
2: நன்றி தமிழன் பாரதி. என்னவென்றால் நீங்கள் பதிவு செய்து வைத்ததை நான் இப்பொழுது ஒளிபரப்பிலிருந்து இப்பொழுதுதான் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பயணம் எப்பொழுதும் சிறக்கட்டும். நீங்கள் தனிமையாக ஒரு துடுப்போடு போக வேண்டாம். நீங்க இந்த காட்டிலையில நீங்க காலடி எடுத்து வச்சு இந்த கப்பல் இந்த கப்பலுக்குள்ள கால் வச்சிட்டீங்கல்ல, துடுப்புகள் நிறைய உங்களை அப்படியே நீங்க உங்களை அப்படியே ராசா மாதிரி இருத்தி நாங்க கொண்டு போயிருவோம் உங்களை சூழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அருமையா பாடுறீங்க. சூப்பர். காட்டுக்கு என்ன வேடி, அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது பாடல எடுத்திருக்கிறீங்க. கடலுக்கு என்ன மூடி என்று பாடியிருந்தீங்க, நன்றாக பாடுறீங்க. இன்னும் நீங்கள் பாடி நிறைய, அதாவது பயம் இல்லாமல் பேச பாட, உங்களுக்கு பயம் இருக்காது, சும்மா நீங்க அது ஒரு கூச்சத்தோடு அதை மெல்ல ஆரம்பிக்கிறீங்க.

தான் நினைக்கிறேன். அதனால தாராளமா நீங்க உங்களுடைய பாடுவது பாடும் செயல்பாடு மற்றும் பேசுவது அறிவிப்பு துறை நேர்களோட எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து வரலாம். இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு. நீங்கள் கலை என்றும் பாதையில் பயணிக்க சரியான இடம் என்று சொல்லிக்கொண்டு வளர வேண்டும் சிகரம் போல் என்று வாழ்த்தி கொண்டு அருமையாக பாடுறீங்க. என்ன அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழன் பாரதி பாட தொடங்கணும்னு எல்லாரும் சத்தம் போடாமல் இருக்கிறீங்க. மற்ற எங்களுடைய உறவுகள் யார் எல்லாரும் ஏன்னு எதுக்கு பாடாமல் நீங்கள் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல. சரி, சீக்கிரமாக உங்களுடைய பாடலை எடுத்து வாங்க. சரியாக 12 மணிக்கு பாடுவோர் பாடலான் நிகழ்ச்சி நிறைவு பெற்றுவிடும் பெற்றுவிடும். எத்தனை பாடல் வந்தாலும் இது போல ஒரு பாடல் இனி வரும் ஆண்டு ஜெயவர் சாதிக்கண்ணா கேட்டுக்க எந்த பாடல் என்ன சொல்லிக்கிறீங்க? எங்களுடைய தமிழன் பாரதி பாடிய பாடலா? சரி, கலம்பம் அசத்தலாக பாடலோடு ஆடலோடும் கேட்டு அட்டாசமாக இருக்கு, நன்றி என்று போட்டுக்க ராஜவேல். எங்க ராஜவேல், நான் வேலையில் இல்லை உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்க, அதனால தான் நீங்க பதிவு செய்ய முடியல. சரி சரி சரி, அழைப்புக்கு அன்பு உறவுகள் வர வேண்டும். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

இன்று தமிழன் பாரதி பேசிய அந்த பேச்சில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அது அவர் பேசிய அந்த பேச்சில் ஒரு படத்துல ஒரு நடிகர் பேசிய ஒரு வரி என்னவோ தெரியல ஏதோ தெரியல என்று சொன்னார்ல, அந்த வரி ஒரு நடிகர் பேசிய அந்த வரி எந்த படத்துல யார் அப்படி பேசியிருப்பார் என்று நீங்க சொல்லணும். அந்த வரிய என்னமோ தெரியல எனக்கு என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்ற வரி வந்ததில்ல, அது ஒரு படத்துல வந்தது. ஒரு பாட்டு பாடல் வரும் முன்பாக இல்ல பாடலுக்குள்ள வந்தது. அது எந்த பாடல் என்று நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நீங்க கெட்டிக்காரர் பாக்கலாம். யார் அந்த கெட்டிக்காரர்ன்னு பாக்கலாம். அவர் சொல்லியிருந்தார் என்னமோ தெரியல ஏதோ தெரியல என்று அந்த வரிகளை சொல்லியிருந்தார். அதை நான் மீண்டும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு. இருந்தாலும் பார்க்கலாம், அந்த வரி ஒரு பாடலுக்குள்ள வந்தது. அது பாட்டாக இல்ல, ஒரு நடிகர் பேசியிருப்பார். எங்கே அது என்ன, எந்த படம், என்ன பாடல் என்றதை நீங்க சொல்லிட்டா பார்க்கலாம். கெட்டிக்காரன் எப்படி டெஸ்ட் வச்சாச்சு உங்களுக்கு?

0: அடடா கண்ணன் வாங்க பாடுவாங்க. ஆஹா, இன்றைக்கு தானுங்க அவர் கேட்டிருக்காரு. கண்ணன் எங்க பாக்கலாம் அந்த பாட்டை வந்து நீங்க பாடி காட்டணும். அது என்ன பாட்டு? சரியா என்ன நீங்க பொய்க்கும் சொல்லலாம் தானே. குணா படத்துல கமலன்னு நீங்க சொல்லலாம். காட்டலைக்கு வாங்க, வந்து நீங்க அதை பாடி காட்டினா தான் நாங்க அது உண்மையுன்னு நம்புவோம். எங்க பாக்கலாம். அதுக்கு முன்பாக காட்டலையில இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி
1: என்ன பாட்டு ப்ரோக்ராம் பாடுற?
0: பாடுவோர் பாடலாம். உங்களை பாட வைக்க போறோம் இப்ப நாங்க. திரும்பி நீங்க பாருங்க. பேச்சு வராட்டி பாட்டு நல்லா வரும். சில பேர் நல்லா பாடுவாங்க. நீங்க அப்படி என்ன சொல்லக்கூடாது?
1: அஞ்சு வருஷத்துக்குள்ள கேட்டாங்க.
0: திரும்ப மீண்டும்
1: கேட்டி குணா படத்துல கமல, குணா படத்துல கமலஹாசன் பாடினது
0: எங்க பாக்கலாம்? அது என்ன அவர் சொல்லி இருப்பார்? எங்க
1: என்ன புள்ளி வேஷம் போட்டு கமல்ஹாசன் பாருங்க.
0: அது அவருக்கு பாடினவருக்கு தெரியும். நான் கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன். சரி, என்ன பாக்கலாம்? யார் வந்து பாடி காட்டுறாங்க? ரெண்டாலும் உங்களுக்கும் கொஞ்சம் கெட்டித்தனம் இருக்கு, பாட வரணும். சரியா வந்து பாடுங்க. நேரம் சரியாக 12:01. அங்க பாக்கலாம் கெட்டிக்கதனமா யாருங்க வந்து நீங்க பாடணும். சும்மா எழுதி போட்டு இருந்தா சரி வராது. சரியா கண்ணன், நீங்க காட்டலையில வந்து அது என்ன பாட்டு பாருங்க. அவரு பாருங்க, பாடினவருக்கு தெரியும் தானே. எல்லாரும் நான் சின்ன பிள்ளைன்னு நீங்க என்ன ஏமாத்த நிக்கிறீங்க? என்ன அது என்ன படம்? யார் பாடணும்னு சொன்னாலும் அதை பாடி காட்டணும் நீங்க. சரியா அப்பதான் நான் அதை ஓகே பண்ணும். கட்டிக்காரன்டா நீங்க சொல்லணும். சோனியா, எங்களுடைய சந்திரசேகர் சோனியா, நீங்க கூட அப்படித்தான் எழுதியிருக்கிறீங்க. ஓ, நீங்க பாட்டையும் எழுதிருக்கீங்களா? கண்மணி அன்படம். அது அந்த பாட்டை வந்து அந்த வரியை மட்டும் நீங்க பாடி காட்டணும். மறுபடியும் போட்டு காட்டுங்க என்ன சொல்லிருக்கா ரேவதி அம்மா. சரி, எங்க வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம் சொல்லுங்க. எப்படி கண்ணன் இருக்கீங்க? ஏன் கண்ணன், அன்றைக்கு உங்களை அழைச்சி அழைச்சி நாங்க எத்தனை கண்ணன் பாட்டு எடுத்து வந்தோம், அவ்வளவும் உங்களை காதல கேட்க இல்லையா கண்ணன் உங்களுக்கு?
1: என்ன
0: பக்கத்துல நாகலிங்கம் பேசுற?
1: ரெண்டலா இருக்காரு.
0: என்ன செய்யற?
1: ரெண்டலா இருக்க.
0: என்ன ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது உங்களோட? நீங்க பேசும்போது நீங்க ஒரு எதிரொலி மாதிரி. இப்ப இல்ல, இப்ப இல்ல. நாகலிங்கத்தை தெரியாதா உங்களுக்கு? பேர்
1: தெரியாதுங்களே.
0: அங்க ஒரு சத்தம் ஒண்ணு போட்டாருல்ல, நாளைக்கு அடுத்த வீட்டுல இருக்காரு. வேற யாரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது? உங்க சொன்னீங்க எனக்கு காது கேக்க. யாரு இருக்கிறது? ஏங்க ஊ, யாரு கண்ணன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது?
1: கண்ணன் பக்கத்துல யாரு இல்ல மேடம், நான் மட்டும் தான்
0: இருக்கேன். அப்ப பேரு
1: அனுப்பிடுங்க. நான் எழுதும் மடல் இல்ல கடதாசி
0: கண்மணி
1: லெட்டர்
0: லெட்டர் கண்மணி அன்போட காதலன் கடிதமே. அப்புறம்
2: பார்த்தாவே பாடிட்டீங்களா? அப்ப இப்ப கண்மணி சொன்னதுல இப்ப பொன்மணி போடுங்க. பொன்மணி உன் வீட்டுல சவிக்கமா? நான் இங்க சவிக்கம்.
0: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும் போது கவிதை அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வார்த்தை தடுமாறு.
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் கவிதை கவிதை.
0: அப்ப
2: பாடுங்க முழுசா.
0: சரி நான் பாடிட்டேன், அடுத்த வரியே சொல்லுங்க. அடுத்த என்ன?
2: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆவறதில்ல. இது எழுதிங்க, இடையில மானத்தேனே பொன்மான் எல்லாம் போட்டுக்கணும்.
0: உண்டான காயம் எங்க தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்து மேனி தாங்காது சிந்தேனே.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
0: அதை எப்படி அடுத்தது எடுக்கிறது வருது இல்ல. என் காயம் எந்த காயம் இங்கே தன்னாலே மாறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க கவிதை வந்தது. அதா வரும் இல்ல. இது மனிதர் இது மனித
2: காதல் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? அபிராமி ராமியே அபிராமியே சுப்பலாலி லாலியே அபிராமியே.
0: சூப்பர் கண்ணன், நல்லா இருந்தது. நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் அதாவது கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு போனார் பாருங்க, பாடுனவங்களுக்கு தெரியும் கேளுங்க. எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இளவரசு சுகன்யாங்களே, சுகன்யா சந்திரசேகர் சுகன்யா, மற்றது ராஜவேலும் கண்டுபிடிச்சிருக்கான் நினைக்கிறேன். ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த அந்த வார்த்தை அவர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து. சரி, இன்னைக்கு நீங்க என்ன பாட்டு,
2: எனக்கு
0: என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? நீங்க சொல்லி அந்த நல்லா இருக்குது. நீங்க நீங்க அதாவது பக்கத்துல அந்த ஒத்து ஒத்து ஊதுவாங்க தெரியுமா, அந்த நாதஸ்வரத்துக்கு பக்கத்துல அப்படியே நீங்க சொல்லி போட்டு நீங்க பாட வேணும்னு சொல்லிங்க. நீங்க பாடுங்க முழுசா, ஒரு பாட்டு பாடுங்க. எங்க பாக்கலாம் நீண்ட நாள்.
2: என்ன பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. நான் எது ப்ரிப்பேர் இல்லாம வந்துட்டேன் சொல்லுங்க.
0: என்ன பாட்டு
2: சொல்ற பாட்டு பாடுறேன்.
0: கண்ணனுக்கு என்ன பாட்டு? நல்ல ஒரு காதல் பாட்டு பாருங்க பாக்கலாம்.
2: அதான் நீங்க சொல்லுங்க, எனக்கு எந்த பாட்டு மைண்ட்ல இல்ல.
0: என்னங்க ஒரு சின்ன
2: பிள்ளை பாட்டு ஒண்ணு சொல்லுங்க, நானே பாடிடுறேன்.
0: சின்ன பிள்ளைகிட்ட காதல் பாட்டு கேக்குறீங்க நீங்க? அதே இப்பதான் அந்த காதலை பத்தி என்னன்னு பாக்குறதுக்கு பாடுங்க மாமா கேக்கலாம்னு கேக்குது. நீங்க என்னன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நீங்க காதல்ல நீங்க தானே மாமா, நல்ல காதலை பத்தி சொல்லுங்க. நீங்க பாடுங்க மாமா, எங்க பாடுங்க. ஒரு குட்டி ஒரு குட்டி குழந்தை அப்படிதாங்க. மாமா மாமா பாடுங்க மாமா, ஒரு ஒரு காதல் பாட்டு பாடுங்க மாமா, அப்பதான் மாமா நானும் அதை கத்துக்கலாம். பாடுங்க.
2: உம் சரியா? காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா, காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா, உள்ளம் துள்ளுகின்றதே மனதை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொன்பதே, உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இன்ப சீதனும், அதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா.

0: பிறகு வானம் கையில் எட்டினால் அங்கும் உன்னை எழுதுவேன். நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன். உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலின் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு, வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. ஆமாம் தெரியும் மேடம், காதல் பாட்டு.
1: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க பாருங்க, பாட சொன்னா கண்மணி காதல நான் எழுது கடிதம். காதல் கடிதம் வந்ததா வந்ததா வந்தோன்னு எப்படி அந்த டீச் பண்ணி கொடுக்கறேன். இப்படித்தான் கடிதம் கொண்டு வந்தா நீங்க துள்ளி அதை கையில கொண்டு ஓடி திரியணும். மறைச்சு மறைச்சு படிச்சு படிச்சு படிச்சு. அப்ப உங்களுக்கு நான் யாருக்கும் கேட்காம கேக்குறேன், உங்களுக்கு யாருங்க முதல் கடிதம் கொடுத்தது அத சொல்லுங்க.
0: எனக்குங்களா? என்னோட காதலி.
1: காதலி தாங்க, அந்த காதலியோட பேரு தானே கேட்டேன். காதலியன்னா இப்ப யாருன்னு எங்களுக்கு தெரியாம
0: இருக்கேன். சொல்லக்கூடாது
1: இல்ல, உங்களுக்கு யாரண்டு நாங்க யாரண்டு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க. அதுதான் கேட்டா பேரை
0: பேரா சொல்ல முடியாது மேடம். இப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வந்துருச்சு. இனிமேல
1: இனி சென்னை
0: சொல்ல முடியாது.
1: சொன்ன பேர் சாப்பாடு கிடைக்காது.
0: சாப்பாடு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் கேட்டுருப்பாங்க.
1: பாயும் தலானையும் பாயும் தலையணையும் கொண்டு வெளியில போகணும் நீங்க, அப்படித்தானே? முதல் நுழைவாசல்ல போன உடனே அந்த கரையோட.
0: ஆமா ஆமா,
1: அதாவது அந்த கதவுக்கு நீங்க கீப்பரா படுத்திருக்கீங்க. அது யாரு கள்ளன் வராது,
0: தாண்டிதான் உள்ள போன. ஆமா
1: சரி, அதண்டாலும் குடுத்திருக்கா அதுல படப்பா ரெண்டு விட்டு இருக்காங்க. இதுவே பேரை சொன்னா நீங்க முத்தத்துக்கு தான் போற. முற்றாம இல்ல, கேட்டுக்கு வழியால
0: அப்படித்தானே?
1: அது உள்ளுக்கதான் நீங்க இருக்குங்க. என்ன செய்தாலும் வீட்டுக்கு மேல நீங்க வாங்கியா சொன்னா இல்ல, எப்படின்னா எப்படித்தான் நீ என்ன திரத்தி விட்டாலும் எப்படித்தான் என்ன போகணும்னு சொன்னாலும் நான் பாரு உனக்கு அங்க உன்னை விட உயரத்துல படுத்திருக்கேன்னு சொல்லலாம் இல்ல நீங்க. நல்லா பாடுவீங்க கண்ணன், சூப்பரா பாடுவீங்க. அடுத்தடுத்து வந்து பாடுங்க, நல்லா தயார் பண்ணிட்டு நீங்க நல்லா பாடுவீங்க, தயார் பண்ணிட்டு பாடுங்க. சரியா? பழையபடி பாடு பாடுவோர் நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் இல்ல. நாங்க முயற்சி செய்து
0: இரவு வருதுங்களா?
1: இந்த நேரம் தான் வரும், 9 மணிக்கு வரும். இன்னைக்கு புதிய அறிவிப்பாளர் எங்களோட சேர்ந்து கொண்ட
0: குழந்தைகளுக்கு
1: முதல்ல வந்து ஒரு சூப்பு தடி கொடுப்பேன் கையில. அதுக்கப்புறம் ஒரு தள்ளு வண்டில கொண்டு முன்னுக்கு வச்சுட்டு எங்க ஐயா வாயில எங்க நீங்க சுவைச்சு கொண்டு உங்களுக்கு இல்ல இல்ல சூப்பு தறியை குடுக்கறது இல்ல, கையில சூப்பு தறி நான் வச்சுக்கொண்டு அந்த வண்டில தள்ளி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அதுதான் என் விருப்பம். அவர் அப்படியே ஒரு புரோகிராம் தள்ளி கொண்டு வந்தோம்னா சூப்பு தறி கையில குடுத்துருவோம். அதுக்கு பிறகு எனக்கு அந்த குழந்தை சொல்லு, எனக்கு நீங்க இத அவ்வளவு தூரத்துல வச்சு ஏமாத்தி தந்தீங்கல்ல, எனக்கு அந்த அந்த இனிப்பே வேணாம் என்னட்டு கடகடன்னு பேச தொடங்கிருவார்.
0: அவர் பேசுறப்ப நல்லா குரல் நல்லா குரல் இருக்கு, நல்லாவும் பேசுறாரு. நல்லா நல்லா எல்லா நல்லா ஆர்ஜவா
1: வந்துருவா.
0: அவர நிகழ்ச்சி தனி நல்லா கொடுப்பாருன்னு எனக்கே நம்பிக்கை இருக்கு.
1: அடுத்த அடுத்த காதல் இளவரசன் வாராருங்க, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. காதல் இளவரசன்
0: வணக்கம். வணக்கம்.
1: யாரண்டு சொல்லுங்க பாக்கலாம் கண்ணன். இவர் யாரண்டு?
0: இளவரசன். இளவரசு தான். வணக்கம்.
1: ஏங்க இளவரசு வந்து இளவரசுக்கு பெயர். நாங்க இளவரசன் எங்க குரூப்புக்கு வச்சிருக்கிறது இன்னொரு இளவரசன். எங்க அவரோட குரலை நீங்க
0: இவரா இருக்கோம். நம்ம நம்ம இவரு என்ன ஊர் வர மாட்டேங்குதே.
1: யாரு யாரு யாரு யாரு?
0: தர்மபுரி. அவர் பேர் என்ன?
1: அவர் ராஜா. அங்க தர்மபுரி
0: ராஜா. ராஜா தான சொல்றீங்க?
1: என்னங்க ராஜா போய் இளவரச ஆக்கிட்டீங்க? அவருக்கு வயசு போய் தலைமுடியெல்லாம் நிறைச்சு இப்ப 10th க்கு அவரை காய விடுறாங்க இப்ப வீட்டுல.
0: அப்ப திருப்புக்குழி திருப்புக்குழி
1: விஜயகுமாரா?
0: அவரு விஜயகுமார்.
1: அவர் விஜயன், அவர் வீரன் விஜயன். அவர் இதுல வந்து நீங்க சேர்க்கறீங்க எங்க இளவரசு?
0: அப்ப இளவரசு, அப்ப இளவரசு,
2: இளவரசு வணக்கமுங்க.
0: வணக்கம் வணக்கம்,
2: ராத்திரி வணக்கம்.
1: ராத்திரி வணக்கம்,
0: வணக்கம், இரவு வணக்கம்.
2: நல்லா பாடுங்க பாட்டு.
1: இளவரசு
2: நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கிறண்ணா.
0: பாட்டு நல்லா,
2: அந்த கண்மணி அன்போடு காதல் அம்மா பாடுங்க பாட்டு.
1: இளவரசு அவர் சொல்ற ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு,
0: ரெண்டு பாட்டு,
2: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டா? உண்மையா உண்மையா, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு தான் நீங்க பாடின, ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு.
1: இளவரசு கடிதத்தை பற்றி
0: பார்த்தாலே அந்த டயலாக் ஞாபகம் வந்துருக்கு.
1: உண்மையா உண்மையா, ஆனா அத சரியா பேசுறது இளவரசு தான். நாங்க எல்லாரும்
0: இளவரசு
1: தான், எல்லாரும் பேசி பாக்குறோம், ஆனா அவர் தான் சரியா அத உன்னிப்பா உன்னிப்பா கேட்டு பாத்திருக்காரு. அக்கா அக்கா என்ன பேசுறாரு?
2: அவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த அகராதியில டிக்ஷனரியிலே இல்ல. எப்படித்தான் போறீங்களா ஜெயில? அதுக்காக எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு தெரியல. ஆனா பாடலுக்கு அழகு சேர்க்கிற விதத்துல அந்த வரிகள் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க.
1: ஆனா அந்த அந்த வேர்ட்ஸ் அவங்க போடும் போது அது சரியா அதுல ஜாயின் ஆகி போகுது சரியா?
2: ஆமா,
1: உண்மையிலேயே அந்த பாடலை கேட்டு நாங்க கேட்காதவங்க நாங்க யோசிப்போம், அதுதான் பாட்டுண்டு
2: பாருங்க. நம்ம கழவோடு கலகலப்பு அக்கா மகன் அப்படின்னு சொல்றாங்க, அது வரிகளுக்கு ஒத்துமகலா கூட அந்த பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: இல்ல மேடம், அவங்க குழந்தை மாதிரி அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்ப நாங்க இந்த நிறைய ஹிந்தி பாட்டுலாம் பாடும், ஆனா எங்களுக்கு திருப்பி பாட தெரியாது. ஆனா நாங்களா ஒரு வார்த்தை போட்டு
2: பாடலுக்கு அடிமை, அதாவது
1: இன்னொரு விடயம் பாருங்க, புது பாடல் எல்லாம் அவங்க தெரியுது, அந்த ராகம் தெரியுது, ராகத்தோடு பாடுறான் அதானே.
2: நான் ஒரு பாட்டு பாடுறமா
1: எங்க இளவரசு? அந்த இளவரசு உங்களுக்கு உங்களை நெஞ்சி மட்டும் கேக்குறேன் இளவரசு, கடிதத்தை பற்றி மட்டும் கேட்கறாங்க. அவர் இப்பவே சொல்லிட்டார், அதாவது உள்ளுக்குள்ள, அதாவது கதவு இல்ல, கதவுல ஒரு ஓரமா உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சம் இடம் தானே கொடுத்துருக்கு. நீங்க கடிதத்தை பற்றி பேசுறாங்க, அதை மட்டும் கேட்காங்க. வேணும்னா தனிப்பட்ட முறையா வெளியில வந்த அப்புறம் கேளுங்க.
0: கடிதத்தை பத்தி பேசுங்க, பேர் மட்டும் கேட்டுறாதீங்க.
1: பேர் மட்டும்
2: எதை பத்தி வேணாலும் கேளு, அதை பத்தி மட்டும் கேட்காது.
1: இளவரசானா இவர் எப்படி நீங்க வெளியில வந்தாலும் நீங்க பேர் எதுன்னு சொல்ல சொன்னா இவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு போத்தல்ல சரியா, ஒரு கண்ணாடி போத்தல்ல ஒவ்வொரு பேரும் எழுதி உருட்டி உருட்டி போட்டு வச்சிருக்கார் இவர். இவருக்கு கடிதம் கொடுத்தாங்க, அதுல அப்படி கைய விட்டு துளாவிட்டு ஒன்னு எடுத்துட்டு தான் உங்களுக்கு அந்த பேரை சொல்லுவேன். என்ன யோசிச்சு பாருங்க, இதுக்கு மேல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லாது
2: என்ன குறைச்சல்? கருப்பு தங்கம்,
1: தங்கம்
2: அப்படி என்ன நிறைய இருக்கிறதுல என்ன தவறு?
1: பாட்டு செல்வம், பேச்சில யார சொல்ல போறீங்க? வள்ளி
2: நடந்தா நடந்தா தேரு,
1: தேரு அசஞ்சா
2: அசஞ்சா திருவிழா என்னென்ன சொல்லுவாங்க சினிமாவில சொல்ற மாதிரி டைலாக் சொல்ல வேண்டியதான்.
1: போருங்க போருங்க, இவ்வளவு சொல்லிட்டீங்க, அவ கேட்டா இவரோட நிலை என்ன அதை சொல்லுங்க.
2: கேட்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிருப்பாங்க. ஆனா அப்படிதான்,
1: தூங்க வச்சுட்டு பேச வந்திருக்க, அதுவும் மொட்டை மாடி பாருங்க. கண்ணன் நீங்க பாட்டு என்ன பாட்டு நீங்க சிந்தியுங்க, அவர் பாடட்டும் முதல்ல. அடுத்த பாட்டு என்னண்டு சரியா
0: பாருங்க,
1: அவருக்கு பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை பேர் பாடுறாங்க அது கிட்ட. கண்ணனுக்கு பக்கத்துல நீங்க இனி பாட்டை தெளிவு செய்து கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க கண்ணன். நீங்க
0: சரிங்க,
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இளவரசு எங்க நீங்க பாடுங்க. இளவரசு இளவரசு பாடுங்க.
2: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லுன்னு பூத்த செவ்வரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும், கொய்யாத மாங்கனியை கொடியடைதான் ஏந்தி வரும், மத்தாப்பூ வானம் எல்லாம் வாழ்த்திருப்பு காட்டி வரும், மானோடு மீனி இரண்டை மொய்வியோ கூட்டி வரும், பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகு பொன்னாக கலந்த முன்னூறு நிலவு, பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும், பெஞ்சாந்து குழம்பெடுத்து தீக்கி வைக்க சித்திரமே, தென் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த நொத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே, தென் காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே, பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, இதே உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூம் குயிலோ, பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வீரம் கொடுத்தாலும் போதாது சீர்த்தனத்தி, கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி, பூமாலை சூட்டிடுதேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி, அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி, வந்தாச்சு கால நேரம் மலையிடத்தான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும், சித்தாட போட்ட இன்னமணித்தேரு பில்லுன்னு பூத்த செவ்வரளி பூ, செப்பால செஞ்சு வச்ச அம்மன் சிலதான், பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும், பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும் கொடி பெறும். அவ்வளவுதாம்மா.
1: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
1: நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாரும் இனிமையாக பாடுவார்கள், அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாக நீங்க அறிமுகப்படுத்திய அத்தனை நண்பர்களும் இனிமையாக பாடுவார்கள், அதே போல நீங்கள் அந்த பாடல் வரிகளும் அப்படியே பார்த்து பாடுறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு மனப்பாடமா?
2: என்னமா இப்போதைக்கு பார்த்துதான் பாடுனேன்.
1: பார்த்து ஆனா மனப்பாடமா
2: பாடுனா மனப்பாடமா பாடுன வரிகள் முழுசா தெரியாது, அப்புறம் அந்த அக்கா பாடுற மாதிரிதான் ஏதாவது போட்டு
1: சமாளிச்சிருவீங்க.
2: அதாவது பாடலோட வரிகள் தெரியாம இருந்தா கூட தனிமையில பாடல் பாடும்போது அதுக்கு உண்டான வரிகளுக்கு ஏத்த மாதிரியான வரிகளை போட்டு பாடிட்டு
1: போறது
2: அந்த மாதிரி வரிகளை போட்டு பாடுனதுலாம் உண்டு. ஆனா இப்போது பாடுனது பாட்டுதான் பாடம்.
1: சரி, உங்களுக்கு பக்கத்துல ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவர் ஒரு பெரிய பாடகர். அவர் எந்த நேரமும் முதல் முதல் பாட ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் போட்டுட்டு தான் பாடுவார், நல்லா பாடுவார். அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம்.
2: சாத்தூர் நாகராஜ் அண்ணாதான் சத்தத்தோடு.
1: அதாவது இந்த வானொலிய உன்னிப்பா கேக்குறாங்கன்றதுதான் அர்த்தம் இளவரசு. ஏனண்டா அது உஷன்னு சத்தம் போடுற நாகராஜன் கண்டுபிடிச்சிட்ட அப்படித்தானே? வணக்கம் நாகராஜன்.
3: வணக்கம்
1: அண்ணா.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நலம் நலம் நலம்.
2: உடல்நலம் தானே? உடல்நலம் எவ்வாறு உள்ளது?
3: நன்றாக தெரிவிக்கிறேன்.
2: நலமே மலர அன்பாக
1: எப்பொழுது.
3: நன்றி நன்றி, மிக்க நன்றி.
1: நலமாக இருக்க எங்களுடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்க எங்களோட சிரிப்பு பேசி
3: உங்கள் அன்புதான் என்னை வாழ வைக்கிறது.
1: சின்ன குழந்தைகள் எங்களோட நீங்க துள்ளி குதிச்சு ஓடி வரணும் எப்பவும்.
3: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
1: அப்ப இளவரசு நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க, இந்த கடிதத்தை பற்றிய நாகராஜன் அண்ணாட்ட கேளுங்க.
2: அண்ணா
3: சொல்லுங்க.
2: அந்த டீனேஜ் வயசு சொல்றாங்கல்ல, 16 வயது.
3: ஆமாங்க.
2: அந்த வயது காலத்துல நீங்க முதல் முதலில் காதல் கடிதம் பெற்றதுண்டா?
3: வருஷம் படம் டைம்ல 9வது படிக்கும் போது, 9th
2: படிக்கிறேன்,
3: ஒரு 14 வயசுல.
1: 14 வயசுல பாருங்க,
3: 16 பைல அந்த வயசு முன்னாடி அட்வான்ஸ் போயிட்டேன்.
1: அட்வான்ஸ் போயிட்டாரு.
2: சரி, நீங்க கொடுத்தீங்களா இல்ல நீங்க வாங்குனீங்களா?
1: நாளைக்கு சோறு கிடைக்குமா?
3: தன்னை
1: விட யாராவது கடிதம் குடுக்கறதுக்கு சரித்திரம் உண்டான்னு
3: கேக்குறாரு.
1: எத்தனை வரி எழுதுனீங்க? நீங்க எத்தனை வரி எழுதுனீங்க?
3: ஒரே ஒரு வார்த்தை.
1: ஒரே ஒரு வார்த்தை, அது என்ன?
3: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான்.
1: உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மூன்று சொல்லு.
3: மூன்று சொல்லு.
1: ஒரே அடியா.
2: அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கண்ணா?
1: பாருங்க, அவளை இன்ட்ரெஸ்டா கேக்குற.
2: நீங்க பெற்ற
1: வார்த்தையில நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதை சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு சின்ன பிள்ளைங்க கேக்குது. மாமா மாமா சொல்லுங்க. மாமா
3: அவங்க அவங்க அவங்க எல்லாம் ரெடி இருந்தாங்க. எல்லாம் ஓகே ஆச்சு. ஆனா கல்யாணம் கடைசியில் பண்ண முடியல.
1: அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இளவரசு
2: அது அறியாத வயசு.
1: திருமணம் நடக்க இல்ல. அது அப்படி
3: 9 வயசு.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன? எப்படி எப்படி எப்படி எப்படி?
3: 10 வருடங்களாக தொடர்ந்தது.
1: ஓ
3: காதல் 24 வயசு வரைக்கும் நடந்தது. 23 வயசு.
1: ஆடி அப்பா, அதுவரை காதல். ஆனா திருமணம் நடக்க இல்ல. இல்ல
3: திருமணம், ரெண்டு வீட்டுலயும் சமூகத்தோடதான் காதல் நடந்துச்சு.
1: ஆனா திருமணம்
3: நடக்கிறது.
2: சந்தர்ப்ப சூழ்நிலையே ஜாதகம் மாதிரியான சில விடயங்கள் உங்களை பிரித்திருக்கிறது.
1: இல்ல இல்ல இல்ல, அப்படியா இல்ல. என்ன நடந்தது? அது நாங்க இதற்காக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்டா இனி தான வருஷம் நாங்க லவ் பண்ண போறோம், காதலிக்க போறோம். அப்ப இவருக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காம இருக்கு. எங்க என்ன ஜாதக பொருத்தம் இல்லையா?
3: ஜாதகம் பாக்கும்போது எனக்கு வந்து செவ்வாய் இருக்கு. செவ்வாய் இருக்குது, அவருக்கு செவ்வாய் இல்ல. இதனால வந்து யாராவது பிரிவு ஏற்படலாம் அப்படின்னாங்க. பிரிஞ்சு வாழ்றத வர சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது நான் கல்யாணம் பண்ணதை வந்து அதுக்கு வந்து அப்போ கல்யாணம்
1: பண்ணாங்க.
3: வீட்டுல சம்மதம், எங்க வீட்டுல சம்மதம், அது வீட்டுல சம்மதம் தான்.
1: ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்கல்ல. பிரிஞ்சிட்டீங்க,
3: ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் சந்தோஷம் இருக்கணும்ல அப்படின்ட்டு. யாருமே கெட்டு போனாலும் நல்லா இருக்காது, அதனால சக்சஸ் ஆகாது.
2: காலங்கள்
3: யாரும்
2: என்றுமே மாறாதுன்னா மனதுக்குள் நிலைத்து இருக்கும்.
1: பாருங்க அந்த அனுபவம் பேசுதுங்க சின்ன பையனுக்கு. அங்கால அவர் பாருங்க, அவர் வந்து சொல்லாம சொல்றாருங்க. அவருக்கு அந்த எப்பவும் தனக்கு அப்படியே பதிஞ்சிருக்குன்னு சொல்ற. அப்படித்தானே இளவரசு?
2: வயதான காலம் தள்ளாடும் வயது வந்து வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் அந்த
1: முதல் காதல் முதல் காதல்
3: கல்யாணம் பண்ணும்போது நிச்சயமான உடனே எங்க வீடுக்கிறவங்க சாத்தியமான கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி காட்டிட்டு பாத்துக்க சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் போய் பார்த்தே கிடையாது. வீடுக்கிறவங்க கூட்டிட்டு போய்
1: காட்டிட்டு எங்க பேச்சு நின்றுச்சு கூட
2: அமைதியா இருக்கு.
1: எங்க
2: நாகராஜ் அண்ணா
1: பேசுங்க அண்ணா.
2: பேசுறது
1: நாகராஜன்.
3: ஐயோ ஹலோ ஹலோ
1: ஹலோ ஹலோ ஹலோ அப்ப பேசுங்க. கேக்குது கேக்குது சொல்லுங்க.
3: அதான் கல்யாணம் பண்ணு நிச்சயமான உடனே வீட்டுக்காரமா கூடி நேரம் போய் அந்த பொண்ணு கூட காட்டினேன் இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்
1: அப்படின்ட்டு.
3: இனிவர் வந்து இந்த பொண்ணை சந்திக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்தவந்தா இதுவரைக்கும் அந்த பொண்ணு சந்திக்கல. அந்த வீட்டுல நல்லது கிடக்கல வீட்டுக்காரமா போவாங்க வருவாங்க. நான் உடனே என் போய் அந்த பொண்ணு விட்டு பேச கிடையாது மாட்டி பேசுறது இல்ல.
1: நீங்க பேசுறது இல்ல அவங்க
3: பேசுறதில்ல.
2: சில உறவுகளுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வைஸ் மாதிரி இந்த மாதிரி விடயத்தெல்லாம் மனைவி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓ ஆனா எல்லாரும் உங்களோட சாத்தியம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க. சாத்தியம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க.
3: அப்படி அப்படி இல்லைங்க. ஆரம்பத்திலேயே நம்ம அதை சொல்லிட்டோம்னா ஏன்னா இது வந்து ஊரேந்து காவல போச்சு சொல்லி பிரச்சனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம்
2: பகுதியில கண்டது உண்டு. இந்த மாதிரி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த உண்மையால பல பிரச்சனைகள் திரும்ப வந்துகிட்டு இருக்கு.
3: ஆள் வந்து அங்க போறது வர்றது அந்த மாதிரி யாருக்கு சந்தேகம் இருப்பாரு. நாம அங்க போகாம இருக்கிறது பெஸ்ட். அங்க போய் இப்ப நானே போயிட்டு வந்திருந்தாலும் அது சந்தேகம் ஏதோ ஒரு நாள நான் வீட்டுல குடும்பத்தை சண்டை வரு இந்த சண்டை வரும் போது நாம அங்க போகும்போது ஒரு ஆர்டர் கிடைக்கி அப்ப வந்துரு.
2: பொதுவாகவே பெண்கள்ட்ட ரகசியம் சொல்வதை தவிர்ப்பது
3: நல்லதுண்ணா.
1: ஆனா நாகராஜன் அது உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி அப்படி அப்படி இருந்திருக்கிறார். கண்ணன் ஒரு நிமிஷம் நாகராஜன் ஒரு நிமிஷம் கண்ணன் ஒரு பேசுங்க கண்ணன். நீங்க ஏன் இந்த கரகரப்பு வருதுன்னு கரகரப்பு வந்தது. நாகராஜன் நான் சொல்றேன் எல்லா பெண்களும் அப்படி அல்ல. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை உங்களுடைய மனைவி அன்பு மனைவி அப்படி ஒரு அன்பாக அவர் நடை போடுறது. எல்லா பெண்களும் 99 விதம் எந்த பெண்ணுமே அதை அக்ரி பண்ண மாட்டாங்க. கடைசி மட்டும் எங்க பாக்கலாம் கண்ணன்.
4: இப்ப கேக்குதுங்களா மேடம்?
1: உங்களோட பக்கம்தான் அந்த இறைச்சல் வருது. அது அப்போதையும் நான்
4: பார்த்தேன்.
2: இப்ப வரல இப்ப தெளிவா இருக்கு.
4: ஹெட்போன் போட்டா வரும் போல
2: இப்ப தெளிவா இருக்கு.
1: பாத்தீங்களா? அதனால உங்களோட பக்கம் தான் அந்த சத்தம் வந்தது. கவனமா
4: ஹெட்போன் போட்டேன் மேடம். ஹெட்போன் போட்டது அப்படி வரும் போல
1: கொஞ்சம் பாருங்க கண்ணன். நீங்க எல்லாம் இவ்வளவு பயப்படுறீங்க பாருங்க. நாகராஜனுக்கு எல்லாம் இவ்வளவு சுதந்திரமா நல்ல ஒரு மனைவி என்று பாருங்க. அந்த காதல்ல முத தன் காதலிச்ச காதலி வீட்டையே அவ போய் சென்று வருகிறான். இவர் காட்டி கொடுத்து எல்லாம் இப்பவும் போய் வருகிறான். அவன் நல்லதுக்கெல்லாம் போய் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கும் போய் வர அப்ப அவர் எவ்வளவு கொடுத்து வச்சவர் உங்களால முடியுமா? பாத்தீங்களா எல்லாருக்கும் எழுதுன எழுத்து காலத்து தலையில இல்ல என்னண்டே நீங்க போயிட்டு வரீங்க இளவரசு இது நல்ல
2: எப்படி இப்படி
1: போயிட்டு வாராரு இளவரசு
2: காதலிய அவங்க மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி
1: அதெல்லாம் கேட்டுக்கணும் அதெல்லாம் கேட்டுக்கணும் வந்துருக்க இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு
3: அந்த மாதிரி நான் எங்க வீட்டுல மனைவி அனுப்பிச்சு தவறே போயிட்டு வர்றாரு
1: இல்ல இவர் போய் வாழ சொந்த
4: அவங்க மனைவிய வந்து என்ன சொல்ற அவருக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பிரியம் கொடுத்திருக்காரு கொடுத்திருக்காங்க
2: சொர்க்கலோகம்
1: அவருக்கு கிடைச்ச சொர்க்கம் இவர் தானா போறாரு தான் இன்னும் போய்கொண்டிருக்கேன் பயந்து பயந்து போறாரு நரக அதாவது நரகலோகத்துல போனமா என்ன அங்க போய் வர மட்டும் திக்கி திக்கிட்டு அடிக்க நினைச்சு நல்ல கூட வந்து சொல்லி நாங்களும் போயிட்டு வரோம்
4: அப்படி சொல்ல ஏதாவது விசேஷம்னா நாங்களும் போயிட்டு வரோம் மேடம் நாங்களும்
1: நீங்க நாங்களும் சொன்னது என்ன நீங்க மட்டும்தானே போறீங்க மனைவி வரவா அதை சொல்லுங்க முதல்ல
4: மனைவி வருவாங்க வரமாட்டாங்க
1: வருவாங்க வருவாங்க சந்தர்ப்பம் கிடைக்காது வந்த பேந்தென்ன
4: அதிகமா சொல்ல மாட்டாங்க விசேஷம் அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம்
1: பாத்தீங்களா அங்க சொல்ல மாட்டாங்க இவங்க போயிட்டு வருவாங்க தலைகளா கட்டி வச்சிருவாங்க கால மனைவி உண்மை பாத்தீங்களா
4: அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சாப்பாடு
1: சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க நீங்க அதுவும் இவ்வளவு பப்ளிக்கா இதுல வந்து நாங்க எல்லாம் போயிட்டு வரோம் மேடம் வந்து நீ அதை நெஞ்ச நிமிஷத்தை கொண்டு இத கேட்டு இளவரசு பாருங்க சத்தம் இல்லாம நிக்கிறார் ஐயோ இளவரசுக்கு ரெண்டு
3: காலையில சாப்பாடு
1: இல்ல சின்ன பையன் இளவரசு ரெண்டு விஷயத்த நினைக்கிறாரு இப்ப என்னன்னு நான் சொல்றேன் ஒன்று வந்து ஐயோ நாகராஜன் அவருடைய மனைவி மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலையேன்னு யோசிக்கிறேன் ரெண்டாவது அட இவர மாதிரி போய் வர முடியல ரெண்டு வச்சு இவர் யோசிக்கிறார் ரெண்டுமே எனக்கு கிடைக்கல ஏதாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்க இளவரசு அடுத்த முறை பேசலாம் அப்ப அப்ப நாகராஜன் நீங்க இந்த சூட்டோட ஒரு பாட்டு பாருங்க பாக்கலாம் உங்களுக்கு துணையா இவங்களும் பாடுவாங்க சேர்ந்து வரிய சொல்லுங்க இவங்க பாடுவாங்க ரெண்டு பேரும்
3: பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவே
1: எங்க நீங்க
3: எழுதவில்லை எழுதி வச்சு படிக்கவில்லை தெரியவே பாட்டு வர
1: சரி நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க பாக்கலாம் அந்த பாட்டை அவருக்காக
0: இலக்கணம் படிச்சது இல்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, பாடறியே படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே, எழுத்துவகனே, எட்டுல எழுதவில்ல, எழுதி வச்சு பழக்கம் இல்ல, இலக்கணம் படிச்சதில்ல, தலக்கணமும் எனக்கு இல்ல, அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாசம் இல்ல, பழகின பாசம் இல்ல அதுக்கு தெரியல. அடுத்த வரி புரிய
2: என்னமோ ராக என்னென்னமோ தாளம்
0: தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம்,
2: எல்லாமே சங்கீதம் தான், சட்டத்தில் பிறந்த
0: சங்கதிதான், சச்சமம் என்பதும்
2: ஐவதம் என்பதும்
0: பஞ்சபரப்பறியும்
2: படிப்பறியும் பள்ளிக்கூடம் தானறியும் ஏடறியும் எழுத்தறியும் எழுத்துவக நான் அறியும்.
1: இப்ப இந்த பாட்டை நாகராஜன் மாத்தி பாடுனா நான் போயறியேன் போக மாட்டேன் இப்படியே இருப்பேன் என்று பாடுவார். அவர் போனா நான் போயிடுவேன் போய்கொண்டே இருக்கிறேன் என்று பாடுவார். அவர் கண்ணன் பாடுனா இல்லையா?
3: என்னண்டு
1: அவர் பாடுவார் எதுவுமே அறியேன் இனித்தான் அறியேன் என்ன பாடுவார். இது ரெண்டு பேரையும் பச்சுத்தானே இப்ப அவர் யோசிச்சு கொண்டு இருக்க பாருங்க, கலங்கலன்னு பேசிக்கொண்டிருந்த சின்ன பையன், நீங்க ரெண்டு பேர் வந்து அவரை கெடுத்துட்டீங்க பாருங்க. இப்ப அவர் அந்த
3: சிந்தனையிடம்
1: போய் வர ஒன்று பாட போறாரு அவரு.
2: அம்மா சொல்றத நம்பாதீங்க நாகராஜன், அம்மா சொல்றத நம்பாதீங்க.
1: ஏன் அப்ப அப்ப எப்படி உங்களோட மனம் சொல்லுது எங்க சொல்லுங்க சொல்லுங்க எப்படி என்ன சொல்லுது உங்களோட மனம்?
0: ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மைதாங்கிறாரு.
1: இப்படி சொல்றாரு அக்கா நாராய அண்ணாக்கு நடக்கிற மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, கண்ணன் அண்ணா நான் செய்யற மாதிரி நான் செய்யறேன், அது என் மனசுக்கு தான் தெரியுதுன்னு சொல்றாரு.
2: ஐயோ அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல.
1: இல்ல அதான்டா இல்ல, நான் இது பேசக்கூடாது. பேருந்து ஒரு மாதத்துக்கு அவரோட குரல் கேட்காம விட்டுருங்க, இளவரச பற்றி இப்படி எல்லாம் பேசாங்க பேருந்து, நாங்க பேருந்து வருந்தி வருந்தி கூப்பிடாங்க இளவரசன். சரி இப்ப நாகராஜன் நீங்க பாடிட்டீங்க, உங்களுக்காக அவங்களும் பாடிட்டாங்க வசனமும், இன்னும் நீங்க அழகா அந்த வரிகளை சொன்னீங்க நல்லா இருந்தது. விடைபெற்றுக் கொள்ளலாம் நாகராஜன். நாங்க
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி இளவரசு நன்றி இளவரசு
0: கண்ணன் சொல்லுங்க மேடம்.
1: நீங்க இன்னொரு பாட்டு பாட போறீங்களா?
0: பாடுறேன் மேடம்.
1: பாடுங்க.
0: நம்ம ஜவுன் சாதிக்கான ஒரு பாட்டு கேட்டிருந்தாரு, அந்த பாட்டு பாடுறேன்.
1: சரி பாடுங்க.
0: நினைத்தது யாரோ நீதானே தினம் உன்னை பாட

0: இல்லையே மறந்தது நீதான், நான் இல்லையே நீதானே. சொல்லுங்க மேடம். ஐயோ
1: மன்னிச்சு கொள்ளுங்க, நான் இப்ப எந்த ஆளையும் ஏத்தாம நான் பேசிட்டு. சரி, முதலே வந்து பாடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, முதலே வந்து பாடுங்க. மற்ற ஆளிய உயர்த்தி வச்சுட்டு உங்களோட ஆளி, இது என்னடா இதுல எதுவுமே ஆடாம இருக்க பாடு என்று பார்த்தா, இப்ப பாருங்க இளவரசு வந்து சொல்ல போறாரு பாருங்க. வணக்கம் இளவரசு.
2: என்னண்டு
1: கண்ணன் பாடினது கேட்கலையா உங்களுக்கு? கண்ணன் பாடினது
2: இல்லையே.
1: என்னங்க நீங்க கண்ணன், நீங்க பாடினது கேட்டிருக்குமல்ல?
0: பாடி முடிச்சேன்.
1: பாடி முடிச்சு கேட்கலையா உங்களுக்கு?
2: இல்லமா, இப்போ ரேடியோ சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது.
1: எனக்கு எல்லாரும் சொல்றாங்க இல்ல, கேக்குதுண்டு எல்லாரும் சொல்றாங்க நல்லா கேக்குது, நல்லா அது என்ன உங்களுக்கு மட்டும் கேட்கல? நான் நினைக்கிறேன் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுனதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கீங்க நினைக்கிறேன்.
0: நினைத்தது யாரோ இளவரசுதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே, நீ தானே என் கோயில் உன்னாதம் என்னாவில் ஊர்வலம் போவோம் பூந்தேரில் மனதில்.

தெரிந்ததம்மா, கைகளில் வந்தேன் புரிந்ததம்மா, நான் அறியாத உலகினை பார்த்தேன், நான் தெரியாத உறவினில் சேர்ந்தேன், எனக்கோர் கீதை உன் மனமே படிப்பேன் நானும் தினம் தினமே. பரவசமானேன் அன்பே, நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட நான் தானே. பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன், பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன், காலமெல்லாம் காத்திருந்தேன், கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன். பூவிழி மூட முடியவும் இல்லை, மூடிய போதும் விடியவும் இல்லை.

0: நினைவினில் நான் அழுகின்றேன். நடந்தது யாவும் நடந்தவைதான்.
1: இளவரசு பாடு, இவர் சரியான வரிகள் போட்டு பாடினாரா? கடைசியில தந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டார் போல இருக்கு.
2: ஆமா, அழுகிறேன்னு சொல்லிட்டாங்க.
1: இல்ல தந்த
2: சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை கவனிச்சிக்கலாம். நீங்க ஒரே லைன மூணு முறை நாலு முறை சொல்றாங்க,
1: சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இந்த லைன் அடிக்கடி. அடிக்கடி சொல்லுவேன் கேளு அப்படி சொல்லிருக்காரு, தெரியுமா? நானும்
2: யோசிச்சேன்,
1: அருமையா அருமையா இருந்தது. அதுவும் ஜெகபர் சாதிக்கண்ணதான் கேட்டுக்கேன் அந்த பாட்டை பாட சொல்லி. அண்ணா அண்ணாக்கு என்ன சோகமோ எனக்கு என்ன தெரியும், அண்ணாவே மாட்டி வச்சிடலாம்.
0: என்ன பாட்டு தெரியாம இருந்துச்சு பேசிட்டு இருந்தோம்ல, அவர் அந்த பாட்டை பாடுங்கன்னு
2: அனுப்பியிருந்தாரு.
0: என்ன பாட்டுன்னா பிரிப்பர் எல்லாம் வந்தேன்னு சொன்னல, அதனால அவர் ஒரு பாட்டு அனுப்பியிருந்தாரு.
1: நீங்க ஜெகபர் சாதிக்க அண்ணாவை தப்ப வைக்கிறீங்க, அவரை என்ன சோகத்தோட பாடுங்க கண்ணன். பழைய மாதிரி இதை நேசிக்கலாம், நீங்க என்ன பழைய நினைப்போட இருக்கிறீங்க, நானும் இந்த பாட்டை இருக்கா கேட்டுக்கலான்னு கேட்டிருக்கேன். நீங்க அதை போய் நீங்க தப்ப வைக்கிறீங்க அண்ணாவை. சரியான சூப்பரா நல்லா பாடுனீங்க இளவரசு. இன்னொரு, நான் தான் அவருடைய ஆலிய உயர்த்தாம இருந்துட்டேன். பாட்டு முக்காவாசி முடிஞ்சது, என்னடா இதுல மிக்ச இதுல கன்சர்ன், இது ஆடே இல்லையே பாத்தேன். அடட, அது நீங்க
2: என்ன
1: உண்மைதான் பேந்து பார்த்தா, பேந்து நான் பேசுறேன் அவருடைய உயர்த்திட்டு நான் பேசுறேன், எந்த ஆலி உயர்த்தல.
2: கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது, நான் வச்சு பார்த்தேன் வேற ஒரு சேனல் வச்சு பார்த்தேன், அதுல பிளே ஆச்சு.
1: என்ன விடைய மாட்டேன்
2: வச்சு பாக்குறேன், சைலண்டா இருக்கு.
1: இல்ல என்ன விடைய மாட்டேன், அவரோட பாட்டு எந்த காதுக்கு கேக்குது, நல்ல ஜாலியா நான் முக்காவாசி மட்டும் நான் கேட்டுட்டு தான் வெட்டி பார்த்தேன். ஆடு இல்ல, இது என்னடா ஆடு இல்ல, அப்ப பாட்டு என்ன நடந்தது, இவர் பாடுறது எங்க கேட்டு ஆலி கீழே இருக்கு. அது என்ன, நீங்க விடுபட்ட உடனே அந்த ஆலிய நான் கீழே இறக்கிட்டேன்.
2: ஓ,
1: ஒரு ஒரு நேர் வந்து போனா இறக்குறது தானே, உடனே அப்ப இறக்கிட்டேன். இறக்கிட்டு நான் மற்ற ஆளி உயர்த்தி இருக்குது, இவர் பாடுறார் இது அப்படி. நீங்க சொன்னது சரி, அது நான் நான் உண்மையை சொல்லிடணும் இல்ல, அல்லாட்டி பாவம் இளவரசன் நாங்க அப்படியே நான் செய்யக்கூடாதுல்ல.
2: ஒருவேளை எனக்கு மட்டும் அப்படி பிரம்மையா இருக்கா அப்படி நினைக்கிறேன்.
1: இப்படி தாங்க ஒரு நல்ல மனுஷன் பைத்தியமாக்குறது, தெரியுமா? இப்படித்தான் பைத்தியம் வந்து சூட்டுறது, பைத்தியம் ஆக்குறது இப்படித்தான். உண்மையா இப்படி சில சில இடங்கள்ல இப்படி நடக்குது. செய்யாத இல்ல இல்ல, எனக்கு கேட்டு உனக்கு கேட்க இல்லையா என்று கேப்பாங்க. அப்ப அவங்க யோசிச்சு யோசிச்சு அவங்க ஐயோ என்ன யோசிப்பாங்க. இப்படி நடக்குது, இப்படி நல்ல ஒரு அறிவாளிய அப்படியே பைத்தியமாக்கிடுறாங்க சில இடங்கள்ல தங்களோட சுயநலத்துக்காக, இல்லையா?
0: பைத்தியம் ஆவறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு ரொம்ப அறிவாளியே தான் அப்படி ஆவாங்க, ரொம்ப ரொம்ப அறிவாளி.
1: அப்ப மொத்தத்துல நாங்க ஆக மாட்டேன்னு
0: சொல்லி,
1: அது என்ன உங்களை மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்க ஆக மாட்டேன்னு உங்களை தான் எங்கட குரூப்ல போட்டோம். இளவரசு இப்ப உங்களுக்கு பாடல் நல்லா கேட்டுச்சல்ல, நாங்க பொய் சொல்ல
2: மாட்டோம்,
1: நாங்க பொய் சொல்ல மாட்டோம், நாங்க உங்களே உங்களே உண்மையா ஒரு சின்ன பிள்ளைமாயி தான் நாங்க அதை பேசினதும் அது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த பிள்ளைதான் என்ன மன்னிச்சுக்குங்க, சரியா? ஆளி உயர்த்து மறந்து போங்க, சரியா? இல்ல வரிசை
2: நன்றி
1: இல்ல இல்ல, தவறு செய்தா மன்னிப்பு கேட்க தானே. இப்ப பாருங்க கண்ணா அடிக்கடி தெரியாம போற, நாங்க எல்லாம் போறோம்னு போற, தெரிய வந்தா இவர் மன்னிப்பு கேப்பாரு இல்ல, அதுவும் எப்படி எப்படி கேப்பாரு, வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேப்பாரு, தெரியுமா?
0: நான் டேரக்டா கேட்டுருவேன், நேரடியா கேட்டுருவேன்.
1: நீங்க கேட்டாலும் அவங்க குடுக்கணும், அவங்க குடுக்கறத குடுத்துட்டு
0: என்ன கொடுத்தாலும் சரி, மன்னிப்பு கேட்டுருவீங்க முதல்ல.
1: நல்லது நல்லது, இருவருக்கும்
0: அடிக்க வந்தாலும் மன்னிப்பு கேட்டு.

0: ஆமா அடிக்க வந்தாலும் மன்னிப்பு கேப்பீங்க அப்படியா? அடிய வாங்கி கொண்டு கேப்பீங்களா? ஒரு படத்துல சொல்லுவாரு, எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன், முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் சொல்லுவாரு. என்னடா அந்த கையால போய் அடிச்சிட்டு சேர்ந்து காலால் அடிப்பார் போல, என்ன எப்படி எங்க எப்படி அனுப்பிங்க சொல்லுங்க சொல்லு. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடன்னு கும்பிடுவேன். அப்புறமா காலில் விழுந்து கும்பிடுவேன்
1: அதே மாதிரிதான், அதே மாதிரிதான். என்ன அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன், சாரி சாரிமா, மன்னிச்சிருமே. அதே மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரே வார்த்தை, அதை அடிக்க மாட்டாங்க.
0: என்ன அப்படி சொன்னா அடிக்க மாட்டாங்களா? இப்ப பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விடும். ஏ அழகா இல்ல, என்ன பசங்க பொய்யா சொல்ற அப்படி.
1: உங்களோட
0: கோவிச்சுக்கொண்டு வந்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லட்டா.
1: யாரா இருந்தாலும் ஆமா, ரொம்ப அழகா கோவத்திலயே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. சிரிக்கிறாங்களே இதை மட்டும் பாருங்க.
0: ஐயோ
2: இன்னைக்கு இந்த இந்த நேரத்துல இருந்து இத ஒரு கையில எடுக்கிறோம்.
0: நீங்க கையில எடுக்கிற சரி
2: நாளையில இருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கு.
0: இளவரசு நீங்க கையில எடுக்கிற சரி, எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க. அவ கையில எடுத்தா போய் நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசு, நன்றி நன்றி. இடஎடுக்க
1: என்ன
0: சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க? நாராஜா என்ன சொல்லுவீங்க? எழுதி கொடுப்பீங்களா?
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எழுதி கொடுத்துருவோம்.
0: ஏதோ அந்த
2: நாராஜா
0: எப்படி அந்த ரிலே இல்ல, அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குனு பைக்க நிப்பாட்டினாரா? இந்த புடி லெட்டர் என்று எழுதி கொடுத்துட்டார். அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு, அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல, ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம், அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்தத கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
1: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம், நிறைய போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம் வரிசையா.
0: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இப்படி போட்டு கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
1: ஆமா அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம். யார் யாருக்கு ஓகே அது ரிப்ளை வரும், வேற அடி வரும், பாத்து பேசிக்க வேண்டியது.
0: பேசுவீங்க நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா. பாட்டிங்க அப்படிதான்
2: நிச்சயமாமா, நிச்சயமா. ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு, ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவர் அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு,
0: சினிமாவில்தான்.
2: அவர் என்ன செய்வாரு, இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய. ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவர் போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா, அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க.
0: காலகட்டத்துல வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரலும் நடக்கிறது ஏமாத்துறாங்க. பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லையே என்று சொல்லி, இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ, அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறா அப்படியே
2: போடக்கூடாது.
1: நம்ம அப்படிப்பட்ட நேரத்துல என்ன, நம்ம யோசிக்கிறோம், பாட்டியா தான் பாட்டி வாங்க பாட்டின்னு சொல்லி உங்க வீட்டுல பேத்தியது இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டோம்.
0: பாருங்க இளவரசு, இளவரசு பேத்தி இருக்கான்னு கேக்குற. இப்ப நானே என்ன, நானே எப்படி நினைச்சேன்டா இவர் என்ன சொல்ல போறாண்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா? இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குற பாருங்க, இவர் உருப்படு வேற. அப்படி பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பள்ளி இல்லாட்டியும்
1: உங்க சொத்து மாதிரி
0: இவர் உருப்பட மாட்டார். நீங்க கேக்குற கேள்வி உங்களோட சொத்து மதிப்பு என்ன பாட்டி என்ன கேக்குற. சரி, இரண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஆஹா, இவங்களோட சேர்ந்து நான் சின்ன பிள்ளை நானும் கெட்டு போனேன்னு தான் சொல்லலாம். அன்பு உறவுகள், அழைச்சிருந்தீங்க, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். காட்டிலையில் வந்து பேசுவதற்கு பாடுவதற்கு இவர்களோடு பேசின நிறைய, ஏன்னா இன்றைக்கு தான் முதல் நாள், அதனால பற்றி கூட வீக்கா போச்சு பாருங்க நேர்களை சந்திக்கிறதுக்கு. சரி, காட்டிலைக்கு வர வேண்டும். அழைத்து கொண்டிருந்தார் ரதீஷ், நீங்கள் காட்டிலைக்கு வாங்கோ. பாடுறதுக்கு அழைச்சு கொண்டு வந்து கழிச்சிட்டாங்க. ரதீஷ் அடிச்சிருக்கிறார், முத்துவேல் அவர் தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறார். சரி, நீங்கள் இணைப்புக்கு வந்து பாடணும். அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா கூட பதில் சொல்லியிருக்கிறா பாருங்க. அபிராமி கண்மணி அன்போடன்னு சொல்லியிருக்கிறார். வணக்கம் கல்யாணி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? வருஷம் பிறந்ததோடு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்களா? இங்கே ரதீஷ், நீங்கள் மீண்டும் இணைப்புக்கு வாங்கும். கண்ணன் எல்லாரும் இப்போ 8 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் 2 பேர் பாடினீங்கன்னா 10 பேர் பாடிடுவீங்க. இல்லை 2 பேர் பாடாவிட்டால் ஒட்டு மொத்தமாக நான் ஒரு 10 பேருக்கு சமனாக 10 பாட்டு பாடிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? யார் பாடினாலும் அது சரியாக வராது. என்ன, நான் தான் பாடி முடிச்சிட்டேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். கதம்ப நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. வணக்கம் எங்கே ரதீஷ், நீங்கள் நீண்ட நேரம் அழைப்பில் இருந்தீங்க, 2 பேர் இணைப்பில் இருந்ததால் உங்களை எடுக்கல. நலமா இருக்கிறீங்களா ரதீஷ்? கேட்குதா நான் பேசுறது?
3: நலமா இருக்கு, நலமா இருக்கு, எல்லாமே கேட்டு. நீங்க நல்ல அழகா இருக்கு, உங்களை பார்த்து
0: சொத்து மதிப்பு மட்டும் கேட்டுறாங்க.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு இல்ல. நீங்க
0: இல்ல சிரிக்கிறது சரி இருக்கட்டும், அடடா எப்படி வந்து பிடிக்க. இல்ல எனக்கு வேற பயம், அதான் சிரிச்சேனா. நீங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொத்து மதிப்பு என்ன கேட்டுட்டீங்கன்னா
3: நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏதாவது இருந்து எழுதி வைக்கீங்க
0: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்பை எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி, இப்ப பாருங்க இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா? நீங்க போய் வரீங்களா? அதாவது நீங்க 14 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராறா
3: கண்ணன்.
0: நீங்க என்ன மாதிரி?
3: நான் வந்து
0: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன். எதுக்கு?
3: இல்ல நான் அதான் யோசிச்சு, அது கொடுத்து பழக்கம் இல்லை எனக்கு, அதனால போகவில்லை.
0: ஏங்க, நீங்க தான் இந்த யாருல வந்து முதல் முதல் அந்த அந்த கதைய சொல்லி வீட்டுல இருந்து கூட பேச்சு வாங்கினீங்க. அது எப்படி மீரா அம்மாக்கு தெரிஞ்சது உங்களோட காதல் கதையன்று? பேச்சு வாங்கினீங்களா இல்லையா நீங்க? அதுவும் நீங்க அழகா சொல்லி இருந்தீங்க இல்ல, என்ன பூ கொடுத்தது, எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பருக்கு இடையில எழுதி கொடுத்தது.
3: நீங்க மறந்துட்டீங்க சொல்லுங்க நாங்க மறக்கலையே.
0: என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்.
3: மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால ரொம்ப சந்தோஷம்.
0: அப்ப இனி போகலான்னு இருக்கிறீங்க அப்படிதானே? என்ன பாட்டு பாட போறீங்க?
3: இன்னைக்கு
0: பாடணும் இல்ல, ஏதோ ஒரு 2 வரி என்ன நீங்க பாடணும், பாடுங்க பாக்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன பாத்து? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா, நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் என்று கேட்டா நரி வாயில இருந்த வடைய எடுக்கிறது. அப்படிதான் இப்ப நான் கேக்குறேன். பாதி நீங்க ரொம்ப அழகான குட்டி பையன், ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: பாட்டு பாடுதான் நிகழ்ச்சியில வந்தா
0: நிச்சயமா பாடவே வேணும், பாடுங்க.
4: ஈழம் காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வளையாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே, கரும் பார மனசில மயில் தோகை விரிக்குதே, மகச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் குடையும் புடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
0: நாலு வரி தானு படிக்குதே,
4: வானவில் குடையும் புடிக்குதே,
0: நாலு
4: கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, நீளம் காத்து வீசுதே, இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே,
0: சூப்பர். நான் அந்த நாலு வரி என்ன சொன்னா மற்ற மூன்று வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
3: அடுத்த ஒரு பாட்டோட ரெண்டுல நாலுல பாடலாம்.
0: அங்க பாடுங்க.
4: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ராசாத்தியுண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது, கண்ணு குருவண்ண கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணு குருவண்ண கிளி காது குறுகான குயில் நெஞ்சு குருவஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே.
0: அடுத்த
4: சங்கத்தமிழே, மொத்தம் தர நித்தம் தர, முத்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்,
0: நான்
4: வாங்கும்
0: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட. இப்ப வந்துட்டீங்க நீங்க, இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க, நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா, கொஞ்ச நேரம் அப்படி மயக்குது, மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு? மயங்க போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு, நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க, பாடுற
3: பாட்டு
0: பாயாசம் குடிச்சா மயங்கும், மற்றது ஒரு அந்த
3: பாட்டு.
0: நீங்க சாப்பிடுறதுல இருங்க, பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? இன்னைக்குதான்
3: நீங்க சாப்பிட்டு பாருங்க, வயிறு நிறைய பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து
0: பாயாசம். சரி, பிரியாணி சாப்பிடும் போது பாயாசம் சாப்பிடலாமா இல்ல
3: தானே? எனக்கு தெரியாது,
0: ரெண்டும் சாப்பிட முடியாது. அது வந்து வெஜிடேரியனுக்கு தான் பாயாசம் சாப்பிடணும், பிரியாணிக்கு ஃப்ரூட் சலாட் தான் சாப்பிடணும் கடைசியில.
3: இல்ல, நான் சொன்னது பாயாசம் சாப்பிட்டாலும் மயக்கம் வரும், பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வரும்.
0: மயக்கம் மயக்கம் எப்பப்ப
3: வருதுன்னு ரெண்டும் சேர்த்து ஒரு பாத்திரத்துக்கு சாப்பிடக்கூடாது.
0: சாப்பிடக்கூடாது, அதாவது எல்லாரும் கேட்டுக்குங்க, எப்ப எப்ப எது எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு. சரியா?
3: அப்புறம் நல்ல மாத்திரை சாப்பிட்டாலும்
0: அது சரி, ஒரடியா போகும் அப்படியே ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாகுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏது காதல் கடிதம் பண்ணணும், ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாகுல், நீங்கள் காதல் கடிதம் பண்ணணும் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்கள் தான் அந்த அழகாக சொல்லும். எங்கே பார்க்கலாம் உங்களுடைய காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்போவும் போய் கொண்டிருக்கிறீங்களா, அது என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
5: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
0: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன
5: கொடுப்பாங்க? பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம் அந்த இது, அந்த என்ன, அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
0: அது என்ன கோதுமையில செய்யற பாயாசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்குதான் எனக்கு தெரியும்.
5: அது அந்த சம்பா கோதுமை இருக்குல்ல,
0: அது எப்படி எப்படி அரிசி பாயாசமா?
5: அதுல அரிசி கிடையாது, சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சிருப்பாங்க. அந்த பாயசத்துல எல்லாரும் கல்யாண வீட்டுல இல்ல, எங்க பார்த்தாலும் இப்ப இங்கெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் அந்த மாதிரிதான் வைக்கிறாங்க.
0: என்ன சொல்லுங்க,
5: ஹோட்டல்ல எல்லாம் வாங்கினீங்க? ஹோட்டல்ல நீங்க வந்து சொல்லுங்க.
0: உண்மையா? நீங்க உண்மையா? இது நான் இது தமாஷா பேசல, சீரியஸா சொல்லுங்க. அது அது எப்படி கோதுமை, கோதுமையில எப்படி பாயசம் செய்யறோம் எங்க சொல்லுங்க?
5: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின் ஊத்திருப்பாங்க. அது பேரு டின்பால் ஊத்திருப்பாங்க.
0: அது ஊத்தி அது ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
5: அது சம்பா மாவு போல இருக்காரு, ஒரு அரை அப்படியே இந்த குருணை இருக்குமா? அது
0: குருணல், கோதுமை குருணல்ல. அது நீங்க சொல்றது ரவையை சொல்றீங்க, ரவை சம்பா கோதுமை, அந்த குருணல், அந்த அரிசியில குருணல்ல பாயாசம் செஞ்சிருப்பாங்க.
5: அப்படிதான்
0: அப்படி சொல்லுங்க நீங்க. இன்னும் நான் கோதுமை மாவுல, நான் மாவு இருக்கல்ல கோதுமம்மா, உங்களோட மைதாமா.
5: நீங்க கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி தான் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம்.
0: உண்மையா? நான் அப்படிதான் நினைச்சேன், கோதுமை மாவுல யாருங்க பாயாசம் காய்ச்சினது? அது எப்படி, அதையும் நாங்க பழகிடுவோம்
5: யோசிச்சேன். சரியா வாங்கிக்கிறது கிடையாது, காதுல காதும் போயிடுச்சு.
0: இல்ல காது கேக்குதுங்க, நீங்க கோதுமை கோதுமை, நான் சொன்ன கோதுமை மாவுல எப்படி இவர் பாயாசம் காய்ச்சினா? அதையும் நாங்க அறிஞ்சிருவோம். அது குருணல் இல்ல, கோதுமை குருணல் அதுல காய்ச்சி இருக்கிறாங்க. சூப்பர். சரி, எங்க காய்ச்சல் பாயாசம் குருணாகல் இல்ல, அது வந்து எங்கட ஊர்ல இருக்கு. நீங்க எங்க குருணல எங்க எப்படி எப்படி நீங்க பாயாசம் காய்ச்சற விதத்தை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். எங்க கட்டிக்காரன்
5: பாயசம் நம்ம காய்ச்சினது கிடையாது, நான் சாப்பிட்டது அந்த பாயசம்.
0: அப்ப காய்ச்சற விதம் தெரியாது உங்களுக்கு பாயாசம்?
5: பேரிச்சம்பழம் இது செஞ்சிருப்பாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, அந்த அதுல தூக்கி அதுல வச்சிருப்பாங்க. இல்லாட்டி தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
5: தக்காளியில தக்காளி நல்லா இது நெய்ய ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
0: அடுப்புல
5: முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு திராட்சை சீனி எல்லாத்தையும் போட்டு தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம். தலையில தக்காளி தலையில கொட்டி
0: அந்த முந்திரிய முந்திரி, அதாவது தக்காளி தோல் எடுத்துறல்ல, அத
5: பேரிச்சம்பழம் அந்த விதைய எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
0: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
5: தக்காளிக்குள்ள, ஆமா.
0: ஓ, அது நல்லா இருக்கும். அது நீங்க சொல்ல முதலே அது அதை யோசிச்சோடனே நல்லா இருக்குன்னு தெரியுது. அந்த இனிப்பு.
5: அதுதான் அது இல்ல, அதுதான் இப்ப எப்படி வந்து இப்ப கல்யாண வீட்டுல முஸ்லீம் வீட்டுல எல்லாம் எங்க பகுதியில அப்படின்னு வச்சுங்க, பிரியாணி அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதுலோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும், அப்போ சிக்கன் இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அதுவும் வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம்
0: இருக்கு. நீங்க அந்த வெங்காய சட்னி என்று சொல்றீங்கல்ல, அதை எப்படி வைக்கிறது அதை சொல்லுங்க. என்ன
5: இது வெங்காய, வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க. கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
0: அது போட்டுக்காங்க, சின்ன நவட்டி. அது அது சரி. ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு எடுக்கிறாங்க?
5: அது போட்டு அது அது தனியா நம்ம வந்து அந்த எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இதுனா தயிர் ஊத்த கூடாது.
0: தயிர் ஊத்த கூடாது. அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும். தயிர் போட்டு உப்பு போட்டு அது அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது கேட்டரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன். சம்பளாவது போட்டு
5: கொடுப்பேன். ஒரு ஆளு வேணும் இல்ல, அந்த டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு ஆளு வேணும்.
0: சரி, உதவிக்கு யார யாரும் சேர்த்துக்கலாம். சரி, டேஸ்ட் பாக்க நான் இருக்கேன், நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லணும்.
5: சந்தனராஜ் சேர்த்துக்கலாம். சந்தனராஜ் ஒரு பார்சல் அப்படின்னு பாரு.
0: மாமா வந்து பார்சல் வாங்கதான் வருவாங்களே, அவரு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்கிட்ட வாரவங்களை யார யார சேர்த்துக்கலாம் நீங்க சொல்றீங்க உதவி?
5: இல்ல நம்ம ஒரு அவங்க ஒரு இல்ல உதவிக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவார் கடையில? அவரு தான் செய்யணும்.
0: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் என்று கேக்குறது உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரி
5: இல்ல பெரியவர் இல்ல, அவர் நீங்க வர பெரியவர் ஆயிட்டீங்க.
0: நீங்க நீங்க சரி இல்லைங்க, நீங்க நாங்க எல்லாம் இவ்வளவு மதிப்பா மாமா வந்து பாசல் நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்களோட வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. உங்களோட வீட்டு பக்கம் இவரே என்ன விக்குது பாத்தீங்களா மாமா பத்தி? நீங்க
5: தெரியல ஹோட்டல் வச்சிருக்கோங்க.
0: உங்கட வீட்டு பக்கம் வர வேணாம்னு இல்ல, யாரையும் போறது கவனம். இவர் இப்படித்தான் வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம்னு அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம்.
5: பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் என்ன செஞ்சாரு, அப்படியே பேசிட்டு இருந்த தம்பியோட நான் உள்ளார்த்து சொல்லிட்டு போனாரு. போயிட்டு போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி
0: எங்கயோ
5: போயிருக்காரு, அந்த மாதிரி கதை நடந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
0: இல்ல எப்படி இல்ல, அவரு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடுக்கு கூட்டிட்டு போனாரு.
5: இல்ல இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டாரு.
0: சரி, அவரு போனார், நீங்க இல்ல. போன அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தர் பேச ஒருத்தர். அப்படியா ஷாகுல்? ஷாகுல்
5: இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு கேக்குதா இல்லையா?
0: இப்ப கேக்குது. இப்ப நீங்க சொன்னது நான் சொல்றேன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கார், சம்சுதீன் போயிருக்கார். அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு. அந்த நேரம் தம்பி பேசிக்கொண்டிருக்கும் போது அண்ணன் உள்ளுக்க போய் கன நேரமா வரையல. தம்பி உள்ளுக்க போன நேரம் அண்ணன் பேசிக்கொண்டு கன நேரமா வரையல. ஆனா மொத்தத்துல அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க உள்ளுக்க போய். இவர் பட்டினி இருந்திருக்கார், அவ்வளவுதானே? எவ்வளவு கெட்டிக்காரங்கன்னு பாருங்க. அடே அப்பா, இது நீங்க தமாசுக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய, தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம் கூட்டிட்டு போவாங்க அவங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க நீங்க.
5: இல்ல அவரு தமாசு இல்ல இல்ல, இவரு எதுக்கு எடுத்தாலும் அவர் அததான் சொல்லுவாரு. அவங்க இப்ப யாரு யாராச்சும் பாத்தாரு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனா அந்த மாதிரிதான் செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஒரு எதுக்கு சொல்லுவாரு அப்படி ஒரு ஓர்
0: அவர் பட்டு தேறியிருக்க. ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா?
5: இப்படி சொல்லுவாரு அவரு,
0: அப்படி சொல்லுவாரா? இவர் சும்மா சொல்லுவாரு, இவருக்கு அந்த கற்பனை இப்படி நடந்துருமோ பாருங்க. கற்பனை பண்ணி சொல்றேன். சரி, இப்ப ஷாவுல் நீங்க முதல்ல
5: அது ஒரு பண்ணமுன்னாவது
0: உங்களோட நெட்வொர்க் அவ்வளவு நல்லா இல்ல, என்ன பாட்டு பாடலாம் நீங்க?
4: ஏன்
0: இவ்வளவு மெதுவா பேசுறீங்க?
4: நான் திருச்செந்தூரில் போயிட்டு வந்து
0: என்ன சரவண பைகையில் நீராடி
5: பாடுங்க, உங்களோட சேர்ந்து நானும் பாடுறேன்.
0: எனக்கு பாட்டு முழுக்க தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க.
5: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடித்த
0: அது அவ்வளவுதான். அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டலாம். அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா? இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. இந்த சத்தத்தை ஒரு நெட்வொர்க் இப்ப பலதா இருக்குமே, கேட்காதே இல்லையா? நெட்வொர்க் சரியில்லை,
5: கேட்கவே மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது.
0: ஆ, நெட்வொர்க் நெட்வொர்க் ஆ, இப்ப நெட்வொர்க் சூப்பரா கேட்காது இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி கேட்டோன்னே
5: ஆமா அதுக்கு ஆமா கேக்கல. ஏதோ நீங்க வந்து ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் கேக்குது, ஏதோ அப்படி இதா இருக்கு. அது என்னன்னு தெரியல, என்ன மாயமோ தெரியல. எல்லாருக்கும் ஒண்ணு செய்ய இருக்கீங்க,
0: என்னமோ என்ன மாயமோ உங்களுக்கு ஒன்றுமா புரியல, ஆனா கேட்காம போயிருச்சு அப்படித்தானே?
5: புரியல.
0: அது சரி, உங்க கூட நாட்டுக்கு வந்துருச்சு அந்த வைரஸ்?
5: இல்ல,
0: அந்த வைரஸ்
5: இல்ல, எங்க இங்கெல்லாம் யாரு இங்கெல்லாம் வரல,
0: இங்கல அங்கெல்லாம் வரல. அங்க சைனீஸ் மக்கள் இல்ல இல்லையா அங்க எல்லாம்?
5: இல்ல, சைனா சைனாக்காரங்க நிறைய இருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில இருக்க பாத்தீங்களா, ரெண்டு பேரு வந்திருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல்.
0: இங்க கனடாக்கும் வந்துருச்சு, நேற்று பின்னேரம் நியூஸ் கனடாக்கும் வந்துருச்சு, அமெரிக்கா கனடா.
5: அது எப்படி வரும், நீங்க இருக்கும்போது அங்கெல்லாம் வராது?
0: அது நான் இருக்கும்போது தான் என்ன தேடி வருது. இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு
5: வந்துருச்சு. நீங்க அடுத்த வாரம் வாங்க, நான் போக அடுத்த வாரம் இல்ல நீங்க சொல்லுங்க
0: என்ன அடுத்த வாரம்
5: ஞாயிற்றுக்கிழமை
0: தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிள்ளையா இருக்கிறது ஷாகுல். பாடல முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடி இருக்கலாம். நீங்க எல்லா பாடலும் நீங்க பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனசுல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்னன்னா, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 647-874-645 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றா இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-874-645. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும் அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 647-874-645 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய அது வலு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த தொலைபேசி வலு இழந்து போய்விட்டது. நாங்கள் இப்ப சார்ஜில் போட்டிருக்கோம், இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அதனால நீங்க தொலைபேசி இலக்கம் 647-874-645 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளிக்கு வர வேண்டும். அப்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணையும் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 647-874-645. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணையும் நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 647-874-645 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காட்டிலைக்கு வர வேணும். தயவு பண்ணி ஷாகுல் அந்த இணைப்புக்கு வாங்கோ, முத்துவேல் நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்கோ, அந்த இணைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஷாவுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம். காட்டிலையில் சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல். அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலு இழந்துட்டது, அதனாலதான்
6: புயல் கரையை கடந்து
0: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
6: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இலங்கையில மட்டும் ஒரு 2 பேர் அங்க சைனால வந்தவங்களும் வந்து.
0: ஆனா வேற நாடுகள், பல நாடுகளுக்கு வந்து, இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து, நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா இருக்கு.
6: யாரோ ஊர்ல இருந்து இங்க வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க
0: வந்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல,
6: சுற்றுலா பயணிகள் போல
0: இல்ல, சரியா பயந்து கொண்டிருக்காங்க அந்த வைரஸ்.
6: இல்ல இல்ல, அது வந்தா என்னதான் ஆகுதா?
0: அது வந்த எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல், அதுல சிம்டம் வந்து எப்படி என்ன, காய்ச்சல் காயும் கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை ஏற்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோட சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் சிலர் இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் பூட்டி எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க, கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி, வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்லயெல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களை, இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறாங்க எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா நேற்று கனடாக்கு வந்தோன்னு பயமாயிருச்சு. இப்ப என்னடா நாங்க எல்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் இல்ல போய் சில நேரம், இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்கட நாட்டுல கிடைக்காத அங்க இருந்து வராத
7: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவோம் சாப்பிடுவோம், அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ்
6: அதெல்லாம்.
0: தவளை செய்து வச்சிருப்பாங்க, அது பார்க்க எங்களுக்கு தெரியும், பொரிச்சு வச்சிருப்பாங்க.
7: அதுல பொரிச்சு வச்ச அந்த அந்த தவளையில வந்து உங்களுக்கு பெரிய தவளை தானே பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும், என்ன பிடிக்கும் தவளைன்ற நான் பார்த்தது இல்ல, ஆனா பிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா எங்கட செக்ஷனுக்கு எல்லாம் கொண்டு வைக்க மாட்டாங்க, அங்க அவங்க கலக்க மாட்டாங்க, செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிடிச்ச தான் பிடிக்கிறாங்க தெரியும்.
7: இல்ல நானே ஊர்ல பாத்திருக்கேன், அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்க பச்சை
0: தவளை.
7: இருக்கும்ல பச்சை தவளை,
0: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
7: குளத்துல உள்ள பச்சை தவளை,
0: பச்சை கலரா இருக்கிற தவளை,
7: பச்சை
0: கலர்ல இருக்கிற தவளைய சமைச்சு சாப்பிடுவாங்க.
7: அது அணில்
0: அவங்கதான் சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க, பூனை பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது, சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா?
7: நம்மளுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு பழகி
0: போயிடுச்சு. நீங்க பாருங்க சைனாவில ஒரு மார்க்கெட்ல தேள், அதாவது அந்த தேள் வகை, நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற தேள் வகை நல்லா பொரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பாம்பு தேள் அந்த எல்லா
7: விஷயங்களும் இல்ல, அவங்க வந்து எதையுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க,
0: எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க. அதான்டா உண்மை, அதே அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை
6: செய்யப்பட்ட,
0: தடை செய்யப்பட்ட எல்லா இறைச்சி வகையும் எல்லா ஊர்வன எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த அந்த நோய் வர ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. என்ன அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான் அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்துருக்குறாங்க அங்க. இப்படி எல்லாம் இருக்கிறத இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு, கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த போகும்போது டிம் ஹோட்டல் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குடிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர செய்யறான், அவன் தான் அந்த டீய தந்தான். இது எப்படி இருக்கு, அது ஏன் அப்படி சொன்னாரண்டா? நான் குடிக்காம விடட்டும் என்னட்டு தான் அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்ச தூரம் நான் வாயில வைக்கல சொன்ன, சைனீஸ் பையன் தான் இது வந்து தந்தது அம்மா, அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன், என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
6: இல்ல அப்படி இல்ல, இல்ல அவரு இல்ல அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு, அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு. அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துருச்சா, டெலிபோன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது, அந்த நாட்டுல
0: இல்ல சொல்ல
6: முடியாது.
0: இப்ப வந்து இது இந்த நோய் வெளியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல இந்த நாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாதுதானே, எந்த நோயும் அப்படித்தானே. இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டு தான்டா, எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும், தெரிய வரும், அது வெளிப்படும். எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களோட உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, பாருங்க நான் தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னென்னா ஒரு
7: மந்த் இல்ல சார், அப்படி இல்ல, டீ
0: குடிச்சிட்டீங்களா? எதுக்கும் ஒரு மாதம் லீவ் இருக்கு, நீங்க அப்ப முழுமையா ஒரு பாட்டு பாடுறீங்களா ஷாவல் நீங்க?
7: இல்ல இல்ல, புதுப்பையும் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா, அடுத்த வாரம் வருவீங்களா? இன்னும் 2 கிழமை இருக்கு, நீ இன்னும் 2 கிழமை இருக்குல்ல, அடுத்த
0: உண்மையா உங்களோட உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க, உங்களுக்கு ஏதோ கரீனாக்கு, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போயிங்க, நீங்க இன்றைக்கு சொல்லுங்க நாளைக்கு வர முடியாது, நிச்சயமா என்னால வர முடியாம போயிடும், ஒண்டி எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும், அதனால சொல்லாதீங்க நீங்க, சரியா? அது ஏதோ நீங்க இத மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க, நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன், ஏதோ ஒரு நோய் வந்து அது சொல்லாதீங்க, சரியா? மாமாவே இதுக்கு சாட்சி, நீங்க நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும், சரியா? ஒவ்வொரு சொல்லுல கொடுத்த அழகுல எல்லாம் பாட்டு எடுத்து வர சொன்ன உங்களை காணல, என்ன நடக்குது, நீங்க வர முடியாமல் இருக்கிறது வேலையா?
7: என்ன
0: காதல் கடிதத்தை பற்றி நாங்க பழச எப்பயாவது பேசிக்கிறோமா? அப்ப எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள் இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வரேன் காதலை பற்றி பேசுறதுக்கு.
7: அப்படி இல்ல, கண்மணி அந்த இது முன்னாடி ஒரு நடந்திருக்கு,
0: மொத்தத்துல யாரும் வரையில, இப்படித்தான் இவங்க பழச போட்டுட்டு இருக்கிறாங்களாக்குன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா, இன்று தை மாதம்
7: 24
0: ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சிய தமிழன் பாரதி? ஒரு நேரா வந்து கண் விருப்ப பாடல்கள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசியிருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார், நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்திருங்கோ வளர வேணும்ட்டு, அவர் இன்னும் வளராம இருக்கல வளர்ந்துட்டார.
7: அவர் வந்து இசைவாணியில் சீர்கடிக்கிறோங்கிறீங்க, பறந்துட்டார், பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீர்கடிச்சு இன்னும் பறக்கணும்,
0: இன்னும் பறக்கணும், பறக்கணும், ஆனா ஒருவடியா பறந்து போயிடக்கூடாது இல்ல, சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா,
7: பறந்து மாதிரி பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
0: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அதை சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோம் ஆடிட்டர், இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சோ? அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்ல ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதானா சுத்தும் அதுல நின்று,
7: அது அழகெல்லாம் பாக்காது, அல்ல அது அழகு கிழுகெல்லாம் பாக்காது,
0: இல்ல அழகெல்லாம் பாக்கும் அழகான. இல்ல இல்ல இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே இருக்கிறதோ ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி அதுதான் சுத்துது சரியா? இப்ப சத்தத்தை காணையில இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
7: இல்ல அப்படி இல்ல, அது மேல இருந்து என்ன பாக்கணும், இல்ல மேல இருந்து அது என்ன பாக்கணும், அதுக்கான இறைவன் தேடி பாத்துட்டு இருக்கோம். அது அழகா இருக்கா இல்ல அழகா இல்லையா, அதுக்கு ரக்கமா வச்சிருக்கா இல்ல ரக்கமா இல்லையா, அப்படி எல்லாம் பாக்காது. அதற்கு அதுக்கு தூக்கிட்டு போறேன்னா வலிவு இருக்கா வலிமை இருக்கா பாக்கணும்.
0: நீங்க பாத்தீங்களா எது நல்லதா நினைக்கிறீங்களா? நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது அது தெரியாது உங்களுக்கு. பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேந்தீங்கன்னுங்க வாயிலும் மற்ற அறிவு போலதான் இருப்பாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது இல்ல வந்து பேசுறதுக்கு. ஒரு நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம்
7: வரப்போகுது. இல்ல இல்ல ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இலைப்பாறு நிறைய பறவைகள் வந்து வந்து போவோம் வரும் வந்து போவோம் இலைப்பாறு போயிட்டு இருக்கோம் வரும் போவோம். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
0: போகும்
7: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்,
0: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சை கிளியும் இருக்கு ஒரு இடம் போ.
7: இல்ல அது அழகான பச்சை கிளியா அழகு இல்லாத பச்சை கிளியா அது வந்து அடுத்த விஷயம். அது
0: இதெல்லாம் பொறுக்குது இல்ல மாமாண்டா வந்து சொல்லுவார், ஏன் ஷாவில அவ சொல்ல விடுங்களேன் அப்படி அது புள்ள சொல்லிட்டு போட்டுமே என்று சொல்லுவார். நீங்க என்னன்னா அதென்ன
7: சொல்ல விடுங்க, நான் வந்து யாரையுமே ஏமாத்திக்க கூடாதுன்னு நினைப்பேன், என்ன தானே ஏதாச்சும் சொல்லிட்டு ஏமாத்திக்க கூடாது, அவங்களையும் அவங்களை ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன் சரியா.
0: இந்த ஆலமரம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது எதன்னு நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்க
7: கிளியும்
0: வருது ஆலமரம் இன்னொரு பாட்டு இருக்கு, ஓங்கி வளர்ந்த ஒரு காடு
7: என்ன பாட்டு
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கு
7: இல்ல இல்ல
0: ஆலமரம்
7: இந்த படத்து இந்த பாட்டுல வந்து ஆலம் ஆலமரம் வேணுமா இல்ல இந்த பாட்டு இல்லையா அச்சம் பசங்கிலி நீ எங்க போற சொல் அப்படின்னு சொல்லிட்டு வர நல்லா இருக்கும் ஆழ்ந்த கருத்துள்ள பாட்டு.
0: ஆழ்ந்த கருத்துள்ள நான் கேட்ட பாட்டு நீங்க கண்டுபிடிக்கல, ஓங்கி வளர்ந்த ஒரு காடு அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம் ஆலமரத்தினிலே.
7: ஆமா நீங்க
0: எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு யார் கண்டுபிடிச்சா கெட்டிக்காரங்க சரியா சரியா.
7: அந்த பாட்டு தான்
0: இல்ல இல்ல நான் சொல்றது வேற, இந்த வரிகள் வேற. ஓங்கி வளர்ந்ததொரு காடு அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம் ஆலமரத்தினிலே
7: என்று பாடுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க கட்டி கட்டிக்காரன் சொல்லுங்க. அங்க யாரும் எழுதிட்டாங்க பாருங்க நல்லா வாழ்த்து நல்லா பாருங்க வாட்ஸ்அப்புக்குல எழுதிட்டாங்கல்ல நல்லா பாருங்க கொஞ்ச நேரம் பாருங்க யாராவது எழுதி இருப்பாங்க
7: பாருங்க. தேவன் கடவுள் அமைத்து வைத்த
0: இது உண்மையா நீங்க உண்மையா உங்களுடைய ஹார்ட் உண்மையா உங்களுடைய இடப்பக்கம் ஹார்ட் உள்ள பக்கம் கைய வச்சு வலக்கைய வச்சு சத்தியமா சொல்லுங்க நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்குல உண்மையை கேட்டு ஓடிட்டாருங்க உண்மையை சொல்லுங்க ஓடிட்டார். சரி நீண்ட நேரம் பேசிட்டோம், இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணும் வந்து ட்ரை பண்ணீங்க இணைப்புக்கு வாங்க வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க உங்களோட பேசலாம். எங்க வணக்கம் கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ண ஆஹா, கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிடுறீங்க. ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல், அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனால தான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 647-8746-1515 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே கண்ணன் கடவுளை அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்டோடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவளோட தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல். நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்க நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே எங்களை குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைந்து கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ்? நலமா இருக்கிறீங்களா நீங்க?
8: நல்லா மேடம்.
0: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, ஆனா பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
8: ஆமா ஆமா, நானு ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
0: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
8: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
0: எமர்ஜென்சில போனீங்களா சார்?
8: அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்காரு?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. எல்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்க. நாங்க பேசுறது நீங்க கேட்கல. ஜாலியா இருக்கிறாங்க.
8: இல்ல எங்க எங்க இங்க இந்த, அதாவது கொஞ்ச நேரம் வருது கொஞ்ச நேரம் இதாயிருது டக்குன்னு இதாயிருது.
0: நீங்க
8: சரி
0: எதுல கேக்குறீங்க நீங்க? அந்த கிரீன் கலர் இதுலயா கேக்குறீங்க? தமிழ் ரேடியோஸ்
8: இல்ல இல்ல, இப்ப இது எல்லோ கலர்.
0: உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. ஜார்ஜ் முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
8: வாழ்த்து
0: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான் ஜாய் இவர்களையும் நான் கேட்டேன் சொல்லுங்க. இங்க ஒரு
8: பாட்டு
0: 2 வரிய பாருங்க, பாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
8: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னாக்கு எழுதி வைத்தார். மேடம்
0: குளிர்தான். சரி, அப்ப உணவுண்டாலும் நீங்க பாடிட்டீங்க. நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வர நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி இருக்குது. சரியா?
8: நன்றி
0: ஜார்ஜ். நன்றி. அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா. கெட்டிக்காரன் சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்ப இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்க இணைகிறதுக்கு முயற்சி செய்யறீங்க. உங்களுடைய பாட்டையும் கேட்டலான்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க காற்றலையில இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பாடலையும் நாங்க முழுமையாக கேட்டுடலாம். கிருஷ்ணா இங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஆனா லேட் ஆயிடுது. இனி முத்துவேல் பாட இயலாது. நீங்க இனி பாடுனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரையும் பாட வச்ச. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
9: வணக்கம். என்ன பாட வையா?
0: ஏதுக்கு
9: பெரிய பெரிய பாடல்கள்? நீங்களே நல்லா பாடுறீங்க.
0: அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது அந்த சொல்லு நீங்க பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா. சரியா? அந்த நேரம் எங்கேயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல?
9: நல்லா நல்ல
0: நாங்களும் காவல் இருக்கிறோம், எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு, நீங்க எங்க பாடுங்க பாக்குற, ரெண்டு வரி என்னன்னு
9: பாருங்க.
0: வாரங்களமா பாட போறீங்க, வார வாரம் பாருங்க பழைய பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சத பாருங்க பாக்கலாம், நானும் சேர்ந்து பாடுறேன்.
9: எனக்கு என்ன தெரியல,
0: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
9: நீ எங்கே நினைவுகள் அங்கே,
0: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா, எங்க பாடுங்க பாக்கலாம்
9: அந்த பாட்டு.
0: நீ

பின்னாலும் சேர்ந்து வாழும் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.

0: நினைவுகள் அங்கு சாம்பிராய நினைவுகள்லாம் கஷ்டம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அதுல என்ன வரி வருது
1: பாடுங்க.
0: சிறகிலேயே நான் பறந்து வர, என் உயிரே உன்னை தொடர்ந்து வர, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா. அட்ரஸ் ஓகே. இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை. நல்லா பாடுறீங்க.
0: அர்த்தம் அடுத்த முறை ஒரு புது பாட்டு தான் எனக்கு கரையரன் எஸ்பி பாடுற மட்டும்தான் பிடிக்கும். பாட்டு பாடம் தெரியும்
1: எதுவோ, ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல் நல்லா இருக்குது. சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமையை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல் நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க. கொஞ்சம் கரகரக்கும் தான், என்னால வாங்க அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்ட்டு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா என்ன அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, எங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாகுல் ஹமீத் நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை. முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் என்னோட சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல் நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் சரியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கரண்டிய நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்ற பேசிக் கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2-2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

நிறைய நேர்கள் இணைந்த இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர், 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ன எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டு கொடுக்கதில்லை. கடகடன்று பேச தொடர்ச்சியாக பாட விட்டு கொடுக்கதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பசம் பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்த நான் கொடுத்தேன் இந்த நல்விருந்தே.

0: இந்த மன்னனை தேடிய பாவை. இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்கள் வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை இணைச்சு கொண்டுட்டேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா பழையபடி உங்களுக்கு அந்த இருமல் வருவது போல தெரிகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால், குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என்று எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது
1: வானொலி,
0: அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும். மன்னிக்க வேண்டும், என்ன உங்களுக்கு தெரியும்?
1: கொஞ்சம் ஓடி வந்துதான் வானொலிக்கு கிட்ட போக முன்பு உங்களுக்கு
0: எடுத்துக்கிட்டேன்.
1: முதற்கு நின்று எங்கள் முதல் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறியபடியும் தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக எடுக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு இளையும் மறை காயா இருக்கும் திறமை சாதிகளை வெளிக்கொணர்வதுதான் எங்கள் மங்கள் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இன்று தமிழன் பாரதி என்ற நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை நிகழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களைப் போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிழலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு, நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலநாட்டலாம் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களிலிருந்தும் எனக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் அந்த நேயம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கின்றது, அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவது எழுதும் போல எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது தானே, அங்கு அன்பு உறவு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம் கேட்காதவர்களோ தெரியவில்லை, மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்லையும் அடுத்த அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்வேன். இப்ப அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக வேண்டாம். உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர், காளிதாஸ் அவர்கள், அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர். ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனியமாக் கெட் செட் கோ. நீங்கள் ஒனிய மார்க்கில் இருக்கின்றீர்கள், கெட் செட் கோ. இந்த மூன்று தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்கள் நிச்சயமாக மலிர்ந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையில இன்று கிட்டத்தட்ட 12 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலிலே இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனநம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம்.
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை மாடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கிறோம் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே. சரிதானே மீரா? வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவர நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க?
1: மறந்து போன பாடற பாடலாமா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களுள் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
0: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
1: யார் வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன் சிரிப்பு. நிறைவாக நீங்க அந்த 13 பேரை சேர்த்து விட்டீர்கள், பாத்தீர்களா? 14 பேர் உங்களுடன் 15 ஆகின்றது. நன்றி,
0: நன்றி.
1: நேரம் எடுக்க மகளே, அப்பா என்று சார்ந்து போகும் உங்களோட குரல் வளம் சற்று காய்ந்து கொண்டு போகும் கவனம்.
0: நன்றி,
1: அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. நான் இப்ப 13 பேரை சேர்த்துட்டேன், வெற்றிதான். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது இரவு நேரம் என்றதுனால கண்ணன் சொல்லியிருக்கிறாள், அப்பா பாடல் அருமை என்று சொல்லியிருக்கார். அட்டே அப்பா, கண்ணன் மட்டும்தான் இப்ப ரசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம், அப்படித்தானே? கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான் போல இருக்குது. சரி, நல்லது. இருந்தாலும் நான் அந்த பாடலை கொஞ்சம் போல எடுத்து வர்றேன், சரியா?

சுவை அன்னம் அரண்மனை வாசம் நீ இல்லை என்றால் யார் கேட்டதே. ஒரு பொடி சோறு ஒரு முளை

இன்னொரு வரிகள் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடியிருக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். என் அன்பு உறவுகளே, சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை எனக்கு. அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கி கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்று தான் சொல்லலாம். சரி, நாங்களோட இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால் சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார், நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலை கேட்போம். முழுமையாக இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தன் நித்தன் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தன் நித்தன் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்துவச்சவன் மீன் குழம்பு என்னை எழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்சம் மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

கேரமாடாத சிறுக்கீர நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி போறது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது, நினைக்கையிலே எனக்கு இப்போயச்சி போறது. அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுபாலம் வருத்தாச்சு பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. இத்தனைத்தன் நிலச்சோறு என்னை மனக்கும் கத்திரிக்காத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

0: அதுக்கு ஏனோ உலகத்திலே இல்லவே இல்ல. அள்ளே தின்னா எனக்கு இன்னும் அழுக்கவே இல்ல. அதுக்கு ஏனோ உலகத்திலே இல்லவே இல்ல. அள்ளே தின்னா எனக்கு இன்னும் அழுக்கவே இல்ல. இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. இத்தனைக்கும் வேலை இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க. சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளதாங்க. சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தங்கத்தும் நெல்லுச்சூரு என்னை மணக்கும் கத்திரிக்கா. தேத்து வச்ச மீன் குழம்போ என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. ஆசை ஏன்னா இந்த பாடம் கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுன்ற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டுமில்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்ல, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி விடுறதுக்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி. இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே என்னை மணக்கும் கத்திரிக்கா. நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த பாட்டு யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்திரிக்காய் பொரியல் பிடிக்கும். பார்க்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் விழிச்சிருக்கிறா, கண்ணன் விழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி விழித்திருக்கிறீங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா விழித்திருப்பார், நம்ம ஷாகுல் ஹமீத் விழித்திருப்பார். அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி, நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேல் அமைய இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்து ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்து வரதராஜன் இணைந்து ஊதக்காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை பாடியிருந்தார். தமிழன் பாரதி அவர் இணைந்து காட்டுக்கென்ன வேலி என்ற பாடலை பாடியிருந்தார். கண்ணன் இணைந்து காதல் கடிதம் வரைந்தேன் என்று பாடலை பாடியிருந்தார். மற்ற கண்மணி அன்போடு அந்த பாடலையும் பாடியிருந்தார். இளவரசு இணைந்து பாத கொலுசு பார்த்து பாடி வரும் என்ற பாடல் பாடியிருந்தார். எங்களுடைய நாகராஜன் இணைந்து பாடறியேன் படிப்பறியேன் என்று பாடியிருந்தார். கண்ணன் மீண்டும் இணைந்து நினைத்தது யாரோ நீதானே என்று பாடியிருந்தார். எங்களுடைய ரதீஷ் இணைந்து இளங்காற்று வீசுதே எச போட்டு பாடுதே என்ற பாட்டும், ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி என்ற பாடலை பாடியிருந்தார். ஷாவுல் ஹமீது இணைந்து சரவண பொய்கையில் என்று பாடியிருந்தார். மற்றது எங்களை ஜார்ஜ் இணைந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை அந்த பாடல் பாடியிருந்தார். கிருஷ்ணா இணைந்து அருமையாக நீ எங்கே உன் என் நினைவுகள் அங்கே என்ற பாடல் அருமையாக பாடியிருந்தார். எங்களுடைய அப்பா இணைந்து சிந்தனை செல்வன் இணைந்து காலங்களில் அவள் வசந்தம் என்று பாடியிருந்தார்கள். மீண்டும் எங்களுடைய தமிழன் பாரதி இணைந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு என்று பாடியிருக்கிறார். இத்தனை பாடல்களும் அருமையா பாடிய இந்த பாட ஒரு பாடலாம் நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன் வருகிற காலத்திலிருந்து சற்று முன்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். நேர்கள் இணைய இணைய 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இன்று மீண்டும் புதிதாக இணைந்த எங்களுடைய அறிவிப்பாளருக்கு மீண்டும் நல்வரவை வரவேற்றுக் கொண்டு மீண்டும் அவர் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை முடித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் அன்பு உறவுகளே, அடுத்து நாளை உங்களை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு. நாளைய தினம் திங்கட்கிழமை எங்களுடைய அன்று மன்றம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். எல்லா நிகழ்ச்சிகளையும் வரிசை கிரமமாக நீங்கள் கேட்க தவற வேண்டாம். புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லா அறிவிப்பாளர் நிகழ்ச்சியும் அருமையான நிகழ்ச்சி, எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை

அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். என் அன்பு உறவுகளை இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த நேர்களுக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு.

85 நாட்டு மக்களுக்கு அற்புத சேவை செய்து 30வது வருடத்தில் கால் பதித்து தொடர்ந்தும் சேவையாற்றும் VSDC டிரைவிங் ஸ்கூல். வாகன அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு நாடுங்கள் VSDC டிரைவிங் ஸ்கூல். தொடர்புகளுக்கு 613-930-0870 செல்வா மாஸ்டர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான வணக்கம் என்னன்பு உறவுகளுக்கு. நிறந்தான எல்லோரும் முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்று வியாழக்கிழமை 3ஆம் மாதம் 31ஆம் தேதி 2022 என்று நேரம் சரியாக 10:01, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:31. எல்லோரும் நலமா இருக்கிறீங்கள் என்று நினைக்கிறேன். நோயற்ற வாழ்வோடு, குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். கிளாஸ் ரூமுக்கு ரேவதி அம்மா ஓடி வந்துட்டா இன்றைக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம் ரேவதி அம்மா, உங்களுக்கு வணக்கம். இன்று வந்து புதையல் நிகழ்ச்சி, அது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப ஒவ்வொரு நாளும் அந்த வருகிற நிகழ்ச்சிகளின் நான் பெயர்களை சொல்லி உங்களுக்கு எடுத்து வரப்போறேன். அந்த நிகழ்ச்சிகள் தான் இனி அதுல உங்களுக்கு வரும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்னுன் விருப்ப பாடல், அது ஒரு அன்பு உறவோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும். முன்பு வந்த அந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமைகளில் என்னுன் விருப்ப பாடல் தான் காட்டிலைக்கு வரும். உங்களுக்கு வியாழக்கிழமையில புதையல் நிகழ்ச்சி வரும், சரியா? எங்கே இப்பொழுது ஒரு கண்ணன் பாடலை நாங்கள் கேட்போம். அந்த பாடலை தொடர்ந்து காட்டலைக்கு வருகிறது புதையல். அது புதையல் என்றா உங்களுக்கு தெரியும். நான் சொற்களை எடுத்து வருவேன். அந்த சொற்களை நீங்கள் தரவுகள் கொடுக்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த நிகழ்ச்சி காட்டலைக்கு வர இருக்கிறது. ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். கண்ணன் ஒரு கை குழந்தைய கொண்டு வரலாம் தான் இருந்தாலும் நெடுக அந்த கை குழந்தைய தூக்கி கொண்டு, சரி கொஞ்சம் ஒரு உருப்பா கண்ணனை கொஞ்சம் சந்தோஷமா மோட்டார் பைக்ல ஓட விடலாம் போறேங்க.

நன்றி ரேவதி அம்மா. 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 2022 வியாழக்கிழமை. சரியா, கொஞ்சம் தடுமாறுகிறேன்னு. சின்ன குழந்தைகள் இப்படித்தானம்மா தடுமாறி தடுமாறி சொல்லும். என்றாலும் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி நன்றி. சரி, சந்திரராஜ் மாமா வணக்கம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. எங்க ரெண்டு குழந்தைகள் முதலே வந்துட்டீங்க. வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கிளாஸ் ரூமுக்கு 3 பிள்ளைகள் துரிதமாக ஓடி வந்திருக்கிறார்கள். சந்தோஷமா இருக்கு பாக்கலாம். இன்றைக்கு வந்து புதையலுக்கு பாப்போம் எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பாப்போம். மாலிங்கம் ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? நிகழ்ச்சிக்கு உங்களை விட உங்களோட பேரனை கூப்பிடலாம். குட்டி சுட்டி பையனை, அவன் சுட்டியா பேசுறான்.

0: அறிவியல் நிகழ்ச்சியில் முதலே இணைந்து கொள்ளும் எங்களுடைய மகாலிங்கம் ஐயாவை சந்திச்சு கொள்ளலாம். வணக்கம் மாலிங்க ஐயா. வணக்கம். என்ன உங்களோட சத்தத்தை காணல, ஒண்ணுமே சொல்லிடுங்க. என்ன பிள்ளையா உங்களில் பிள்ளையான்னு பாக்குறேன் நான். நீங்க வந்தா மட்டும் இந்த பிரச்சனை வந்துருதா? எங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பேசுங்க. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க.
1: நலமா இருக்கீங்களா? நலமா இருக்காங்களா?
0: சரி, நலமான்னு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரண்டா நீங்க
1: நலமாவா?
0: நலமா.
1: நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா?
0: அதுதானா நான் சொன்ன நலமோ அல்லது நலமா?
1: நலமா
0: அப்படி வரணும். நலமோ அல்லது நலமா ரெண்டு வரணும். அல்லாட்டி நலமா வரணும். அல்லாட்டி நலம் நலம் கெட்டிக்காரன்
1: கெட்டிக்காரன்.
0: நீங்க இவ்வளவு புத்திசாலியா இருப்பீங்க.
1: ஏன்னா உங்க கூட சேர்ந்து அப்படி ஆயிடுச்சுமா?
0: நான் பெருமைப்படுறேன். அப்படி நீங்க என்ன பாருங்க, என்ன பார்த்து நீங்க இப்படி மாற புத்திசாலியா வந்துட்டீங்கன்னா நான் பெருமைப்படுறேன்.
1: ஆமா.
0: சரி, இன்னைக்கு
1: போல
0: நூலை போல சேர தாய போல செய்ய
1: பிள்ளை பிள்ளை
0: இந்த
1: சுருதிகா பேசுது என் பேத்தி.
0: எங்க சுருதிகா பாப்போம். வாங்க சுருதிகா. வணக்கம் சுருதிகா.
2: வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்.
0: என்ன தம்பி என்ன சொன்னான்? நீங்க மட்டும் லைவ்ல பேசிக்கிட்டு இருப்பீங்க, என்னையே பேச நீங்க தரமாட்டீங்க. அப்படித்தானே அப்படித்தானே சொல்றேன் அவன் இல்ல?
2: நீங்க மட்டும் நைட்ல
0: பேசு. யாரோட நான் பேசுறது சொல்றானா? சரி பாருங்க. அப்ப நீங்க நீங்க நைட்ல பேச முடியாது, நீங்க தூங்கணும் இல்ல? அதனாலதான் நாங்க நைட்ல உங்களை பேச விடுறது இல்ல இல்லையாமா? அவர
2: உங்களோட
0: பேர நல்லா உச்சரிச்சு சொல்லுங்க பாப்போம்.
2: தேஜேஸ்வரன்.
0: தேஜேஸ்வரன். அப்ப நேற்று நீங்க ஷோர்ட்டா சொன்னீங்களே தேஜேஸ் மட்டும், உங்களுக்கு ஸ்டைல் வந்துட்டு தானே? தேஜேஸ்வரன். நீங்க நேற்று வரன சொல்லலையே எனக்கு, தேஜேஸ் மட்டும் தானே
2: சொன்னீங்க?
0: தாத்தா வாங்கி நீங்க எல்லாம் ஷோர்ட்டா சொன்னீங்க. கெட்டிக்காரன். உங்களுக்கு பாட வருமா தேஜேஸ்வரன்? நீங்களுக்கு பாடுவீங்களா நீங்க? எங்க பாடுங்க பாக்கலாம். எங்க
2: பாடுவேன்.
0: சரி பாடுங்க. பாடுங்க.
2: சத்தியம்மா நான் சொல்லுறேன்டி, உன் காதல்ல தூக்குறடி. பாத்திரம்மா நான் பாத்துக்கிறேன், அது மாதிரி தெரியல.
0: நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. உண்மையா சூப்பர் சூப்பர். யா நீங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? நீங்க நல்ல படம் பாப்பீங்களா?
2: படிப்பேன். மாஸ்டரா பாப்பேன். அதனாலே பாப்பேன்.
0: இல்ல இல்ல, அது சரி. ஒரு ஒரு மூவிய நீங்க கண்டினியூவா பாப்பீங்களா, இல்லாட்டி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிறுத்தி பாப்பீங்களா?
2: இல்ல மூவிய கண்டினியூவா பாத்திட்டே இருப்பேன். இல்ல மூவிய விட்டு விட்டு பாப்பேன்.
0: விட்டு விட்டு பாப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி விட்டு விட்டு பாக்கணும் இல்ல? நீ பாடு நிறுத்தி வச்சுட்டு இல்ல. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நல்லா பாடுறீங்க. சரி, இங்க சுருதிக்கா அக்காட்ட கொடுங்க பாக்கலாம். ஒருக்கா
2: சொல்லுங்க.
0: சுருதிக்கா நீங்க பாடுவீங்களா ஸ்ருதிகா? நீங்க பாடுவீங்களா?
2: பாடுவேன்.
0: சரி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம், முடிஞ்ச அளவு பாடுங்க.
2: நான் கேஜிஎஸ் பாடின பாட்டு பாடுதுமா?
0: சரி பாடுங்க.
2: சத்தியமா நான் சொல்லுறேன்டி, உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி, பத்திரமா உன்னை பார்த்துக்க

என் காதில் கையாடு கை கோர்த்த என்ன மறந்த என்ன மறந்த சத்தியமா நான் உன்னை இழந்த என்ன மறந்த.

0: உன் பாசத்தில் ஒளிமயமாவுழகும், உன் பாசத்தில் தெரியுதடி நிழவே. உன் பாசத்தில் ஒளிமயமா உலகம், உன் பாசத்தில் தெரியுதடி இருமேங்கள் அரு. தண்ணீரில் தன்னை இழக்கா உன் காதல் என் காதியம், கையோடு கை கோப்பா.
1: கெட்டிக்காரி என்ன படம் இந்த பாட்டு? என்ன படம் அம்மா
2: இது? வந்து ஆல்பம் சாங் இருந்தது.
1: என்னங்க தொடங்குனது அந்த பாடல் வரி? எப்படி தொடங்குனது?
2: சத்தியமா
1: சத்தியமா சத்தியமா.
2: அது வந்து சத்தியமா ஆரம்பிக்காது. என்ன வரும்
3: இது படம்?
1: புதையல் நிகழ்ச்சி. நான் உங்கள்ட்ட ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி தரவு தாரன், நீங்க கண்டுபிடிங்க பாப்போம். சரியா கண்டுபிடிக்கிறீங்களா? சரி, தாத்தா சொல்லி கொடுக்க கூடாது, சொல்லி கொடுத்தா தாத்தா சரியில்லை. ஒரு ரெண்டு புள்ளி கழிப்பன் தாத்தாட பேர்ந்து வந்தா சரி. மனிதர்கள் மனிதர்களிடையே இது இருக்க ஒரு இந்த குணம் இருக்க வேண்டும். இது இருக்கும் இருக்க வேண்டும். மூன்று எழுத்து சொல் ஆனா வரிசையில் தொடங்குறது. தாத்தா சொல்லிக் கொடுக்க கூடாது. மனிதர்கள் உயிரினங்களிடையே இது இருக்கும். மனிதர்களிடம் நிறைய இருக்கும்.
2: அன்பு
1: அன்பு கட்டி காரி உங்களுக்கு ஒரு சொல்லு. ஒரு புள்ளி கிடைச்சிருக்கிறது. உண்மையா கட்டி யாரும் சொல்லி கொடுத்த தாத்தா சொல்லி கொடுத்தாரா? இப்படி கண்ணால டுக்கு டுக்கண்டு சொல்ல சொல்லி தரையில. சரி, இது ஒரு விளையாட்டு பொருள். மூன்று எழுத்து சொல். இது ஒரு விளையாட்டு சொல், விளையாட்டு பொருள். இது ஒரு விளையாட்டு பொருள். வட்டமாக உருண்டையாக இருக்கும். உருண்டையாக பந்து கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, நீங்க கட்டிக்காரி. அப்ப சரி, அப்ப நான் உங்கள்ட்ட இருந்து விடுபட்டு அப்பாட்ட போ, தாத்தாட்ட போட்டா? தாத்தாட்ட சரி, தாத்தாடம் பேசுவோம். வணக்கம் மாளிங்கய்யா.
4: வணக்கம்.
1: உங்களை விட பேர புள்ளியல் கட்டிக்கார புள்ளியல்.
4: குட்டி 16 அடி பாயின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்கும்.
1: அதே மாதிரி தான் இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்க. நானும் இப்ப நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போறீங்க, அடிக்கடி கோயிலுக்கு போறீங்கல்ல, அடிக்கடி கோயிலுக்கு போறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சொல் நான் தரப்போறேன். சரியா
4: சொல்லுங்க.
1: கோயில்களில் நடக்கும் ஒன்று, இது நாலெழுத்து. எல்லா கோயில்களையும் வருஷம் ஒரு தரம் நடக்கும் ஒன்று. நாலெழுத்து வருஷம் ஒரு முறை கோயில்களில் நடக்கும் ஒன்று. நடக்கும் ஒன்று, நீங்க அதுக்கு போவீங்க. 10 நாளா நடக்கும், 15 நாளா நடக்கும், சில நேரம் 20 நாட்கள் நடக்கும். சில கோயில்லாம் நான்கெழுத்து. நீங்க ஒவ்வொரு நாளும் போறீங்களே, அப்படித்தான் சொல்லி சொல்லி போறீங்களே. இன்றைக்கு அது, இன்றைக்கு இது, இன்றைக்கு அது, இன்றைக்கு அது, எல்லா
4: கோயிலும்
1: இல்ல கும்பாபிஷேகம் நடுக நடக்குமா? இது ஒவ்வொரு வருஷம் ஒருக்கா நடக்கும் எல்லா கோயிலும். 10 நாள் நடக்கும், 15 நாள் நடக்கும். இல்ல எங்க கோயில்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு பாருங்க, அந்த குட்டியில சொல்லியிருந்தா இப்ப சொல்லிருப்பா. நிறைய மக்கள் வருவார்கள். வருஷத்தில் ஒரு முறை நடக்கும் எல்லா கோயில்களிலும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். நிறைய மக்கள் வருவார்கள். நீங்களும் அங்க போயிருக்கீங்க. இது வந்து 10 நாளா நடக்கும் சில கோயில்ல.
4: திருவிழா,
1: தேர் விழா ஒரு நாள் நடக்கும்.
4: வருஷத்துல ஒரு நாள் தானே?
1: வருஷத்துல ஒரு நாள் இல்ல, வருஷத்துல ஒரு முறை நடக்கும்.
4: நடக்கும்
1: சில கோயில் 10 நாள் நடக்கும், சில கோயில் 20 நாள் நடக்கும், சிலது வந்து இல்லை நவராத்திரி எல்லா கோயிலையும் நடக்குமா? இல்ல தெரியும் தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதை சொல்லாம நான் இன்றைக்கு விட மாட்டேன். நீங்க இவ்வளவு கோயில் போய் திரியுறீங்க. கோயில்
4: விழாவா? ஆண்டு விழா, ஆண்டு விழா
1: இல்ல அப்படி கோயில்ல நடக்கிறது இல்லையே. கோயில்ல நடக்கிறத என்னென்று சொல்லுவோம், என்ன விழான் சொல்லுவோம். சரி விழா, சரி அந்த முன்ன ரெண்டு இடத்தை கண்டுபிடிங்க.
4: விழா
1: விழா திருவிழா இதை தெரியும். என்ன நீங்க இன்னைக்கு ரெண்டு போய் பால் ஒரு கப் பாலுக்குல நான் சொல்ற மாதிரி நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கு ஏதாவது போட்டு காய்ச்சி குடிங்க சொல்லிட்டேன். திருவிழா ஒன்று ஒரு புள்ளி எடுத்து.
4: அதாவது பராசக்தி தான் மாணிக்க வாசருக்கு அருள் கொடுத்தாராம். அதே மாதிரி நீங்க கொடுத்துருங்க எனக்கு.
1: இல்ல எத்தனை திருவிழா பாத்துருப்பீங்க நீங்க? நானே இப்ப எண்ணி உண்மையா சில நேரம் எனக்கு பொறாம இருக்கிறது. என்ன இது ஒவ்வொரு நாளும் மாளிகையா திருவிழா திருவிழாண்டு போறாருண்டு, இந்த கோயில் விழா இந்த கோயில் திருவிழாண்டு போறீங்க. இந்த திருவிழாவும் மறந்துட்டீங்களே நீங்க. திருவிழா எல்லா கோயிலையும் நடக்கும். திருவிழா பத்து நாள் பதினஞ்சு நாள் பாத்தீங்களா? நல்லது நல்லது ஐயா. நான் அடுத்த நேர்களிடம் இனி விறுவிறுப்பா கொண்டு போகணும் புதிய நிகழ்ச்சி. நன்றி நன்றி தேஜேஸ்வரன் உங்கள்ட்ட நான் ஒன்று ஒரு கேள்வி கேக்குறேன். சரியா
4: சொல்லுங்க.
1: உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். இல்ல நான் பெரிய பிள்ளை சொல்ல எல்லாம் வச்சிருக்கிறேன் செல்ல குட்டிட்ட. சரி என்ன பிள்ளைக்கு சுலபமா கொடுக்கணும் யோசிக்கிறேன். எனக்கு சின்னனா உங்களுக்கு எது சொல்லலாம். சரி கேக்குறேன். பூக்களிலே சரியா பூக்கள் பூக்கள் பூ இருக்குல்ல பூ பூ வெள்ளை நிறத்து பூ எது ரெண்டு சொல்லுங்க. வெள்ளை நிறம் வெள்ளை நிறத்து பூ ரெண்டு சொல்லுங்க. வெள்ளை ரோஜா கெட்டிக்காரன் என்னொண்டு சொல்லுங்க. வேற என்ன வெள்ளை வெள்ளைப்பூ
2: மல்லிகை
1: மல்லிகை கட்டிக்காரன் யாரு சொல்லி கொடுக்கறாங்களே இல்ல தானே செல்ல குட்டிங்க? சரி ஒரு ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவின் மேல் இருப்பார், அது என்ன பூ? ஒரு பெண் தெய்வம் ஒரு பூவின் மேல் இருப்பார், அதுவும் ஒரு வெள்ளை பூ, அது என்ன பூ?
2: வெள்ளை பூனா தெரியும்
1: தெரியும். ஒரு ஒரு ஒரு ஒரு தெய்வம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு நீங்க வணங்கும் ஒரு பெண் தெய்வம் ஒரு வெள்ளை பூவின் மேல் இருப்பார், அந்த பூ என்ன? சேதேஸ்வரன் எங்க? ஓ உங்களுக்கு ரீகனெக்டிங் காட்டுது. சரி நீங்க வரும் வரை உங்களுடைய இது சரியாக வரும் வரை நான் வணக்கம். ராஜேந்திரன் ராஜேந்திரன் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
1: ஒரு நிமிஷம் தாங்க ராஜேந்திரன், அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. சரி நீங்க பேசுங்க, அவருக்கு ரீகனெக்டிங் காட்டுது. அங்க வணக்கம் ராஜேந்திரன், நலமா இருக்கிறீங்களா?
5: நலமாக இருக்கிறம்மா. வணக்கம்.
1: இந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றதுல நல்ல புள்ள நீங்க இல்ல?
5: ஆமா.
1: சரி இது ஒரு திரவம் நான்கழுத்து, இது ஒரு திரவம் நான்கழுத்து வாசனையாக இருக்கும். எல்லா விழாக்களிலும் நன்மை தீமை விழாக்களிலும் இதை உபயோகிப்பார் சொல்லுங்க.
5: பன்னீர்
1: பன்னீர் கட்டிக்காரன் அடுத்தது நல்ல விடயங்களுக்கு கோவிலில் இதை செய்வார்கள் நான்களுக்கு. நல்ல விடயங்களுக்கு சூடம் கொண்டு செய்வார்கள் நான்களுக்கு.
5: அர்ச்சனை
1: சூடம் கொண்டு செய்வார்கள் நல்ல விடயங்களுக்கு கோயில்களில் எல்லாம் சூடம் கொண்டு செய்வார்கள் நான்களுக்கு. தவறு. ஓகே, நினைச்சு கொண்டு
5: தீர்த்தம்மா.
1: இல்ல இல்ல, தவறு. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு புள்ளி போகுது. எங்க பாக்கலாம். இணைஞ்சு கொள்ளுங்க என் அன்பு உறவுகள். சேதேஸ்வரன் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க ஐயா. அந்த அந்த பூவை கண்டுபிடிங்க. என்ன அது உங்களுக்கு தேவையான ஒரு பூ. அந்த தெய்வம, அந்த தெய்வம் வந்து அந்த பெண் தெய்வம் உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வம். கரூர் ராஜேந்திரன் நீங்க இணைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வணக்கம். மாமா பேருங்க இதுல எழுதியிருக்காரு பாட்டு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு நலமும் என்ன கேட்டேன் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தது ராஜ்குமார் வாங்க வாங்க வாங்க. ராஜ்குமார் குருபாஸ்கர் நீங்கள் வாங்க, எல்லாரும் வாங்க. அங்க பாக்கலாம் கட்டிக்காரர் புதையல் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்ப நான் கேட்டது வந்து நல்ல விடயங்களுக்கும் கோயில்களிலும் சூடம் கொண்டு இதை செய்வார் என்ன என்று கேட்டேன். என்ன என்று கேட்டேன் எங்கே? நான்களுக்கு. நான்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா போக வேணும் பாருங்கள்.

0: ராஜ்குமார் எங்கட வானொலியில சிறுவர் பூங்கா நான் தான் எடுத்து வருவேன். நான் மற்றது என்னோடு சேர்ந்து ரெண்டு சிறுவர்கள் எடுத்து வந்தார்கள், சிவானி என்று ஒரு. இப்ப எல்லாம் அவர்கள் பிள்ளைகள் பெற்று விட்டார்கள், குழந்தையாவே வந்திருந்து என்னோடு செய்வார்கள், நல்லா இருக்கும். இப்ப அப்பா அதை விட மிஞ்சிட்டார். அப்பா அப்பா குழந்தைகளோடு பேசினாலும் அவ்வளவு மறைவாக இருக்கிறது அவர்களோட கேட்கிற கேள்விகள் எல்லாம். அதுதான் உண்டு. நாங்கள் சிறுவர் பூங்கா எடுத்து வந்திருந்தோம், விளையாட்டு பிள்ளைகள் போல என்ன எடுத்து வந்தாலும் அவர்களோடு சேர்ந்து கூத்து கட்டுவோம். ஆனா அப்பா அப்படி இல்லை, எப்படித்தான் குழந்தைகளோடு குழந்தையா பேசினாலும் நல்ல அறிவு அறிவா கொண்டு வர்றாரு. அது நல்லா இருக்குது.
1: குழந்தைங்க கிட்ட வாங்குறாரு பாருங்க, நல்லா வச்சு கிரகிக்கிறாரு. அதுதான்
0: நல்லா பேசுறாங்க எல்லாரும் அப்பாவோட. அது கேட்க ஆசையா இருக்கிறது. சரி, இப்ப நான் ஒரு ஒரு சொல்லு கேட்டேன். நான் சேதே என்ன அவருக்கு பேர் தேஜேஸ்வரன். தேஜேஸ்வரன் கேட்ட கல்வியை நீங்க சொல்லக்கூடாது. அது அவர் எப்ப என்னாலும் வந்து சொல்லணும் இன்றைக்கு.
1: இல்ல நான் சொல்ல மாட்டேன், குட்டி பிள்ளைங்க சொல்ல மாட்டேன். இப்ப நான் கரூர்கார ராஜேந்திரன் கேட்டதுக்கு நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நான்கு எழுத்து, நான்கு எழுத்து. ஆராத்தி
0: ஆராத்தி ஆராத்தி. கட்டிக்காரன் கட்டிக்காரன் நீங்க கட்டிக்காரன். சரி, அடுத்தது சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: இது எல்லா செய்திகளையும் எல்லா இடமும் கொண்டு செல்லும் நான்கு எழுத்து. இது எல்லா செய்திகளையும் எல்லா விடயங்களையும் உலகெங்கும் எடுத்து செல்லும் நான்கெழுத்து. இது
1: நாளிதழ்.
0: இது எல்லா உலகெங்கும் எல்லா இடங்களுக்கும் செய்திகளை நல்லது கெட்டதுகளை எல்லாவற்றையும் எடுத்து செல்லும்.
1: ஆமா,
0: இது என்ன
1: நாளிதழ்? நான்கெழுத்து.
0: நான்கெழுத்து
1: வானொலி மூணு எழுத்து. மூணு எழுத்து நாலு எழுத்தா?
0: வானொலி கெட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். எங்க யாரும்
1: வானொலி இல்ல.
0: இல்ல
1: வானொலி இல்ல. வானொலி இல்ல.
0: உங்களை தாண்டி யாரோ ஓடி வராங்க பாக்கலாம். யாரண்டு உங்களை தாண்டி ஓடி வராங்க, மற்ற இணைப்புக்கு வந்தா உங்களையும் வச்சு கேட்கலாம் சில நேரம்.
1: சரிங்கம்மா, நான் வர தெரிஞ்சிட்டு வரட்டுங்களா?
0: நன்றி நன்றி நன்றி. எங்க இணைப்புக்கு ஓடி வாங்க பாக்கலாம். யாரும் அழைப்புக்கு வந்தீங்க, ஓடி வாங்க. இது எல்லா செய்திகளையும் எல்லா விடயங்களையும் உலகெங்கும் ஊரெங்கும் கொண்டு செல்லும் இது என்ன? நான்கெழுத்து.

0: இந்த பாடலை நான் இந்த புதையல் நிகழ்ச்சி, இந்த புதையல் என்ற நிகழ்ச்சி அன்று தொட்டு இருக்கிறது, முன்பிருந்து இந்த புதையல் நிகழ்ச்சியை நான் எடுத்து வர ஒரு காரணம் இருக்கிறது. வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரேவதி அம்மா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க ரேவதி அம்மா?
1: நல்லா இருக்கேன். நல்லா
0: நல்லா இருக்கிறீங்களா?
1: நன்றாக இருக்கிறேன் மீரம்மா.
0: நன்றாக இருக்கிறோம். உங்கள்ட்ட நான் இப்ப ராஜ்குமார்ட்ட கேள்வியை கேட்கிறோம். அதுக்கு முன்ன ஒரு தகவல் சொல்லிருந்தம்மா, நான் சொல்லிக் கொண்டிருந்தேன்.
1: சரி,
0: இந்த நான் எடுத்து வர இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு எடுத்து வர திந்துநேரம் என்ற புது மலர் தொட்டு செல்லும் என்ற பாட்டு, அதை ஏன் இந்த புதையலுக்கு நான் இன்னும் வைத்திருக்கிறேன் மாற்றாமல் என்று சொன்னால், எங்களோட வானொலி அந்த நாளில இருந்து ஆரம்பிச்ச நாளில இருந்து அப்ப நாங்கள் நிகழ்ச்சி எடுத்து வரும்போது இப்ப அந்த அம்மா எங்களிடம் இல்லை. அவ போன வருடத்துக்கு முதல் வருடம் அவ சென்று விட்டா. தம்பி பிள்ளை அம்மா, அவ வந்து தம்பி பிள்ளை, திருமதி தம்பி பிள்ளை. அவ ரஞ்சிதம் என்று சொல்லுவோம் நாங்கள், ரஞ்சிதம் அம்மா என்று திருமதி தம்பி பிள்ளை அம்மா. அவ வந்து சொன்னா, மீரா அம்மா, மீரா நீங்க இந்த பாட்டை வச்சுங்கன்னா சுறுசுறுப்பா போகும், இந்த பாட்டை எடுங்க. அன்றிலிருந்து இந்த பாட்டுதான் இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு எடுத்து வருவது. அது இந்த பாடலை எடுத்து வரும்போதுலாம் அந்த அம்மாவை எனக்கு ஞாபகம் வரும். வானொலி மேல் அவ்வளவு பெற்றாக இருந்தார். அதனால இந்த புதையல் நிகழ்ச்சிக்கு மட்டும் இது நான் மாற்ற மாட்டேன். அப்பா வந்து எடுத்து வரும்போது அப்பா மாத்தி இருக்கிறார், ஆனா நான் மாற்றுவதில்லை. இந்த இசை அவருக்கு பிடிக்கும், அதுல இருந்து எல்லாரும் ஒரு உறுப்பா வருவார்கள். அதனால தான் இந்த பாடலை எடுத்து வர.
1: அதுல ஒரு வரி ஒண்ணு வரும் மேடம், நல்லா இருக்கும் எல்லா

0: இலங்கையில் நடக்கிற யுத்தம்
1: நிறுத்தம், இப்ப வந்து பட்டினிய நிறுத்தம்னு சொல்றான் இப்ப.
0: ஆமா ஆமா, ஏன் மீராமா இப்படி ஒரு வறுமையில கொண்டாந்து அங்க தள்ளிட்டாரு. அந்த அந்த பொறுப்பில் இருக்கிறவர் பொறுப்பானவரா நடந்துக்கல.
1: அவர் வறுமையில மட்டுமா
0: இருப்பவர்,
1: எங்கள் தமிழ் மக்களே, அவர் வறுமையில மட்டுமா தள்ளினார், புதகுழியிலும் எல்லாமா தள்ளினார். அப்ப வறுமையில பெரிய வேலை இல்லையம்மா, பெரிய வேலை இல்லையே. இந்த வறுமையில என்றாலும் மக்கள் ஒரு மாதிரி ஏதோ அங்க இருக்கிற வளங்களை கிண்டி மரங்களை நட்டு உன்று விடுவார்கள் தமிழ் மக்கள். உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய யாழ்ப்பாணத்து மக்கள் உணவு தயாரித்து தாங்களே அந்த உணவிலேயே மற்றவர்களுக்கும் கொடுத்து நல்லா வாழக்கூடிய தன்மை அவர்களிடம் இருக்கு. அந்த வளத்தையும் அழைத்து அதை செய்பவர்களையும் அழைத்து மண்ணுக்குள்ளேயே புதைச்சு போறாரு. அதனாலதான்
0: இப்ப அவரே அழிவ தேடிக்கிட்டாரே, இப்ப அவரே அழியிறார, அழிடுவாரு. இப்ப ஒரு நல்ல நிலையில ஆட்சி செய்யறதுதான் நல்ல ஆட்சி. அவரோட ஆட்சியோட சிறப்பு இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி,
1: அது அது ஒரு குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சி, அது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. நாங்கள் இது ஊடகம் வச்சிருக்கோம், இதுல பேசுறது அவ்வளவு நல்லது இல்ல. சரி, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் அம்மா. இப்ப நான் கொடுத்திருந்தேன்,
0: போகலாம்.
1: இப்படி பாருங்க, இப்ப செய்தி இல்லை இல்லை, நான்கழுத்து உலகங்கும் கொண்டு செல்லும். இது எங்கே நான்கழுத்து, நான்கழுத்து இன்னும் அப்ப
0: சரி
1: இல்ல இல்ல இல்ல இல்ல. சரி அம்மாக்கு இன்னொரு சொல்லு தர,
0: உலகம்
1: வந்த ஏதாவது ஒரு ஒரு புள்ளியெல்லாம் எடுக்கணும். இது மூன்றெழுத்து சொல், இது மூன்றெழுத்து சொல். இது இது நீங்க இந்த இடத்தில் எல்லாவற்றையும் வாங்கலாம், எல்லாவற்றையும் வாங்கலாம், எல்லாவற்றையும் விற்கலாம்.
0: தந்தை,
1: தந்தை கட்டிக்காரி. நன்றி அம்மா, நன்றி நன்றி அம்மாக்கு, நன்றி
0: நன்றி மீரம்மா,
1: நன்றி. மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்க, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு. வணக்கம் ராஜேந்திரன், கண்டுபிடிச்சிட்டீங்களா ராஜேந்திரன்? ராஜேந்திரன்
2: ஊடகம்,
1: ஊடகம் கட்டிக்காரன், ஊடகம் பாத்தீங்களா. நீங்க சொல்லாத ராஜ்குமார் வந்து சொன்னார் பாருங்க, ஆரத்தி. ஆரத்தி, ஆரத்தி எடுக்கிறது ஊடகம், ஊடகம் வந்துட்டு சந்தை வந்து விட்டது. சரி, இப்ப அடுத்து மக்கள் எல்லோருக்கும், மக்கள் எல்லோருக்கும், அதாவது நாட்டில் வாழும் மக்கள் எந்த நாடா இருந்தாலும், எந்த தேசத்தில் வாழும் மக்களா இருந்தாலும், எந்த நாட்டில் வாழும் மக்களா இருந்தாலும், இது அவர்களிடம் இருக்க வேண்டும். இந்த இந்த இந்த தன்மை இது கட்டாயம் இருக்க வேண்டும். இது ஐந்தெழுத்து, இது ஐந்தெழுத்து. எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் வாழும் மக்களுக்கு இது இருக்க வேண்டும். ஐந்தெழுத்து,
2: ஐந்தெழுத்து.
1: எங்கே நன்றி விடுபட்டு ஓடியாங்கோ.

எந்த நாட்டில் வாழும் மக்கள் மக்களிடம் இது இருக்க வேண்டும். அது எந்த நாட்டிலும் வாழலாம், எந்த தேசத்திலும் வாழலாம். நான் சிலதுகளை சொல்றேன், உற்று நோக்கி ஓடி வாங்குவோம். இது இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும். இது ஐந்தெழுத்து, இது ஐந்தெழுத்து.

இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, ஓடி வாங்க ஓடி வாங்க, இங்க பாக்கலாம். இது இது இது இது கடவுளை விட கடவுள் சன்னிதானத்தில் கூட, கடவுளிடம் கூட இது உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தேசத்தில் வாரும் அத்தனை மக்களுக்கும் இது இருக்க வேண்டும். தேசத்தின் மேல் இருக்க வேண்டும். சரி, கொஞ்சம் இலகுபடுத்தி இருக்கிறேன். கட்டிக்காரர் இட வாங்க. ஐந்து எழுத்து சொல்

0: என்ன சிந்திச்சு கொண்டே இருக்கிறீங்க? சரி, அந்த சொல்லு இருக்கட்டும், ஐந்தெழுத்து சொல். இது வாழும் மக்களிடம் இது இருக்க வேண்டும் என்று சொன்னேன், நீங்க அதை கண்டுபிடிக்கல. சரியா, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல் அழகாக இருக்கும், வானத்தில் தோன்றும். நான்கெழுத்து சொல் அழகாக இருக்கும், வானத்தில் தோன்றும். எங்கே இவ்வளவு இலவாக கொடுக்கறோம், யாரும் வர்றீங்கல்ல? காற்றில இணைந்து கொள்ளும் என்ன உறவு? வணக்கம் ராஜா சாந்தியம்மா.
1: தேசப்பற்று
0: கிட்ட நெருங்கிட்டீங்க சொல்லுங்கப்பற்று. எங்க
1: தேசப்பற்று
0: என்ன இருக்கா
1: இல்லையா?
0: நான் வச்சுக்கிற சொல்லு சொல்லுங்க. எங்க
1: தேசப்பற்றுதான்
0: சொல்றேன் சொல்லலாம். என்ன உண்டு
1: இன்னொன்றா?
0: பற்று தேசம் சரி, தேச சரி, பற்றுக்கு இன்னொரு இன்னொரு விதமாயும் சொல்லலாம். சொல்லுங்க. பக்தி கட்டிக்காரி, கட்டிக்காரி கட்டிக்காரி தேசபக்தி. கட்டிக்காரி கட்டிக்காரி சரி. அடுத்தது கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வானத்தில் இருக்கும், வானத்தில் தெரியும், வானத்தில் தெரியும், அழகா இருக்கும். நான்கெழுத்து, நான்கெழுத்து.
1: வானவில்,
0: வானவில் கட்டிக்காரி. யாரோ சொல்லிக் கொடுக்கறாங்க, அண்ணா சொல்லிக் கொடுக்கற போல இருக்காங்கால. சரி, எங்கே
1: சொல்லுங்க வீரமா,
0: எங்கே உங்களுக்கு? சரி, இது மூன்று எழுத்து, இது மூன்று எழுத்து. ஒரு ஒருவித பறவையின் பறவையில் இருக்கும் கோடு, இது மூன்று எழுத்து. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு,
1: அந்த கோடோட பேர் சொல்லுங்களா?
0: ஒரு வித பறவையில், ஒரு இன பறவையில் இருக்கும் கோடு. ஓகே, இன்னொரு ஆளை சந்திக்கிறேன், நீங்க மீண்டும் வாங்க. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
2: வணக்கம்மா
0: சொல்லுங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க?
2: அதான் சொல்லிட்டேன், தேசபக்தி, வானவில்.
0: வானவில் இன்னொன்று, அப்ப அடுத்தது நான் சொல்லிட்டேன். ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, இது மூன்றெழுத்து.
2: இதுமா ஒரு பறவையில் இருக்குமாம்மா?
0: யா,
2: கோடுன்னா அது எத்தனை எழுத்துமா?
0: மூன்று எழுத்து.
2: நாமம்.
0: என்ன எனக்கு நாமம், நாமம் உள்ள பறவை ஒன்று சொல்லுங்க.
2: கழுகு.
0: கழுகுக்கு நாமம் பாத்தீங்களா நீங்க? கழுகுக்கு நாமம் இருக்கிறத
2: அப்படி இருக்கிறத தெரியுமா? முதுல வெள்ளையாவும் நடுவில் இதாவது இருக்குங்களா?
0: இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது கருட பகவானோடு. நீங்க முகம் வெள்ளையன், முகம் வெள்ளையா இருக்கும் கருட பகவான், கருடன் சொல்றது. அது அதுல நாமம், நாமம் என்று எனக்கு தெரியாது, அது கோடு இல்லையே நாமம். சரி, வேற நீங்க சிந்தீங்க. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, மூன்று எழுத்து. மூன்று எழுத்து எங்கே?
2: பறவையோட பேர் சொல்லணும். மயில்.
0: பறவையோட பேர் சொல்ல வேண்டாம், இப்படி நீங்க எல்லா பறவையும் சொல்லி கொண்டு போவீங்கல்ல. எனக்கு அந்த கோட்டோட பேரை சொல்லுங்க. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எங்கே

ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு. இது மூன்று எழுத்து. அங்கே இன்னொரு விடயம், எங்களுடைய தமிழ்வாணன் நேற்று இரண்டு நாட்களாக காற்றலைக்கு வரவில்லை. எப்படி இருக்கிறீங்க தமிழ்வாணன்? நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம்.

0: நாகப்பனும் நீண்ட நாட்களாக காணவில்லை. நாங்கள் உங்களையும் நினைத்த வண்ணம் இருக்கிறோம் நாகப்பன். நலமா இருக்கிறீங்களா? ஒருவித பறவையில் இருக்கும் கோடு இது. மூன்று எழுத்து. இது தெரியாம இருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு உண்மையிலேயே எனக்கு அழுக அழுகியா வருது. பாப்போம், எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா
1: வணக்கம். மீரம்மா வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க அம்மா. நீங்க
1: அனில். அனில்
0: இல்லையம், அந்த கோட்டின் பெயரத்து கேக்குறேன் நான். ஒரு வித பறவை இல்லையா? அனில்
1: எது?
0: அனில் பறவை இல்லையே.
1: நீங்க
0: ஒருவித பறவையில் இருக்கும் கோடு. கோடுண்டா வரி. வரி கோடு.
1: வரி இருக்குமா?
0: ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டுக்கு பெயர். ஒருவித பறவையில் இருக்கும் கோடு. கோடுண்டா வரி.
1: கோடு
0: வரைகிறது இல்ல.
1: சரி,
0: அது இருக்கு. அந்த அந்த கோட்டின் பெயர் என்ன?
1: இதுவரைக்கும் கேள்விப்படாது.
0: எல்லாம் கேள்வி பண்ணுவீங்க. இது நான் தெரிஞ்சதுதான். நான் கேட்கிற விதத்துல உங்களுக்கு அது.
1: ஆமா ஆமா, சுத்தி விடுறீங்க. நல்லா சுத்தி விடுறீங்க. கண்டுபிடிக்க முடியாம.
0: எங்க
1: யார் சொல்றாங்க பாக்கலாம்.
0: கடைசி வரையும் நின்று பிடிக்க போதட்டு பாக்கலாம். எங்க பாப்பா கட்டிக்காரர் யாருன்னு. ஒரு வித பறவையில் இருக்கும் கோடு, இதற்கு பெயர் என்ன? எங்க மூன்று எழுத்து.

0: இறகு செட்டை அத சொல்றீங்க, அது இல்ல. இது ஒரு வித
1: இறகு
0: இல்ல, ஒரு வித பறவையில் இருக்கும், இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு இந்த பெயர் கோடா இருக்கும், கோடு வெரி வெரி இருக்கும். அத பார்த்தா நீங்க
1: சொல்றீங்க
0: அந்த அந்த இன பறவைக்கு மட்டும் இருக்கும். எங்க எங்க தமிழ் வாணன் வாரர் கேட்டு பாக்கலாம்.
1: ஒரு குழு எங்களுக்கு ஒரு தரவு தரணும்ல,
0: அதுதான் கொடுத்துட்டேன். இவ்வளவு நல்ல டீப், நன்றி அம்மா, நன்றி நன்றி. வணக்கம் தமிழ் வாணன், தமிழ் வாணன் நடக்கம், வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களை காணையில ரெண்டு நாளா காணையில தமிழ் வாணன் உங்களை.
2: சென்னையில வந்து ஒரு அலுவல் அணிவிதான், அதுக்காக போயிட்டு நைட் தான் வந்தோமா.
0: அப்பா சொல்லி இருந்தார் ஏதோ ஒரு அலுவலா இருந்திருக்கும் நிலைமை இருக்கணும். நீங்க நல்லது. இப்ப நான்
2: சிதம்பரத்துல இருந்தாங்க, அவங்க குடி பேருந்து போயிருக்காங்க செங்கல்பட்டுக்கு. அவங்க வந்து பாப்பாவுக்கு அங்க வளையல் காப்பு, அதுல போய் கலந்துகிட்டு அப்புறம் நைட் தான் வந்தோமா ஒரு 6-7 மணிக்கு.
0: எப்படி சொன்னீங்க அத என்ன காப்பு?
2: வளையல் அணிவிகா, வளைய காப்பு.
0: இல்ல வடிவா சொல்லானே, சொல்லாம விட மாட்டேன்னா. எங்க
2: புரியலமா?
0: வடிவா சொல்லுங்க.
2: வளையல் அணிவிகா,
0: அது அது அந்த அந்த அந்த கற்பவதிகளுக்கு செய்யறதுதானே சொல்றீங்க?
2: அது
0: வடிவா சொல்லுங்க, வடிவா சொல்லாம நீங்க இன்றைக்கு இந்த இந்த இடத்துல இருந்து போக இயலாது.
2: எனக்கு என்ன எனக்கு எப்படி சொல்றது, இப்படிதான் சொல்றது. ஆனா நாங்க வந்து பத்திரிக்கை முதல்கிட்ட இப்படிதான் அடிப்போம் நாங்க. எங்களுக்கு
0: வளையல் காப்பு அடிப்பீங்க நீங்க? வளையல் காப்பு,
2: வளையல் காப்பு. ஆமா வளையல் காப்புன்னு அடிப்போம், வளையல் அணிவிழா அப்படின்னு.
0: வளையல் அணிவிழா, இதுக்கு அதுக்கு
2: அனுப்பி சொல்லுவாங்க.
0: ஒரு சொல் இருக்கே நல்லா, அதுக்கு
2: தீமந்தம் சொல்லுவாங்க.
0: தீமந்தம் அதுவும் சொல்லுவாங்க. இந்த வளையல வச்சு ஒரு சொல் இருக்கே
2: அப்படிங்களா? புரியலமா எனக்கு,
0: அத சொல்லா கொடுத்துருவோமா மற்றவங்களுக்கு? வளை காப்பு, வளை காப்பு,
2: வளை காப்பு,
0: வளை காப்பு,
2: வளை காப்பு, வளை காப்பு.
0: நீங்க வளையல் காப்பு என்று சொல்றீங்க, அது வளை காப்பு. நீங்க கொஞ்சம் நல்ல கிளியரா சொல்றீங்க. வளையல் அணியும் விழா, வளையல் காப்பு, அந்த வளையல் போடுறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன் தமிழ் வாணன்,
2: ஒரு பறவை பத்தி சொன்னீங்கல்லமா,
0: ஒரு பறவையில், ஒரு வித பறவையில், ஒரு இன பறவையில் இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு ஒரு பெயர் இருக்கு, அது மூன்று எழுத்து.
2: அப்படிங்களா? எனக்கு அதை பத்தி தெரியலமா. மக்பின்னு ஒரு பறவை இருக்குமா? மக்பின்னு ஒரு பறவை, அந்த பறவைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோடு கோடாவா இருக்கும், அது அப்படியே அழகா இருக்கும். ஆனா வெளி நாட்டில இருந்து நமக்கு குடிபெயர்ந்த பறவை அது.
0: இந்த பறவையில ஒரு கோடு தாங்க இருக்க, ஒரு கோடு.
2: ஓஹோ, சரிமா சரிமா சரிமா.
0: உங்களோட குரலை கேட்டது சந்தோஷம். சரி,
2: உங்களுக்கு
0: பாப்பா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சரி, உங்களுக்கு ஒரு சுலோகமான ஒன்று தாரேன், கண்டுபிடிங்க. சரியா
2: சரிங்க.
0: இது ஆறு எழுத்து, இது ஆறு எழுத்து, இது ஆறு எழுத்து. விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய உதவும் கட்டிக்காரன் நான் நினைச்சேன், நல்ல கட்டிக்காரன் எங்களோட சேர்ந்து சேர்ந்து கட்டி.
2: ரொம்ப சந்தோஷம்.
0: அருகம் அருகம்
2: பூவோட பூவோட நாடு சேர்ந்த நாடும் மணக்கும் அந்த மாதிரி.
0: இப்படி எல்லாம் சொல்லுங்க. சரி, நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே ஒரு ஒரு இன பறவையில் இருக்கும் ஒரு கோட்டின் பெயர் இது, மூன்று எழுத்து. எங்கே இது இப்படி சொல்லிட்டு அம்மாக்கு தெரியும, தெரியும். அது வேற ஒரு விதமா கொடுத்தா எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்திருப்பீங்க. அந்த கோட்டின் பெயர் இது, ஒரு இன பறவையில் இருக்கும் கோட்டின் பெயர் இது. அருகம்புல்லும் கொடுத்தாச்சு. இப்ப டக்குன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா, விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய உதவும் என்று சொன்ன உடனே அருகம்புல்லு டக்குன்னு சொல்லிட்டார். எங்க எங்கே பாக்கலாம்,

சொல்லிக் கொடுக்கிறேன். பெண்ணிடமும் கோயிலிலும் பெண்ணிடமும் இருக்கும் ஒன்று. மூன்றெழுத்து. கோயிலிலும் பெண்ணிடமும் இருக்கும் ஒன்று. நாலெழுத்து, மன்னிக்கோணும், நாலெழுத்து. இது நாலெழுத்து. கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. எங்கே?

0: சொல்கின்றன.
1: நான் கழுத்து சொல் கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. கோயிலிலும் பெண்களிடமும் இருக்கும் ஒன்று. இது நாலு எழுத்து. இப்ப ரெண்டு சொல்லு நீங்க சொல்லலன்னா ஓடியாங்க.

0: வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க நீங்க.
1: வணக்கம்.
0: எது சொல்ல போறீங்க?
1: கருவறை.
0: கருவறை கட்டிக்காரன். அதையும் களைச்சு விழுந்து சொல்றீங்க. நீங்க தான் இப்ப மூன்று
1: எண்ணி பாத்தேமா சரியா இருக்கான்னு
0: ஓடி வந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து கட்டிக்கார பையனா இருக்க. கருவறை என்பது சரி. கருவறை கருவறை அது நான்கழுத்து. பாப்பாமா வணக்கம். பாப்பா சந்திரபாஜ் மாமா வணக்கம்.
1: கூகுள்ல சர்ச் பண்ணா மைனா தாமா வருது.
0: கோயில்லையும் இருக்கும், பெண்களிடமும் இருக்கும். அவர் சொல்லிட்டார் கருவறை. கருவறை இது பக்கத்துல இருக்க. வணக்கம் சொல்லுங்க ராஜேந்திரன். ராஜேந்திரன்
1: ராஜேந்திரன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா குரல் வந்து கொஞ்சம் கம்மியா கேக்குதுங்க. எங்க
2: கம்மியா இருக்கு?
0: இப்ப
1: சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்கு.
2: வணக்கம் ராஜேந்திரன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் நல்லா இருக்கிறேன்
2: ஐயா. சரி, சிறப்பா நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி.
3: நள்ளிரவு வணக்கம்
0: உங்களுக்கு. உங்களுக்கு பகல் பகல் பகல் பகல் பகல் காலை நேரம் வணக்கம்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: எப்படி இருக்கிறீங்கண்ணா?
3: இருக்கிறேன், உற்சாகமா இருக்கிறேன்.
0: காலை உணவு சாப்பிட்டீங்களா?
3: அப்பா நான் பொருளாக்கி
0: வச்சிருக்கேன்.
3: சாப்பிட்டு மாத்திரை எடுத்துக்கொண்டேன்.
0: நல்ல நல்ல. நீங்க இப்ப நான் மற்ற ரெண்டு சொல்லிட்டாங்க. கருவாரை சொல்லிட்டாங்க, கோயில இருக்கும் பெண்களிடம் இருக்கும். மற்றது இன்னும் ஒண்ணு கேட்டிருந்தா அந்த இதை சொல்லுங்க. பறவை ஒரு ஒரு வித பறவை இடம் இருக்கும் கோடு, அதை இப்படி சொல்லுவார். மூன்று எழுத்து உங்களுக்கு தெரியுமண்ணா? இல்லையண்ணா உங்களுக்கு தெரியுமண்ணா? தெரிஞ்ச ஒரு பறவை, அந்த பறவையில இருக்க ஒரு கோடு, அந்த கோட்டை இப்படி சொல்லுவோம் நாங்கள்.
3: வலசு கோடு?
0: இல்லையண்ணா. இல்ல இல்ல இல்ல.
3: சரி சகோதரி, நன்றி நன்றி. நான் விடைபெறுகிறேன், வேறு ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்து.
0: நன்றி நன்றி நன்றி அண்ணா. நன்றி. மீண்டும் எங்கே

சரி, இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன் நான். இது வந்து ஐந்தெழுத்து சொல். இது ஐந்தெழுத்து சொல். உலகில் எங்கும் எத்தனையோ போர் நடக்கிறது. போர் நடக்கிறது தெரியும் தானே, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இப்ப போர் நடக்குது. எல்லா நாடுகளிலும் போர் நடக்கும். இந்த போர் என்றாலே எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் கேட்டாலே பயம். ஆனா இந்த போர் உங்களுக்கு பயம் இல்லை, குதூகலமா எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு போர். இது வருஷம் வருஷம் வரும். இது இந்த போர், எந்த போர் எங்கே, ஐந்தெழுத்து. இந்த போரின் பெயர் ஐந்தெழுத்து. இது வருஷா வருஷம் வரும், எல்லாரும் குதூகலமா பார்க்கக்கூடிய ஒரு போர். அந்த காலத்துல இந்த போர் நடந்தது, ஆனா இப்ப வருஷம் வருஷம் இங்க நடக்கிறது இந்த போர். இன்னும் இழவுபடுத்திருக்கிறேன். ஆனா போர் என்றாலே பயம் உங்களுக்கு. இந்த போருக்கு பயப்பட தேவையில்லை. எல்லாரும் ஜாலியா, எல்லாரும் கலகலப்பா மக்கள் கூடி இந்த போரை பார்ப்பர். எங்க பாக்கலாம் என்ன போர். இது ஐந்தெழுத்து. இது ஐந்தெழுத்து.

0: இன்றைக்கு ராஜேந்திரன் தான் புள்ளிகள் கூட எடுக்க போற. எங்கட ரேவதி அம்மாக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ரேவதி அம்மா, நீங்க இந்த போருக்கு வராம விட்டுட்டீங்களே, சரி என்னதை கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. ராஜேந்திரன்
1: சைக்கிள் போறாம,
0: நிறைய மக்கள் இருந்து ரசிப்பாருதான் கூடி நின்று. ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த சொல்லுங்கய்யா, நிறைய மக்கள் எங்கயா கூடி நின்று இந்த வைக்கோல் போற ரசிச்சு கொண்டிருக்காங்க. வருதா வருதா ரசிக்கிறாங்களா? இல்லையே, இந்த போரை கண்டுபிடிங்க நீங்க. அந்த
1: போர்னா திருவிழா மாதிரி நடக்குமா? அது திருவிழா மாதிரியா?
0: மக்கள் கூடி நின்று ரசிக்கும் ஒரு போர் இது. நீங்க மற்ற போருக்கு எல்லாம் பயம் இல்ல, இந்த போருக்கு பயம் இல்ல, சந்தோஷமா இருப்பீங்க. அட இந்த போர் வரப்போர் வந்தாலும் சந்தோஷம், இது நடக்கும் போதும் சந்தோஷம், இது பார்க்கும் போதும் சந்தோஷம். எங்க இது ஒரு இது ஐந்தெழுத்துல ரெண்டு எழுத்து போர். சரி, அதுலயும் சொல்லி இருக்கிறேன், ரெண்டு எழுத்து போர் வந்துடும். மற்ற மூன்று எழுத்த கண்டுபிடிங்க.
1: மூன்று எழுத்து
0: இன்னொரு சொல்லு கொடுக்கறேன் நான் உங்களுக்கு. இதுவும் ஐந்தெழுத்து. ஒரு மனிதனின், ஒரு மனிதனின் மனதை, உள்ளத்தை, அவனுடைய குணத்தை இது காட்டி கொடுக்கும். ஒரு மனிதனின் உள்ளத்தை, குணத்தை, மனதை என்ன நினைக்கிறார் என்பதை காட்டி கொடுக்கும்.
1: முக பாவனை.
0: முக பாவனை கட்டிக்கார். எத்தனை எழுத்து? ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து முக பாவனை.
1: ஆமா ஆமாம்மா, முகமா தனியா வச்சு ஆரோக்கியம்.
0: முக பாவனை.
1: ஆமாம்மா,
0: ஐந்தெழுத்து. சரி கட்டிக்கா கட்டிக்கா. அப்ப ரெண்டு நீங்க என்ன சொல்லல, எது போற சொல்லல, கோட்டை சொல்லல. கோட்டையும் போரையும் யார் கொண்டு வரீங்களோ உங்களுக்கு பரிசு இருக்கு. எங்க பாக்கலாம் யார் கட்டிக்காங்க?
1: கோடுன்னா வரவே இல்லம்மா, கோடுன்னா வரல.
0: எல்லாரும் கடைசியில பாருங்க, நான் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நான் ஏச்சு கொடுப்பேன். அதாவது வை வேணும் உங்களை எல்லாரையும் சொல்லிட்டேன்.
1: இல்லம்மா, இந்த கோடுங்கறத கேள்விப்படவே இல்லம்மா.
0: கோடு கோடு என்று சொல்லு தெரியுமா உங்களுக்கு? இரு கோடுகள் படம் பாத்துருக்கீங்களா நீங்க? ஒரு சின்ன கோடுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுறது தெரியுமா? அப்ப அது கோடு தானே?
1: ஆமாமா.
0: அந்த கோடு என்ற சொல்லு விளங்குது இல்ல உங்களுக்கு? கோடு என்றா என்ன? கோடு வரைய தெரியுமா உங்களுக்கு?
1: போடுமா கோடு?
0: கோடு நல்லா போடுங்க. ரோடு நான் கோடு போட்டா நீங்க ரோடு போடுங்க. அந்த கோடு தெரியலையா? கொண்டுதான் நான் இந்த கோடு தெரியும். அந்த கோடு அந்த பறவையில இருக்கிற கோடுட பேர் தெரியல உங்களுக்கு, அப்படித்தானே?
1: கோடு. ஆமாமா.
0: சரி
1: சின்ன கோடாமா.
0: அது ராசா எங்க போய் முட்டானா? சின்ன கோடா பெரிய பெரிய பெரிய பறவையண்டா பெரிய கோடா இருக்கு, அதுல சின்ன பறவையண்டா சின்ன கோடா இருக்கு. அது
1: நான்கு எழுத்தா இருந்தாலும் கூட கோழி கோடுன்னு வச்சுக்கலாமா? கோழிக்கோடு கேரள மாநிலத்துல இருக்குல்லம்மா, கோழிக்கோடு.
0: கோழிக்கோடு கோழிக்கோடு.
1: சரிம்மா,
0: இது மூன்று எழுத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே

0: சார், இன்னும் ஒரு சொல்லு, இந்த போரையும் கண்டுபிடிக்கல கோடையும் கண்டுபிடிக்கல, நான் இன்னொரு மூன்றழுத்தி சொல் உங்களுக்கு கொடுக்கறேன். இது ஒரு வாத்தியம், இது ஒரு வாத்தியம், மூன்றழுத்தி சொல், இது ஒரு வாத்தியம். நல்லது கெட்ட உடையங்களுக்கு இதை வாசிப்பார்களா எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியவில்லை. இது ஒரு வாத பாப்போம், ஒரு அன்பு உறவு. வணக்கம் தமிழ் வாணன், சொல்லுங்க.
1: நீங்க
0: அத சொல்றீங்க, அத மாதிரி இப்ப மைனாண்டு வந்தாரு எங்க மாமா, தெரிஞ்ச ஒரு பறவை, எல்லாருக்கும் பிடிச்ச பறவை, எல்லாருக்கும் நல்ல விருப்பமான பறவை, விருப்பமான பறவை. இத சொல்லிட்டா சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இந்த பறவையின் பேரல, பேரல சரி, நான் இந்த பறவையின் பேர்ல மனைவியை கொஞ்சுவார்கள் சில நேரம், கொஞ்சுவார்கள் சொல்லால சொல்லி கொஞ்சுவார்கள். மனைவி, குழந்தை, பிள்ளைகள், தங்களுக்கு பிடித்தவர்களை எல்லாம் ஆண்களை பார்த்து சொன்னது நான் பாக்கல, பெண்களை பார்த்தா சொல்லுவார்கள். இதுக்கு கேட்டோடனே அவர் பக்கத்துல ஓடிட்டு இருப்போங்க. இது உண்மையை சொன்னா நீங்க எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க.

0: மூன்று எழுத்து வாத்தியம். இது மூன்று எழுத்து வாத்தியம். இன்னொரு வாத்தியத்தோடு இணைந்து வாசித்தால் இன்னும் இனிமையாக இருக்கும். இது தனியாகவும் வாசிப்பார்கள். எங்கே இது ஒரு வாத்தியம், மூன்று எழுத்து வாத்தியம், கண்டுபிடிங்க பார்க்கலாம். மூன்று எழுத்து எங்கே? இப்ப நீங்க ஒரு வாத்தியத்திட பெயர் சொல்லல, ஒரு கோட்டிட பெயர் சொல்லல, ஒரு போரிட பெயர் சொல்லல. அதுவும் சொல்லிட்டேன், போர் ரெண்டு ரெண்டு எழுத்து அது வந்துட்டு, முன்னுக்கு மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. வணக்கம் மாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வணக்கம் வணக்கம்.
0: உங்களோட மனைவி நீங்க அப்படி செல்லமா கூப்பிடுவீங்களா? கிளிக்குஞ்சு கிளி கிளிக்குஞ்சு என்று கூப்பிடுங்களா? சரி, அந்த கோட்டோட பேரை சொல்லுங்க மாமா.
1: கோட்டோட பேரா? தெரியாது, ரெக்கையில எங்க
0: இருக்கு? ஒரு பறவைகள் இருக்கும் கோடு, ஒரு வித பறவைகள் இருக்கும் கோடு.
1: அப்படியா? நீங்க அதனுடைய இறகுல இருக்கிற மாதிரி நாங்க எல்லாம் தேய்ச்சிருந்தோம்.
0: இல்ல இல்ல, இந்த புரிய சொல்லக்கூடாது. ஒரு பறவையில் இருக்கும் ஒரு விதமான கோடு, ஒரு பறவை ஒரு இன பறவையில தான். அந்த அந்த கோட்டுக்கு என்ன மாமா பெயர்? அந்த கோட்டுக்கு
1: கோட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இருக்கு.
0: சரி, ஒரு வாத்தியம் சொன்ன மாமா, ஒரு வாத்தியம் மூன்று எழுத்து, ஒரு வாத்தியம் மூன்று எழுத்து வாத்தியம். இது இன்னொரு வாத்தியத்தோடு சேர்ந்து இல்ல,
1: இன்னொரு
0: இல்ல, அநேகமா இன்னொரு வாத்தியத்தோடு சேர்ந்துதான் இந்த வாத்தியம் வாசிக்கப்படும். ஆனா கச்சேரிகளில் தனிய வாசிப்பார்கள்.
1: தவில்
0: தவில் கட்டிக்காரன். ஒரு புள்ளி எடுத்துறீங்க மாமா, நீங்க கட்டிக்காரன்.
1: ஒன்றரை புள்ளி எடுத்தாச்சு. இப்ப அந்த கிளிஜிந்து கண்டுபிடிச்சாச்சு. இல்ல
0: அது என்ன மாமா, நீங்க ரெண்டு மூணு தடவை வந்துட்டீங்க, உங்க பேர் எழுதான் விட்டுட்டேன் மாமாண்டே, நீங்க பதில் சொல்ல இல்ல.
1: ஆமா, மாத்தி மாத்தி
0: சொல்லிட்டேன். அந்த கிளியில இருக்கிற அந்த அந்த அந்த கோட்டுக்கு, அந்த கழுத்துல இருக்கிற கோட்டுக்கு அந்த பெயர்
1: இருக்கிறது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: மனைவிய கொஞ்சி கூப்பிடுவீங்கன்னு மாமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கிளிக்குஞ்சு என்ற குஞ்சு கிளிக்குஞ்சு என்று சொல்றத அப்படி நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா கரூர் ராஜேந்திரன்? நீங்க
1: அப்படிலாம் கூப்பிடலமா?
0: அப்படி கூப்பிட இல்லையா? கிளிக்குஞ்சுன்னு கூப்பிட இல்லையா? உங்களோட குழந்தைகளை பார்த்து என்ன கிளி சாப்பாடு உங்களுக்கு தேவையான மனைவியிடம் இல்ல போய் கிளிக்குஞ்சு நீ எப்படி இருக்கு? மாமா தவில் சொல்லிட்டேன், தவில் அந்த அந்த
1: நீங்க நான் சொல்ல
0: சொல்ல வந்தீங்களா? அவர் சொல்லிட்டார் தவில். மாமா உண்டு எடுத்துட்டார் எங்க. அப்ப நீங்க இப்ப இப்ப அந்த கோட்டை கண்டுபிடிக்கணும். அத பறவையே சொல்லிட்டேன், நான் பறவையே சொல்லிட்டேன். அந்த பறவையில இருக்கிற கழுத்துல இருக்கிற கோட்டிட பெயர் என்ன? கிளியின் கழுத்தில் இருக்கும் கோட்டின் பெயர் என்ன? அந்த அதை சொல்லுங்க. மற்றது வந்து இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல, போர் போர் போர் போர் வந்துட்டு ரெண்டு சொல்லு, ரெண்டு எழுத்து வந்துடுச்சு, மூன்று மற்ற மூன்று எழுத்த கண்டுபிடிங்க. போர் அந்த போர் என்னன்றத பாப்போம். சரியா?
1: சரிம்மா.
0: சரி, உங்களுக்கு வேற என்ன ஒன்று கொடுக்கலாம்?
1: கொடுங்க,
0: உங்களுக்கு ஒன்று கொடுக்கறேன் நான். சரியா?
1: சொல்லுங்க.
0: சரி, ஒரு முருகனின் முருகனின் மறுபெயர் இது ஐந்து எழுத்து
1: சொல்றமா? ஆறுமுகம்.
0: கெட்டிக்கார் கெட்டிக்கார் கெட்டிக்கார். ஆறுமுகன். ஆறுமுகம் இல்ல, ஆறுமுகன். நன்றி.

0: எனக்கு. வணக்கம் ஞானசேரம் அண்ணா, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா.
1: வணக்கம் சகோதரே. அந்த பறவை மயில்
0: இல்ல, அந்த பறவை கிளி. கிளி கண்டுபிடிச்சிட்டான், நாங்க சொல்லிட்டோம். கிளியில கிளியின்ற கழுத்துல இருக்கு
1: வாத்தியம். வாத்தியம்
0: வாத்தியம் தவில் சொல்லிட்டாங்க. தவில்
1: தவில் சொல்லிட்டாங்களா? நன்றி நன்றி நன்றி.
0: கிளி உங்களுக்கு தெரியணுமே, அந்த கழுத்துல கிளியின் கழுத்துல இருக்கிற அந்த கோட்டுக்கு அந்த பேர் மூன்றழுத்து.
1: ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல.
0: சரி சரி அண்ணா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி சகோதரி, நன்றி
0: நன்றி. எங்கே

பரம்பரை என்ற சொல்லுக்கு, பரம்பரை பரம்பரையான்னு சொல்லுவோம் இல்ல, பரம்பரை என்றதுக்கு மறுபெயர் ஒன்று இருக்கிறது. நான்கெழுத்து பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வதை நான் சொல்ற சொல்ல வச்சும் சொல்லுவார்கள். இங்கே நான்கெழுத்து பரம்பரை. நீங்க பரம்பரை என்ற அவங்க பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு காலத்திலும் இப்ப அப்பம் அங்கால பூட்டன் பூட்டி அப்படி என்று போறது பரம்பரை பரம்பரையாக. அப்ப அதை இன்னொரு முறை சொல்லுவார்கள். எங்கே பரம்பரைக்கு இன்னொரு சொல், பரம்பரைக்கு இன்னொரு சொல் நான்கெழுத்து. எங்கே

பரம்பரை பரம்பரையாக எங்களுடைய தொழில் இப்படி வருகிறது என்று சொல்லுவார்கள். பரம்பரை பரம்பரையாக இது நடைபெறுகிறது என்று சொல்லுவதை அந்த நான் சொல்ற சொல்லு நான்கழுத்து சொல்லையும் சொல்லி சொல்லுவார்கள். பரம்பரைக்கு மறுபெயர் எங்கே?

0: சொல்றீங்க இல்ல ராஜேந்திரன் மாமா ஒரு நாலு மூன்று அஞ்சு பேர் தான் வர்றீங்க, என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பரம்பரைக்கு மறுபெயர்
1: தலைமுறை
0: தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வருகிறது. சரி இன்னொன்று சொல்லுங்க, இன்னொன்று
1: சொல்லுங்க,
0: இன்னொன்று நான் வச்சிருக்கேன் இன்னொன்று. மாமா வருகிறார் அங்கே. வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். வம்சம் அது
0: வம்சம் இல்ல மாமா, இன்னொன்னு சொல்லுங்க. வம்சம் இல்ல, அது இல்ல வம்ச வம்சமாக அதுவும் இல்லை, தலைமுறை தலைமுறையும் இல்லை. இது இன்னொன்று கண்டுபிடிங்க.
2: சரி மனவர
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 11:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடிய நேரம் சரியாக 1:42. எங்கே இந்த புதையல் நிகழ்ச்சியில உங்களுக்கு கோட்டை கண்டுபிடிங்கோ, அதாவது எங்களுடைய கிளியின் கழுத்தில் இருக்கும் கோட்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அந்த பெயரை மூன்றெழுத்து சொல்லு, அதை கொண்டு வாங்க. ஒரு போர், சந்தோஷமாக நீங்க பார்க்கக்கூடிய போர், வருடா வருடம் வரும் இந்த போர். இந்த போருக்கு மட்டும் நீங்க பயம் இல்லை, இந்த போர் நடக்குதுன்னா நல்ல பட்டாடையெல்லாம் உடுத்தி எல்லாரும் கட்ட கட்ட கட்டன்னு போவீங்க. இதுக்கு மேலேயும் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் சொன்னா என்ன செய்யறேன்னு தெரியல, இங்க பாப்போம். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். ஞானசேரம் அண்ணா
1: வணக்கம். சகோதரே, வம்சம்
0: வம்சம் இல்லையா அண்ணா? அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. இன்னொரு பேர்
1: பரம்பரை.
0: சரி, பரம்பரை இல்ல, நான் உங்களுக்கு சொன்ன சாரா வரிசையில தொடங்குது. எங்க சாரா வரிசை தொடங்குது?
1: நினைவு வரவில்லை. அந்த பஞ்சவர்ணகிளியை சரியா வருமா? அந்த கோடு உள்ள பறவை,
0: அந்த கோடு உள்ள பறவை கிளி. கிளியின் கழுத்தில் இருக்கும் ஒரு கோடு, அந்த கோட்டுக்கு ஒரு பெயர் சொல்லுவோம். இது சொல்லுங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவனும். இந்த எல்லா போருக்கும் எங்களுக்கு பயம், ஆனா இந்த போருக்கு மட்டும் நல்லா பட்டு உடுத்தி போவோம். எல்லா மக்களும் பாக்குறதுக்கு எல்லாம் குதூகலமா மக்கள் கூடி நின்று பார்க்கக்கூடிய ஒரு போர். போர் என்ற சொல்லு எழுத்து வந்துடுச்சு ரெண்டு, அங்கால மூன்றெழுத்துல சொல்லுங்க. மூன்றெழுத்து சொல்லி சொல்லணும் இந்த போர. ஐந்து எழுத்து மொத்தத்துல போர். அண்ணாவும் போயிருப்பீங்க நீங்க. நீங்க
1: திருமணம்
0: இல்ல, போர் போர் ரெண்டு வர வேணும். அது போர்,
1: போர்னு வரணுமா?
0: அது அது அது புலா கொண்டாடுற மாதிரி அந்த போர் நடக்கும்.
1: சொற்பொழிவு
0: இல்லையண்ணா, அந்த போருக்கு நீங்க போயிருப்பீங்க அண்ணா. நீங்க நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுற நீங்க சொல்லுங்க. நல்ல கூடுதலா
1: கூடுதலா முருகன்.
0: சரி, அப்ப உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது.
1: சரி, நான் மீண்டும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்து
0: போற கண்டுபிடிங்கோ. இவ்வளவு தூரம் நான் இலகுபடுத்தி இருக்கிறேன். அந்த பரம்பரைக்கு மறுபெயர் கேட்டேன், சாண வரிசையில் தொடங்கும். எங்கே நான்கெழுத்து இலகுபடுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு.

சரி, இன்னும் ஒன்று கொடுக்கலாம் உங்களுக்கு, இன்னும் ஒன்று. சரியா, ஆறு எழுத்து சொல். பறவைகளை எல்லாம் தங்கி செல்லும் இடம் இது. சரி, ஸ்லோவமா கொடுத்து பாப்போம். இது மாமா ஓடி வருவார் இது சொல்றதுக்கு. பல நாட்டு பறவைகளும் தங்கி செல்லும் இடம். ஆறெழுத்து சொல். ஆறெழுத்து சொல். பல நாட்டு பறவைகளும் தங்கி செல்லும் இடம்.

0: வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். வணக்கம் கண்ணன்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். இது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். சொல்லுங்க.
1: சூரசம்காரமா?
0: அத சொல்லுங்க. போர் வரணும். நீங்க சொன்ன நெருங்கி
1: சூரசம்ஹாரம்
0: இல்ல
1: வதம் வதம் பண்றேன்னு சொல்லுவோம்.
0: போர், போர் என்று சொல்லு வந்துட்டு. போர்ல முடியுங்க. மூன்று எழுத்து சொல்லுங்க.
1: போர்ல முடியும்.
0: நீங்க வந்துட்டீங்க. அதுதான் அதுதான் அந்த வைபவம். நீங்க சொல்லுங்க.
1: சூரசம்ஹாரம் போர்
0: போர் போர் போர் வரணும். வந்துடுது ஒரு ஒரு எழுத்து அதுல போனுங்க. சூர கெட்டிக்காரங்க அவருடைய சூரன் போர். சூரன் போர்
1: சூரன் போர்
0: சூரன் போர் என்றுதான் சொல்லுவாருங்கள். அது சரி. சூர சம்ஹாரம் என்றா அது நடக்கும் போது இருக்கிறத சூர சம்ஹாரம் சொல்லுவார்கள். இது சூரன் போர். சூரன் போக போறேன், சூரன் போருக்கு போறேன்னு கேட்டுக்கொண்டு எல்லாரும் போய் கட்டிக்காரன். சரி, அந்த அந்த அந்த கிளியோட கழுத்துல இருக்கிற கோட்டுக்கு என்ன பேர்?
1: கிளியோட கழுத்துல இருக்கிற பேர் கோடு வந்து
0: என்ன பேர்?
1: என்ன அதுக்கு பேரா?
0: சரி, இன்னொன்று கொடுத்திருந்தேன். இதை ஒரு ட்ரை பண்ணுங்க. நீங்க சாண வரிசையில வரும் பரம்பரை, அதுக்கு மறுபெயர். இப்ப பரம்பரைக்கு தலைமுறை சொல்லிட்டார்கள், வம்சம் சொல்லிட்டார்கள்.
1: சாவல வருமா?
0: சாணால, சாணால தொடங்கும். சரி,
1: சரித்திரம்.
0: நான்கழுத்து, நான்கழுத்து. சரித்திரம், சரித்திரமா உங்களுடைய குடும்பங்கள் வாரது இல்லையே. எங்க
1: பரம்பரை பரம்பரா
0: பரம்பரை பரம்பரையாக என்ற சொல்லுக்கு இந்த சொல்லு சொன்னாலும் ரெண்டு தரம் சொல்லி சொல்லுவோம். நான்கெழுத்து, சாணால தொடங்கும். இப்படி அழிஞ்சு போச்சேன்னு சொல்லுவோம். எங்கட பரம்பரை பரம்பரையெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லலாம் இல்ல, அத இந்த சொல்ல சொல்லியும் சொல்லுவோம். இருந்தெல்லாம் அழிஞ்சு போச்சே. பரம்பரைக்கு மறுபெயர், தலைமுறை சொல்லிட்டார்கள்.
1: ஜென்மம், ஜென்மமா?
0: இல்ல, ஜென்மம் இல்ல. ஜென்ம ஜென்மம் வந்து அது வேற. ஜென்ம ஜென்மம் அவங்கட பரம்பரைக்கு வராது. அது கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு அப்ப இன்னொரு
1: ஸ்லோகம் கண்டுபிடிச்சிட்டு வர.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி கண்ணன். ராஜேந்திரன் சொல்லுங்க. ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: சந்ததி சொல்லிட்டாங்க.
0: சந்ததி கெட்டிக்காரன். எப்ப எப்படி கண்டுபிடிச்சீங்க இத? இப்ப சந்ததி, சந்ததி, சந்ததியாக
2: வந்து சரணாலயம்.
0: சரணாலயம், பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் சரணாலயம். கோடு மட்டும் கண்டுபிடிக்காம நிக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. கோடு மட்டும் கண்டுபிடிக்காம நிக்கிறீங்க நீங்க.
2: கண்டுபிடிச்சிடலாம்
0: மாமா. என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க மாமா? என்னத்த?
3: வணக்கம்மா. சந்ததி,
0: சந்ததி சொல்லிட்டாரு. இப்பதான் ராஜேந்திரன் ஓடி சந்ததி. பறவைகள் தங்கி செல்லும் இடம் சொன்னா அதுவும் சரணாலயம். நீங்க தான் அடிக்கடி வந்து சொல்றது. அதுவும்
3: சொல்லிட்டார்.
0: அந்த போரும் சொல்லிட்டாங்க. சூரன் போர்.
3: சோமாதான்
0: போற ராஜேந்திரன் சூரன் போற சொல்லி.

சரி, நட்சத்திரங்களில் உண்டு இது. இது நட்சத்திரங்களில் உண்டு. பத்து எழுத்துக்களால் ஆனது, நட்சத்திரங்களில் உண்டு. பத்து எழுத்துக்களால் ஆனது. இது திசையை காட்டும். இது திசையை காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம். திசையை காட்டக்கூடிய, அதாவது இப்ப காட்டுக்கு அங்க இங்க தெரியாத ஒரு இடத்துக்கு போனால் இந்த நட்சத்திரத்தை வச்சு என்ன திசை என்று அறியக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரம். எங்கே பார்க்கலாம் நட்சத்திரங்களில், கண நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லை, வானில் இருக்கு நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களில் இது ஒன்று, பத்து எழுத்துக்களால் ஆனது. இது திசையை காட்டும். சரி, அதாவது இப்ப நட்சத்திரம் வந்து, நட்சத்திரம் என்று வர்ற சொல்லு வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. அங்கால அந்த நட்சத்திரத்தின் பெயர் மூன்று எழுத்தை கொண்டது. உங்களை விளவுபடுத்தி இருக்கிறேன், கட்டிக்காரன் ஓடி வாங்கும். இது திசையை காட்டும். இது திசையை காட்டும். எங்கே கட்டிக்காரன்டா பாப்போம். நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் பால் குடிக்கணும். உண்மையா உங்களுக்கு இந்த பாடம் எடுத்ததுக்கு.

0: சூரியனுக்கு மறுபெயர் நான்கெழுத்து, அதையும் கொண்டு வாங்க, சுலபமா கொடுக்கறேன் நான் கொஞ்சம். சூரியனுக்கு மறுபெயர் நான்கெழுத்து, ஓடி வாங்க பாக்கலாம்.
1: இந்த அகிலத்தின் ஓசைகள் நின்று விட வேண்டும், அவள் விடும் சுவாசத்தின் சத்தம் மட்டும் வேண்டும், நட்சத்திர மண்டலத்தில் ஓரிடம் வேண்டும்.
0: மாமா சொல்லுங்க.
2: நட்சத்திரமா?
0: இல்ல மாமா, இல்ல மாமா, இந்த நட்சத்திரத்துக்கு பெயர் இருக்கிறது, நட்சத்திரத்துக்கு பெயர் இருக்கிறது, மூன்றெழுத்து பெயர். நட்சத்திரம் அங்கால வரும், அந்த சொல்லு நட்சத்திரம் வந்து வரும், அதோட முன்னுக்கு மூன்றெழுத்து. இது இந்த திசையை காட்டும். உங்களோட வால் நட்சத்திரம் வேற, அது அது எங்க வால் ரெண்டு தானே மாமா, எழுத்து வால்
2: மூன்று.
0: இல்ல பத்தெழுத்து, அந்த நட்சத்திரத்தையும் கூட்டினால் அது ஏழு எழுத்து, நட்சத்திரம் ஏழு எழுத்து, அந்த முன்னுக்கு இருக்கிறது, அந்த அதை சொல்லிக்கு நட்சத்திரம்.

0: நானா உம்மண்ணா யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. பக்கத்துல யாரோ சொல்லி வண்டியில் போவானுங்க, அத மாப்பிட அதாடி மாப்பிட யாரோ சொல்லி
1: கொடுத்துட்டாங்க.
0: சரி, திசையை காட்டும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. துருவ நட்சத்திரம் கட்டிக்காரி, கட்டிக்காரி கட்டிக்காரி, அதையும் சொல்லிட்டேன்.
1: ஆதவன் ஆதவன்
0: சரி, ஒரு ஒரு தானியத்தை, ஒரு தானியம், ஒரு தானியத்தை எடுத்த பின்பு மிஞ்சும் ஒன்று, மிஞ்சும் ஒன்று இல்ல இல்ல, தானியத்தை, தானியத்தை எடுத்த பின்பு மிஞ்சும் ஒன்று, அது வந்து நான்கழுத்து, நான்கழுத்து,
1: நான்கழுத்து.
0: இதுவும் பிரயோசனப்பட எல்லாத்துக்கும்
1: மிச்சம், மிச்சம்
0: ஒரு தானியத்தை. என்னண்டே வடிவம் சொல்லுங்க, அத எப்படி சொல்றது? வைக்கோல், கண்ணனுக்கு, கண்ணனுக்கு உண்டு வைக்கோல், வைக்கப்புல்.
2: நான்
0: சரி ஒன்று போறலாம், சொன்னார் வைக்கோல் என்றதுதான். சரி, வைக்கோல், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
1: பக்கத்துல எடுத்து கொடுக்கணுமா சாமி?
0: சரி, இனி இன்னொன்று, இன்னொன்று கொடுக்கறேன். சரியா, என்ன ஒரு விற்பனைக்கோ அல்லாட்டி எதுவா இருந்தாலும், இப்ப இப்ப கண்ணன் வந்து ஒரு ஸ்தாபனம் திறக்க போற, சரியா, அல்லாட்டி ஒரு பெரிய பிசினஸ் செய்ய போற, அப்ப மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவது இது
2: விளம்பரம்.
0: கட்டிக்கான் கண்ணனுக்கு உண்டு இது, நீங்க அதுக்கப்புறம் தான் கேட்டீங்க. நீங்க அதாவது எழுத்து எத்தனையோ சொல்லாமலே சொல்லிவிட்ட. சரியா, நீர் இல்லாத ஒரு இடம், நீர் இல்லாத ஒரு இடம், இது நாலு,
2: பாலைவனம்,
0: பாலைவனம், கட்டிக்காரி, கட்டிக்காரி. சாந்தி அம்மா சொல்ல முதலே, அது
1: அஞ்சு எழுத்துல வருது.
0: நான் சொல்ல இல்லையே நாலு எழுத்து, இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல வரவே இல்ல.
1: நினைச்சீங்க நாலு சொல்ல,
0: நான் சொல்ல வர்றது கிடையாது, நான் எழுத்து சொல்ல வரே. சரி, ஒரு இது யாருமே சொல்லல, ஒரு மனித, ஒரு கோடு சொல்லல, சொல்லியாச்சு, இவர் சொல்லிட்டாருங்க வந்து, கோடு, கோடு சொல்லியாச்சு, ஆரம், ஆரம் சொல்லியாச்சு, அது ஆரம். சரி, ஒரு மனிதனின் மனதை, குணத்தை, உள்ளத்தை இது காட்டி கொடுக்கும், இது காட்டி கொடுக்கும்.
1: முகம், முகம், முகம்,
0: ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து, ஐந்தெழுத்து,
1: ஐந்தெழுத்து,
0: ஐந்தெழுத்து.
1: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்,
0: இதனால் நீங்க பேசலாமும் கூட. இன்னொருவரிடம்
1: அப்ப இதுதான் தொலைபேசி
0: இல்ல, ஒரு வாயம், ஒரு மனிதன், ஒரு மனிதனின் குணத்தை, பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் இது காட்டி கொடுக்கும், இது காட்டி கொடுக்கும். நீங்க இதனால மற்றவர்களுக்கு ஒன்றை குலப்படுத்தலாம், காட்டி கொடுக்கலாம், பேசலாம், பேசலாம். நடனத்து, நடனத்துக்கு இது தேவை, பரதநாட்டியத்துக்கு இது தேவை.
2: எத்தனை எழுத்து
0: இது வந்து? ஐந்தெழுத்து,
1: முதல் எழுத்து, என்ன எழுத்து?
0: அது நல்லா இருக்காது, அதுல பாங்க ஐந்தெழுத்தும் என்னன்னு
1: கேட்டேன் சொல்லட்டா, புரிஞ்சு சொல்லுங்க, நாங்க மொத்தமா சொல்லுவோம்.
0: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நீங்க கதைபுள்ளி எடுத்தீங்க எல்லாரும் ரெண்டு பேரும். வணக்கம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம்.
2: அண்ணா